நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 பாத்ரபத மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56:22. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை. அகனமர்ந்து ஈதலின் நன்றி, முகன் அமர்ந்து இன்சுலன் ஆகப்பெறின். இனியவை குரல் அதிகாரம் 10, குரல் எண் 92. இனியவை குரல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான விளக்கம் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனமகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றி, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். கேட்டது குரலோசை. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நேர்களே. இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள். காலை 11 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். நுகர்வோர் தெரிந்து கொள்ள வேண்டியவை குறித்து நேரலையில் விளக்கமளிக்கவிருக்கிறார் வல்லுநர் எஸ் சிவக்குமார் அவர்கள். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் யூ போஷிகா. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ. 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் முதலில் சிறுகழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்கமளிக்கவிருக்கிறார் காரைக்கால் கோட்டிச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 பாயிண்ட் தொடரும். 9:30

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தி 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம், மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் இன்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பாலின் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் யு போஷிகா, 12:55 பன்னிசை நாதர் என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள், 1 மணிக்கு சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்தநாள் உரை, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் தொடர்ந்து தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சம்பனார் கோவில் பரசலூர் மு சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை, 3 மணிக்கு லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளியின் எல்எஸ்சி, 4 மணிக்கு ஊரும் உறவும் ஆடுதுறை கடைவீதியிலிருந்து நேரலையாக உள்ளவர், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும், 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை வாணைக்காவல் என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, வழங்கவிருக்கிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ, சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் கூட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மரப்பயிர் சாகுபடி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா இடையர்காடு என் மரகதம் அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் காற்றில் வரும் கானம், 8:30 காற்றில் வரும் கானம் தொடரும், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலமும். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச்சிச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள், இனி தொடரவிருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Government has notified rules specifying that banks and payment system providers cannot impose charges on UPI transactions of up to 2,000 rupees. Finance Ministry issued a gazette notification yesterday under the Payment and Settlement Systems Act 2007. It listed UPI transactions of up to 2,000 rupees and debit card payments made through RuPay as electronic payment modes for which customers cannot be charged. The notification comes after concerns were raised over possible charges on UPI payments following the passage of Taxation and Other Laws Amendment Act in Parliament that proposed changes to the legal framework governing payment systems. However, the notification states that transactions up to 2,000 rupees will remain charge-free, leaving scope for levying charges on transactions above this threshold limit. Prime Minister Narendra Modi will inaugurate the 5th edition of Semicon India 2026 at Yashobhoomi, New Delhi on Thursday. The event will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature 6 country pavilions, 12 state government pavilions and a dedicated startup pavilion. Semicon India is India's premier semiconductor conference and exhibition jointly organized by the India Semiconductor Mission, the Ministry of Electronics and Information Technology and SEMI. It serves as a flagship platform for bringing together the global semiconductor and electronics ecosystem, advancing collaboration, innovation, manufacturing, investment and talent development. Chief Justice of India, Justice Suryakant, has described the mechanism developed by the Supreme Court and High Courts to address complaints against judges as robust, very responsive and timely. Delivering keynote address at 6th Ram Jethmalani Memorial Lecture in New Delhi, he stressed the need for continuous reform and greater transparency in the judiciary. Justice Suryakant said, reform must remain the norm and no institution could afford to take pride in remaining static. He said the judiciary itself had

0: acknowledged the importance of criticism, reiterating the Supreme Court's position that the institution is not and cannot be averse to criticism. The Chief Justice said that fair, informed and constructive critique of judicial functioning is a legitimate and necessary feature of a vibrant constitutional democracy. The Central Bureau of Investigation, CBI, has registered an FIR in connection with the death of Disha Salian, who was the manager of late actor Sushant Singh Rajput. Salian died on 8th June 2020 after falling from the 12th floor of a building. The FIR was registered following a Bombay High Court order. It names several individuals, including former Chief Minister Uddhav Thackeray, Aditya Thackeray, their security personnel, Dino Moria, Rohan Roy, Suraj Pancholi, Riya Chakravarti, Shovik Chakravarti, and police officers Sachin Vaze and Parambir Singh. Prime Minister Narendra Modi has expressed gratitude to the people of Rajasthan following the BJP's victory in the urban local body elections. In a social media post, the Prime Minister said, "The party's win is a testament to the triumph of truth over the echo of lies." Mr. Modi said the people of Rajasthan have once again made it clear that they fully support the policies of good governance and development under the double-engine government. This will not only propel the state to new heights of progress, but also strengthen the government's resolve to bring prosperity to the lives of every individual, he added. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Despite the early loss of Sanju Samson, Abhishek Sharma played a blistering innings of 82 off 32 balls supported by Ishan Kishan's 42 as India chased down target of 157 set by Afghanistan for the loss of 3 wickets in 13.4 overs. Earlier put to bat, Afghanistan posted 156 runs for the loss of 8 wickets in their stipulated 20 overs. The third match of the series will be played at the same venue on Thursday, and that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ் வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
3: சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், இது நாம நன்கு அறிந்த ஒரு சொற்றொடர். ஒரு மொழியை பயிலும்போது தொடர் பயிற்சி வந்து முக்கியமானதாக இருக்கு. அந்த பயிற்சியின் மூலமாக நம் அகம் வந்து ஒரு மொழியோட இரண்டரை கலக்குது. அந்த இடத்திலிருந்து தான் நம்ம மொழி பயன்பாட்டை சரளமாக செய்ய முடியும். அதன் பிறகுதான் சிந்தனை வளம் வந்து நமக்கு மிகும். எடுத்துக்காட்டாக நொய்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நொந்து போயிட்டேன் ஒரு கடின உழைப்பிற்கு பிறகோ இல்லை வந்து மனச்சோர்விற்கு பிறகோ நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லது நொந்து போயிட்டேன் அப்படின்றது. இந்த நோதல் நொந்து போதல் அப்படின்றதுலேருந்து தான் நொய்மை அப்படின்ற குண சொல் வந்து இருக்குது. இந்த நொய்மை திரிந்து நோய் என்றாகிறது. அப்போ ஒரு நோய் டிசீஸ் ஆங்கிலத்திலையும் பாருங்கள் டிஸ் ஈஸ் ஈஸ் அப்படின்றது நம்ம இயல்பாக ஒரு நடுநிலையில் சீர்மையாக இருக்கும் ஒரு நிலை. அதே சிதைந்து போகும் பொழுது அதை டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நோய் டிசீஸ் அப்படிங்கிறது வேறு ஏதோ ஒரு ஆபத்து கிடையாது. அது ஒரு இயல்பிலிருந்து திரிந்த நிலை. உடலியலாகவோ உள்ளத்து நிலையிலோ திரிபு நிலை தான் நோய். நோயாளிகளை ஆங்கிலத்தில் பேஷண்ட்டுங்கிறோம். அவர் எதையுமே அமைதியாக நிதானமாக தான் செய்ய முடியும், சத்தமாக கத்த முடியாது. ஸோ மொழிக்கும் நோய்க்கும் உள்ள எடுத்துக்காட்டின் வழியாக நான் வேற ஒரு பழக்கத்துக்கு வரேன். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் போல உடல் உறுதியும் நடைப்பழக்கமும் அப்படின்ற இதையும் அந்த சொற்றொடரோட நாம் இன்றைக்கி சேர்த்துக்க வேண்டியது இருக்குது. இந்த நொய்மை பேஷண்ட் இந்த ஸ்டேட்டஸ் இல்லாமல் நாம் வாழ்கிறதுக்கு நடைப்பழக்கம் வெகுவாக உதவுது. காரணம் என்னென்னா, மனிதனுடைய இயல்பிலேயே அவன் 1000 ஆண்டுகளாக நடந்து நடந்து உலகெங்கும் பரவியவன். இன்னைக்கு ஃபாசைல்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய ஆதித்தாய் வந்து ஆப்பிரிக்காவில் அந்த மண்டை ஓட்டில் கருப்பினத்தாய் தான் நமக்கு ஆதித்தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் தான் உலகெங்கும் பல்வேறு இனங்களாக பல்வேறு நாட்டு மக்கள்களாக பரவி இன்னைக்கு நவீன உலகம் வேறு ஒரு கலரை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக அவன் நடந்து தான் போயிருக்கான். நம்ம புராணங்களில் சொல்வதை போல புஷ்பக விமானமோ

0: இல்லை வந்து பறக்கும் குதிரைகளோ எல்லாம் அப்போ கிடையாது. உலகம் எங்கும் நடந்து தான் போயிருக்கான். அதற்கான சான்றுகளும் நிறையா இருக்குது. இப்போ வந்து மங்கோலிய நிலத்திலிருந்து அப்படியே நீங்கள் கிழக்கு புறமாக போனால் நம்மளுடைய நிலப்பகுதி வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்து இணையும். இரண்டு இனத்தவருடைய ஜெனட்டிக் இதுவும் முகங்களும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ அதுக்கு இடையில் கடல் கோள் வந்து நடுவில் அந்த நிலம் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நடையின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் சொல்கிறேன். உலகெங்கும் நடந்த ஒரு சிற்றினம் நாம, இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை நம் நடை பழக்கத்தை முற்றிலும் அற்றதாக ஆக்கிடுச்சு. நாம் அமரும் சிற்றினமாக மாறிட்டோம். அது நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒன்று. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், தூக்க குறைபாடுகள், இது எல்லாமே உருவாகுது. இது எல்லாமே அமர்வின் மூலமாக வாழும் சிற்றினமாக நம்ம மாறுறதுல இருக்க பிரச்சனை. இப்போ இதை போக்குவதற்கு உடற்பயிற்சி அவசியமாகுது. நம் மேசை ஒர்க்கில், அந்த டெஸ்க் ஜாபில் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய கழுத்தையும் இடுப்பையும் ஸ்ட்ரெச் செய்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 100 மீட்டர் நடந்து திரும்பி வந்து அமரலாம். இப்படி செய்வதன் மூலமாக நாம் உடலின் இயல்பான செயல்பாட்டை, அதோட ஜெனட்டிக் டெண்டன்சியை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அடுத்து இதோட ஒரு பயிற்சி நிலை வந்து போதுமான இதை எய்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம கடுமையான நடை, ஜாகிங்னு சொல்கிற மென்னோட்டம் அல்லது ஸ்பிரிண்ட்ஸ், இதையும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கணும். இது எல்லாரும் சொல்கிறது தான், நான் ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன். சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், அத்தோட உடலுறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. வைகரை பொழுதின் விடியலில் விக்ன விநாயகருக்காய் கானம் பாடியிருக்கிறார் TL மகாராஜன்.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாடலும் பக்தி மாலையின் நிறைவாக ஒலிக்கவிருக்கிறது. நற்காலையின் நல்விடியலில் நபி பெருமானை தொழுது பாடியிருக்கிறார் தேரிழந்தூர் தாஜுதீன்.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மை இருதயம் சிறுநீரகம் மை இருதயம் சிறுநீரகம் மை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 29 நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
6: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
8: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
9: உழவர்களுக்கு
0: உழாவரும் நேரம் 6:35.
10: சுபாக்கா சுபாக்கா, என்ன பொங்கடி இவ்ளோ ஆர்வமா கூப்பிடுற? என்ன இது, கோழி குஞ்சா?
11: நல்லா பாருங்க, இது காடை குஞ்சி.
10: கோழிக்கறிய விடவே நிறைய பேர் இந்த காடைய விரும்புறாங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கோ?
11: என்ன இருக்கா, காடை வளர்ப்புங்கிறது குறைச்ச முதலீட்டுல குறைஞ்ச காலத்துல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலா அமையுது. இந்த காடை வளர்ப்பையே 2 முறையில வளர்க்கலாம். 1 ஆழ்கூல முறை, இன்னொன்னு கூண்டு முறை. இந்த ஆழ்கூல முறை மூலமா வளர்க்கிற காடை குஞ்சுக்கு தரையில தவிடு இல்லனா வேர்க்கடலை தோலை நல்லா பரப்பி காடைய வளர்க்கலாமா. ஒரு சதுரடிக்கே 6 காடை வரைக்கும் வளர்க்கலாமா.
10: அப்ப கூண்டு முறையில,
11: இந்த கூண்டு முறை பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியா வளர்க்கறதுக்கு சிறந்த முறையே இதுதான்க்கா. 4-5 அடுக்குகள் இருக்கிற இரும்பு கூண்டுகளை பயன்படுத்தி குறைஞ்ச இடத்துல கூட அதிக காடைகளை வளர்க்கலாம்.
10: ஓ, அப்ப கூண்டுங்கிறதுனால கழிவுலாம் கீழே விழுந்துரும்.
11: சரியா சொன்னீங்கக்கா, காடைக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி. இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நோய் தாக்கம் ஏற்படாது, மருத்துவ செலவும் மிச்சமாகும். இன்னும் சொல்ல போனா 1 மாசத்திலேயே போட்ட முதலீடே எடுத்துடலாமா.
10: இன்னும் இதை பத்தி ஏதாவது இருந்தா சொல்லு பொங்கடி.
11: சொல்ற சுபாக்கா. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் காடை வளர்ப்புல என்னன்னா, சுத்தமான குடிநீர் எப்போதும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணுமா. ஒளியும் வெப்பநிலை பராமரிப்பு தான். அதுலயும் காடை குஞ்சுகளுக்கு வளர ஆரம்பிக்கும் போதே தேவையான வெப்பம் வெளிச்சம் இருக்குதான்னு கவனிச்சுட்டு வரணும்.
10: இதுக்கு தீவனம் எப்படி பொங்கடி?
11: பொதுவா காடைகள்னாலே அதிக புரத சத்து தேவைப்படுமா. அதுலயும் காடை குஞ்சுகளுக்கு 27% புரதமும், பெரிய காடையா இருந்துச்சுன்னா 24% புரதமும் உள்ள தரமான தீவனம் கொடுக்கணுமா. காடை குஞ்சுக்கு தீவனமா அசோலா, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இத மாதிரி பசுந்தீவனங்களா சேர்த்துக்கிட்டோம்னா காடை இறைச்சி ரொம்ப சுவையா இருக்குமா. 5 வாரம்

0: கழிச்சு காடை நல்ல பெருசா வளர்ந்துருமா, தன்னோட வாழ்நாள் இருக்கிற வரைக்குமே அதிகபட்சமா 400-500 கிராம் தீவனத்தை மட்டும்தான் இதை சாப்பிடுமா. இதனால தீவன செலவு குறைவாதான் இருக்கும். அப்புறம் ஆண் காடை குஞ்சுமே தேர்ந்தெடுத்து வாங்கணும்க்கா இனப்பெருக்கத்துக்கு. ஏன்னா ஒரு ஆண் காடைக்கு 2 இல்லனா 3 பெண் காடைகள் விகிதத்துல கூண்டுல அடைக்கணுமா. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், காடை பொதுவாவே மாலை நேரத்துலதான் முட்டை போடுமா, அதுவும் 3-6 மணி வரைக்கும்.
1: அப்ப அந்த நேரத்துலதான் நம்ம முட்டைகளை எடுக்கணும்.
0: ஆமாக்கா, அந்த முட்டைகள்லாம் சேகரிச்சு சுத்தமாவும் பாதுகாத்து வைக்கணும்.
1: எல்லாம் சரி பொங்கோடி, விற்பனை எப்படி பண்றது?
0: விற்பனை தானே பெண்

0: காடை பொதுவாகவே மாலை நேரத்தில் தான் முட்டை போடுமா, அதுவும் மூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும்.
1: அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம முட்டைகளை எடுக்கணும்.
0: ஆமாக்கா, அந்த முட்டைகள்லாம் சேகரித்து சுத்தமாகவும் பாதுகாத்தும் வைக்கணும்.
1: எல்லாம் சரி பூங்கொடி, விற்பனை எப்படி பண்ணுறது?
0: விற்பனை தானே, பெண் காடை ஆறுலேருந்து ஏழு வார வயதுலேயே முட்டையிட ஆரம்பிச்சிடுமா. வருஷத்துக்கு 250லேருந்து 300 முட்டை வரைக்கும் போடுமா. அதை நீங்கள் முட்டையாகவும் விற்பனை செஞ்சிடலாம், இறைச்சியாகவும் விற்பனை செஞ்சிடலாம், இல்லை காடை குஞ்சா கூட விற்பனை செஞ்சிடலாம். நீங்கள் காடை இறைச்சிக்கு உள்ளூர் சந்தையிலே நல்ல வரவேற்பு இருக்குக்கா நம்ம ஊரில். ஏன், காடை முட்டைக்கும் தான். அதான் நீங்களே சொன்னீங்களேக்கா, நம்ம ஊர் இறைச்சி கடையில் பார்த்தேன்னு.
1: ஆ ஆமாம் பூங்கொடி.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: ஓலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்களூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
10: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: பூமெக்ஸ்.
3: இணையும் நேரம் 6:40.
11: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
12: வணக்கம். மௌனம் சுடும். ஒரு பழமொழி சொல்வார்கள், பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிவிட்ட வார்த்தையோ உனக்கு எஜமான் என்று. இந்த பழமொழி எந்த அளவுக்கு உண்மை என்பதை அவரவர் வாழ்விலும் நிச்சயம் உணர்ந்திருப்போம். வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நாம் பேசும் ஒரு வார்த்தையின் மூலம் நாம் இனிமையை, கோபத்தை, வெறுப்பை, அன்பை, பாசத்தை, ஆணவத்தை, அகங்காரத்தை, இப்படி எத்தனையோ அகப்பண்புகளை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும், அளந்து பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும், நேரம் காலம் அறிந்து பேச வேண்டும், சுருக்கி பேச வேண்டும், பயனறிந்து பேச வேண்டும் என்று இப்படி பேசும் சொற்களுக்கு பல விதிமுறைகளை நம் வள்ளுவர் வரையறை செய்கிறார். சொற்கள் என்பது ஒருவனின் வாழ்க்கையை புரட்டி போடும் மந்திரத்தன்மை கொண்டது. நாம் பேசும் சொற்களால் ஒருவனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையூட்ட முடியும், ஒருவரின் தவறான சிந்தனைகளை மாற்ற முடியும், பிரிந்தவரை சேர்க்க முடியும், மொத்தத்தில் ஒரு திருப்பு முனையையே அவனது வாழ்வில் உருவாக்க முடியும். இவை நாம் வாய் திறந்து சொல்லும் சொற்களின் மகிமை எனலாம். வாய் சொற்களின்றி மௌன நிலையிலேயே இருக்கும்போது இன்னும் கூடுதலான நல்ல விளைவுகளை பார்க்க முடிகிறது. வார்த்தைகளால் சாதிக்க முடியாததை மௌனத்தால் சாதிக்க முடியும். பல நேரங்களில் மௌனமாக இருப்பதாலேயே பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துவிட முடியும். மௌனத்தின் வலிமை அத்தகையது. ஒரு மரத்தடியில் ஒரு ஞானி அமர்ந்து தியானம் செய்திருக்கார். அவர் எப்போதும் மௌன நிலையிலேயே இருப்பார். ஊர் மக்கள் அவரை மௌனசாமியார் என்பார்கள். அவ்வூர் சிறுவர்களுக்கு அவரை கேலி செய்து சீண்டு பதில் அவ்வளவு கொண்டாட்டம். பெரியவர்கள் அவர்களிடம் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் பாவம் என்று சொன்னபடி அவர்களை விரட்டுவார்கள். அதை பார்த்து கொண்டே பக்கத்து ஊர் செல்வந்தன் ஒருவன், நான் எப்படியும் அந்த சாமியாரை பேச வைக்கிறேன் பார் என்று சவால் விட்டவனாய் அந்த சாமியாரிடம் பல முயற்சிகள் செய்து பார்க்கிறான். கோபப்பட்டாலும் திட்டினாலும் ஏளனம் செய்தாலும் அமைதியாகவே இருந்தார் அந்த ஞானி. அப்பணக்காரன் அவன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தான். அவர் மௌனமாகவே வாய் பேசாமல் தன் கடமையை செய்து கொண்டிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தான் செய்வது தவறான செயல் என சிந்திக்க ஆரம்பித்தான். அவர் ஆசிரமத்திற்கும் சென்றான். அவர் முகமலர்ச்சியுடன் கைகளால் செய்கை காட்டியபடி அவனை வரவேற்றார். அவன் திடீரென அவர்ந்த ஞானியின் காலில் போய் விழுந்தான். தன் தவறுக்கு வருந்தி மன்னிப்பும் கேட்டான். அந்த ஞானி அப்போதும் மௌனமாய் புன்னகைத்தபடி அவனை ஆசீர்வதித்தார். அவனிடம் எதனால் இந்த மாற்றம்? மௌனம் ஒரு வலிமை மிக்க மொழி. மௌனம் நெருப்பினும் கொடிதாய் நம்மை சுடும். ஞானிகள் மௌனத்தின் மூலம்தான் பேரண்டத்தின்

0: ரகசியங்களை உணர்கிறார்கள், இறைசக்தியை உணர்கிறார்கள். இதன் மூலம் நாம் உணரும் நீதி மௌனம் வலிமை மிக்க மொழி. வீண் வார்த்தைகளை தவிர்த்து மௌனத்தின் மூலம் பிரபஞ்ச சக்தியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாபால் சித்தபார்மாவின் விடங்கலூர் எண்ணை வழங்கிய என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்கலூர் எண்ணை.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
5: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
6: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
6: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
6: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்
6: பன்னிசை.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும் 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும் தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக

0: இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே எச்ஆர்என்சியின் தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்களில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் உடைய மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து எச்ஆர்என்சி தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9000 பாசஸ் கொடுக்கிறோம். நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குழுக்கள் முறையில கொடுக்கிறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில்
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்தவாறு வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரியபடி விநாயகர் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெல்லம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
4: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்ப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
5: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபான்.

0: இருவரிச் செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4ம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேஷர் நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை களியக்கவிளை பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சியர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: துளிர்க்கிறது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம் தர்கா மார்க்கெட் நாகூர் மார்க்கெட் வீதி காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
6: நீங்கள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
6: மேலணிக்குளி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குளி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
8: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடியை பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை நேசிப்பது நமது கடமை. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
9: வணக்கம்.
10: வணக்கம்.
9: உங்க பேர் என்ன பாப்பா?
10: யூ போஷிகா.
9: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
10: 3வது.
9: எந்த ஊர் உங்களுக்கு?
10: பருத்தியூர்.
9: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
10: பாடல் பாட போறேன்.
9: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
10: வானத்தை பருத்தி ஒரு பாட்டு பாட போறேன்.
9: எங்க பாடுங்களே பாப்போம்.
10: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண் மீனை விழ காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தூளில் கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலை

0: கதிரவனை கூட்டி வந்து கண்ணாம்பூச்சி ஆடல், வெண்ணிலவு படகில் ஏறி விண்வெளியை சுற்றல், மேகத்தெல்லாம் தேன்பெடுத்து மெத்தையாக்கி தூங்கல், வேண்டும் எனில் விடுபடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: சூப்பரா பாட்டு பாடினீங்களே. உங்களுக்கு வானம்லாம் ரொம்ப பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: வானம் என்ன கலர்ல இருக்கும்?
0: வெள்ளையும் நீலமும் சேர்ந்திருக்கும்.
1: சரி, வானத்துல நீங்க என்னென்னலாம்
0: பாப்பீங்க? நிலா, நட்சத்திரம்.
1: நிலா நட்சத்திரம் நைட்ல வரும், பகல் என்ன பாப்பீங்க?
0: சூரியன்.
1: சரி, வானத்துல வானவில் இருக்கும் பாத்திருக்கீங்களா?
0: பாத்துருக்கோம்.
1: அதுல என்னென்ன கலர்லாம் இருக்கும்?
0: வானவில்ல ஏழு கலர் இருக்கும், அத பிப்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், இத்தனை கலரும் வானவில்ல இருக்கும்.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கல் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு, ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மேலனிக்குழி குடிகாடு, ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
3: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 7 மணி. நேர்கள் எழுதி கேட்டு மகிழலாம்.
6: இலைகாலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கிங். தங்கமான நேரம்
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், அம்மாச்சத்திரம், பழைய பேருந்து நிலையம், காரைக்கால்.
8: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிடரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
9: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பாத், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்,
8: காரைக்கால்.
10: வணக்கம் நண்பர்களே. கிழக்கில் சூரியன் புத்தொளி வீசி சிறு மொட்டுக்கள் மலர்ந்திட இறை தேடும் சிறு பறவைகள் சிறகடிக்க விடியும் இந்த ரம்மியமான காலை பொழுதில் தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

தொலைக்காட்சியின் இனிய வருடலில் துவங்கிடும் இந்த இனிய தருணம் இன்பமாய் என் ஆசைகள் சொல்லிட உன் இதயம் தருவாயா? கற்பனையில் வரைகிறேன் ஓர் அழகிய தருணம்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்
2: உன் சிறகினில் பிறக்கிறது புதிய வானம் தென்றல் தீண்டி என் புதிய உலகை தாண்டி பறக்கிறேன்

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: அழகூரில் புத்தவளே என அடியோடு சாய்த்தவளே,
3: என் தாரகையே உன் முகம் கண்டே விடுகிறது என்

சரி நண்பர்களே, இதமாய் கண் விழிக்கும் காலை வேளையில் இனிமையான ராகங்களோடு மீண்டும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூர்யா சண்முகசுந்தரம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: PSR டைல்ஸ் அண்ட் கிரானைட், அம்மா சத்திரம் காரைக்கால், பழைய பெருந்தளையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று காலை 7:25 தகவல் நேரம் வரவிருப்பதை தொடர்ந்து 7:35 மனதை வசமாக்கி இதயத்தை லேசாக்கும் காலை காம்போ உலாவரவிருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2,000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும், பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்த ஒரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2,000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில்

0: பேசியவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு கியானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிக்கானீர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தேதி தொடங்கி நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை முசாஃபூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 மெகாவாட் மின்சாரமும், தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 கிலோவாட் மெகா மின்சாரமும் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வளைகுடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன.

0: ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக் கொள்ள ஒப்புதல் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளதே என்பது குறித்து தகவலையும் திரு ட்ரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்க தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25:15.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நேர்களினை கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திலங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்
6: சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்.
11: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட ஏடா கூடமாக ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது. அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கள்ல, அதை பார்த்து ரசிக்க வேண்டியது. இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்?

0: கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துல இருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துல இருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே, மேஜிக் பண்ணுறது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்டேருந்து தப்பித்தார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம் உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டுருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதித்து ராஜா கிட்டே வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுனார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்தே அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு. அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடா கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்றைக்கி ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நீர்கள் இனி கேட்கலாம்.

0: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் மறுபிறவி தரும் முதலுதவி. உலக முதலுதவி வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
1: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
2: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர். வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள்.
7: நாம் முதலுதவியை எவ்வாறு தொடங்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம். முதலில் பிரைமரி சர்வே, அதாவது ஒருவர் மயங்கி விழுந்தாலோ இல்லை செயலிழந்து கீழே கிடந்தாலோ நாம் அவரிடம் அணுக வேண்டும். அவரை அணுகுவதற்கு முன்பு முதல் படி சீன் சேஃப்டி என்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது அவரிடம் அணுகுவதற்கு முன் அந்த சூழல் நமக்கு சேஃபாக உள்ளதா என்பதை நாம் காண வேண்டும். அவ்வாறு அவரிடம் அணுகிய பின் அவரை தட்டி அவர் பெயரை அழைத்து நன்கு உறக்க அழைக்க வேண்டும். அவரை நன்கு தட்டி ரெஸ்பான்ஸை நாம் கேட்க வேண்டும். அவர் ரெஸ்பான்ஸ் செய்யவில்லை என்றால் இமீடியட்டாக அருகில் உள்ளவர்களை நாம் அழைக்க வேண்டும். அழைத்து AED என்று சொல்லப்படும் ஆட்டோமேட்டட் டிஃபிபிரில்லேட்டரை எடுத்து கொண்டு வர சொல்ல வேண்டும். மேலும் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் செய்ய சொல்ல வேண்டும். பின்பு நாம் அவருக்கு நாடி துடிப்பு உள்ளதா என்பதை காண வேண்டும். இல்லையெனில் CPR எனப்படும் கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷனை நாம் செய்ய வேண்டும். அது எவ்வாறு செய்ய வேண்டும்? மார்பின் நடுவில் நாம் இரு கைகளை நன்றாக வைத்து நன்கு அழுத்த வேண்டும். எவ்வளவு அழுத்த வேண்டும்? ஒரு நொடிக்கு 100 அல்லது 120 முறை, 100 to 120 பர் மினிட் என்னும் ரேட்டில் அழுத்த வேண்டும். எவ்வளவு ஆழம் அழுத்த வேண்டும்? 5 to 6 inches அழுத்த வேண்டும். அவ்வாறு அழுத்துவதால் மூளைக்கும் இருதயத்துக்கும் இரத்த ஓட்டம் போவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ இதைதான் நாம் CPR என்று கூறுவோம். இதை எவ்வளவு நேரம் நாம் செய்ய வேண்டும்? நமக்கு மருத்துவ உதவி வரும் வரை நாம் செய்ய வேண்டும். இதை பிரைமரி சர்வே என்று கூறுவார்கள். இந்த செயல்பாட்டை பேசிக் லைஃப் சப்போர்ட் என்று கூறுவார்கள். நாம் தட்டும் பொழுது அவர் நினைவுடன் இருந்தால் நாம் செய்வது செகண்டரி சர்வே, அதாவது எந்த காரணத்தினால் அவர் மயங்கி விழுந்தார் என்பதை நாம் அடுத்தது பார்க்க வேண்டும். 7 காரணங்கள் எதுவானாலும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. சோ அவ்வாறு இருப்பின் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். CPRல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சீன் சேஃப்டி, செகண்ட் ஸ்டெப் இஸ் செக் ஃபார் ரெஸ்பான்சிவ்னஸ். இஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லை எனில் நாம் எமர்ஜென்சி சிஸ்டத்தை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். மேலும் AED என்று சொல்லப்படும் ஷாக் அளிக்கும் மிஷினை எடுத்து வர சொல்ல வேண்டும். 4, அதுவரை CPR நாம் அளிக்க வேண்டும். CPR எவ்வாறு அளிக்க வேண்டும்? செஸ்ட் கம்ப்ரஷன் நாம் 100 to 120 வரை கொடுக்க வேண்டும். மார்பின் நடு பகுதியில் அழுத்த வேண்டும். இதை நாம் கண்டினியூஸாக செய்ய வேண்டும். இதற்கிடையில் நாம் 2 முறை அவருக்கு மூச்சு அளிக்கவும் வேண்டும். இதுதான் BLS-இன் ஸ்டெப். சோ ஃபர்ஸ்ட் எய்டில் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்கில்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர். வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: திருச்சி சாரதாசில்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையா இனிக்க இணைகிறது காலை காம்போ. வெற்றியாளர்கள் வேறு வேலை செய்வதில்லை, அதே வேலையை வேறு விதமாக செய்கிறார்கள் என்ற இந்த நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். கருவண்டு துளைத்த மகிழ்வில் பூபாலம் பாடும் மூங்கில்கள், சிறுநண்டு குழைத்த சேற்றில் மண்வாசம் வீசும் வயல் வெளிகள், ஆலோலம் பாடி அழைக்கும் கிளிகள், அதிகாலை கூவி இசைக்கும் குயில்கள், அகன்ற தோகையால் அசைந்தாடும் மயில்கள், ஆதவன் வரவால் ஆர்ப்பரிக்கும் அலைகள், நேர்கொண்ட பாதையில் சீரான எறும்புகள், சிறகொடித்து மனதுடிக்கும் சிங்கார வண்ணத்து பூச்சிகள், தென்றலின் தீண்டலில் விடியலின் தேசத்தில் இசையும் ராகுமுமாய் இணைந்து கைகோர்க்கும் காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம். வானலையில் உலாவரும் இசைத்தேறு, தேனலையாய் இனிக்கும் ராகங்கள் 16.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல் பொடி.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: பதர் நீக்கி நெல் கொள்வதைப் போல பேசப்படுபவனவற்றில் பயனற்றதை நீக்கிவிட்டு பயனுள்ளதை கொள்ள வேண்டும். தன்மொழியை பொன்மொழியாய் தந்தவர் அறிஞர் அண்ணா. இதமான இனிய காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது கரைக்கல் பண்பலையின் 1.3 காலை காம்போ. ஆனந்த பொழுதில் மனம் தேடும் விளையாட்டு இது, குடும்பம் கொண்டாடும் ஆனந்த குயிலின் பாட்டு.

0: இலங்காலையின் இனிய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3. காலை காம்போ. காரைக்கால் சமூக நலத்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மூலம் மாதாந்திர நிதியுதவி வழங்கப்பட உள்ளதால் காரைக்கால் சமூக நலத்துறை மூலம் உதவித்தொகை பெறும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தங்களது மருத்துவ சான்றிதழ், பென்ஷன் புத்தகம், குடும்ப அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, UDID, உதவித்தொகை பெறும் வங்கி புத்தகம், தொலைபேசி எண் ஆகியவற்றின் நகல்களை இன்று காரைக்கால் காமராஜர் வளாகம் சமூக நலத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3. இன்று காலை 11 மணிக்கு உலாவரவிருக்கிறது நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். நுகர்வோர் தெரிந்து கொள்ள வேண்டியவை குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கவிருக்கிறார் வல்லுநர் எஸ் சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற காத்திருங்கள். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று முற்பகல் 11 மணிக்கு.

எப்பொழுதும் மனம் எட்டி பிடிக்காதோ. எப்பொழுது கேட்டாலும் மனம் இசை இன்பத்தை கொட்டி தீர்க்காதோ.

0: வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை
1: நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்தடுத்து வர நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பின் சகோதரி நித்யா. வார்த்தைகள் எல்லா கோர்வைதான், ஆனாலும் வசமாகும் உன் பார்வைதான்.

0: இதம் தரும் இனிய காலை பொழுதில் இதுவரை நம்மை வசமாக்கி இணைத்தது காலை காம்போ. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். பரிசு கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பாடா உள்ள காலம். இது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி பரிசு கொடுப்போம், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி பரிசு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பண்பாடு, ஒரு நாகரிகமா வந்துருச்சு. ஒரு திருமண வீடு, அந்த திருமணம் முடிஞ்சோடனே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பரிசு பொருள் வந்திருக்கு. அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, கணவன் மனைவியும் உட்காந்து பிரித்து பார்க்குறாங்க. அது புது வண்ண தம்பதிகள் அப்படின்னா ஆர்வமாக பார்ப்பாங்க, இது யார் கொடுத்தது, அது யார் கொடுத்தது, இது உங்கள் ரிலேட்டிவா அது எங்கள் ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அதை ஒரு நோட் போட்டு எழுதிட்டு வராங்க, யார் யார் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருக்கும்போது ஒரே மாதிரி மாடலில் ஒரு ஜென்ஸ் வாட்ச், ஒரு லேடிஸ் வாட்ச் இருக்குது. அந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு, ரெண்டு டிசைன் ஒரே டிசைன், ஆனால் அந்த லேடிஸ் வாட்ச் மட்டும் அந்த டயா வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. அப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து புது ஒய்ஃப் கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க இந்த வாட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இந்த வாட்ச் ஒரே மாடல், நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே மாடலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசா கொடுத்த உங்க நண்பரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, என் நண்பர் எப்பயுமே எனக்காக எது செஞ்சாலும் எதையுமே விட்டு கொடுக்காம செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய நேரத்துல வந்து நமக்கு வர SMS ஃபார்வர்ட் பண்ணுவோம், இல்லாட்டி ஒருத்தர் வாங்கி கொடுத்த கிஃப்டை வாங்கி அதையே ரீபேக் பண்ணி இன்னொருத்தர் கொடுப்போம். இப்படி எதுக்கு கொடுக்குறோம், என்னத்துக்கு கொடுக்குறோம், இல்லை கடையில் போய் ஒரு கிஃப்ட் வாங்குறோம் அப்படின்னா அது என்ன நிகழ்ச்சிக்கு, யாருக்கு கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும், இப்படி பார்த்து வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. போன வயதுக்கு ஒரு பொருளை எனக்கு பட்ஜெட் இவ்வளவு, இந்த பொருள் ஒன்று கொடுங்க அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு திருமணத்தில் ஒரு பரிசு கிடைக்குது அப்படின்னா அந்த பரிசு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அற்புதமான பரிசுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சிக்கு ஒருத்தவங்க கொடுத்த ஒரு பரிசை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அது திருமண நாளில் யாரெல்லாம் வந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க, அப்போ அந்த மாதிரியான ஒரு பரிசை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும், இது எங்கள் ரிலேட்டிவ் கொடுத்தது அப்படின்னு. இப்போ பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சது அப்படின்னா திருமண நாளை கொண்டாடுவோம், இல்லை மனைவியோடைய பிறந்த நாள் கொண்டாடுவோம், இல்லை கணவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். நீங்கள் நிறைய பேரை கேட்டீங்க அப்படின்னா திருமண நாள் மறந்து போச்சுன்னுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டால் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா, எங்க அது ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நாள் வந்து நம்மளுடைய திருமண நாள், குழந்தைங்களுடைய பிறந்த நாள்,

அதுமாரி மனைவியோட பிறந்தநாள் இல்ல கணவரோட பிறந்தநாள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அந்த தேதியில வந்து கிஃப்ட் கொடுக்கணும். மனைவி சொன்னாங்க, நீங்க திருமண நாள்ல என்ன கிஃப்ட்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கணவர் சொன்னாரு, நீ திருமண நாள் அன்னைக்கு நீ கிடைச்சதுமா எனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வீட்டுல கூட சின்ன பையன் இருக்கான் அப்படின்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெட்டிங் டே அப்படின்னா ஒரு படத்தை அழகாக ஒரு பேப்பரில் வரைகிறான், அது எவ்வளோ அழகாக அவனுக்கு வரைய தெரியுமோ வரைஞ்சி அங்கேருந்து கொண்டு வந்து ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு கொடுக்குறான்னா அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது கொடுத்ததுடைய மதிப்பு எவ்வளோங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, அது எப்படியாப்பட்ட பொருள் அப்படிங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, கொடுக்கக்கூடிய மனசு இதை பொறுத்து தான் அந்த பரிசோடைய வேல்யூ மாறுது. ஸோ பரிசு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அன்பாக நேர்த்தியாக நம்ம வந்து சந்தோஷமாக கொடுக்குற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுங்க, கடமைக்கு கொடுக்காதீங்க. அந்த பரிசு அவங்க மனசுக்குள்ள போய் ஆண்டாண்டு காலத்துக்கு உங்களை பத்திய நல்ல ஒரு நினைவுகளை தங்க வைக்கிற பரிசா இருக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: திசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் கரைக்கால் பண்பலை 100.3. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் ஆர்ஜே நித்யா. நேரம் காலை 8:06.

0: நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியோடு நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நேயர்கள் தொலைபேசி வழியை விருப்பம் தெரிவிக்கும் உற்சாகமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. 9566-427-71 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

இன்னைக்கு தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக விண்வெளி அறிவியல் சம்மந்தமாக ஒரு கேள்வி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்தியாவோட புதிய விண்வெளி ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது? இதுதான் கேள்வி. ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு சேட்டிலைட் லான்ச்சிங் சைட் இருக்குது. இதே மாதிரி இப்போது தமிழ்நாட்டிலையும் ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளம் உருவாக்கிட்டு வராங்க, அது எங்கே அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. இப்போவே எல்லாரும் பதிலை யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச பதிலை நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது மறந்துடாதீங்க, உங்கள் பேர் ஊரோட சேர்த்து சரியான விடையையும் கமெண்ட் பண்ணுங்க. சரியான விடை சொல்கிற நேர்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும், கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களையெல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன். கேட்டு ரசிக்க நீங்களும் ரெடி ஆகிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு.

0: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நலப்பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட தொடக்கமா இணைய போற நேயர் யார் பேசலாம்? காலை வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்றது யாருங்க?
3: மேலக்காசகுடி வடிவேலன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
3: மெர்சல் படத்திலிருந்து ஆலப்புறம் தமிழன்.
2: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
3: நன்றி.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சைவோர் இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்க போறது யார் பேசலாம்? காலை வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்றது யாருங்க?
4: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் அடுத்ததான்?
4: பாட்டுல கூலி படத்துல இருந்து மோனிகா போடுங்க.
0: பாடல் வருது, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
4: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணை போகும் அடுத்த நேயர் காலை வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், சொல்றது யாருங்க?
6: பாடல் வருது கேட்டு ரசிங்க.
5: நன்றி.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துள்ளி வரும் பாட்டு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காற்றின் மொழி பேசும் காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: திருச்சி சாரதாசில்
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: இன்னைக்கு தொழிவரம் பாட்டு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, இந்தியாவின் புதிய விண்வெளி ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான சரியான விடையை ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விடையை வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து சரியான விடையை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், அப்புறம் ஃபைசூர் ரஹ்மான் ஊர் பேர் வந்து இவங்க சொல்லலை. கொள்ளிடம் கருணாநிதி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் சம்சுதீன், தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் இவங்க எல்லாம் சேர்ந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிரவி ராஜவேல் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கூவாகம் இளங்கோவன், மல்லியம் ரவி, நன்னிலம் நாகை குமரன், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, திட்டச்சேரி அஜ்லின், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. குளஞ்சியப்பன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது கும்பகோணம் குமரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, பூவம் குபேர், காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், பூவம் தினேஷ், ராஜ், கோவை ரத்னபுரியிலேருந்து ராஜா முகமது, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா, அடுத்தது காரைக்கால் நிறவியிலேருந்து நச்சுப்பிள்ளை குடும்பம் இவங்க எல்லாருமே வந்து

0: சரியான விடை சொல்லியிருக்காங்க. பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து மேலுவோடுதுறை காரைக்கால்லேருந்து சேப்பு விஜயராகவன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. வேடைக்கார நெருப்பு வீரமணி, பூவம் நிலா, ஆக்கூர் செல்லராஜா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, ஆட்டோ கார்த்திகேயன், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், முழுக்காலேருந்து பாபு, அப்புறம் சிவபுரி சோமசுந்தரம், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, பிரதாபராமபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா, புலுவபாளையம் ஆனந்தமுருகன், அதம்பார் ராமன், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், அதுக்கப்புறமா காரைக்கால் பிரகாஷ், இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலைத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் மட்டம் குரோப்புளம் சிவகுமார் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், விருதாச்சலம் அரசக்குழி ஜான் பீட்டர், இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பிரேம் நசீர், இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஊர் பேர் மட்டும் குறிப்பிடலை. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், புதுத்துறை செல்வகுமார், இவங்க எல்லாமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அரியலூர்லேருந்து வீரதுரை, குலசேகரப்பட்டினம் சாரி பேரளம் செந்தில் கண்ணன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கொடிக்கால்பாளையம்லேருந்து ஜான் ஹாஜா நஜமுதீன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சரியான விடை, சரியான விடை, அந்த சரியான விடை என்ன அப்படின்னு நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் யாரெல்லாம் அந்த விடையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறதுங்க?
1: பிள்ளையாடியிலிருந்து செந்தாமரை பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கப்போறோம்?
1: அரண்மனையிலிருந்து ஒரு பாடல் போடணும் மேடம்.
0: அரண்மனையிலிருந்து அச்சு பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சுல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
1: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்க போகும் நேயர் யார்? காலை வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறதுங்க?
4: சுகில் அம்மா பேசுறது. இருந்தா நடராஜன் பேசுங்க மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
3: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
4: எனக்கு பாகுபலி டூ பாட்டுல பாலே பாலே பாகுபலி. நன்றி மேடம்.
3: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
4: நன்றி மேடம்.
5: பல பல பல பாகுபலி. Bye.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്.
1: പഞ്ചഭൂതങ്ങൾ സാക്ഷിയാ, നാൻകു വേദങ്ങൾ സൊല്ല, മൂന്നു മുടിച്ചോട് ഇരു മനങ്ങൾ ഒരു ഉറവാകും തിരുമണം. ഇതൊരു ഗ്രേറ്റ് ഇന്ത്യൻ ഫാമിലി വെഡിംഗ്. ജി ആർ ടി ജ്വല്ലേഴ്സ്, ശുഭ ആരംഭങ്ങളിൽ ആരംഭം.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக? காலை வணக்கம். பேசுங்க யோகஸ்ரீ, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: திருமன் படத்துல இருந்து கஞ்சப்போ கனால சாங் வேணும்.
2: கண்டிப்பா பாடல் கேப்போமா? நன்றி
3: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இன்னைக்கு தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவா இணைப்போற நேயர் யார் பேசலாம்? காலை வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறதுங்க?
7: திருத்தறிக்குண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கோம் மேடம்.
1: சூப்பர், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறோம்? ராயன் படத்துல இருந்து வாட்டர் பாக்கெட் பாடல். உங்களுக்காகவும் எல்லா நேயர்களுக்காகவும் வருது கேட்டு ரசிங்க. எல்லாருக்காகவும் வருது கேட்டு ரசிங்க. நன்றி,
7: நன்றி மேடம்.
8: நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா,

0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிற நேரமும் வந்துருச்சு. இந்தியாவோட புதிய விண்வெளி தளம் வந்து எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருந்தேன். க்ளூவா வந்து முதலையே கேள்வி சொல்லும்போது இது தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம், இந்த இடத்துல தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISRO இருக்கு இல்லையா, அது புதிய விண்வெளி ஏவுதளம் அமைக்கிற பணியை 2025 மார்ச் 5 அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்துல ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் விண்வெளி மையம் இருக்கு. நம்ம தூத்துக்குடியோட குலசேகரப்பட்டினத்துல ஆரம்பிக்கிற இந்த விண்வெளி தளம் 2வது விண்வெளி ஏவுதள வளாகமா இருக்கும். ஸ்ரீஹரிகோட்டா வந்து PSLV GSLV மாதிரி பெரிய பெரிய ராக்கெட்களை ஏவுறதுக்கான முக்கியமான ஏவுதளமா இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த SSLVன்னு சொல்ற குட்டி ராக்கெட்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன ராக்கெட், அதுவும் அங்கிருந்து தான் ஏவிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஏன் இந்த புதிய விண்வெளி ஏவுதள வளாகம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீஹரிகோட்டா வந்து கிழக்கு கடற்கரை அப்படிங்கிறதுனால ராக்கெட் வந்து பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அதோட பாதையில் மாற்றம் செய்ய வேண்டி இருக்குமாம். அப்படியும் ராக்கெட்டோட பாதையை வந்து ட்ராஜெக்டரி மாற்றம், அந்த மாற்றம் செய்யும்போது நிறைய எரிபொருள் செலவாகிறதோட அதோட திறனும் வந்து குறையுதான். ஸோ குலசேகரப்பட்டினம் தெற்கில் இருக்கிறதுனால ராக்கெட்டை ஏவும் போது தெற்கு நோக்கி நேரடியாக கடல் வழியாக போகிற பாதை கிடைக்குதாம். அதுவும் இல்லாமல் எரிபொருள் சேமிக்கிறதும் இல்லாமல் சேமிக்கப்படுற எரிபொருளை வச்சு அதோட திறனையும் அதிகரிக்க முடியுமா. தமிழ்நாட்டோட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த சரியான விடையை ஏற்கனவே நிறைய பேர் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கால்வாசி பேரை படித்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களையும் படிச்சிடலாம். நாகை பாபு சரியான விடை சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு, வன்னை கணேசன், நன்னிலம் அம்பலவாணன், அப்புறம் நெம்மேலி நந்தகுமார், கீழ்வேலூர் சத்யா பாபு, அதம்பார் கலைச்செல்வி, நாகூர் ஜகஃபர் சாதிக், முகமது யூசுப், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலம்லேருந்து, அப்புறம் ஆயக்காரன்புலம் பழனிவேல், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அப்புறம் ஆய்மழை மணிகண்டன், புவனகிரி சுமதி பாபு, கத்திரிப்புலம் பாக்யராஜ், கைலாசபுரத்திலேருந்து ரவி, கச்சமங்கலம் தஞ்சாவூர் மாவட்டம்லேருந்து ராஜேஷ், இவங்க வந்து காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. வழங்கைமான் ஆட்டோதுரை, சிவபுரி கீர்த்திராஜன், அப்புறம் பிரகாஷ் கல்லேரியிலிருந்து, அருள் குருக்கத்திலேருந்து அருள் விண்ணர், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், நாகூர் முகமது ஜலீல், அலிநகரம் மகாதேவன், குத்தாலம் தோப்புத்தரு சிவசுப்பிரமணியம், இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சரியான விடையை சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை.

0: Viking Bunions and Briefs.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் ஒன்பது மணி.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து
7: கேட்டாதானே? என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
5: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: வாழ்க்கை ஒரு பாறை. உங்களிடம் அறிவு என்ற ஒளி இருக்கிறது, அதை அழகான சிற்பமாக வடித்து ரசியுங்கள். பொன்மொழியை நன்மொழியாய் தந்தவர் அறிஞர் அண்ணா. நேர்கள் இனி கேட்கலாம் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சிஸ் ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட்
4: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
5: அடுதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலிசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
7: சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைனா என்னன்னு பார்த்தோம். இப்போ சர்க்கரை நோய்க்கான வைத்தியம் என்ன, எப்படி பண்ணலாம், இல்லை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சேம் சைஸ் டசன் ஃபிட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு செருப்பு கடைக்கு போகிறோம், எல்லாரும் ஒரே சைஸ் செருப்பையாக எடுத்து போடுறோம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குல்ல. இப்போ என் காலுக்கு ஒரு சைஸ் சேருதுன்னா இன்னொருத்தவங்க காலுக்கு இன்னொரு சைஸ் சேரும், அந்த மாதிரி தான். சர்க்கரை நோய் வைத்தியம் அப்படின்னு போகும் பொழுது எல்லாருக்கும் ஒரே வைத்தியம் செட்டப்பு. எனக்கு ஒரு மாத்திரை நான் சாப்பிட்றேன், எனக்கு அது சரியாகுது, அதையே நான் என் நண்பருக்கும் கொடுக்குறேன், அது சரியாகுமா அப்படின்னா ஆகலாம் ஆகாமையும் போகலாம். ஏன்னா பர்சனலைசேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அவங்களுடைய உடல்நிலை, அவங்களுடைய தொழில் முறை, அவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து தான் என்ன வைத்தியம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க எல்லா டாக்டர்ஸுமே. அதனால் பர்சனலைசேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இன்சுலின் எடுக்கிறதா இல்லை மருந்து எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பேசின மாதிரி என்ன வகையான சர்க்கரை நோயில் இருக்கிறோம், இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து இன்சுலின் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா உடம்புல வந்து இன்சுலின் இல்லாட்டியும் இன்சுலினோட செயல்பாடு இருக்காது, இல்லை இன்சுலின் இருந்து செயல்படாட்டியும் அதோட செயல்பாடு இருக்காது. ஸோ இதில் எந்த வகையில் நம்ம வரோங்கிறத பொறுத்து தான் இன்சுலின் கட்டாயமா இல்லை இன்சுலின் ஆப்ஷனெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியும். ரெண்டுமே வந்து பர்சனலைஸ்டு இதை பொறுத்து தான் முடிவு.

0: பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் அந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய இன்சுலின் அளவு எப்படி இருக்குது, அவங்களால எதை கடைபிடிக்க முடியும், இல்லை அவங்களுடைய இன்றைய உடல்நிலைக்கு எதது அத்தியாவசியங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வைத்தியத்தை வந்து முடிவு பண்ணுறாங்க. வைத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, இன்றைக்கி நான் மாத்திரை எடுத்துக்கல, இல்லை இன்றைக்கி எனக்கு பரவாயில்லை, நான் இன்றைக்கி இன்சுலின் எடுத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. என்னவாக இருந்தாலும் என்ன நாளாக இருந்தாலும் நம்ம வந்து அன்றைக்கி இன்சுலினை எடுத்துக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விரத நாட்கள்லாம் மருந்து எடுக்கணுமா இன்சுலின் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் மருத்துவரை அணுகி அந்த விரதத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வைத்திய முறையை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில பேருக்கு கம்மியாக தேவைப்படலாம், ஒரு சில பேருக்கு கூட தேவைப்படலாம். அதே மாதிரி வந்து இன்சுலின் சார்ந்தவங்களுக்கு இன்சுலின் இல்லைன்னா அன்றாட வாழ்க்கை செயல்களை செய்கிறதே கஷ்டமாகி போயிடும். அதனால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து இந்த விரதத்துக்கு வந்து என்ன மாதிரி வைத்தியம் தேவைப்படும் அப்படிங்கிறத உங்கள் மருத்துவரை அணுகி அந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பர்சனலைசேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய வாழ்க்கை முறையை பொறுத்து தான் அந்த தனிப்பட்ட நபருடைய வைத்தியம் வந்துங்கிறது முடிவு பண்ணுறாங்க. எடுக்கிற வைத்தியத்தை ஒழுங்காக எடுக்கணும். சர்க்கரை நோய் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நோய் கிடையாது, ஒரு குறைபாடுங்கிற புரிதல் இருக்கணும். இன்சுலினோடைய அளவோ இல்லை இன்சுலினோட செயலோ நமக்கு குறையிறதுனால தான் சர்க்கரை நோய் வருது. அதை நீங்கள் ஒரு முறை வைத்தியத்தை நிறுத்தினீங்க அப்படின்னா திரும்ப வந்து சர்க்கரை நோயுடைய வீரியம் கூட தான் போகுது. அதனால் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வைத்தியம் எடுத்து தான் ஆகணும். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மூலயமா செய்கிறோமா, மருந்துகள் மூலயமா செய்கிறோமா, எதை வச்சு செய்யலாங்கிறத வந்து நீங்களும் உங்கள் மருத்துவரும் பேசி தான் முடிவு பண்ணணும். அதை டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே வச்சு வாழ்க்கை முறையை வந்து நல்லபடியாக வாழலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே. முருகேசன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
4: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சுளை மற்றும் வதியல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிபாடும் காரை பண்பலையின் 1.3.

பயணிக்க இணைகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட், பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில ஒரு வினாவை வந்து விடுத்திருக்கிறோம். நம்முடைய காரைக்கால் பண்பலனுடைய முகநூல் பக்கத்தில் அந்த வினா பதாகையாக உங்கள் கண் முன்னே இருக்கிறது. உங்கள் வீட்டில் எதை வாங்க வேண்டாம் என்று சொன்னதை மீறி வாங்கினீர்கள், இதுதான் இன்னைக்கு கொடுத்திருக்கிற வினா. அந்த வினாவுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நீங்கள் அளிக்கக்கூடிய பின்னூட்டங்கள், காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் நீங்கள் அளிக்கக்கூடிய பின்னூட்டங்களை படிப்பதற்காக அந்த பாயிண்ட்லேருந்து நித்யா, அந்த பாயிண்ட்லேருந்து நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன் ரொம்பவே ஆர்வத்தோட காத்திருக்கிறோம். என்னென்ன பின்னூட்டங்கள் இட போறீங்க அப்படின்னு உங்களுடைய பின்னூட்டங்களை படிப்பதற்கு முன்னால்

0: பேரைவு திருச்சி சாரதாசில்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: கரைக்கல் பண்பலி 100.3 இண்டிய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் எதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க மீறி வாங்கின பொருள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நம்முடைய நித்யாவுடைய கண்ணி ரொம்ப உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் பின்னூட்டமிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, அப்படியே பார்த்து படிச்சு சொல்லிடுங்க நித்யா.
9: அனுப்பன்பேட்டை ஜோதி தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஹேர் ட்ரையர் வாங்காதே வாங்காதே அப்படின்னு என்னோட கணவர் பல தடவை சொன்னாங்க. அதை மீறி வாங்கி என் பொண்ணுக்கு வந்து நீளமா இருந்த முடி பாதியா போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: பழைய ஃப்ரிட்ஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது, புது ஃப்ரிட்ஜ் இப்போ வாங்க வேண்டாம் அப்படின்னு மனைவி சொன்னாங்க. அவங்க சொன்னதை மீறித்தான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அப்படின்னு இருக்காங்க. கும்பகோணம் செந்தில் நாதன், ஜெயா விவேகானந்தன்.
9: மனைவி வேண்டாம் என்று சொல்லி வாங்கிய பொருள் என்னென்னா கரண்ட் அடுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டிமடப்புரம் வேல்முருகன்.
8: பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி அவங்களும் வாழ்த்து சொன்னதோட முடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து குணசேகர் செமனார் கோயிலிருந்து, வேறு என்னத்தை வாங்கின, ஒரு சோபா செட்டு தான், அவர்கள் வேணாம்னு சொல்லியும் பிடிவாதமாக வாங்கிட்டு இப்போ இடத்த அடைக்குதேன்னு வருத்தமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க.
9: காரைக்கால் மேலே ஓடுதுரை சேப்பு விஜயராகவன் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எதுவுமே வாங்கினதில்லை அப்படின்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க.
8: அடுத்து மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க உண்மைங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாகம் இளங்கோவன் புதிய பெரிய தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு முடிச்சிருக்கார்.
9: மணக்குடியிலேருந்து சத்யா வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. வலங்கைமா நாட்டுதுறை வந்து எதை வாங்கினாலும் அதை நான் தான் வாங்குவேன், வேண்டாத எதையும் மீனாக வாங்குறதில்ல அது மாதிரி, அதனால தேவையில்லாமல் வாங்கின எந்த பொருளுமே வீட்டில் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: என்னங்க போங்க இப்படி கேட்டுட்டீங்க, ஆன்லைனில் இந்த காய்கறி சீவரதை விதவிதமாக சீவி காட்டின உடனே வாங்கினேன், சரியா இல்லைங்க, சரியா இல்லைங்கன்னு சொல்லி கழுவி கழுவி ஊற்றுனாங்க. ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன், என்ன ஒன்று ரெண்டாக வாங்கி வச்சுருக்கேன், ஒன்றுக்கு ஒன்று இலவசமாக கொடுக்குறாங்களேன்னு வாங்கினா கடைசியில் ஓரமாக கிடக்குது அப்படின்னு புதுத்துறை செல்வகுமார் அனுப்பியிருக்கிறார்.
9: மீன் சுரட்டியிலேருந்து ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர் கூலர் தாங்க வாங்க வேணான்னு சொல்லியும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: டிஆர் பட்டினம் ரமேஷ், என் வீட்டில் ரெண்டாவதாக ஒரு பைக் வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க, அவங்க பேச்சை மீறி வாங்கி விட்டேன், தச்சமே அந்த பைக்கு வேலையே இல்லாமல் சும்மா தான் இருக்கிறது, என் மனைவின் பேச்சை மீறி தேவையில்லாமல் வாங்கி விட்டதாக இப்போது யோசிக்க தோணுகிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.

0: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இந்த பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாள் செங்கல் சுளை மற்றும் விதைநிலை விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசும் தளிர்
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
4: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
11: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: காலை நேரத்தை கலகலப்பாக்கி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில உங்க வீட்டுல எதாவது வாங்க வேண்டாம்னு சொல்லி மீறி வாங்கினீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். முகநூல் பக்கத்துல நம்முடைய நேயர்கள் ரொம்ப கலகலப்பா

0: பின்னூட்டங்களை இட்டிருக்காங்க, யாரெல்லாம் அடுத்து பின்னூட்டம்.
1: குறிஞ்சா கேணியிலேருந்து அசூர்தீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கையெடுக்க தொலைபேசி தான் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சிட்டாங்க.
0: அடுத்து கடம்பூடு வாழ்வு நல்ல பெருமாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திடச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், தேவையான பொருட்கள் மட்டுமே வாங்குவதால் இது போன்ற சம்பவங்கள் நடந்ததில்லை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: நன்னிலம் நாகை குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாங்க வேணாம்னு சொல்லி வாங்கினது வெஜிடபிள் கட்டர் தாங்க, வாங்கி அது வெட்டவே இல்லை, ஏன்னா அதில் வெட்டுற அளவுக்கு காய்கறி வாங்கணும்ல.
0: அடுத்து அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலிருந்து, ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்ல, கடைக்கு எந்த பொருள் வந்தாலும் பரிதாபப்பட்டு வாங்கிடுவேன், பிளாஸ்டிக் சேரு விற்கிறதுக்கு வந்துச்சு வாங்கி போட்டேன், கடைக்கு ரெண்டு வீட்டுக்கு ரெண்டுன்னு வீட்டில் சத்தம் போட்டாங்க. ஏற்கனவே ரெண்டு சேர் இருக்கு, அதையே இப்போ வாங்கிட்டு வந்தீங்க, அது ரோட்டில் விற்கிறதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் கேட்காம வாங்கி அதை வாங்கி போட்டு மூணு மாதம் தான் ஆகுது, போன வாரம் தான் உட்காந்து சேர் உடஞ்சி கீழே விழுந்துட்டேன், இப்போ இடுப்பு அடிபட்டு மருத்துவமனையில் ஊசி போட்டு வந்தேன் அப்படின்னு இருக்காரு. வீட்டில் சொன்னாங்க, நான் அப்போவே சொன்னேன், கேட்டிங்களான்னு பட்ட பிறகுதான் புத்தி வேலை செய்யுது அப்படின்னு இருக்காரு.
1: காரைக்கால் நளினி என்ன சொல்லிக்காங்கன்னா, வேற என்னங்க, துணிமணி தான், ட்ரெஸ் தான் அதிகமாக எடுப்பேன், கடையில் பொம்மைக்கெல்லாம் போடுவாங்கள்ல அந்த ட்ரெஸ், ரோட்டில் போகும்போது பார்த்து நல்லா இருந்ததுன்னா பார்த்துட்டே இருப்பேன், ஒரு நாள் போய் வாங்கிட்டு வந்துடுவேன், சும்மா சும்மா துணிமணி வாங்குறேன்னு திட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நளினி மம்பளமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்து மட்டும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திட்டச்சேரி நிஷான் கலீம், வீட்டில் வேண்டான்னு தடுத்து மீறி வாங்கி பெரிதும் ரசித்த பொருள் அப்படின்னா அது டிஜிட்டல் கேமரா தான். தேவையில்லை என்று வீட்டில் சொன்னார்கள், ஆனால் நினைத்ததை விட அது பல அழகான தருணங்களை சிறப்பித்து தந்தது, தற்போது பழதாகி வீட்டில் உறங்குகிறது சார் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
1: இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்கூர் செல்லராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுவாக இருந்தாலும் எல்லாரோட சம்மதத்தோடு தான் வாங்குவோம், இவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு தான் வாங்குவாங்களாம் எல்லா பொருளையும்.
0: அதனால அப்போ இந்த நிகழ்ச்சியோட கேள்விக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை
1: அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அடுத்தது கோவூர் குமார் ஓசூர்லேருந்து, கோகுமார் அதாங்க அடிக்கடி வாங்கிட்டு திட்டு வாங்குவேன், கீரையில் தொடங்கி
1: அப்படின்னு எண்ணிக்கை இல்லாதது போயிட்டு இருக்கு.
0: அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கீரை வாங்குறதுல இருந்து தொடங்கி எது வாங்கினாலும் வீட்டுல திட்டு விழுவுது
1: அப்படின்னு. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்ரமணியம் என்ன சொல்லிக்காங்கன்னா, என் வீட்டுல வந்து டூ வீலர் பைக் வாங்குவேனான்னு சொன்னாங்க, மீறி வாங்கினேன், ஆனாலும் அது எனக்கு இப்ப அவசர தேவைக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பூந்தோட்டத்தில இருந்து ஆட்டோ கார்த்திகேயன், பெரிய சுனாமியே அடிச்சு முடிஞ்சிருக்கு, திருப்பி ரினிவல் பண்ண சொல்றீங்களே, அது எப்படி நியாயமாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.
1: என்ன சொல்லிருக்காங்கன்னு புரியலையே.
0: அதாவது இப்பதான் ஏதோ வாங்க வேணாம்னு சொல்லி இருந்திருக்காங்க, இவர் வாங்கி ஒரு சுனாமியா அடிச்சு ஓஞ்சிருக்குது அப்படின்னா வீட்டுல திட்டு வாங்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப மறுபடியும் அதை வந்து பண்பலை மூலமா நியாயப்படுத்துறீங்களா, நியாயமா சார்னு கேட்டிருக்காரு.
1: எங்களுக்கும் சொல்லிருக்கலாம், நாங்களும் சிரிச்சிருக்கோம், எங்க வீட்டுல வேணாம் அப்படின்னு சொன்னா நான் அதை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சேத்தூர் சீதா கல்ய பெருமாள் சொல்லியிருக்காங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் வாங்க வேண்டாம்னு சொன்னதை மீறி நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நம்முடைய நேயர்கள் நகைச்சுவையாக பதில சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பின்னூட்டத்தை நாகூர் ஜெகபிரசாதி, நான் எதையும் வாங்கும் முன் மனைவியிடம் கேட்ட பிறகு தான் வாங்குவேன், ஏன் மீ வம்பு அப்படின்னு முடிச்சிட்டேன்.
1: வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வாங்கியதான் ஞாபகமே இல்லைங்க அப்படின்னு சிவகுமார் கண்ணன் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது நிறைவி ராஜவேல் நிகழ்ச்சிக்கு மட்டும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேல், கீழக்குடியிருப்பில் இருந்து, வேண்டாம் என்று சொல்லும் பொருளை நான் எப்பொழுதும் வாங்க மாட்டேன், வீணாக ஏன் ரொம்ப விலைக்கு வாங்கணும் அப்படின்னு இருக்கேன்.
1: வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்க போற அடித்தடியெல்லாம் நினைச்சு பார்த்து முன்னாடியே
0: அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்து போகும்ல ஒரு வடிவேல் சார் சொல்ற மாதிரி.
1: மலியம் ரவி வந்து எது வாங்கினாலுமே ஆரம்பத்துல ஒரு சண்டை, அப்புறமா சமாதானம், அப்படிதான் இதான் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு வினாவை நாம் வந்து விடுத்திருந்தோம். உங்க வீட்டுல ஏதாவது வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லி நீங்க மீறி வாங்கினீங்க அப்படின்னு, எதற்கான பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துல இடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பின்னூட்டம் யார்?
4: சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, செல்போன் இருக்குங்க இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, ஆஃபர் அப்படின்னு சொன்னோடனே வாங்கிட்டேன்.
3: கார் வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷின் அப்படின்னு அது வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க போல, இவர் மீறி வாங்கியிருக்கார். ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கிலிருந்து,
4: என்னோட அன்பு மகளுக்கு ரிமோட் கார் வாங்க வேணாம்னு சொன்னாங்க, வாங்கினேன் வீட்டில் வந்தோடனே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகர் யூசுப் மாலிம்.
3: அடுத்து கீழக்குடியிருப்பு ஜான்சி, நாங்கள் அம்மா பிள்ளைகள் வேண்டாம் என்று இந்த பொருள் சொன்னால் மறுப்பு சொல்லாமல் வாங்காமல் வந்துடுவோம் அப்படின் இருக்காங்க.
4: கேவிஎஸ் நகர் குத்தாலம்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சென்னை போனப்போ எலக்ட்ரானிக் கடையில் வண்ண வண்ண சீரியல் லைட்லாம் பார்த்து அதை வாங்கிறதுக்கு விலையெல்லாம் விசாரித்தேன், ஆனால் என் மனைவி அதெல்லாம் வாங்கி என்ன செய்ய போகிறீங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி வாங்கிட்டு வந்தேன் விழா காலங்களில் வீட்டின் முன் அதை தொங்க விட்டு, இந்த பல்புகள் எரிந்த அழகு பார்த்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு மனைவியே சொல்லிட்டாங்களாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:30.
2: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும். இன்று செப்டம்பர் 15 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. உலகில் மக்களாட்சியின் நிலையை மீளாய்வு செய்யும் பொருட்டும் மக்களாட்சி என்னும் இலக்கினை உலகில் உள்ள அனைவரும் அனுபவிக்கும் வகையில் நனவாக்கிடவும், விடுதலை மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்து மக்களாட்சி குறித்த விழிப்புணர்வை கடைகோடி மனிதனுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று சர்வதேச மக்களாட்சி நாள் கொண்டாடப்படுகிறது.
1: இன்று தேசிய பொறியாளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மைசூர் திவானாக பணியாற்றி அணைக்கட்டு நீர்ப்பாசனத்துறையில் மகத்தான பங்களிப்பு செய்த இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர் சர் எம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 இத்தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் முன்னேற்றத்திற்காக அறிவையும் திறமையையும் அர்ப்பணிக்கும் அனைத்து பொறியாளர்களுக்கும் தேசிய பொறியாளர் தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஆயிரத்து 1959 ஆண்டு இதே நாளில்தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் டெல்லி அகில இந்திய வானொலி கூடத்தில் டிடி என்கிற தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கி வைத்தார். வாரத்திற்கு இருமுறை 1 மணி நேர நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிய தூர்தர்ஷன் 1965 ஆண்டு காலை மாலை நிகழ்ச்சிகளுடன் தினசரி ஒளிபரப்பை தொடங்கி இன்று ஒவ்வொரு இல்லத்திலும் பல்வேறு பயனுள்ள பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தந்து நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. தரைவழி தூர்தர்ஷன் 92 விழுக்காடு மக்களை சென்றடைகிற தூர்தர்ஷன் தனது உதய நாளை இன்று கொண்டாடி மகிழ்கிறது.
1: இன்று உலக லிம்போமா விழிப்புணர்வு தினம். 2004 முதல் ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நிணநீர் மண்டலத்தை பாதிக்கும் ஒரு வகை புற்றுநோயான லிம்போமாவின் அறிகுறிகள் மற்றும் ஆரம்பகால கண்டறிதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும்.
0: தமிழின் சுவையை பாமரர்க்கும் அறிமுகப்படுத்தியவரும், கொட்டும் அருவியாய் அடுக்கு தமிழால் அருவி போல் சொல்லாற்றலால் தமிழ் மக்களை ஈர்த்தவரும், இந்திய அரசியல்வாதியாக அறியப்பட்டவரும், நாடக ஆசிரியராக, எழுத்தாளராக, தமிழ் திரைப்பட வசனகர்த்தாவாக பன்முகம் கொண்டவரும், தமிழகத்தின் 6வது முதல் அமைச்சராக பணியாற்றியவருமான சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாள் இன்று.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர் டாக்டர் செண்பகராமன் பிள்ளை அவர்களின் பிறந்த நாளும் இன்றுதான். 1891 திருவனந்தபுரத்தில் பிறந்த இவர் வெளிநாட்டில் இருந்தபடியே இந்திய விடுதலைக்காக போராடிய புரட்சியாளர். முதல் உலகப்போரின் போது இந்திய வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டும் முயற்சிகளில் ஈடுபட்டார். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை பிரபலப்படுத்திய முன்னோடிகளில் ஒருவராகவும் கருதப்படுகிறார்.
0: தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு குறித்த முதன்மையான உயர் ஆய்வை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும்

0: 972.7 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த இலக்கியம், மொழியியல், மெய்யியல், பழங்குடி மக்கள் ஆய்வு, நாட்டுப்புறவியல், இந்திய மொழிகள், ஒப்பிலக்கிய பள்ளி எனவும், அறிவியல் தமிழ், கலைத்தமிழ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஆய்வுக்களமாக விளங்கும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981 இன்றைய நாளில் தான் தொடங்கப்பட்டது.
1: 1953 இதே நாளில்தான் ஐக்கிய நாடுகள் பொதுசபையின் முதல் பெண் தலைவராக விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேருவின் சகோதரியான இவர் இந்திய அரசியலிலும் தூதரக பணியிலும் சிறந்து விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தொடர்ந்து பயணிக்க இணைகிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்முடைய காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் ஒரு வினாவை பதாகையாக விடுத்திருந்தோம். அதில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வாங்க வேண்டாம் என்று சொன்னதை மீறி எதை வாங்கியிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். நம்முடைய நேயர்கள் காலையிலிருந்து சுடுக்கி அனுப்பிய குறுஞ்செய்திகள் முட்டிக்கு விட்ட குதிரை போல தடுக்கி விடாமல் ரெண்டு கணினியிலையும் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் அடுத்த பின்னூட்டம் யார் தந்திருக்கிறாங்க?
1: கோவில் இளவரசன் பஞ்சநதி குளம்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்னங்க இப்படி கேட்குறீங்க? நிறைய இருக்குது சோபா செட், அது இப்போ சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கிரைண்டர் இருக்குது வேணான்னு சொன்னாங்க. கேட்காம வாங்கினதுனால எல்லாம் இடத்த நிரப்பிட்டுருக்கு. என்ன செய்ய, எல்லார் வீட்லேயும் இப்படி தானே நடக்குது அப்படின்னு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்க.
0: அடுத்து பழைய இருசக்கர வாகனம் என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் புது இருசக்கர வாகனம் என் வீட்டில் என்னை கடுமையாக வசைப்பாடினார்கள். நான் காதில் வாங்கலை, புது இருசக்கர வாகனம் வாங்கிய பிறகுதான் என் சந்தோஷத்திற்கு அளவே இல்லைன்னு சொல்லியிருக்கார் அமிர்தராயன் கொட்டை பாரிவள்ளல்.
1: பழையாற்றாங்கரையிலேருந்து கணபதி வந்து காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியன் தான் பழைய தொலைக்காட்சிக்கு பதிலாக ஒரு புதிய டிவி வாங்கினேன், ஆனால் இப்போ வந்து இந்த டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஆர்வமாக பார்த்துட்ருக்கும்போது கரண்ட் போயிட்டால் திரும்பி வர்ற நேரத்துக்குள்ளே நிகழ்ச்சியே முடிஞ்சிருது. எதுக்குடா புது டிவி வாங்கினேன் அப்படின்னு நினைக்க தோணுது.
0: அப்படி நினைக்கும் போதெல்லாம் அப்படியே காரைக்கால் பண்பலையே திருப்பி விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிதானே?
1: ஆமாம்.
0: சரி, அடுத்தது காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புடவை வாங்குவதில் தான் நான் டெய்லி யூஸுக்கு விலை குறைவான லேசான புடவையெல்லாம் வாங்குவேன். என் கணவர் நல்ல புடவையாக விலை கொஞ்சம் கூடுதலாக வாங்க சொல்லுவாங்க, பிறகு நான் வேண்டாம்னு சொல்லி நீ வாங்கியிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் தாங்க கிச்சன் செட்லாம் வாங்கினேன், என் கணவர் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தவுடன் பிரித்து பார்த்தா பார்சலில் 3 பாக்ஸ் உடஞ்சிருந்துச்சு, ரிட்டர்ன் கிடையாது. அப்போ வந்து நான் தான் அப்போவே சொன்னேனே, நீ தான் கேட்கல அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
0: குழந்தைக்கு வாங்கிய விளையாட்டு சாமான்கள் தான் பல 100 ரூபாய்க்கு வாங்கி விளையாட்டு ஜாமான்கள்லாம் சில மணி நேரத்தில் சாக்கு பையில. அப்துல் ரஜா திட்டச்சேரியிலிருந்து.
1: மரத்தால் செஞ்ச நாற்காலி தான், ஆனால் அது உண்மையிலேயே நல்லதான் இருக்குது அப்படின்னு காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க.
0: எங்கள் வீட்டில் 2 பர்னர் ஸ்டவ்வு வாங்க சொன்னாங்க, நான் 3 பர்னர் உள்ள ஸ்டவ்வு வாங்கினேன், கொஞ்ச நேரம் திட்டு வாங்கினேன் அவ்வளவுதான். இது என்ன நமக்கு என்ன புதுசாக என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திட்டு தாங்க வாங்கினேன் ஒரு முறை, சனிக்கிழமைன்னு தெரியாது வீட்டில் மீன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் மீன் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் அந்த மீன் கெட்டு போயிடுச்சு. எங்கள் அப்பாக்கிட்டே திட்டு வாங்கினேன், இப்போல்லாம் மீனை பார்த்த உடனே நல்ல மீனாக கெட்டு போன மீனான்னு நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நான் ஏற்கனவே அந்த ஸ்டவ் கதை சொன்னேன் இல்லையா, 2 பர்னர், அதை சொன்னது வந்து பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அனுப்பியிருக்கிறார்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: பண்பலை 100.3 காலை நேரத்தை கலகலப்பாக்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாம் வந்து உங்கள் வீட்டில் எதை வாங்க வேண்டாம்னு சொல்லி மீறி வாங்கினீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அடுத்த பின்னூட்டத்தை யார் அனுப்பியிருக்காங்க?
3: காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்னா ரெண்டா நான் சந்தோஷமாக வாங்கிட்டு வருவேங்க, ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அந்த அர்ச்சனை கர்ஜனை தான். கேட்குறத வாங்கிட்டு வர முடியல, இப்படி தேவையில்லாததை வாங்கி காசை கரியாக்கு அப்படின்னு திட்டு வாங்குவேன். ஆனால் ஒன்றுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வந்ததுக்கு ஒரு பாராட்டும் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 10 கிராம் தங்க காசு தான் அடுத்த மாதத்தில் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து திருமலஞ்சேரி அனிதா தமிழாளர், என் பையனுக்கு என் கணவர் சைக்கிள் வாங்க வேண்டும் என்றார், நான் வேண்டாம்னு சொன்னேன், சைக்கிள் வாங்கி இப்போ வீட்டில் ஓரமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க.
3: பூம்புகார் மேலையூர் செம்பியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வேணா அப்படின்னு சொல்லி என் மனைவி வாங்கிய பொருள் வந்து வெட் கிரைண்டர். எங்களிடம் டேபிள் டாப் வெட் கிரைண்டர் இருந்தும் என் மனைவி வாங்கிய பொருள் தான் பெரிய வெட் கிரைண்டர். இப்போ 1:2 1:2 மாவு அரைக்கிறீங்களா இல்லையா?
2: வீட்டுக்கு ஒரு டவர் ஃபேன் வாங்கினேன், 2.5 மாதம் நல்லா ஓடிச்சு, அப்புறம் வீணா போயிடுச்சு, அவ்வளோதாங்க. கல்லேரியிலேருந்து பிரகாஷ் அனுப்பியிருக்கிறார்.
3: அதம்பா ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீறி வாங்கினா அந்த பொருள் இடம் மாறி தேடும்படி ஆகிடும், அதனால் வாங்காமல் இருப்பதே நல்லது, மனதுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறேன். அடுத்து

0: ரவி மேட்டுப்பாளையத்திலிருந்து, திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சட்ட வேஷ்டி வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாங்கி தெரியும்னு நீங்கள் இனிமேல் வாங்கி வந்து விட்டீர்கள் கணிந்து கொண்டார்கள், என்ன சொல்ல வந்துருக்காரு
1: சொல்லியிருக்காங்கன்னா, வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிட்டு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இனிமேல் இது மாதிரி வாங்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி
0: கணிந்து கொண்டார்கள்.
1: கடிந்து கொண்டார்கள் தான் அப்படி எழுதியிருக்காங்க.
0: ஆமாம், கடிந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு வாரத்துக்கு இன்னொரு வார்த்தை தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியல. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
1: திருமலைஸ்தானம் வீரசுந்தரி. நான் எங்கள் வீட்டில் எந்த பொருளை வாங்கினாலும் என்னோடய இஷ்டம்தான், இந்த பொருளை வாங்க வேணாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, தேவைப்படுற பொருளை மட்டும் தான் நான் வாங்குவேன் அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அதம்பார் கலை செல்வி செல்வம். நான் வெளியில் செல்லும் போதெல்லாம் என் பேர பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கிவிடுவேன், திட்டு விழும் அப்படின்னு இருக்காங்க.
1: தொலைந்து விட்டதாக நினைத்த இஸ்திரி பெட்டியை சரியாக தேடி பார்க்காம அவசரத்தில் புதுசாக ஒன்று வாங்கிட்டோம். இப்போ தொலைந்து விட்டதாக நினைத்த பழைய பெட்டியும் இருக்குது, புதுசும் இருக்குது, வீட்டில் ரெண்டு இருக்குது அப்படின்னு நிறைவிலிருந்து ஜெயில் சிங் நிஜய் சொல்லியிருக்காங்க.
0: தேவையற்ற பொருட்களை வாங்க மாட்டோம்னு அனுப்பியிருக்காங்க நச்சு பிள்ளை நிறைவிலிருந்து.
1: வாங்க வேணாம் அப்படின்னு இப்போ சொல்கிற பொருளை எதுக்குங்க வாங்கணும், ஏன் வம்பு, அதனால வேணான்னு விட்டுருவோன்னு பழனிவேல் ஆயக்காரன் குளம்லேருந்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜா நஜ்முதீன். டேபிள் மேட்டு தான் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, ஆஃபரில் டேபிள் மேட் வாங்கினா ஒரு சேர் ஃப்ரீ. இந்த விளம்பரத்தை பார்த்து மீண்டும் ஒரு டேபிளை வாங்கி மேட்டை வாங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரம்மா ஒன்று தான் இருக்குல்ல, இன்னொன்று தேவையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னத்த சொல்ல சார்,
1: பண்ணுறோம்ல அது வரைக்கும் நல்லது. அடுத்தது சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லிக்காங்கன்னா, ஒரு முறை என் மனைவி வந்து ஹீட்டர் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதையும் மீறி நான் வாங்கிட்டு வந்தேன், 4 மாதங்களுக்கு பிறகு என்னோட மனைவி தான் அந்த ஹீட்டரை பயன்படுத்தினாங்க அப்படின்னு.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இந்த இனிய பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நித்யா, உங்க வீட்டுல எதை வாங்க வேண்டாம் சொல்லி நீங்க என்ன வாங்குனீங்க? இப்படி நேயர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே உங்கள்ட்ட
5: கேட்டேன். கேட்டுட்டீங்களா?
0: ஆமா,
5: உண்மையா சொல்லணும்னா நான் எது வாங்கணும்னாலும் எங்க வீட்டுல நோ சொல்ல மாட்டாங்க.
0: ஓ,
5: நான் தான் வாங்கினதுக்கு அப்புறம் இதை ஏன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன்.
0: நீங்களே வாங்கிட்டு நீங்களே யோசிச்சு.
5: நானே யோசிச்சு.
0: இது ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப திரும்ப நீங்க என்னட்ட கேட்டீங்கன்னா, நான் எதை வாங்கினாலுமே வாங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையா
5: நீங்க வாங்குறீங்கிறதுனாலயே வாங்க
0: வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனா வாங்கிட்டு வந்த பிறகு அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சரி சரியாதான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. அது என்ன, ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகுதான் அதனுடைய அருமைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அது புரியும். அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்ட பிறகு நமக்கு கொஞ்சம் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல அதை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம வாங்காம விட்டுறது நல்லது. சரி, அடுத்த பின்னூட்டத்தை யாரு விட்டுருக்காங்க?
5: திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எந்த பொருளுமே வாங்குறது இல்லைங்க, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலே ரொம்ப யோசிச்சு தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து சிவ சண்முகம் சீர்காழியிலேருந்து, சிரிப்பாக இருக்கும், நான் எதையுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் சார், எதுக்கு இந்த வம்பு? உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சொல்கிறத வாங்குவீங்களா, இல்லை வீட்டுக்காரவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா? கூச்சப்படாமல் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், அதான் சொல்லிட்டோமாங்க.
5: அதுதான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, சின்ன டிவியாக வாங்கிட்டு வா அப்படின்னு. நான் ஒரு 55 சென்டிமீட்டர் டிவி வாங்கிட்டு போனேன், லைட்டாக ஒரு சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் காலப்போக்கில் சரியாயிடுச்சு. ஏன்னா எங்கே போய் பார்த்தாலும் நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி டிவி பார்க்குற மாதிரி வராது இல்லையா, அதோட பலன் இப்போ தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: டிஆர்பட்டினம் நல்லி சங்கர், என்னை ஆக்டிவாக ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, மீறி ஓட்ட கத்துக்கிட்டு வாங்கிட்டேன் சார், வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்கினதெல்லாம் பிரச்சனை இல்லை, முதல்ல டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க, அதன் பிறகு சரியாக வந்து போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சி வண்டியை ஓட்டுங்க, அதான் ரொம்ப நல்லது.
5: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாய பணிக்கு அப்படின்னு ட்ரோன் வேணும்னு வாங்கினேன், அதை என் மனைவி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, நான் மீறியும் வாங்கியிருக்கேன், அதுவும் விவசாய பணிக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காமேஸ்வரம் செல்வி அரியழகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைனில் எதுவும் ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதை நான் காதில் வாங்கிக்காமல் என் மகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணேன், ஏமா அது என் மகளுக்கு அளவு சரியில்லை, மிகவும் கவலையாக இருந்தது அப்படின்னு இருக்காங்க.
5: சில நேரத்தில் வந்து ரிட்டர்ன் கூட போட முடியாது இருக்கும். கத்தரிப்புளம் பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிள்ளைகளுக்கு சாதா சைக்கிள் வாங்க

0: ஆனால் நீங்கள் கீர் வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் எதையும் சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், எனக்கு ரொம்ப நாளாக சின்ன கொடகளும் கையூர்லையும் வாங்கணும் அப்படின்னு ஆசை. என் வீட்டுக்காரர் உனக்கு தான் அரைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி வாங்கி தரல. என் மகள் நேற்று 1500 ரூபாய்க்கு சின்ன கொடகளும் 250 ரூபாய்க்கு கல்லூரிலையும் வாங்கி தந்தார். மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். மாவு அரைக்க கற்றுக்கொள்ள போய் இனிமே தான் கத்துக்க போறீங்களா?
0: சுட சுட வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. ஆனா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் உங்க ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நீங்க சொல்லியிருந்திருக்கலாம்.
1: அது பிரச்சனை இல்ல, இனிமேதான் மாவே அரைக்க கத்துக்க போறாங்களா? இனிமே அந்த மாவு பதம் எப்படி இருக்குன்னு தெரியணும். அரைச்ச பிறகு அந்த பதத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டு இட்லி சுட்டு. சரி
0: ஓகே. செல்வி வந்து தெத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எதுவும் வாங்கினதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நெம்மேலி நந்தகுமார், என்னை வாங்க வேண்டாம்னு சொல்லி நான் வாங்கிய பொருள் மொபைல் தான். அந்த மொபைல் நல்லா தானே இருக்குது, திரும்ப ஏன் இதை வாங்கியிருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார்.
0: மேமாத்தூர் அமுதா சேகர், தேவையில்லாமல் எந்த பொருளும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து காரைக்கால் நளினி, நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு போங்க, நாங்கள் சொல்லிட்டோங்க. அடுத்தது கொசு அடிக்கிற பேட் மேடம், வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க, வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், அடுத்தது ரகுபதி பவித்திர மாணிக்கத்தில், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் எங்கள் வீட்டில் ஏர் கூலர் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, நான் மீறி வாங்கிட்டு வந்துட்டேன், அதுக்கு நான் வாங்கி இருக்க திட்டு இருக்க கொஞ்ச நஞ்சம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க.
0: ஏண்டா வாங்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு திட்டு வாங்கியிருப்பாங்க போல.
1: ஆமாம்.

0: விடைபெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. உழைத்து வாழ்பவரே வணங்கத்தக்கவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள். அந்த உழைப்பாளிக்கு ஊறு ஏற்படுவது சமுதாயத்தில் நல்வாழ்வை புறையோடச் செய்வதாகும். பொன்மொழியை நன்மொழியாய் தந்தவர் அறிஞர் அண்ணா. நேர்களினி கேட்கலாம்.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க வந்தாங்க. என்னன்னா, ஒரு வேலை செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஏணியிலேருந்து விழுவும் போது ஒரு 12 மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த காலும் சுத்தமாக, இந்த காலை வந்து அவங்களால மடக்கி நீட்ட முடியல. ஸோ அது உணர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படியே கூட்டு வந்தாங்க. மெயின் நம்ம இதை எதுக்கோசரம் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே அந்த மாதிரி இடத்துல அடிபடுது அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப போட்டு உட்கார வைக்கிறதோ, ரொம்ப குனிய வைக்கிறது, இல்லை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அது நம்ம போட்டு அவங்களை இன்னும் அழுத்தும் போது அது முதுகுத்தண்டில் இருக்க நிறம் டேமேஜ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அடிபடுது அப்படின்னா அவங்களோட டேஞ்சரான இடத்துலேருந்து தனியாக தள்ளிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு அழுங்காத அப்படி ஷிஃப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப, நம்ம எந்த இதுவும் இல்லாமல் நம்ம பொறுமையாக கரெக்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். அப்படி பண்ணலனா என்ன டேமேஜ் ஃபர்தர் அதிகமாக வர ரெக்கவரி பூரா இருக்கும். ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அதில் வந்து ஒரு எலும்பு வந்து நல்லாவே முதுகுத்தண்டு இடத்துல நசுங்கியிருந்தது. அதுக்கு உடனே எம்ஆர்ஐ எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த வந்து நரம்பு நசுங்கியிருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ உடனே நம்ம வந்து சர்ஜரிக்கு பண்ணியாச்சு. யூஸ்வலாக முதல் ஒரு 12 மணி நேரத்தில் நம்ம சர்ஜரி பண்ணுறதுல அட்வான்டேஜ் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெக்கவரி, நரம்போட ரெக்கவரி பீரியட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான மெடிசன்ஸை உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இருக்க டேமேஜ், அந்த நரம்பில் இருக்க டேமேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் அது ரெக்கவரி வரும், எந்த அளவுக்கு வரும் என்னங்கிறதுலாம் இருக்கும். சில இதெல்லாம் ரொம்ப லேட்டாக வருவாங்க. அடிபட்டு 1 வாரம் ஆயிருக்கும், 10 நாள் ஆயிருக்கும். இந்த மாதிரி டைமில் வரும்போது, லேட்டாக வரும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ரிசல்ட்ஸ் ரொம்ப புவர் தான். சில பேருக்கு வராமல் கூட போகும். அது உடனே வரும்போது நான் ரிசல்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது அது ஒன்றும் இல்லை, அது முதுகுத்தண்டு இடத்துல ஒரு ஸ்க்ரூஸ் மாதிரி போட்டு அந்த ஆல்ரெடி உடஞ்ச எலும்பு என்ன பண்ணுவோன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அந்த பிரச்சனைகளோ இதோ நமக்கு வராது. உடனே இதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, அடுத்த நாள் வந்து சப்போஸ் அவங்க கால் உணர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா ஈவன் நிற்க கூட வச்சிருவோம், நடக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை அந்த கால் உணர்ச்சியெலாம் கம்மியாக இருக்குன்னா உடனே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பண்ணோம்னா அவங்க ரெக்கவரி பீரியடும் ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும். மெயின் வந்து இந்த மாதிரி கால் கீழே வரல, அடிபட்டு வரல அப்படின்னா ஷுவராக அதுக்கு வந்து ஃபிசியோ ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபிசியோ பண்ணும் போது ரிசல்ட் வைஸோ இது வைஸோ அது மட்டும்தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின்

0: மேலும் உறுதியும்.
1: நேர்கள் இல்லத்தை காரைக்கால் பண்பலையின் உள்ளத்தோடு இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சந்திக்க செவிகளில் இணைகிறது. சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது? இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், 4368 என்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 2312331 இந்த எண்ணிலும், 2994 இந்த எண்ணிலும், 2995 இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பின் நேயர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண் 9566427231.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது? இனம் மதம் வேறுபாடின்றி அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு மதிப்பு, ஒரே மதிப்பு என்ற சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதுதான் மக்களாட்சி என வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய உரிமைகளை தெரிந்து, கடமைகளை உணர்ந்து, சரியான பாதையில் தெளிவாக நடந்தால் அது மக்களாட்சியின் வழிமுறை என்று சொல்லலாம். மக்களாட்சி வலுவிழந்தால் அந்த நாடு வளர்ச்சியிலிருந்து பின்னோக்கி செல்கிறது என்று வரையறுக்கிறார்கள் அறிஞர்கள். எல்லையற்ற ஏற்ற தாழ்வுகள் சமூகத்தை பற்றி கொள்கிற போதெல்லாம் சமத்துவத்தை இழந்து தவிக்கும் நாடாகவே மாறிவிடுகிறது மக்களாட்சி பெற்ற நாடாக இருந்தாலும். ஆக மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த மக்களாட்சி என்பது உயிர் மூச்சாக எதை கருதுகிறது? இந்த மக்களாட்சி தொடர்ந்து நிலைபெற்று இருக்க வேண்டும் என்றால் எது அதற்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது? அந்த உயிர் மூச்சியது உரிமைகளும் கடமைகளும் தான் இல்லையா? அந்த உரிமைகளையும் கடமைகளையும் மிகச்சரியாக சரிவர நாம் உணர்ந்திருக்கிறோமா? இது குறித்து தான் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைகிற முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேசுங்க
6: ஐயா. வணக்கம் குரு, ராஜேந்திரன் மணக்குடி.
0: ஐயா பேசுங்க
6: ஐயா. தஞ்சாவூர்ல இருந்து உங்களை கூப்பிடுறேன் ஐயா. வந்து நீங்க மக்களாட்சியோட பாத்தீங்கன்னா தனி மனித சுதந்திரம், தனி மனிதனுடைய உரிமைகள்,

0: இந்த இரண்டு தான் முதல் உயிர் மூச்சு. இப்போ அதே ஒரு ராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகள் பாத்தீங்கன்னா தனி மனித சுதந்திரம் இருக்காது, உரிமைகள் இருக்காது.
1: ஆமா,
0: இந்த மக்களாட்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் வந்து முதன்மையான நாடு இந்தியா, இரண்டாவது அமெரிக்கா. இந்த இரண்டு மக்களாட்சி நாடுகளும் பாத்தீங்கன்னா தனி மனித சுதந்திரம் தான் முதல்ல கிடைக்குது அவனுக்கு. தனி மனித பேசு பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்துக்கள் பரிமாற்றக்கூடிய சுதந்திரம், எல்லா சுதந்திரமும் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய அந்த அளவுல இருக்கணும். அந்த தனி மனித மனித உரிமைகள், என்னுடைய உரிமைகள், எனக்கு எனக்கு தேவை அடிப்படை தேவையான உன்ன உணவு உடுக்க கூட இருக்க இருப்பிடம், இது மூன்றும் என் தாய்நாடு எனக்கு கொடுக்கும்.
1: தனி மனித சுதந்திரமும்
0: உரிமைகள் தான் மக்களாட்சியினுடைய உயிர் மூச்சு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தியா.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: மற்ற எதையும் அலட்சியப்படுத்தாம, அது உயிரினமா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், இல்ல நீர்நிலைகளா இருக்கலாம், மனிதர்களா எதுவா இருந்தாலும் அதை அனுசரிச்சு அதுக்கு அலட்சியப்படுத்தாம உள்ளாய்ந்து அது செயல்படுத்துவதா சிறந்த ஒரு ஆட்சியாக இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. மக்களாட்சியா இருக்கு.
1: மக்களாட்சியில வந்து மக்களாகிய நீங்களே ஒரு குடிமகன் என்கிற முறையில் உங்களுக்கான உரிமைகளையும் கடமைகளையும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா?
2: நான் உணர்ந்திருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து ஆடு மேய்க்கிறதால எந்த ஒரு உயிரினத்துக்கு எதுக்குமே பாதிப்படாத நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறத நான் உணர்ந்திருக்கிறேன்.
1: அது உங்களுடைய கடமையா நினைக்கிறீங்க?
2: ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க.
1: உங்களுடைய உரிமைகள், இதுதான் என்னுடைய உரிமை, இதை நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்ச காலகட்டம் உண்டா நீங்க?
2: என்னோட உரிமையை வந்து நான் தொழில வந்து என்னோட தொழில வந்து யாரு என்ன சொன்னது விட மாட்டேன் அப்படிங்கறது என்னோட லட்சியமா தெய்வமாக நினைச்சு வளர்ந்து கொண்டிருக்கேன்.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம். அன்பின் நேயரை உங்களுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனோ அவருக்கு வாய்ப்பு கிடைத்தும் பேச மறுக்கிறார். அடுத்து வருகிற நேயர், வணக்கம். வணக்கம், பேசுங்க முருகேசன் ஐயா.
3: அதாவது நம்ம சுதந்திரமா இருக்கணுங்கிறது தான் நம்ம மக்களாட்சி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆட்சி நடக்குது. ஆனா சில இடத்துல சில பேர் என்ன சொன்னா வந்து அதை ரொம்ப வேற வகையில சுதந்திரமா பயன்படுத்துறாங்க. வந்து தகாத செயல்கள் வந்து, ஆமா, நிறைய இடத்துகள்ல வந்து இந்த கொலை.
1: அதுதான் இப்போ நம்ம இப்ப அதற்கான அடிப்படை காரணம் என்பது அதற்கான விழிப்புணர்வை ஒரு மனிதன் சரியாக புரிந்துணர்வோடு பெற்றிருக்கிறாரா அப்படிங்கறத நமக்கான கேள்வி இல்லையா?
3: இல்ல, புரிந்துணர்வு இருக்குங்கயா, இருந்தாலும் வந்து அதை பயன்படுத்த தவறுதாங்கல்ல.
1: அதான், அந்த பயன்படுத்த தவறுவதற்கான காரணம் நம்முடைய உரிமை என்பதையும் நம்முடைய கடமை என்ன என்பதையும் சரியா நம்ம வந்து பயன்படுத்தலங்கிறதான் இல்லையா?
3: ஆமா, நிச்சயமா, அது உண்மை வந்து. ஏன்னா
1: அப்ப சுய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த உரிமையும் கடமையும் தானாக புரியும்.
3: நிச்சயமா வந்து அந்த இப்ப நீ சொன்னீங்களே அது மாதிரி சொன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த தவறுகள் நடக்காது. வந்து மக்களாட்சிக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு இடம் உண்டு.
1: சரி,
3: நன்றி,
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், உடையார் பழையம்
1: அஜிம் ஐயா, பேசுங்க.
4: மக்களாட்சியின் மகத்துவம், அதனுடைய ஆணி வேறு அடிநாதம் எல்லாமே ஜனநாயகம் தான் சார். அதுல பாருங்க, பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை எல்லாமே இதுல அடங்கி போகுது.
1: ஆமா,
4: கேள்வி கேட்கும் குறிமுகம் ஜனநாயகத்தின் எதிரி கிடையாது. ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலனே அவன் தான்.
1: ஆமா, ஆமா.
4: இன்னைக்கு மக்கள் எங்க கேள்வி கேட்கிறாங்க? ஊடகங்கள் தான் கேள்வி கேட்குது. கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குதோ
1: ஓ
4: அதே அளவு பொறுப்பு நமக்கு இருக்குது.
1: சரி,
4: அதாவது கருத்து சுதந்திரம் இருக்குன்னு வெறுப்பு பேச்சு, ஆபாச பேச்சு, வன்முறை பேச்சு எல்லாம் கூடாது.
1: சரிங்க,
4: கருத்து சுதந்திரம் தான் மக்களாட்சியின் மூச்சு காற்றுன்னு அல்லாஹ் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார்.
1: இல்ல, இந்த கருத்து சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கருத்து சுதந்திரத்தை நான் சரியான தெளிவான பாதையில் உணர்ந்து எனக்கான கடமை எதுவோ அதை நான் சரிவர செய்வேன் அப்படின்னு ஒரு குடிமகன் உணர்ந்தாலே அங்கு மக்களாட்சி நிலை பெற்று விடுகிறது அப்படின்னு நினைக்கலாமா?
4: கண்டிப்பா உணரணும் சார்.
1: சரி
4: சார், அண்ணா அழகா சொன்னாரு, அருமை தம்பி,

0: மக்களிடம் சென்றிடு, அவர்களோடு வாழ்ந்திடு, அவர்களிடம் இருந்து அறிந்திடு, அவர்களை நேசித்திடு, அவர்களுக்காக உழைப்பை நல்கிடு, அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக திட்டமிடு, அவர்களுக்கு தெரிந்ததில் இருந்து பணியை துவக்கிடு, அவர்களிடம் இருப்பதில் இருந்து தக்க வேலையை தொடங்கிடு என்றார்.
1: சரிங்க,
0: அந்த கருத்தெல்லாம் அறியணும்னா மக்கள்கிட்ட தான் போய் ஆகணும்.
1: சரிங்க,
0: நன்றி சார்,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: திருச்சி சாரதாசில்
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது, இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நம்முடைய நேயர்கள் நல்ல கருத்துக்களை ரொம்ப ஆழமான சிந்தனைகளோடு தந்து கொண்டிருக்கிறார்கள். இணைகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
7: அரியலூர் மாவட்டம் தேவனூர், ஜோதிலட்சுமி.
1: ஜோதிலட்சுமி சொல்லுங்க.
7: மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பாங்க. மக்களாட்சிங்கிறது தேர்தல் திருவிழாவோட முடிஞ்சிருது கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகன் குடிமகளாகிய அந்த இருக்கு அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில வந்து அந்த சிந்தனையிலும் கலந்துருக்கணும்.
1: சரிங்க,
7: அதுதான் அந்த வாழ்க்கை முறையில மக்களாட்சிங்கிறது வந்து ஒரு மாபெரும் கட்டடமா இருக்கு. அது வலிமையா இருக்கணும்
1: அப்படின்னா
7: நேர்மையான வாக்குரிமை, நமது கடமை, உரிமைகள், பொறுப்புகள் ஆகிய தூண்கள் வந்து அதுக்கு அவசியமா இருக்கணும்.
1: சரி, இதெல்லாம் நமக்கு மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்குரிமை என்பதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது சரியான முறையில் நாம வந்து அந்த கடமையை செய்து கொண்டிருக்கோம்.
7: அதாவது பாத்தீங்கன்னா வச்சீங்களா, அந்த சமூக நிகழ்வுகள் இருக்கு பாத்தீங்களா, அது பத்திய விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருந்து இருக்கணும். அதை வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்றைய டிஜிட்டல் உலகத்துல தவறான தகவல்கள், போலி தகவல் எல்லாம் நிறைய வந்து மக்களாட்சியை வந்து அச்சப்படுத்துது. அதுல வந்து உண்மை எது பொய் எதுங்கிற அந்த பகுத்தறிகிற அந்த விழிப்புணர்வும் நமக்கு தேவை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்கும் உரிமை, அதாவது உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. கடமைகள் இல்லாத உரிமை வன்முறைக்கு வழிவகுக்கும். சட்டத்தை பின்பற்றணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், உரிமைகளை சரியாக செய்யணும், அதாவது வரிகளை சரியா செலுத்தணும், சமூக நல்லிணக்கத்தை உணர்ந்து பொறுப்புணர்வோடு நம்ம வந்து கருத்து சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தாம நம்ம வாழ்ந்தோம்னா மக்களாட்சி உயிர் முக்கியம் இது எல்லாமே இருக்கும்.
1: சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஒரு மக்களாட்சியின் கீழ் நாம் வாழ்கிறோம் என்கிற பொழுது அந்த மக்களாட்சியினுடைய தன்மையை உணர்ந்து அதை நீர்த்து போக செய்யாத உரிமைகளையும் கடமைகளையும் நம்முடைய கையில் மிகச்சரியாக நம்முடைய கடமையை உணர்ந்து செய்தோமானால் மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறுகிற மக்களாட்சி என்பது உயிர்ப்புடன் இருக்கும். சரி, அப்படி அந்த உயிர்ப்புடன் இருக்கிற மக்களாட்சிக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பது எது, உயிர் மூச்சாக இருப்பது எது என்கிற இந்த கேள்வியோடு இன்றைய சிந்தனை அரங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. கருத்துரிமை இருந்தாலும் கூட அந்த கருத்துரிமை தவறான பாதையில் கொண்டு செல்லக்கூடாது என்று சில நேர்களும், அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த மக்களாட்சி என்பது, நாமே நமக்கு நாமே தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த மக்களாட்சி என்பதை மிகச்சரியான நெறியில் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் மக்களே தங்களுக்கான கடமையை மிகச்சரியாக உணர்ந்து தங்களுக்கான உரிமையை சரி

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்வாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரினட்வோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காற்றலையில் கைகோர்த்து சந்தித்து செவிகளில் உரையாடி கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது? இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: இக்பால் பேசுங்க.
5: மக்களவை மக்களாட்சி தினமானி கொண்டாடப்பட்டு வருகிறோம். இந்திய அரசியல் திட்டத்துல வந்து சட்டத்துல வந்துங்க வாக்குரிமை பேச்சுரிமை எழுத்துரிமைன்னு கொடுத்துருக்காங்க.
0: சரி,
5: அதுல வந்து நம்ம வாக்குரிமை தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுதான் எனக்கு உயிர் மூச்சா தெரியுதுங்க. ஏன்னா நமக்கு வந்து சுதந்திரம் எந்த நமக்கு வேண்டிய இந்த ஒரு கட்ட ஆள்காட்டி விரல் மூலமா நம்ம உரிமையா தேர்ந்தெடுக்கிற ஓட்டு போட்டு அந்த நமக்கு பிடித்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறேங்க. அதுதான் தொடர்ச்சியா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறது எல்லாம் அது மூலமா தெரியுதுங்க. அந்த உரிமை நமக்கு வாக்களிக்க உரிமை கொடுத்துருக்காங்க.
0: சரிங்க.
5: அதனால மக்களை மக்களால் மக்களுக்கானு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்மளா மக்களை வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அரசியல்வாதி நம்ம வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது செய்யறதுக்காக நமக்கு
0: வாக்குரிமை என்பது மிக சரியான ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அது உதவி மக்களாட்சியின் உயிர் மூச்சுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே?
6: தேசியத்துக்கு பாரத நாட்டுக்கு ஒரு விசுவாசமா இருந்தோம்னாக்கா நீர்நிலைகளையும் மரங்களையும் பாதுகாத்தோம்னாலே அது போதும். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஒரு எரிபொருள் தேவைன்னு வந்தப்ப வந்து நமக்கு ஒரு நட்பு நாடு வந்து நமக்கு உதவி பண்ணுச்சு இல்லீங்களா? சரியா, அத பேர் சொல்லலாம், ரஷ்யா
0: சொல்லுங்க.
6: ஆனா இந்த அந்த நாட்டுக்கு இப்ப நாமளே வந்து இப்ப இந்த பிரிக்ஸ் மாநாட்டுல நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து கொடுக்க எரிபொருள் தானே வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு தேவையான வந்து டீசலையும் அந்த அந்த கேசோ லைன் அப்படிங்கிற எரிபொருளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அங்கே நம்ம வந்து என்ன வாங்குறோம், கச்சா எண்ணெய்
0: தான்.
6: ஒரு கடமை வந்து காமராஜர் MK50 ஒரு கடமை ஒண்ணு இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா
0: ஐயா ஐயா நீங்க உங்க கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க, தனிப்பட்ட துதிகள் எதுவுமே நமக்கு வேணாம். சரியா,
7: மக்களாட்சியின் உயிர் மூச்சு. அதாவதுங்க, இன்னைக்கு இந்த மக்களாட்சியில நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம இன்னைக்கு அனுபவிக்கின்ற சௌகரியங்கள் வந்து மன்னராட்சியில கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல மன்னராட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பட்டு ஒரு அடிமைத்தனத்தோட தான் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப நம்ம வாழ சுதந்திரமா வாழுறோம்.
0: சரி,
7: இன்னைக்கு ஆனா இந்த வாழ்க்கையினுடைய நம்மளுடைய உயிர் மூச்சு என்னன்னு நீங்க கேக்குறீங்க. விழிப்புணர்வு,
0: அதுதான்
7: நம்மளுடைய விழிப்புணர்வு தான் உயிர் மூச்சு. அதை நான் வந்து அந்த ஆங்கிலுக்கு போகலீங்க. இன்னைக்கு வந்து நம்மளா பார்த்துதான் இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறோம். அப்ப அந்த அரசாங்கத்தை உருவாக்குற அந்த கடமைக்கு நம்ம அனைவரும் வந்து வாக்குரிமையை கரெக்டா

0: செலுத்தணும்.
1: ம்.
0: அப்ப ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொருவருக்கு இருக்குள்ள யாரு நல்லவங்க கெட்டவங்க அவங்களா பார்த்து செஞ்சுக்கலாம், சொந்த கருத்து.
1: சரிங்க.
0: அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்புணர்வோடு இருந்து அவர்களுடைய கடமையா முன்னாடி சொன்னீங்களா, தனி மனித ஒழுக்கத்தை சரியா பின்பற்றினாங்கன்னு வல்லரசா வருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: சரிங்க சரிங்க.
0: நன்றி,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்து மிக்க அடுத்து வருகிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். பேசுங்க.
2: ஹலோ
1: ஐயா, பேசுங்க.
2: அதாவது நேரோட அருமை எப்போதும் வெயில்ல தான் தெரியும். அதே மாதிரி மக்களாட்சியினுடைய தத்துவம் வந்து மன்னராட்சியில தான் புரியும். அமெரிக்க ஜனாதிபதி மறைந்த அதிபர் சொன்னாரு பாருங்க, நாடு உனக்கு என்ன செய்யுது என்று என்னாது, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய், அங்கதான் நம்ம கடமை அடங்கியிருக்கு
1: அடங்கியிருக்கு.
2: அதாவது அரசாங்கத்துல இருந்து சலுகை எதிர்பார்க்கிற நம்ம அதுக்கான நம்ம கடமையை எதிர்பார்க்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. வாய்ப்பு நன்றி,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
3: சிறகில்லை நான் கிளியில்லை அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது? இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் நேர்களே, தொலைபேசி வழியே நம்முடைய நேர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய முகநூல் பக்கத்திலும் பதாகை விடுத்திருந்தோம், பின்னூட்டங்களை இடலாம். தொலைபேசி வழியே இணைப்பு கிடைக்காதவர்கள் நம்முடைய பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் இடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் அடுத்தடுத்து பின்னூட்டங்களை ஏற்றிருக்கிற நேர்கள் யார் இந்த சிந்தனை அரங்கம் குறித்து அப்படின்னு பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வெல்முருகன். மக்களாட்சியின் உயிர் மூச்சு என்பது உண்மையான உயிர் நாடி அல்லது உயிர் மூச்சு என்பது அது உண்மையான பொருள், எனது உரிமை, உண்மையான ஜனநாயகம், இதுவே மக்களாட்சியின் உயிர் மூச்சு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மக்களாட்சி தான் உயிர் மூச்சு அப்படின்னு கொள்ளிடம் கருணாநிதி அவங்க அனுப்பியிருக்காங்க. சீதா கலியபெருமாள் சேத்தூரிலிருந்து, மக்கள் யாரை வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்கலாம், ஆனால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். மக்களின் பயன் அதில் இருந்தால்தான் சிறப்படையும். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அது மக்களுக்கே கிடைத்தாக வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பின்னூட்டத்தை யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னா அன்னப்பன்பேட்டை ஜோதி. மக்களாட்சியின் உயிர்மூச்சு என்பது தேர்தல் மற்றும் மக்களின் பங்கேற்பு ஆகும். குறிப்பாக ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமை, சுதந்திரமான நேர்மையான தேர்தல்கள் மக்களாட்சியின் மிக முக்கியமான தூண்களாக கருதப்படுகின்றன அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன். மக்களாட்சியின் உயிர் மூச்சு என்பது மக்களின் குரல், சுதந்திரம், வாக்குரிமை குறித்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமத்துவம் என்பது மக்களாட்சியின் உயிர் மூச்சு. சாதி மத பேதமின்றி சமமாய் வாழும் உரிமையையும் சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்பதையும் கேள்விகள் கேட்கும் துணிவையும் மக்களின் கையில் இருப்பதுதான் உண்மையான தலைமை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருவாளப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி. மக்களாட்சி உயிர் மூச்சு என்பது ஓட்டு போடுவது, என் உரிமை, சரியான தலைவர்களை நான் தேர்ந்தெடுப்பது என் கடமையாகும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஜனநாயகம்தான் மக்களின் உயிர் மூச்சு அப்படின்னா அதுதான் கேட்டிருக்கோம். மக்களாட்சிக்கான உயிர் மூச்சு எதுன்னு கேட்டிருக்கோம். முள்ளக்காடு பாபு அவங்க திருப்பி அப்படியே ஜனநாயகம்னு மாற்றி அனுப்பியிருக்காங்க. அடுத்து சாதி மத இன பாலின பாகுபாடின்றி அனைத்து குடிமக்களும் சட்டத்தின் முன் சமம் என்ற நிலையும் ஒவ்வொரு தனி மனிதனின் மாண்பும் பாதுகாக்கப்படுவதும் முக்கிய பண்பாகும். திருமூலஸ்தானம் வீர சுந்தரி. மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன். மக்களாட்சியின் உயிர் மூச்சு நியாயமான கோரிக்கைகள். ஒரு அரசாங்கத்தை சுயமாக நடத்த அனுமதிக்க வேண்டும். அரசாங்கம் நடத்துவது சுலபமான காரியமில்லை. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். மக்களுக்காகவே திறம்பட ஒரு ஆட்சி நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கன். தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். மக்களாட்சி என்பது மக்களாகிய நாம் தானே சிறந்த சிந்தனைகளோடு செயல்பாடுகளோடு இருக்கணும். ஊடகங்களின் பங்கும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ். அண்ணாவின் பிறந்த நாளில் அருமையான தலைப்பு. சட்டத்தின்படி ஜனநாயக மாண்போடு சுயமரியாதை ஒழுக்கத்தோடு வாழ்வதுதான் ஒவ்வொரு குடிமகனின் உயிர் மூச்சு. சட்டத்தை மதிப்போம், ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. ஒற்றுமையே பலம். ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். காரைக்கால் நளினி. உண்மையான ஜனநாயகம் என்பது மக்களாட்சியின் உயிர் மூச்சு ஆகும். அங்கே மக்களாட்சி என்பதே ஜனநாயகம் தாங்க. ஜனநாயகம் என்பது வடமொழி சொல், மக்களாட்சி என்பது தான் தமிழ் சொல். அடுத்து வடுகூர் தென்பாதி வீரபாண்டியன். மக்களாட்சியில் சுதந்திரம் மற்றும் சமத்துவம், அனைவருக்கும் எப்போதும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பதே, காலம்தான் அதை தீர்மானிக்க முடியும்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து கடம்போடு

வாழ்வு நல்ல பெருமாள் அவங்க ஜனநாயகம்னு மட்டும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து அணைக்குடம் சுரேஷ் சரிதா சிந்தனை அரங்கத்திற்கு வாழ்த்து மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, மக்களாட்சியின் உயிர் மூச்சு முறையான நேர்மையான சுதந்திரமான தேர்தல் நடத்துவது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மக்களாட்சியின் உயிர் மூச்சு என்றால் நமது வாக்குரிமை, நமக்கு மக்களாட்சியில் அடிமைத்தனம் இல்லை, சுதந்திரமாக ஒருவரும் வாழ்கிறோம், நாம் யாருக்கும் அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதா அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து. ஆக்கூர் மடப்புறம் நாஜியா மன்சூர், மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது? சுதந்திரமான நேர்மையான தேர்தல், மக்களின் பங்கேற்பு, நாட்டின் அதிகாரமும் முடிவும் வாக்களிக்கும் உரிமையும் நம்முடைய கையில் இருக்கிறது, சமத்துவம் சுதந்திரம் சா

யாருக்கும் அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதா அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து. ஆக்கூர் மடப்புறம் நாஜியா மன்சூர், மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது? சுதந்திரமான நேர்மையான தேர்தல், மக்களின் பங்கேற்பு, நாட்டின் அதிகாரமும் முடிவும் வாக்களிக்கும் உரிமையும் நம்முடைய கையில் இருக்கிறது. சமத்துவம், சுதந்திரம், சாதி மத பாலின பேதமின்றி அனைவரும் சமம், உரிமையும் பேச்சுரிமையும் அளிப்பதுதான் மக்களாட்சியினுடைய உயிர் மூச்சு அப்படின்னு நினைப்பிருக்காங்க.

0: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இந்த இனிய பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: 10:46 அந்த இனிய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். காரைக்கால் பண்பலை 100.3 கைகோர்த்து கொண்டிருக்கிறது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது? இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்முடைய முகநூல் வழியே பின்னூட்டங்களை ஏற்றிருக்கிற நேர்கள் கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, ஒற்றுமை ஓங்குக அதுதான் மக்களாட்சியினுடைய உயிர் மூச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்லேரியிலிருந்து பிரகாஷ், தேர்தல் தான் மக்களாட்சியின் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி மனித ஒழுக்கத்தோடு ஒவ்வொருவரும் ஜனநாயக போக்கை கடைபிடிப்பது தான் மக்களாட்சியின் உயிர் மூச்சுன்னு கொட்டிச்சேரி மேட்டிலிருந்து அற்புதவள்ளி அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து விருவனல்லூர் கருணாநிதி, மக்களாட்சியின் உயிர் மூச்சு நேர்மையாக இருக்க வேண்டும், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், மக்களுக்கான குறைகளை உடனடியாக தீர்வளிக்க வேண்டும் அப்படின்னு வீரவநல்லூர் கருணாநிதி அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து தொலைபேசி இணைப்பில் வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
2: வணக்கம். அலம்பா ராமன் சார்.
0: பேசுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு, சொல்லுங்க.
2: தகவல் அறியும் உரிமை சார்.
0: தகவல் அறியும் உரிமை.
2: மக்களாட்சி சிறப்பாக செயல்படணும்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும், பொறுப்புடைமை, மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கணும் அரசாங்கத்துக்கு. தகவல் அதிகாரம் அளிப்பதுதான் சிறந்த உண்மையான மக்களாட்சி.
0: சரிங்க,
2: நன்றி, வணக்கம்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: பேசுங்கம்மா.
3: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச மட்டும் மக்களுக்கு வந்து உயிர் மூச்சா இருக்கக்கூடியது வந்து நேர்மையான வர்த்தகம், முதலாளி தொழிலாளி என்ற பேதம் இல்லாத வாழ்க்கை,
0: ஏற்றத்தாழ்வு இல்லாம இருப்பது இல்லையா?
3: ஆமாமா, வெளிப்படையான வர்த்தகமா இருக்கணும், நேர்மையான வர்த்தகமா இருக்கணும். இயற்கைக்கு இயற்கைய அழிச்சிட்டு செயற்கை தொழில்நுட்பங்கள் உருவாக கூடாது. இயற்கைகள் அப்படியே இருக்கணும், இயற்கைகளும் மேல மேல இயற்கைகளை வளர்த்தாதான் நம்ம சந்ததிகள் வாழும் இல்லையா? செயற்கை தொழில்நுட்பங்களை அதிகமா உருவாக்கும் போது நம்ம சந்ததிகளுக்கு, மனிதர்களுக்கே வாழக்கூடிய தகுதி இல்லாத பூமியை என்ன பண்ண முடியும்?
0: சரி, இப்ப மக்களாட்சியினுடைய உயிர் மூச்சாக மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படுகிற ஒரு மக்களாட்சியில அவங்களுடைய உயிர் மூச்சா எதை கருதுறீங்க?
3: உயிர் மூச்சா அதான் இயற்கைகளை அழிக்க கூடாது. இந்த மது புகைகளை அழியோட ஒழிக்கணுங்கண்ணா, மது புகை இந்த போதை பொருள்களால இளைய சமுதாயமும்.
0: சரி, அது வந்து தனி மனித சுய ஒழுக்கமா? அது வந்து மக்களாட்சிக்குள்ள வராது. மக்கள் தனி மனித சுய ஒழுக்கத்தோடு இருப்பது என்பது அவரவர்களுக்கு அவர்களே ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லையா?
3: அது வந்து நம்ம மக்களோட சேர்ந்தது தானே, சார்ந்தது தானே?
0: அதுதாங்க, அது வந்து தனி மனித ஒழுக்கம். அதுக்கு அது வந்து அரசுக்கும் அதற்குமானது தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது இல்லீங்களா?
3: அதாவது மக்களுக்கு முக்கியமா இயற்கைகளை வந்து உருவாடு, இயற்கைக்கு உருவாடு விளைவிக்காம செயற்கை தொழில்நுட்பங்கள் உருவானாதான் இந்த சமுதாயம் நல்ல ஒரு சிறந்த சமுதாயமா இருக்கும். அடிப்படையா நம்மளுக்கு தேவை வந்து இயற்கை தான்.
0: சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா, நன்றி. இணைப்பில் வந்த மைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சார். தென்பிள்ளை ஆனந்தர்.
0: பேசுங்க ஐயா.
4: மக்களாட்சியின் உயிர் மூச்சு வந்து ஒரு மனிதனோட உரிமை தான். ஆனா நம்ம உரிமையை கேட்கறவங்க பேர்ல பல பேர் உரிமையை பறிச்சிடறோம். சில சமயம் சாலையில நம்ம பயணிக்கிறதா ஒவ்வொரு மனிதனோட உரிமை அது. அங்க போய் நம்ம சாலை மறியல் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம் சொல்லிவிட அவங்களோட உரிமை நம்ம பறிக்க கூடாது. அதே மாதிரி ஒரு மருத்துவமனையில சின்ன தவறு நடந்துரும், அவங்க வைத்தியம் பார்க்க வேண்டியது அவங்கவுங்க உரிமை.

0: அங்க போய் நம்ம போய் உரிமை பாவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது தடுக்கிறது, அது மாதிரி நிகழ்ச்சி இருக்க கூடாது.
1: ஓ,
0: இதுதான் மக்களாட்சியோட
1: இல்ல தடுக்க, ஒரு மருத்துவமனையில நாம வந்து தடுக்க கூடாது, அவர்களுடைய பணியை தடுக்க கூடாது. ஆனால் அந்த பணியில் சிறு தவறு ஏற்பட்டால் அதை வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை மக்களாட்சியில் இருக்கிறது இல்லையா? மக்களுக்கு
0: அது வேற வழியில நம்ம சுட்டிக்காட்டலாம். அவங்க பணி செய்ய விடாம தடுக்கிறது
1: அது தவறு,
0: நோயாளிகளுக்கு
1: அது தவறு.
0: அது நம்ம உரிமையை வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்துறோம்ங்கிறது ஒரு இதா இருக்கு.
1: அது உரிமையே அல்ல,
0: உரிமையே அல்ல. ஆமா,
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் இன்று மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது, இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். திருப்பூர் மாநகர் பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
1: யாருங்க?
6: ஸ்ரீரங்கசாமி.
1: ரங்கசாமி ஐயா பேசுங்க.
6: மக்களாட்சியின் உயிர்
1: மூச்சு
6: போராட்டம் தானுங்க.
1: போராட்டமா?
6: போராட்டம். அது போக வந்து நம்ம ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது.
1: ஓ, ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது. சரி, எப்படி போராட்டம் என்பது ஒரு உயிர் மூச்சா இருக்க முடியும்?
6: ஏன் போராட்டம்? போராட்டம் பண்ணதுல நம்ம தீர்வு கிடைக்குங்க.
1: இல்ல, எல்லா போராட்டம் ஏன் வரப்போகிறது? மக்களாட்சி அதாவது
6: ஏற்றலும், இருங்க வர, ஏற்றலும் ஈத்தலும் காத்தலும் காக்க
1: காத்த வகுத்தலும் வல்லத அரசு.
6: வல்லத அரசு, அதாவது வந்து தலைவன் இருக்கிறனா நம்ம தலைவன் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு பதவியில பாத்துங்க, காணொலி காட்சியில பாத்துங்க, துருக்கியில வந்துங்க ஒரு தலைவனை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவர் வந்து ஒரு வேற விதமா
1: போயிட்டாரு.
6: மக்கள் தூக்கி வீசிட்டாங்க. சரியா இருந்தா கடைசி வரைக்கும்
1: இல்ல, அதுதாங்க மக்களாட்சியினுடைய. இங்க பாருங்க, மக்களாட்சியினுடைய ஆயுதம் என்பது, உயிர் மூச்சு என்பது தேர்தல் இல்லையா? அந்த தேர்தல்ல வாக்குரிமை என்பது மக்களுக்கான உரிமை. அந்த உரிமையை வந்து கொடுக்க
6: என்னங்க வாக்கு, நம்ம வாக்க செலுத்துறோம். நல்ல தலைவனும் இப்படி இப்படி கூட சொல்லலாம், நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு தம்ப நல்லவனா இருக்காங்க, ஆனா வந்து கடைசியில வந்து
1: எதிர்மறையாவே நம்ம சிந்திக்க கூடாது நண்பரே. அதாவது நேர்மறையாகவே நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து இது சரியா இருக்கும் அப்படிங்கறதான் உண்மை. நேர்மறையான ஒரு ஆட்சி நடக்கிற பொழுது அந்த ஆட்சியில் மக்களாட்சி என்பது சிதைவு படாமல் மிக சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை வந்து நாம முதல்ல உணரணும். அதற்கு மக்களுடைய பங்களிப்பு, மக்களுடைய கடமை, மக்களுடைய உரிமை என்ன என்பதை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்துணர்வு மக்களுக்கு இருந்தாலே மிகச்சரியான ஒரு மக்களுக்கான ஆட்சி நிலை பெறுங்கிறது தான் உண்மை. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: பாண்டியன்
7: பேசுறேன்.
1: பாண்டியன் ஐயா பேசுங்க.
7: ஆட்சியாளர்களை நம்ப தான், ஆனா நாம என்ன செய்யறோம்? நம்ம கடமையை கையில கொடுத்துட்டு என்ன பொறுப்பு, அதோட
1: முடிஞ்சிருச்சு.
7: ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தீர்மானிக்கிறது வந்து நம்மளுடைய நம்மளுடைய கடமை மட்டும் இல்ல, நம்மளுடைய உரிமையே.
1: என்ன
7: கேட்டா, இன்னைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறைகளை வந்து அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய வாழ்வாதாரங்கள், நம்முடைய தற்சமயத்துக்குள்ள வாழ்வாதாரங்கள் இவரையும் தீர்மானிக்கிறது நம்மளுடைய நம்மளுடைய வாக்குரிமை மட்டும் இல்ல, நாம நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கிறதுலயும் இருக்கு. ஆனா இன்றைக்கு சூழ்நிலையில என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ரைட் நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு, அப்புறம் அதாவது தானா நடந்துக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் வந்து நாட்டினுடைய ஒரு ஒரு வளர்ச்சியை வந்து ரொம்ப பின்தங்கி போறது.
1: சரி,
7: இந்த இந்த சிந்தனைகள் வந்து நல்ல முறையில அமைஞ்சது அப்படின்னாவே நாட்டினுடைய வளம் நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய மனித வளம் சரியான பயன்படுத்தப்படும்.
1: சரி,
7: அதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய தேவையும் கூட. அது சரியா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மக்களாட்சி என்ன சூப்பர் தான் சார்.
1: நிச்சயமா, நிச்சயமா, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க.

மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களை, இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். மக்களாட்சியினுடைய உயிர் மூச்சாக இருப்பது தேர்தல், அதற்கான வாக்குரிமை என்றாலும் கூட அதை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்துகிறோமா, அந்த வாக்குரிமை என்பதை சரியான கடமையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை உணர்ந்தாலே மக்களாட்சியினுடைய நிலைத்த தன்மை என்பது என்றைக்குமே கேள்விக்குரியதாக இருக்காது என்பது தான் உண்மை. அதற்கு காரணம், எல்லா மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகிற மக்களாட்சி என்பதை மக்கள் சரிவர புரிந்திருக்கிறார்களா என்பதை ஒவ்வொருவருடைய தனி மனித ஒழுக்கத்தோடு சுய புரிந்துணர்வு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக மக்களாட்சியினுடைய உயிர் மூச்சு என்பது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னதை போன்று, நாடு நமக்கென்ன செய்தது என்பதை கேட்காமல் நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்கிற கடமை உணர்வை தெளிந்து ஆராய்ந்து மக்கள் தங்களுக்கான அதிகாரத்தை உணர்ந்து, முக்கியமாக மக்கள் தங்களுக்கான அதிகாரம் என்பதை என்ன என்பதை உணர்ந்து உரிமைகளை பெற தன் கடமைகளை சரிவர செய்து நெறியுடன் வாழ்கிற பொழுதுதான் மக்களாட்சி தத்துவம் என்பது மகத்துவம் பெறுகிறது. தன் பொறுப்புணர்ந்து தனக்கும் தன் சமூகத்திற்கும் தன்னுடைய நாட்டிற்கும் தீங்கில்லா நடைமுறைகளை ஒரு மனிதன் கையாளுகிற பொழுது மக்களின் அரசானது நேர் வழியில் செயல்பட மக்களாட்சி வழிவகுக்கிறது என்கிற இந்த கருத்தினையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் தொலைபேசி வழியே பங்கேற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை இட்ட நேயர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: நேர்களினி கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேர்களே, இன்றைய நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடரில் நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் BAS பயிற்சியாளர் வல்லுநர் S. சிவகுமார் அவர்கள்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்குறது தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் குளிர்சாதன பெட்டி, ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், ஸ்மார்ட் டிவி என நவீன மின்சாதனங்கள் இன்றைக்கி எல்லாருடைய வீட்லேயும் அத்தியாவசியமான பொருளாக இருந்துட்டு வருது இல்லையா. ஆனால் ஒரு பொருளை வாங்குறப்போ விலை குறைவாக இருந்தால் மட்டும் போதுமா நமக்கு? அந்த பொருளோட தரம், மின்சாரத்தோட பயன்பாடு எவ்வளோன்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பி ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, பிஎஸ் தரச்சான்று, வாரண்டி மற்றும் கேரண்டினா என்ன, வாங்கிய பொருளை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா எங்கே எப்படி புகார் செய்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைய நவீன சாதனங்கள் நவீன இளம் சிறப்பு தொடரோட நிகழ்ச்சி நுகர்வோர் விழிப்புணர்வு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்புடன் 231-231-2994 அல்லது 299-585-9664-7231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக நேரலையில் இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர், பிஏஎஸ் பயிற்சியாளர் வல்லுநர் எஸ் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இது மாதிரி மின்சாதனங்களை வாங்குறப்போ முதல்ல எதை கவனிச்சு வாங்கணும், அப்படி வாங்குறப்போ பொதுமக்கள் செய்யும் பொதுவான தவறுகள் என்ன சார்?
1: முதல்ல காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய கனிவான காலை வணக்கங்கள். சிறப்பான ஒரு இன்றைய நிகழ்வு வந்து சிறப்பான ஒரு நிகழ்வு, மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான். முதல்ல நம்ம வாங்குகிற பொருள் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த வாங்குகிற பொருள் மின்சாரம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து எடுக்குது அதை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், யாரை சொல்கிறாங்கிறதால நம்ம எல்லா பொருளும் கடகடன்னு பார்த்துடுறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பிடபிள்யூ எரிசக்தி திறன் கொண்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார் ரேட்டிங்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் ரேட்டிங்னா எப்படி

0: பார்த்து வாங்கணும். அந்த ஸ்டார் ரேட்டால் என்னென்ன விலைகள் நன்மைகள் இருக்குது அதை பார்த்து வாங்க வேண்டும். அடுத்து பிஎஸ் தரச்சான்றுகள் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்து வாங்கணும். அடுத்து எம்ஆர்பி விலையை பார்த்து வாங்கணும். அடுத்து வேரண்டி விதிமுறைகளும் ஒன்று இருக்கும், டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்து வாங்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம பொருள் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து நமக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிஇஇ அதாவதுன்னு சொல்லப்படுற பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி ஸ்டார் ரேட்டிங்னா முதல்ல என்னங்க சார், அதை நுகர்வோர் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், அதே மாதிரி பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்ட் முத்திர இருப்பது ஏன் முக்கியம் சார்?
0: ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பிஇ எரிசக்தி, அது எப்படின்னா ஒரு மின்சார பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மின்சாரம் எந்த அளவுக்கு எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 4, 5 இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதிகப்படியான 5 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுக்கும் போது அந்த 5 ஸ்டார் என்ன மின்திறனை வந்து, இப்போது ஒரு 50 வாட் எடுக்குதுன்னா 5 ஸ்டார் உள்ள எடுத்தோம்னா ஒரு 40-35 அந்த அளவுக்கு வந்து அந்த கரண்ட் எடுக்கும். அப்போ அந்த ஸ்டார் போட்டு பார்த்து வாங்கிறது நல்லது, ஆனால் அது மட்டுமே ஒரு பொருளுக்கு நல்லதாங்கிறது கிடையாது. அடுத்து பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா எலக்ட்ரானிக் ப்ரொடக்ட்ஸும் ஐஎஸ்ஐ முத்திரை குச்சிருப்பாங்க. அந்த பிஐஎஸ்ங்கிறது என்னென்னா அது ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஐஎஸ்ஐ பொருள் அனைத்துமே அதில் போயிட்டு CL/M ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வந்து அந்த பிஎஸ்கார் அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தா அந்த எப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, அரசாங்கம் எப்போ அப்ரூவல் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த பிஎஸ்கார் அப்ளிகேஷனில் வந்துடும். அதுதான் பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷனுங்கிறது, அது ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் உள்ளே போய் தான் அந்த மெட்டீரியலை நம்ம செக் பண்ணணும்.
1: நீங்கள் சொல்கிறதுனா ஒரு ஆப்பா சார் அந்த
0: ஆப், பிஐஎஸ்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன். அதுக்கு வந்து ஒரு ஓடிபி ஆதார் நம்பர் எதுவுமே கிடையாது, அது மத்திய அரசோட ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா எல்லா பொருளுக்குமே ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்னா அந்த ஐஎஸ்ஐ மேலே உள்ள நம்பர் மட்டும் தான் பார்ப்போம், ஆனால் அது கிடையாது. அது கீழே CL/M ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இந்த பிஎஸ்கேர் அப்ளிகேஷன் டவுன்லோட் என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த பொருள் எப்போ ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அதில் வந்துடும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்கேர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பொருள் வாங்குறது மிக சிறந்ததாக ஒன்று இருக்குமா.
1: தொடர்ந்து பேசுவோம் சார், நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: சொல்லுங்க
1: சார், உங்களோட சந்தேகங்கள் என்ன
2: சார்? ஒரு பொருளை வந்து
0: சொல்லுங்க
2: சார்,
0: சார் பொருள் தரம் இருக்கா தரம் இல்லையாங்கிறது கிடையாது. ஒரு ஆஃபர் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த பொருள் மற்ற பொருளும் மற்ற கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் அந்த பொருள் ரேட்டு ஒன்றா இருக்கா, அந்த பிராண்டோட நேம் கரெக்டாக இருக்கா, இல்லை வேரண்டி அந்த கேரண்டினா வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம், ஆஃபர்னு போடப்போகுது பில்லு கவனிக்கிறது கிடையாது, வேரண்டி கவனிக்கிறது கிடையாது, பிராண்டட் கவனிக்கிறது கிடையாது. ஆஃபர்னு கொடுத்தா நம்ம போயிடுறோம். அப்படி இல்லாமல் ஆஃபர்னு கொடுத்தா நல்லது தான், பட் அது வாங்கும்போது அது ஓல்டு ஸ்டாக்காக, அதுக்கு வந்து ரேட்டு எம்ஆர்பி மேக்ஸிமம் ரேட்டில் ப்ரைஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்களா, மற்ற ப்ராண்டுக்கும் இந்த ப்ராண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் சார் வாங்கணும்.
2: அதை நன்றி சார்.
0: ஓகே, நன்றி சார்.
1: சரிங்க சார், இப்போது பெரும்பாலான பொதுமக்கள் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பொருளிலேருந்து உண்ணும் உணவு வரைக்குமே ஆன்லைனில் தான் வாங்கிட்டு வராங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ ஆன்லைனில் அப்ளையன்ஸ் வாங்குறது நல்லதா, இல்லை ஷோரூம்லேயே நேரடியாக போய் வாங்குறது நல்லதுங்களா?
0: ரெண்டுமே நன்மை இருக்கிறது. இப்போ வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து பண்ணும்போது மற்ற ப்ராண்டோட ரேட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த ரேட் என்ன ரேட்டு அது என்ன ரேட்டு எல்லாமே பார்க்கலாம். அடுத்து வந்து அதுக்கு ஸ்டார்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்க்கலாம். நீங்கள் நேரடியாக போகும்போது அந்த கடையில் போயிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு சம்மந்தமாக இதை கேட்கலாம், அந்த பிராண்ட்ஸுக்கு ரெண்டுமே வந்து நன்மைகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம பார்த்து வாங்குறதுல தான் நிறைய இருக்குது, ஏன்னா பில்லு வந்து ஆன்லைனில் வரப்போ பில்லு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். திருப்பி வாங்கின பிறகு அது சர்வீஸ் சென்ட்ரிங்க இருக்கா, நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு சர்வீஸ் கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று, ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த கேரண்டி வேரண்டி ரெண்டு முக்கியமான ஒரு பொருள் வாங்குவோம், அந்த வேரண்டி பார்க்கும்போது அந்த டேர்ம் கண்டிஷனாக கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது தான் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது, நம்ம பொருளை வந்து பார்த்து வாங்கணும். இப்போ கடைகள் இருக்கும்போது நம்ம நேரடியாக போய் கேட்டுடலாம், ஆன்லைன்லையும் கேட்கறதுக்கு அது நிறைய ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அதை கேட்டு பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும்.
1: சரிங்க சார், ஒரு பாடல் பிறகு மீண்டும் இணையலாம்.

0: சார், இப்போது ஷோரூம்லேயோ ஆன்லைனில் பொருளை வாங்குறோம் இல்லைங்களா? ஆனால் அப்படி வாங்குற பொருள் இரண்டிற்குமே இடையில என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும்?
1: ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து ஒப்பிடலாம். அது பிராண்டடு, நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது பிராண்டடு ரேட்டு எல்லாம் வித்தியாசம் பார்த்துட்ருக்கலாம். நம்ம கடையில் வாங்குறப்பையும் வந்து நிறையா ஓனர் அந்த யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மேனேஜர்கிட்ட வந்து இது சம்மந்தம் நிறைய கேட்கலாம். ஆனால் வந்து நம்ம நேரடியாக வாங்கும்போது அந்த வேரண்டி கேரண்டி இந்த டேர்ம் கண்டிஷன் நிறையா பார்த்து வாங்கலாம். ஏன்னா அவங்க சர்வீஸ் சென்டர் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ ஆன்லைனில் பொருள் வாங்குறப்ப நம்ம இங்கே வாங்குவோம், வேறு எங்கேயோ சர்வீஸ் சென்டர் இருக்கும். அப்போ இதனால் வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் அந்த பொருள் வாங்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. நம்ம வந்து தெரிஞ்சுட்டு பொருளை வாங்கினா ஓகே தான்மா இருக்குது.
0: சரிங்க சார். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? உங்கள் வால்யூம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஹலோ.
2: ஓகே மேடம்.
0: ஆ, கேக்குதுங்க சார், சொல்லுங்க.
2: மேடம், அதாவது வந்து ஆன்லைன்ல பொருள் வாங்குறது வந்து ரொம்ப உசாரா இருக்கும் மேடம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அனுபவப்பட்ட மேடம். ரெண்டே நாள்ல அந்த கோடு போயிடுச்சு மேடம்.

0: அதாவது வந்து அப்புறம் வந்து அந்த மிஷினும் ஃபால்ட்டு. ஒரு நான் இவங்ககிட்ட போய் வந்து ஒரு கிரிகார ரிப்பேர் பாக்குறவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உள்ளர வந்து மேல வந்து மெட்டலும் உள்ளர உள்ள மிஷினும் வந்து ஃபைனான்ஸ் மிஷினு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஷோரூம்ல போய் வாங்குறதுங்கிறது கேரண்டி கிடைக்கும், அதாவது வந்து அதுதான் ரொம்ப நல்லதுங்கிறது எனது கருத்து மேடம். வாய்ப்பு
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், அதுக்கு தான் நாங்களும் சொல்கிறோம் சார். என்னென்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் பொருள் வாங்கும்போது அதோடைய டேர்ம் கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்க்கணும், நேரடியாக போகும்போதும் அந்த சர்வீஸ் சென்டர் எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா கரெக்டாக வாங்கலாம் பொருள்.
2: சரிங்க சார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் நவீன சாதனங்கள் நவீன இல்ல சிறப்பு தொடர் நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து விளக்கம் தந்துட்டு வராங்க புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் பிஏஎஸ் பயிற்சியாளர் வல்லுநர் எஸ் சிவகுமார் அவர்கள்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: சார், இப்போது வரப்போகிறது பண்டிகை காலம் இல்லையா? குறைந்த விலையில் தள்ளுபடி ஆஃபர் என்று விளம்பரம் செய்யப்படும் பொருட்களை விழிப்புணர்வு இல்லாமல் வாங்கிடுறாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் நுகர்வோராகிய நம்ம என்ன பண்ணலாம்?
1: சரியான நேரங்களில் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். இந்த ஆஃபருங்கிறது வந்து தவறுனா கிடையாது, அது வந்து பொருள் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அது வாங்குவதற்கு முன் சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். எம்ஆர்பி ரேட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ஆஃபரில் வந்து ஒரு 50% ரேட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த பொருளுடைய தரம் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். மற்ற கடைகளோடு இந்த பிராண்டோடைய ரேட்டு வந்து ஈக்குவலண்டா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வேறு கடைகளில் விலை எவ்வளோ அது பார்க்கணும். டிஸ்கவுண்ட் உண்மையில் அது இருக்கிறதா இல்லை வந்து ஸ்டாக்கான பொருளை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி, இப்போ துணிக்கு நம்ம சொல்ல முடியாது, மற்ற பொருளுக்குனா வாரண்டி கேரண்டி இதெல்லாம் இருக்குது. இந்த ஆஃபரில் கொடுக்கும்போது அந்த வாரண்டினா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா, அந்த டேர்ம் கண்டிஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம், ஆஃபர்னு நினச்சிட்டு போய் பொருளை வாங்கிட்டு வந்துடுறோம், திருப்பி 2 நாள் 3 நாள் ஓல்டுன்னு போடும்போது இதுக்கு கேரண்டி கிடையாது வாரண்டி கிடையாது சார், நாங்கள் உங்களை ஆஃபரில் தானே கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஆஃபரில் ஆகும்போது அந்த கடைக்காரங்க வந்து நம்பகமான ஒரு பர்சனாக ஸ்டாண்டர்டாக அந்த கடை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ சில பேர் வருவாங்க ஆஃபர்னு சொல்லிட்டு ரோட்டில் ரோட்டு ஓரங்களில் ஒரு ஆஃபர்னு ஒரு எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் போட்டு போடுவாங்க, 2 நாளில் அந்த பொருள் வந்து ஓடாமது எதுவுமே செய்யாது. இப்போ கூட நம்மளுடைய நேயர் சொன்ன மாதிரி மாற்றிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க சொன்ன மாதிரி அப்படின்னு ஒரு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து வாங்குறது நல்லது தான், ஆனால் இதெல்லாம் பார்க்கணும். எம்ஆர்பி ரேட்டு பார்க்கணும், பழைய பொருளான்னு பார்க்கணும், வாரண்டி கேரண்டி இந்த சம்மந்தமாக நிறைய பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபரில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
0: பொதுவாக ஆஃபர் கொடுக்குறப்போ வாரண்டி கேரண்டிலாம் தரமாட்டாங்களே சார், அது எப்படி கேட்டு வாங்குறதுங்களா இல்லை?
1: சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லது தான், நீங்கள் கேட்குறீங்கள ஆஃபர்னு இருந்தாலும் பில்லுன்னு வந்து அந்த பொருளுக்கு வந்து வாரண்டி கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நேயர்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பில்லு கேளுங்க, பில்லு கேட்டு அதில் வாரண்டி கேரண்டி எல்லாமே கேளுங்க. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வாரண்டி தான் கொடுக்குறாங்க, கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம தான் போயிட்டு கேட்கணும், எல்லா இடத்துக்கும் வந்து அந்த ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பொருளை வந்து மாற்றி கொடுக்கறது எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நுகர்வோர் மூலயமா நிறைய புகார் கொடுக்குறாங்க, அப்போ சம்மந்தப்பட்ட கடைகள் பேசும்போது அவங்க சரி பண்ணியும் கொடுக்குறாங்க, புதுசாகவும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் நம்ம இப்போ வாங்குகிற நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும், விழிப்புணர்வு இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நம்ம வந்து சாதிக்கலாம், நம்ம எதுவுமே விட்டு கொடுக்க தேவையில்லை.
0: சரிங்க சார், இப்போ நிறைய பேர் அவங்க வீட்டில் வாங்குற பொருள் எதுவாக இருந்தாலுமே பில்லு வாரண்டி கார்டு இன்ஸ்டாலேஷன் டீடைல்ஸ் இப்படி வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, ஆனால் அதோட வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா அந்த பில்லை மறுபடியும் பயன்படுத்த முடியுமா நம்மளால?
1: கண்டிப்பாக பில்லு வந்து லாஸ்ட் வரைக்கும் அது இருக்கணும். அது வந்து என்னென்னா வாரண்டி கேரண்டிங்கிறது சில ஒரு மிஷின் இருக்கலாம், அந்த மிஷினில் சில பார்ட்டிஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மற்ற பொருள் அப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பில்லு வந்து ரொம்ப அவசியமாக இல்லும். ஏன்னா ஒரு பொருள் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம், அப்போ லோக்கல் கடையில் பண்ண முடியாது. அப்போ அவங்க சர்வீஸ் சென்டர் போகும்போது பில்லு கண்டிப்பாக கேட்பாங்க. பணம் கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணாலும்

0: அந்த கம்பெனிகளை போய் சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால பில்லு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா.
1: இப்போ அதே மாதிரி வாரண்டி மற்றும் கேரண்டி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? வாரண்டி காலத்தில் பொருளை பழுதுபட்டுடுச்சுன்னா நுகர்வு என்ன செய்யணும்? நம்ம
0: கண்டிப்பாக நம்ம போயிட்டு சரியில்லைன்னா போய் பொருளை கொடுக்கணும். பொருளை கொடுத்து கண்டிப்பாக அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. கொடுக்காத இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு இப்போதைக்கு உள்ள நிலவரத்தப்படி எல்லா கடைகளிலுமே ஒரு பொருள் பிரச்சனை ஆகிட்டுனா எல்லா கடையிலையும் அதுக்குள்ளே சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் பொருள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட், வேறு பொருள் கொடுக்கும் போது தான் நிறைய ரூல்ஸ் பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம லீகலாக சில விஷயங்கள் பண்ணுனா அது அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் மெயினாக வந்து பில்லு வந்து ரொம்ப அவசியம். நம்ம வாங்கி போட்டு என்ன தூக்கி போட்டுரும். இப்போ அதுக்கு என்னென்னா டிஜிட்டல் முறையில் நீங்கள் வந்து பில்லை வந்து ஸ்கேன் பண்ணி இப்படி வச்சுருந்தா நல்லது. ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற பில்லை பத்திரமா வைக்க முடியுமான்னு தெரியல. கம்பல்சரியாக பில்லு வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரண்டி தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. வாரண்டி வந்து நம்ம பொருளை வந்து எப்போ வேணால் சரி பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த டேட்டு கொடுத்துருப்போம், அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். கேரண்டி வந்து இப்போ நிறையா இடத்துல வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று, பொதுமக்களும் போய் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம பணம் கொடுத்து பொருள் வாங்கிட்டோம், அது வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா கேட்கணுமே சொல்லிட்டு பயந்து பயந்து நிற்கிறாங்க. அந்த பயப்படணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குது. நீங்கள் ஒரு முறை போய்ட்டு அந்த இடத்துல போய் கேட்கும் போது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் வந்து இந்த கன்சியூமர் டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னா குடிமை பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையோட இணைஞ்சு தான் அது இருக்கும். அப்போ அந்த துறைக்கு இவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் அந்த துறையில் போய் ஒரு புகார் அடிக்கலாம். புகார் அளிச்சும் கிடைக்கலன்னா நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வந்து நம்ம செல்லலாம்.
1: சரிங்க சார், ஒரு பாடல் கேட்டதுக்கப்புறம் மீண்டும் இணையலாம்.
0: ஓகே, நன்றிமா.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடலில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜ ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டிவாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: சார், இப்போது எந்த ஒரு மின்சாதனங்களாக இருக்கட்டும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதே வகையில் நீங்கள் இப்போ பிஏஎஸ் ஆப் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த ஆப்பில் என்னென்ன பயன்கள் நமக்கு தேவையானதாக இருக்குங்க சார்?
1: அருமையான ஒரு கேள்வி இது. இது மக்களுக்கு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷன் வந்து எல்லாம் சொல்லும் போது, சரி அது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷனு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும். இது வந்து ஒரு மத்திய அரசுடைய ஒரு அப்ளிகேஷன். இது இதுக்கு வந்து ஓடிபியோ ஆதார் நம்பரோ வராது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஐஎஸ்ஐ கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்து ஒயரு, சுவிட்ச் போர்டு, இதுமாரி ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருப்பீங்க. அடுப்பு, ரெகுலேட்டரு, ஓஸு, இப்போ இதுமாரி பொருள்லாம் வாங்கும்போது ஐஎஸ்ஐ இருக்கும். அந்த ஐஎஸ்ஐ நம்பர் மேலே ஒரு நாலு நம்பர் இருக்கும், கீழே வந்து சிஎல் பார் எம்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து செக் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த பொருள் வந்து தரம் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். கோல்டாக இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம், ஐஎஸ்ஐ பொருள் செக் பண்ணிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம். அப்போ ஐஎஸ்ஐ பொருள் தான் டோட்டலாகவே எல்லாமே நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த பிஎஸ்கர் அப்ளிகேஷனில் நீங்கள் இதை எல்லாமே வந்து ஆய்வு பண்ணிக்கலாமா?
0: சரிங்க சார். நேரம் 11:30. நேர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயனல் ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய நவீன சாதனங்கள் நவீன இல்ல சிறப்பு தொடர். நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து

0: புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் பிஏஎஸ் பயிற்சியாளர் வல்லுநர் எஸ் சிவகுமார் அவர்கள் நேரலையில் விளக்கம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்நிகழ்ச்சியின் பகுதியில் வழங்க இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி
1: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா.
1: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இந்த நவீன சாதனங்கள் எல்லாம் வாங்கும் போது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பார்த்துதான் வாங்குறோம். ஆனாலும் கொஞ்சம் இப்ப எல்இடி டிவி எல்லாம் வந்த பிறகு அவங்க சொல்ற கேரண்டி தவிர கொஞ்சம் சீக்கிரமாவே வீணா போயிடுது. அது மாதிரி டைம்ல நுகர்வோர்கள் வந்து எப்படி அவங்களை போய் அணுகணும், அவங்களுடைய உரிமைகள் என்ன, அதை கேட்டு பெறுவதற்கான வழிமுறைகள் வழிகாட்டுதல்கள், அதை எப்படி போய் அவங்களை அணுகணும், மன உளைச்சல் இல்லாத எப்படி இதை வந்து தீர்த்துக்க முடியும், ஒரு நம்மளுடைய நுகர்வோர் விழிப்புணர்வு சங்க தலைவர் இருக்கிறதுனால அவங்க மூலமா இந்த தகவல் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.
2: நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிறப்பான பதிலை கொடுக்குறாங்க, தயாரா இருக்கிறோம். நீங்கள் அதான் ஒரு பொருளை வாங்கும் போது நம்ம வந்து கேரண்டி வேரண்டி நம்ம கண்டிப்பாக பார்த்துடணும். அது இல்லாமல் மேடம் சொன்ன மாதிரி வந்து எலக்ட்ரிகல் அது சம்மந்தமாக வந்து எவ்வளோ கேரண்ட் வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணுறது, அதுமாதிரி ஸ்டார்லாம் பார்த்து வாங்கணும். அது இல்லாமல் இந்த பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷனை பயன்படுத்தி அந்த பொருள் வந்து தரமான பொருளாக அது வந்து மத்திய அரசு வந்து அந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் துறை வந்து அந்த பொருளுக்கு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற செய்தியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது இல்லாமல் நீங்கள் கேட்டிங்களே இதுமாதிரி வந்து என்ன அழைக்க விடுவோம், யாருமே வந்து இப்போ உள்ள கண்டிஷனில் எந்த கடையிலுமே வந்து அந்த பொருள் வாங்குறவங்களை வந்து யாரும் வந்து குறைச்சி மதிப்பிடல. அவங்களை எல்லாருக்குமே இப்போ வந்து எல்லாமே தெரியுது. ஏன்னா இப்போ வந்து நீதிமன்றம் நுகர்வோர் நீதிமன்றம் வந்துட்டு நம்ம வந்து தேவையற்ற வாக்குவாதம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருளை மாற்றி கொடுத்துட்றாங்க. சப்போஸ் மாற்றி கொடுக்காத பட்சத்தில் நீ எல்லா சர்வீஸ் சென்று எல்லாம் போயும் உங்களுக்கு பிரச்சனை சரியாகலைன்னு ஃபஸ்ட்டு நீ வந்து வாய்மொழியாக சொல்லணும். ரெண்டாவது எழுத்துப்பூர்வமாக அந்த கடைகளுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்கணும். அந்த கடிதம் எப்படி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமோ அல்லது இமெயில் மூலயமோ அந்த கடைகளுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பணும். அந்த லெட்டர் அனுப்பி வித் 15 நாளுக்குள்ளே சரியான முறையில் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குடிமை பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் ஒரு புகார் அளிக்கணும். புகார் அளித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். தீர்வு கிடைக்காத பட்சத்தில் கன்சியூமர் கோர்ட் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக செல்லலாம். அங்கே சென்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான உங்களுக்கு பயனுள்ள செய்தி கிடைக்கும், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
0: சரிங்க சார். இப்போது கடைகளில் பொருளின் ரிவ்யூ மட்டும் ரேட்டிங்கை பார்த்து வாங்குறது சரிங்களா? ஏன்னா தோழியும் அதை தான் கேட்டாங்க. இப்போது ரேட்டிங்கை பார்த்துட்டு அதிகமாக விழிப்புணர்வு இல்லாமல் வாங்கிடுறாங்க, இதுக்கு எப்படிங்க சார் ஒரு தீர்வு காணலாம்?
2: கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ ரெனியூலுங்கிறது ஸ்டார் தான் சொல்கிறீங்க. ஸோ அதை வந்து ரெண்டு விஷயமா இருக்குது. ஹோட்டலில் வந்து ஸ்டார் கொடுப்பாங்க, அதை போய் சாப்பிட்றவங்க பார்த்துட்டு கொடுக்குறது. இன்னொன்று ஸ்டாருக்கு வந்து இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியில் கொடுக்குறதுல வந்து அந்த பவர் சேவிங். அப்போ 5 ஸ்டார் இருந்ததுன்னா ஒரு 100 யூனிட் எடுக்குதுன்னா அந்த 3 ஸ்டார் 4 ஸ்டார்னா வந்து 150 140 இந்த அளவுக்கு வந்து பவர் சேவிங் ஆகும், பவர் அதிகமாக எடுக்கும். அப்போ ஸ்டார் அதிகமாக எடுக்கிறதால அந்த பொருள் நல்ல பொருளாக அப்படிங்கிறதும் கிடையாது. நிறைய அட்வான்டேஜ் சில பொருள் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 2 ஸ்டார் உள்ளது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20,000 ரூபானா 5 ஸ்டார் உள்ளது 15,000 ரூபாய்க்கும் கிடைக்குது. ஆனால் பொருள் ஸ்டாரை பார்த்து நம்ம பொருள் வந்து நம்ம இடப்பட முடியாது. அது உள்ள அட்வான்டேஜ் அந்த பில்லு மற்ற பொருள் நம்ம எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி தான் நம்ம பொருள் வாங்குறது நல்லது.
0: சரிங்க சார். நிகழ்ச்சியான இணைய அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம். நேயரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு சார். இப்போது ஒரு பொருள் அல்லது சேவை கொடுத்த புகார் அளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்ன சார்? இப்படி பார்த்து பார்த்து வாங்குற பொருள் டூப்ளிகேட் ப்ராடக்டாக நம்ம வாங்கிட்டோம்னா அப்போ என்னங்க சார் வேணும்?
2: அதான் பொருள் வாங்கும் போதே விழிப்புணர்வாக இருக்கணும். டூப்ளிகேட் பொருள் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் தான் நிறையா வருது. நம்ம வந்து நேரடியாக போய் வாங்கும் போது அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இது வரைக்குமே இல்லை. இங்கே லோக்கலில் வாங்கும்போதுனா பிரச்சனைகள் வருது, சரியாக ஓட மாட்டேது, மோட்டர் ஓட மாட்டேது, இல்லை இந்தமாரி பிரச்சனை தான் வரும். நம்ம ஆன்லைனில் வாங்கும் போது தான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த ஆன்லைனில் வாங்கும் போது தான் நம்ம வந்து சரியான பர்சனான்னு பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஆன்லைனில் வந்து வெப்சைட்டை வந்து அது கரெக்டாக இருக்கான்னு

0: செக் பண்ணணும். அது வந்து வாங்குறவங்க தான் அதை வந்து சரியாக பார்த்து வாங்கணும். ஏன்னா சில பேர் என்ன செய்கிறாங்க, வந்து ஒரு பொருள் வந்து இங்கே 100 விற்கிதுன்னா 10 ரூபா இன்றைக்கி வந்து 90% ஆஃபர் சொன்னேன்னா நம்ம டப்புன்னு வாங்கிடுறோம். அப்போ அந்த பொருளோட விலையே 100 ரூபா தான், எப்படி 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஒரு பொருளை பார்த்து அது சரியாக வாங்கணும். அது வந்து நம்ம வந்து வாங்குறவங்க கையில் தான் அது வேலை இருக்குது.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், நேயருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு மின்சாதனங்களாக இருக்கட்டும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஆனால் சர்வீஸ் சென்டர் சரியாக சேவை செய்யலைன்னா அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம்?
0: கண்டிப்பாக அதுதான் அந்த கன்சியூமர் நீதிமன்றம் சொல்கிறது தான் வந்து முதல் இது. நீங்கள் சர்வீஸ் சென்டருங்கிறது வந்து லாஸ்ட்டு தான். இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளை போயிட்டு சரியில்லை கடைக்காரன்னு சொல்கிறோம், அவங்க சர்வீஸ் சென்டர் கொடுப்பாங்க. சர்வீஸுக்கும் சரியில்லாத பட்சத்தில் நம்ம அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டுருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கடிதம் கொடுக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுக்கு வந்து எல்லாமே ஒரே இதுதான், கடிதம் கொடுக்கணும். லாஸ்ட்டு கட்டமாக வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை செல்லணும். அந்த நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போயிட்டு எங்கே ஒரு ஆஃபீஸ்லேயோ அலுவலகத்துலேயோ போய் நிற்கணும் அவசியமே இல்லை. வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கலாம், நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஒரு டூர் போயிருப்பீங்க, பெங்களூரோ ஊட்டி எங்கே போயிருப்பீங்க, அங்கே பொருள் வாங்கியிருப்பீங்க. இப்போ இங்கே சொந்த இடத்துல வரும்போது இங்கே ஆன்லைன்லேருந்து நீங்கள் வந்து புகார்களை வந்து நுகர்வோர் நீதிமன்றத்து மூலயமா நீங்கள் வந்து வழக்குகள் தொடரலாம். உங்களுக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ம்,
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், நேருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. சார், இப்போ ஒரு பொருளோட எம்ஆர்பியை விட அதிகமாக பணம் வசூலித்தால் நுகர்வோர் என்ன செய்யலாம்? விற்பனையாளர்கிட்டும் புகார் அளிக்கலாமா?
0: கண்டிப்பாக எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரேட்டில் ப்ரைஸ் தான் அது. அதுக்கு மேலே அந்த பொருளை வந்து நம்ம வந்து வாங்கக்கூடாது. அப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பில்லு ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல புகார் கொடுக்கும்போது நிறைய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், என்கிட்ட வந்து புகார் அடிப்படையில் வந்து பில்லு என்னால் கொடுக்க முடியலங்கிறாங்க. ஆனால் இப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா, வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ கண்டிப்பாக வேணும். ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல ஒரு வீடியோ தேவைப்படுது. பில்லு முக்கியமாக இம்பார்ட்டண்டாக பில்லுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்கள். அந்த பில்லுனா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் வந்து கையில் எடுத்து நாங்கள் இதுக்கு தீர்வு நாங்கள் கண்டிருக்கோம். இப்போ எம்ஆர்பியோட அதிகமாக 5 ரூபா விற்பாங்க. சில இடத்துல வந்து இந்த ஐஸ்கிரீமு மற்ற பொருளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 6 ரூபான்னு விற்பாங்க. இப்போ அவங்களெலாம் வந்து சில விஷயம் சொல்லும் போது நம்ம சரி பண்ணிடுறோம். அவங்க அந்த தவறை உணர்ந்து தவறு செய்யாமல் இருக்கிறாங்க.
1: இப்போ பெரும்பாலும் இது கிராமங்களில் தான் அதிகமாக நடக்கும் இல்லைங்களா? ஏன்னா அங்கே விழிப்புணர்வு இல்லாமலேயே மக்களை ஏமாற்ற வகைகளை இது மாதிரி ஆஃபர்களாக இருக்கட்டும் எம்ஆர்பியை விட அதிக விலையில் கொடுக்குறாங்க. அப்போது அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற வகையில் நம்ம என்னங்க சார் தெரிஞ்சுக்கணும்?
0: விழிப்புணர்வு தான், அது விழிப்புணர்வு தான் மக்களுக்கு பொதுவாகவே விழிப்புணர்வு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கிராமப்புற மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஆசை வார்த்தை, இந்த ஒரு சாரி வாங்கினா ஒரு சாரி இலவசம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அது என்ன ஒன்றும் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு சாரி ஒரு 6 மாதம் 1 வருஷம் வருதுன்னா இந்த ஆஃபரில் வாங்குறது பழைய சரக்கு தான் அவங்க வச்சுருப்பாங்க. அது 3 மாதத்துலேயே கிழிஞ்சிடும். வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்திலலாம் நிறையா இந்த படிக்கட்டு வாய்க்கால் குளம் இதிலலாம் துணி துவைப்பாங்க. அப்போ அந்த துணி துவைக்கும் போது நிறையா வேஸ்டேஜ் ஆகும். அதில் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆஃபருங்கிறத வந்து ஸ்டாண்டர்டான கடைகளில் வந்து வாங்கி தான் நம்ம பண்ணணும். ரோட்டில் போடுறாங்க, இல்லை தெருவில் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் கொடுக்குறாங்க, இதுமாரி பொருளை வாங்குறது வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
1: சரிங்க சார், ஒரு பாடல் மற்றும் விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
2: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிகழ்ச்சியில் இணையும் மருத்துவர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மீன் ஸ்பிரிட்லேருந்து ஆர் ராஜா.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன சந்தேகம்?
1: சாருக்கும் வணக்கம் மேடம்.
2: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: அதாவது சார், இப்போ அயல் நாடுகள்லேருந்து நம்ம இந்தியாவில் உள்ள குறிப்பிட்ட பிராண்டுகளில் உள்ள பொருட்கள் வருதுங்க ஐயா?
2: கண்டிப்பாக.
1: அதுக்கு ஏதாவது பழுது அடைஞ்சுன்னா அது நம்ம இந்தியாவிலேயே மாற்றிக்கொள்ள உடைய வசதி இருக்கிறதா, அது உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவல். நன்றி ஐயா.
2: ஓகே, நன்றி. இல்லை சார், இப்போ வெளிநாட்டு பொருட்கள் வருது, அதை நம்ம வாங்குறோன்னா அதுக்கு வந்து இங்கே வந்து இங்கே ஓரளவுக்கு வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் சார். ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டோங்கிறது இப்போ அங்கேருந்து வருது, அந்த பொருள் நம்ம வாங்கலாமானா அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு பொருள் வாங்குறப்ப இங்கே நம்ம இருக்கிற இடத்துல வந்து சர்வீஸ் சென்டர் தான் ரொம்ப மெயினான ஒரு

0: விஷயம். ஏன்னா வாங்கின மக்கானாலே சில விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் நிறையா அந்த புகார்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு வருது. ரெண்டு நாங்கள் டிவி வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது, ஒன்றும் இல்லை முந்தா நாள் ஒரு பிரச்சனை, ஃப்ரிட்ஜ் வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது ஆனால் வந்து சரியாக வந்து கூலிங்கும் இல்லை, கடை கொண்டு போனால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வாங்கினதுக்கே இந்த பிரச்சனைனா, வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வருதுன்னா அதுக்கு நம்ம எப்படி வந்து கேரண்டி வாரண்டி எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த உள்நாட்டு பொருட்களை வாங்குறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டும். அயல்நாட்டு பொருளை வாங்க வேணாம்னு சொல்கிறது எனக்கு கிடையாது, ஆனால் உள்நாட்டு பொருளை வாங்கி அது மூலயமா வந்து நம்ம ஏதாவது பிரச்சனைனா நம்ம சரி பண்ணிக்கலாம் சார்.
1: சரிங்க சார், ஒரு பாடல் கடை மீண்டும் இணையலாம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: சார், இப்போது பிரச்சனை முடிவுக்கு வரலன்னா நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் போன்ற அமைப்புகளை எவ்வாறு அணுகலாங்க சார்?
1: சூப்பர். பிரச்சனை முடியலங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கடையில் பொருளை வாங்குகிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சர்வீஸும் பண்ணியும் அவங்க சரியான தீர்வு கொடுக்கலன்னு அவங்களுக்கு வந்து ஒரு லெட்ரு கடிதம் அனுப்பணும். கடிதம் அனுப்பி சரியில்லைன்னா சம்மந்தப்பட்ட துறைகளுக்குன்னா நம்ம லெட்ரு அனுப்பணும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கொண்டு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வந்து நம்ம வந்து இ சாக்ரஃபிட்னு இருக்குது, நான் அப்படியே ஃபில்லிங் சொல்லிடுறேன், நேயர்களை கேட்டுக்கிட்டோம், அவங்க ஆன்லைன்லேயே வந்து அந்த புகார்கள் வந்து பதிவு செய்யலாம்.
0: என்னங்க சார்?
1: ஜே ஏ ஜி ஆர் ஐ டிஐ இ சாக்ரஃபிட்ம்பாங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புகார் அளித்தீங்கன்னா உங்களுக்கு சரியான தீர்வு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதில் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பில்லு ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு வந்து கடைக்காரங்களுக்கு வந்து மெயில் மூலயமாவோ இல்லை வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலயமாவோ அந்த கடிதங்களை அனுப்பியிருக்கணும். எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கேஸ் அவங்க எடுத்து வழக்காடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. நம்ம மினிமம் வந்து மாவட்டம், மாநிலம், நேஷனல் இந்த அளவுக்கு வந்து நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் உங்களுக்கு பணங்கிறதே வந்து அதிகம், ஒரு 50 லட்சம் 1 கோடிக்கு மேலே போகும்போது தான் 200 ரூபா அப்படி பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நேயர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு. இந்த இ ஜாக்ரஃபிட்டில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கும்.
0: நல்லதுங்க சார். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. சார், இப்போ புகார் அளிக்கிறப்போ நுகர்வோர் என்னென்ன ஆதாரங்கள் வச்சிருக்கிறது நல்லதுங்க சார்?
1: சூப்பர், அருமையான ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க. அந்த ஒரு கடையில் நம்ம வந்து பொருள் வாங்குகிறோம், அதுக்குள்ளே பில்லு வந்து கம்பல்சரியாக வந்து வேணும். வல்லவனுக்கு வந்து புல் ஆயுதம் மாதிரி நுகர்வோருக்கு வந்து பில்லே ஆயுதம். அது நான் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பொருளை வாங்குவோர் மட்டும் நுகர்வு கிடையாது, அந்த பொருள் சரியான தகவல் பொருள் அதுவும் வந்து நுகர்வோருடைய விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பில்லு வந்து ரொம்ப கட்டாயம், பில்லுங்கிறது தான் ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு துறைக்கும் அது சம்மந்தப்பட்ட நீங்கள் அலைய தேவையில்லை. அந்த கடைகளுக்கே நீங்கள் போயிட்டு ஒரு லெட்ரு கொடுக்கலாம், அந்த லெட்ரு பத்திரமா வச்சுருக்கணும். லெட்ரு கொடுத்து 14 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ஜாக்ரஃபிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக புகார் அளிக்கலாம். இல்லை நான் ஒரு வழக்கறிஞரை பார்க்கணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நம்மளே வந்து நுகர்வோரே வந்து வழக்கறிஞராக போயிட்டு நுகர்வோர் நீதிமன்றத்தில் போய் உங்களுடைய குறைகளை உங்களுடைய புகார்களை அங்கே தெரிவிக்கலாம்.
0: சரிங்க சார். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: சவுண்ட் கேட்கல.
0: வணக்கம் சார். யார், எங்க இருக்கீங்க சார்?
2: சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சந்தேகம்?
2: ஒண்ணு இல்ல மேடம், டிவியில இன்னொரு கம்பெனிக்கு இருக்கு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கே காத்து வராம ஒரு ஃபேனை அனுப்பிட்டாங்க மேடம். திருப்பி கேட்டோம்னா கொடுக்க வந்தவங்களை கேட்டோம்னா நீங்க கம்பெனிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி வைக்கிறாங்க மேடம்.
0: சரிங்க சார், சார் பதில் சொல்லுங்க.
1: அதான் நம்ம வந்து விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாங்கிறது வந்து நம்மளுடைய நேயருடைய ஸ்பீச்சில் இருக்குது. அது வந்து ஒரு ஃபேன் போட்டு ரூம் ஃபுல்லாக காற்று வருது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கேட்கும் போது எல்லாம் ஆசையாக தான் இருக்கும், அது ஒன்றும் மாற்றமே இல்லை. அதை சார் சொன்னாங்களா கேரண்டி கொடுத்தாங்கன்ட்டு. அப்போ சார் வந்து பொருள் வாங்கும் போது சரியாக வந்து

0: கவனித்து வாங்கலை. அவங்க வந்து கேரண்டி வேரண்டி ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம அந்த பொருள் வாங்கும்போது அந்த பொருளுக்கு கேரண்டி இருக்கா இல்லை வாரண்டி இருக்கா, இல்லை அந்த வாரண்டிக்கு வந்து எந்தெந்த பொருள் கொடுத்துருக்காங்க, அந்த ரெக்கை கொடுத்துருக்காங்களா இல்லை மோட்ரு கொடுத்துருக்காங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் ஒரு நேயர் வந்து பொருள் வாங்குவோர் மட்டும் உரிமை அந்த கிடையாது, அந்த தகவல் பொருணும், அந்த பொருளுடைய தகவல் வந்து என்னென்ன இருக்குது, இது கேரண்டி இருக்கா வாரண்டி இருக்கா, இது எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஃபேனில் வந்து இந்த மோட்டருக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை அந்த ரெக்கைக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை மற்ற பொருளுக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து வாங்கணும். அதனால் நேயர் வந்து ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம பணம் கொடுத்தா பொருள் வாங்கணும், அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம உரிமை இருக்குது, கேட்குறதுக்கோ பார்க்குறதுக்கோ பொருளை தேர்ந்தெடுத்துருக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அப்போ நம்ம தான் ஒரு பொருளை வந்து பார்த்து வாங்கணும், ஐயா நீங்கள் இனிமேல் வந்து பொருளை வாங்கும்போது அது கேரண்டி வாரண்டி எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பொருளை வாங்குங்க ஐயா.
1: சரிங்க சார், நீங்கள் ஒரு நல்ல விழிப்புணர்வு தான் மக்களுக்கு. ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் நல்லா காற்று வரும்னு சொல்லிட்டு பார்த்து விழிப்புணர்வு இல்லாமல் வாங்கிட்டாங்க, ஆனால் அவஸ்தைப்படுறாங்க. சார் அதே மாதிரி இப்போது மின்சாதனங்களை சரியாக பராமரித்து மின்சார செலவை குறைக்க உதவுமா?
0: கண்டிப்பாக உதவும். இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுவோம், நம்ம என்ன செய்வோம், திறந்துட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு அப்படியே லாக் ஆகிருக்கான்னு தெரியாது, நம்ம அப்படியே என்ன செய்வோம், நம்ம பார்த்து அடுத்த வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், கடைசியில் பார்த்தா பவர்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அதுமாதிரி ஏசி பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு இருக்கும், அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடவே மாட்டோம், அதுக்கு அவர் எப்போ ஆள் வரும் அப்படி தான் பார்த்துட்ருப்போம். நம்ம வீட்டில் வந்து மின்சாரம் வந்து நிறைய சேமிக்கலாம், அந்த ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணாமல் லாக் பண்ணி வைக்கணும், ஏசி வந்து இந்த அந்த டஸ்ட்டு மற்ற ஃபில்ட்ரு எல்லாம் சரி பண்ணி வைக்கணும், வாஷிங் மிஷின் வந்து தேவையான மட்டும் பயன்படுத்தணும், இந்த மழை காலங்களில் இதுமாரி பயன்படுத்தலாம். நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் எக்ஸசைஸ் போய் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே போய் போய் தான் துணி துவைக்கிற மாதிரியும் கால் உதைக்கிற மாதிரியும் அந்த எக்ஸசைஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ அந்த வேலையை நம்மளே பண்ணிட்டால் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம மின்சாரமும் வந்து நிறையா மிச்சம் பண்ணலாம்.
1: சரிங்க சார்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: சார் நிகழ்ச்சியில நேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்கம்மா. யார் எங்க இருக்கீங்க?
3: நான் தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நலமாக இருக்கோம். நீங்க நலமாக இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம் ஐயா. நலமா இருக்காங்களா?
0: ஆ ஐயா நலமா இருக்கேன். நலமா இருக்கையா
3: ஐயா? அப்போ ஏர்க்குலர் ஒன்னு வாங்கினது ஐயா.
0: சரி,
3: அது கேரண்டி வாரண்டி எதுவுமே கொடுக்கலையா? ஆனா கம்மியான விலை தான் அது, 1,800 ரூபாயோ 2,200 ரூபாயோ தெரியலங்க. அது பையன் வாங்கிட்டு வந்தான், அது வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது வாங்கி ஒரு 3 மாசத்துலயே ஃபால்ட் ஆயிடுச்சு. அதை போய் கேட்கறதுக்கு அத நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. எம்ஆர்ஹெச் கும்பகோணத்துல சார். அது என்னங்க என்னங்க திரும்பி அது பிரைவேட் கொடுத்து ரிப்பேர் பண்ணலாமா இல்ல அது யூஸ் ஆகுமாயா இல்ல எப்படிங்க?
0: ஐயா அந்த பொருளுக்கு பில் வாங்கிருக்கீங்களா?
3: பில்லு வாங்கிருக்கேயா? பில்லு வாங்கிருக்கேயா? 2,400 ரூபாய் இல்லையா? அந்த பில்ல வச்சு ஒண்ணுமே கேரண்டி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. கேரண்டி வாரண்டி எதுவுமே இல்லைன்றாங்க, என்ன காரணம் அது?
0: அது நம்ம தான் வந்து பொருள் வாங்கும் போது வந்து கேரண்டி வாரண்டி இருக்கான்னு பார்த்து வாங்குறது நம்மளுடைய பொறுப்பு. நம்ம என்ன செய்யறோம், பொருள் ரேட்டு கம்மியா இருக்குன்னு பொருளை வாங்கிடுறோம், அதுக்கு சில உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க. இந்த பொருளுக்கு வந்து இந்த பொருள் நான் சரி பண்ணி கொடுப்போம், இந்த பொருள் நான் சரி பண்ணி கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம், ரேட்டு குறைவா இருக்குன்ட்டு அதை பத்தி பேசாம அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். ஆமா, இனிமேல் என்ன செய்யணும், ஒரு கடையில் போகும்போது பில்லு வாங்குங்க, அதுக்கு கேரண்டி வாரண்டி இருக்கான்னு கேளுங்க. அந்த கேரண்டி வாரண்டி எந்தெந்த பொருளுக்குன்னா கேரண்டி வாரண்டி இருக்கு அப்படின்னு கேட்கணும். நீங்க இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து சரி பண்ணலாம், ஆனா நீங்க பில்லு வாங்கி வச்சிருக்கீங்க, அதனால கண்டிப்பா கடைகளை போய் கேளுங்க. கண்டிப்பா கடையில் போயிட்டு நான் வந்து வாங்கி 3 மாசம் தான் ஆகுது, எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும், சரி பண்ணி கொடுக்கலன்னா நான் வந்து அதிகாரிகள்லாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க.
3: சரி பண்ணி கொடுக்குறாங்க, ஆனா அதுக்கு வந்து இது கேக்குறாங்க, அமௌண்ட் கேக்குறாங்க. அதாவது எப்படின்னாக்கா நம்ம வந்து வாங்கணும் பாருங்க, அதுல பாதி வேலை கேக்குறாங்க, 2,400 ரூபாய் 200 ரூபாய் வாங்கினா அதுல பாதி இது கேக்குறாங்க. என்னன்னா சின்ன ஃபால்ட்டா தான் ஆயிருக்கும் அது.
0: அதுதான் அதுதான் நீங்க பொருள் வாங்கும் போது இவங்க கேரண்டி வாரண்டி எதுவுமே இல்லாம நீங்க பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்க, அப்படி இருக்கும் போது அந்த பொருளுக்கு வந்து அவங்க வந்து ரிப்பேர் ரூம் இருக்கும் போது சர்வீஸ்க்கு காசு அவங்க தான் கேட்பாங்க. ஆமாம், அது இனிமேல் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது கேட்டு தகவல் தெரியுங்க, ஏன்னா பொருள் தேர்ந்தெடுக்கிறதும் கேள்வி கேட்குற உரிமை நம்மள்ட்ட இருக்கு.
3: கேள்வி கேட்காம பையன் வந்தான், பையன் ஊர்லேருந்து வந்தான், மதுரையிலேருந்து வந்தான்.
1: சரிங்க சார், இனிமேல் நீங்கள் விழிப்புணர்வோட பில்லு கேட்டு வாங்க முயற்சி பண்ணுங்க.

0: அழைச்சு பண்ணுங்க. நன்றியா,
1: நன்றியா
2: சார். நன்றியா
1: சார். இப்போ மின்சாதனங்களை வீட்டில் மின்சாரத்தை சேமிக்க நுகர்வோர் கடைபிடிக்க வேண்டிய எளிய வழிமுறைகள் என்னங்க சார்?
0: அதான் எளிய வழிமுறைகள் வந்து மின்சாரத்தை வந்து இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண நல்லாயிருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நுகர்வோர் வந்து ஒரு 10 விஷயங்களை வந்து கடைபிடிக்கணுமா. ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா 10 விஷயம் கடைபிடிக்கணும். ஒரு பொருள் தேவையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கணும். அடுத்து அந்த பொருள் வந்து தரமாக இருக்கா, தரச்சான்றிதழ் பெற்றிருக்காங்களாம் பார்க்கணும். அடுத்து விலை, எம்ஆர்பி வந்து மேக்ஸிமம் ரேட்டில் ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே கொடுக்குறாங்களான்னு சொல்லி செக் பண்ணணும். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி பிஇ, பியூரி ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து மின்சார பொருளில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷன் மூலயமா ஐஎஸ்ஐ நம்பரை செக் பண்ணணும். இது இல்லாமல் பில்லு இல்லாமல் பொருளே வாங்கக்கூடாது. வாரண்டி கேரண்டி நம்ம செக் பண்ணணும். அடுத்து ஆன்லைனில் செக் பண்ணும்போது நம்பகமாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஆஃபர் டிஸ்கவுண்ட் என்ன உடனே நம்பி ஓடாமல் நம்ம வந்து அந்த பொருளை பார்த்து வாங்கணும். கம்ப்ளைண்ட் வந்த பிறகு பிரச்சனை வந்து ஏற்பட்டால் அதுக்கு உரிய குறைத்தீர் வழியை வந்து நம்ம சரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக உள்ள விஷயத்தை கையில் எடுக்கலாம். அதுமாரி ஒரு பொருள் வாங்குவது மட்டும் நுகர்வு உரிமையே இல்லை, அந்த பொருளை தொடர்ச்சியாக சரியான தகவலை பெறுவது நம்ம உரிமை தான். ஸோ அதனால் வந்து நேயர்கள் எல்லாம் அனைவருமே வந்து பில்லு வாங்க, கேரண்டி வாரண்டி செக் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கேள்வி கேட்கறது எல்லா உரிமையும் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் எல்லாருமே கேரண்டி வாரண்டி பார்த்து வாங்க. பில்லு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அனைத்து பகுதியிலும் நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குது. ஏதோ புகார்னா அங்கே கொடுத்து பிரச்சனைகளை சரி பண்ணலாமா?
1: நிச்சயமா சார். நேர்களே, ஒரு மின்சாதனத்தை வாங்குறதுக்கு விலை மட்டும் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரியான பயன்பாடு, அந்த மின்சாதனத்தோட மின்சார சேமிப்பு, பொருளோட தரம், பாதுகாப்பு, முக்கியமாக நுகர்வோட உரிமைகள், இவை அனைத்தையுமே நுகர்வாகிய நம்மளோட பொறுப்புன்னு உணர்த்திருக்காங்க. நமது உரிமைகளை அறிந்து கொண்டாலே போதுங்க, தவறான பொருள் மற்றும் தவறான சேவைகள் வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடரில் பல சுவாரஸ்யமான நுகர்வோருக்கு தேவையான தகவல்களையும் விழிப்புணர்வையும் இன்றைய உரையாடல் மூலமாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர், பிஏஎஸ் பயிற்சியாளர் வல்லுநர் எஸ் சிவகுமார் அவர்கள், மிக்க நன்றிங்க சார்.
0: அனைத்து காரைக்கால் பண்பல் நேயர்களுக்கும் நுகர்வோர் அமைப்பு சார்பாக நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றிங்க சார்.

இணைந்திருக்கிறீர்கள் காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 உடன். நீர் என்று அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

FM எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது காரைக்கால் பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் PSR தங்க மாளிகை. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து நண்பகல் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் யூ போஷிகா, 12:55 பன்னிசை நாதர் என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள், 1:00 தேன்மழை, 1:30 சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாள் உரை படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் செம்மனார்கோயில் பரசலூர் மு சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

மூன்று மணிக்கு எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி, 4 மணிக்கு ஊரும் உறவும் கடலூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியிலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. வானைக்காவல் என தொடங்கும் பாடல் கேட்கலாம். பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இந்திய தொலைக்காட்சி உலகின் முன்னோடி தூர்தர்ஷன் நாளையொட்டிய சிறப்பு சித்திரம். 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மரப்பயிர் சாகுபடி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா இடையர்காடு என் மரகதம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில்

பதர் நீக்கி நெல் கொள்வதைப் போல பேசப்படுபனவற்றில் பயனற்றதை நீக்கிவிட்டு பயனுள்ளதை கொள்ள வேண்டும் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியோடு நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதம் வழி விருப்பம் தெரிவித்த மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது டும் டும் டும் திரைப்பட பாடல். பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நரசிங்கன்பேட்டை ஏஜே ஐயப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யாழினி, சிவா, புவனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா கண்ணன் இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒழிக்கிறது கார்த்திக் ராஜா இசையில் நாம் முத்துக்குமார் வரிகளில் உன்னிகிருஷ்ணன், சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடிய இந்த பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
4: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின்

0: காலனி வரை தூய தங்கப்பாக ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: கேட்க கேட்க இனிமை காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றின உங்களது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் மனதில் நின்றவை அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்டாக பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து பாடல்களுக்கு இடையிடையே படிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போது நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க போகிற பாடல் என்ன அப்படின்னா, பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்தில் வித்யாசாகர் இசையில் கேஜே ஏசுதாஸ், சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடிய காதல் வந்ததும் இந்த பாடல் தாங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் சிவா பாரதி, கீச்சாங்குப்பம் லக்ஷ்மி பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், ஒரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன், குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா, இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒழிக்கிறது இந்த பாடல்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது.
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக் பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேர் படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க புண்ணியமன்மேடு வன்னி கணேசன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, கொள்ளிடம் கருணாநிதி, பாலா கார்த்திகா இவங்களாம் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அழகான பாடல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சுருட்டி ராஜா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க மேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கோவி இளவரசன் பஞ்சநதி குளம்லேருந்து பவித்ர மாணிக்கம் ரகுபதியும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி வந்து வணக்கத்தோட காதல் வந்தது கண்ணில், அந்த பாடல் வந்து அருமையா இருந்தது, நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஹிட் சாங்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் நிகழ்ச்சி சிறக்க மேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், பேரளம் செந்தில் கண்ணன், புண்ணியமன்மீடு வன்னை கணேசன், அப்புறம் தில்லை விலாலன் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. பாப்பா கோயிலேருந்து ரவி நன்னிலம் அம்பலவாணன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சேலம் சிவா இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இவங்க வந்து நண்பகல் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமை அப்படின்னு சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் மனதில் நின்றவை நிகழ்ச்சி பற்றின உங்களது கருத்துக்களை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க போகிற பாடல் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கீங்களா? நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னா, பகவதி படத்துலேருந்து ஜூலை மலர்களே இந்த பாடல் தான். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆரூர் கொடிக்கால்.

பழையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், சாகுல் ஹமீத் ராஜா, முகமது ஜகஃபர் ஹுசைன், அஸ்ரப் அஜ்மல் ஃபாலிகா, திட்டச்சேரி ஷாகுல் ஹமீத், நிஷான் ஹலீம், பவித்ரமாணிக்கம், ரகுபதி, வானவன், மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், இவங்க எல்லாருக்காகவும் ஒழிக்கிறது தேவா இசையில் கார்த்திக் சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: விரைவில் திருச்சி சாரதாசில்.
8: இன்றைய மனதில் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கிறது தெனாலி திரைப்பட பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி, மாலதி பாலு, சீனிவாசன், சிவகாமி. இவர்களின் விருப்பமாக ஒழிக்கிறது இந்த பாடல்.

0: நிறைவு பெறுகிறது மனதில் நின்றவை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினம் இன்று தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொறியியல் துறை வளர்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை பொது சேவைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பங்காற்றும் அனைத்து பொறியாளர்களுக்கும்

0: ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்பிந்தர் சிங், உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் முதலமைச்சர்களும் தலைமைச் செயலர்களும் காணொலி மூலம் பங்கேற்க உள்ளனர். இந்த கிஷாவ் அணை திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் செலவில் 90% மத்திய அரசும் 10% 6 மாநில அரசுகளும் பங்கிட உள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையமும் தொழில் நிறுவனங்களும் இடையேயான இந்திய ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏவுகணை, ரேடார், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய நாட்டின் தொழில் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியத்தில் ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிக்வேதத்தில் சபா, சமிதி, மக்கள் கூட்டங்கள் செயல்பட்டு வந்ததை அவர் எடுத்துரைத்துள்ளார். வைஷாலி போன்ற பழமையான நகரங்களில் மக்களாட்சி நடைபெற்றதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரிய மக்கள் கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் பாராட்டத்தக்கது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி ஆவணங்களை சிறு காணொலிகளாக மாற்றுவதற்கான செய்தியை தேசிய அறிவியல் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாரல் ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தது. அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்கள் எளிதாக பெறும் வகையில் இந்த செயலி வழிவகை செய்ய உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீர்ப்பாயங்களில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா, மோகனா அடங்கிய அமர்வு, உறுப்பினர்களின் ஓய்வு பெறுவதன் மூலம் தீர்ப்பாயங்கள் செயல்படாமல் இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பாயங்களில் 1 மாதம் வரை பதவிக்காலம் நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரெஜி நகர் தொகுதியிலிருந்து திரு ஷகராவ் சர்க்காரும், நந்திகிராம் தொகுதியிலிருந்து ஹசிராணி ராத்தும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி உட்பட 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 19ஆம் தேதி கடைசி நாளாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1959ஆம் ஆண்டில் இதே நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் கீழ் செயல்பட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 1976 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனியாக செயல்பட தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற தில்லி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ண தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 1997 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் பிரசார் பாரதியின் கீழ் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் ஆகாஷவாணியும் செயல்பட்டு வருகிறது. தகவல் பரிமாற்றம், கலாச்சார பராமரிப்பு, தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையாற்றி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது.

0: இது தொடர்பான மனுவை விசாரித்த மாசிசூசெட்ஸ் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் செய்லர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எஃப் பிரிவு வெளிநாட்டு மாணவர்கள், ஜே பிரிவு பரிமாற்ற பயணிகள், ஐ பிரிவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை 2030 ஆண்டிற்குள் 5,000 கோடி டாலராக அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. வரும் 18 வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தக தடைகள் உள்ளிட்டவற்றில் எளிதாக்குவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் 8.22% குறைந்து 795 கோடி டாலராக இருந்தது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு மருந்து பொருட்கள், மீன், பருத்தி ஆடைகள், மின்னணு பொருட்கள், ரசாயனம், எஃகு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கனடாவிலிருந்து பயறு வகைகள், நிலக்கரி, உரம், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தொலைத்தொடர்பு, கணினி, தகவல் சேவை உள்ளிட்ட சேவைத்துறை ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கனடாவில் 425,000 இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு பிரிட்டனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, வேல்ஸ் அமைச்சர் பிளைட், வட அயர்லாந்து அமைச்சர் சின்ஃபீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிரிட்டனின் மாகாணங்களான ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்துக்கு முழு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆன்டி புர்ஹாமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் இதற்கு பிரிட்டன் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்குகிறது. இதற்கான ஒலிம்பியாட் ஜோதியை சர்வதேச செஸ் சம்மேளன பொறுப்பு தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த் உஸ்பெகிஸ்தான் செஸ் வீரர் ஜோஹிர் சிண்டரோவிடம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். வரும் 27 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் சிறந்த செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிசாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 வருது, ஆனா என்ன நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயம்கொண்டம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: மலை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடிய பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை நேசிப்பது நமது கடமை. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். வணக்கம் நேர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன பாப்பா?
2: யூபோஷிகா.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3வது.
0: எந்த ஊர் உங்களுக்கு?
2: பருத்தியூர்.
0: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பாடல் பாட போறேன்.
0: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
2: வானத்தை பருத்தி ஒரு பாட்டு பாட போறேன்.
0: எங்க பாடுங்களே பாப்போம்.
2: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விழ காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தூளில் கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகில் ஏறி விண்வெளியை சுற்றலாம், மேகத்தெல்லாம் தேன்பெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுபடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
0: சூப்பரா பாட்டு பாடுனீங்களே. உங்களுக்கு வானம் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
0: வானம் என்ன கலர்ல இருக்கும்?
2: வெள்ளையும் நீலமும் சேர்ந்திருக்கும்.
0: சரி, வானத்துல நீங்க என்னெல்லாம் பாப்பீங்க?
2: நிலா.
0: ம்.
2: நட்சத்திரம்.
0: ம். நிலா நட்சத்திரம் நைட்ல வரும். பகல் என்ன பாப்பீங்க?
2: சூரியன்.
0: சரி, வானத்துல வானவில் இருக்கும் பாத்திருக்கீங்களா?
2: பாத்துருக்கோம்.
0: அதுல என்னென்ன கலர் எல்லாம் இருக்கும்?
2: வானவில்ல 7 கலர் இருக்கும். அத விப்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், இத்தனை கலரும் வானவில்ல இருக்கும்.
0: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: கலெக்டர்.
0: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பார்

இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் பழனி கே வெங்கடேசன் அவர்கள் பாடிய நாதர் என தொடங்கும் பன்னிசை.

இன்றைய சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியில் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களினி கேட்கலாம் தேன் மழை.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்க மாளிகை தங்கட

நேர்களே, இன்று தமிழுக்கும் தமிழர்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்தது எளிய மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக சிந்தித்து தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் அரசியல் பணியாலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழியாதன் தடம் படித்த பேரறிஞர் பிறந்தநாள் தினம்தான் இன்று.

பேரறிஞர் அண்ணா செப்டம்பர் 15 1909 காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் சி. நா. நடராஜன் அண்ணாதுரை. ஆனால் அண்ணாதுரை என்ற பெயரை விட மக்கள் அவரை அன்போடு அண்ணா என்று அழைக்க தொடங்கினார்கள். பெரியாரின் சுயமரியாதை மற்றும் சமூக சீர்திருத்த கொள்கையால் ஈர்க்கப்பட்ட அண்ணா சமூகத்தில் நிலவிய சாதி வேறுபாடு, மூடநம்பிக்கை, ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு எதிராகவும் பேசினார் அண்ணா. சிறுவயது முதலியே தமிழ் மொழியிலும் இலக்கியத்திலும் பேச்சு கலையிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கல்வியை முடித்த பிறகு ஆசிரியராக பணியாற்றிய அவர் பின்னர் சமூக மற்றும் அரசியல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார்.

இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி பாடலை கேட்போம்.

பேரறிஞர் அண்ணா ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், நாடக ஆசிரியர், பத்திரிகையாளரும் சிந்தனையாளரும் ஆவார். அண்ணாவோட கருத்துக்கள் புத்தகங்களுக்குள்ள மட்டும் இருந்துடலைங்க, அவர் நாடக மேடையும் திரைப்படத்தை மக்களிடம் கருத்துக்களை எடுத்து சொல்ற கருவியா பயன்படுத்தினார். அண்ணாவோட வேலைக்காரி, நல்ல தம்பி, ஓரிரவு சொர்க்கவாசல் போன்ற படைப்புகள் நாடகத்திலையும் திரைப்படத்திலையும் பெரும் தாகத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம். 1949 வெளியான நல்ல தம்பி திரைப்படமே அண்ணா எழுதிய முதல் திரைப்படமாகும். இவரது திரைப்பட வசனங்கள் மூலமாக சமூக சமத்துவம், பகுத்தறிவு, ஏழை மக்களினோட வாழ்க்கை, சுயமரியாதை போன்ற கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க.

அதனால தான் அண்ணாவை எழுத்து வெறும் இலக்கியமாக மட்டுமல்லாமல் சமூகத்தோட சிந்தித்த வைத்த எழுத்தாக இருந்ததுன்னே சொல்லப்படுது.

0: அண்ணா திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் கடவுள் ஒருவரே, மனிதன் ஒருவனே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இவை அண்ணாவின் சிந்தனையை பிரதிபலிக்கும் புகழ்பெற்ற சொற்களாகும்.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா மற்றும் ஜானகி பாடிய பாடலை கேட்போம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: தமிழ்நாட்டின் அறிஞர் அண்ணா செய்த முக்கிய செயல்களை பற்றி கேட்கலாம். 1967 அண்ணா தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சராக அவர் இருந்த காலம் குறுகியதாக இருந்தாலும் தமிழக அரசியல் வரலாற்றிலே முக்கியமான பல மாற்றங்களுக்கு அடித்தளம் காலமாக அமைந்ததுன்னே சொல்லலாம். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று, மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியதே இவருடைய பெரிய மாற்றம் என்றே தமிழ்நாடுக்கு சொல்லலாம். தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளித்தார். மேலும் சுயமரியாதைக்கு திருமணங்களுக்கும் சட்ட அங்கீகாரம் கிடைக்க செய்ததும் இவரது ஆட்சியில் மட்டுமே முக்கிய சமூக திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கும் பாட தனிக்காட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் குணநாதன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கடந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரிக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: அண்ணாவின் அரசியல் என்பது பதவியை பற்றியது மட்டுமல்லங்க, மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும், சமூகத்தில் சமத்துவத்தை எப்படி உருவாக்க வேண்டும், தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் உரிய மரியாதையை எப்படி நிலையாட்ட வேண்டும்ன்ற இந்த பல கேள்விகளுக்கான பதிலை தேடிய நிலைநாட்ட சொல்லப்போனால் அரசியல். அதனால தான் அண்ணா மறைந்த பிறகுமே அவருடைய பெயர் மறையவில்லைன்னு நம்ம சொல்லலாம். அவருடைய பேச்சுகள் இன்னும் கேட்கப்படுகின்றன, அவருடைய எழுத்துக்கள் இன்னும் படிக்கப்படுகின்றன, அவருடைய திரைப்படங்களும் நாடகங்களும் இன்னும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் இன்னும் தமிழகத்தோட வரலாற்றில் நினைவு கூறப்படுகின்றது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள்.
3: உலகில் வெகு சிலரே அணையா விளக்கினை போல் என்னாலும் புகழொளி வீசி திகழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் இன்பத் துன்பங்களை பற்றி எண்ணுவதே இல்லை. இரவும் பகலும் மற்றவர் நலன் பற்றியே சிந்திக்கின்றார்கள், செயல்புரிகிறார்கள். வெற்றி பெற்று உலக உத்தமர்களின் வரிசையில் தங்களது பெயர்களையும் பொறித்து கொள்கிறார்கள். வரலாறு அவர்களை வாழ்த்துகிறது, வையகம் அவர்களை போற்றுகிறது, தன் இதய கோயிலிலே அன்பு தெய்வமாக வைத்து வழிபடுகிறது. மாபெரும் மேதை, தலை சிறந்த அரசியல்வாதி, தன்னிகரில்லா பேச்சாளர், எழுத்தாளர், ஆங்கில மொழி வல்லுநர், தமிழ் பேச்சிலும் எழுத்திலும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் என பல்வேறு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரரான தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம் இன்று. பல்லவ மன்னர்களின் தலைநகராகவும் பட்டு நெசவு, நூல் நெசவுக்கு புகழ்பெற்று விளங்கிய காஞ்சிபுரத்தில் 1909 ஆம்

ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 நாள் நடராசன் மற்றும் பங்காறு அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அண்ணாதுரை. அண்ணாவுக்கு சிறிய தாயார் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ராசாமணி அம்மையார். அந்த அம்மையாருக்கு அண்ணா மேல் அளவு கடந்த பாசம் உண்டு. அண்ணாவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெருமை அந்த அம்மையாரையே சாரும். நாம் சின்ன தாயாரை சித்தி அல்லது சின்னம்மா என்று அழைக்கிறோம் அல்லவா, அண்ணா தனது சிறிய தாயாரை தோத்தா என்றே அழைப்பார். தோத்தா என்றால் அண்ணாவுக்கு உயிர். தம் பெற்றோரை விட தோத்தாவையே அவர் அதிகம் நேசித்தார். அண்ணா தனது சிற்றன்னையை தன் தாயாகவே கருதினார். காஞ்சிபுரத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். குடும்பத்தில் நிலவிய கடுமையான வறுமையின் காரணமாக அவர் கல்வியை தொடர்வதில் பல சவால்களை சந்தித்தார். இருப்பினும் படிப்பின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் குறையவே இல்லை. பள்ளி பருவத்திலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்தார். அண்ணா தனது பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பே 1930 ஆண்டு ராணி அம்மையாரை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. என்றாலும் அவர்கள் தங்களது உறவினர்களின் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தனர். வறுமைக்கு இடையேயும் சென்னை கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். கல்லூரி பருவத்தில் அவர் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்தார். கல்லூரி மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் சொற்பொழிவு திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். கல்லூரிக்கு சென்ற குறுகிய காலத்திலேயே அண்ணா தனது அசாத்திய ஆங்கில மற்றும் தமிழ் பேச்சாற்றலால் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் கவர்ந்தார். அண்ணாவின் ஆங்கில புலமையை கண்டு வியந்த அவரது ஆங்கில பேராசிரியர் சி.ஆர். ரெட்டி மற்றும் பிற பேராசிரியர்கள் அண்ணாவை ஒரு சிறந்த அறிஞராகவே நடத்தினர். கல்லூரி காலத்திலேயே பல இதழ்களுக்கு கட்டுரைகளையும் எழுதத் தொடங்கினார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சில காலம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் பத்திரிகை துறையின் மீது கொண்ட ஈர்ப்பால் ஆசிரியர் பணியை துறந்து முழுநேர எழுத்தாளராக மாறினார். தமிழ் அரசியல் வரலாற்றிலும் இலக்கிய உலகிலும் புதியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. மேடை பேச்சையும் தமிழ் எழுத்து நடையையும் பாமர மக்களும் ரசிக்கும்படி எளிமையாக்கி அதே சமயம் இலக்கிய நயத்துடனும் மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அண்ணாவின் மேடை பேச்சு தமிழர்களுக்கு மேடை தமிழ் என்ற புதிய கலையை அறிமுகப்படுத்தியது. அவரது காந்த குரலும் தெளிவான உச்சரிப்பும் நயம்பட பேசும் திறனும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பொதுக்கூட்ட மேடைகளில் பல மணி நேரம் கட்டி போட்டன. அண்ணாவின் மொழி நடையில் எதுகை மற்றும் மோனை நயங்கள் இயல்பாகவே வந்துவிடும். திட்டமிட்டு பேசாமல் அவரது சிந்தனையிலிருந்து வார்த்தைகள் அருவி போல கொட்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற முத்தான வரிகள் கேட்போரின் கவனத்தை தன்வயப்படுத்தின. மிக கடினமான சங்க இலக்கிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய உரைநடையில் மாற்றி தந்தார். அறிஞர்கள் மட்டுமே ரசித்த தமிழை அண்ணா சாமானிய மக்களின் கைகளிலே கொண்டு சேர்த்தவர். அண்ணா மேடையில் பேசும்போது மக்களிடம் கேள்விகளை கேட்டு அதற்கு அவரே பதிலளிக்கும் பாணியை கையாளுவார். இது கேட்போரை தன்னுடனே சிந்திக்க வைக்கும் ஒரு சிறந்த உத்தியாகும். அரசியல் மேடைகளில் எதிராளிகளை கடுமையாக விமர்சிக்கும் போது கூட அநாகரிகமான வார்த்தைகளை அண்ணா பயன்படுத்தியதே இல்லை. மன்னிக்க தெரிந்த மனமே மனிதனின் தெய்வீக பண்பு என்று கூறி கண்ணியமான முறையில் தன் கருத்துக்களை பதிவு செய்தார். அண்ணா தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார். இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய ஆங்கில உரை வட இந்திய தலைவர்களையும் வியக்க வைத்தது. தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அண்ணா அழைக்கப்படுவதற்கு அவரது கூர்மையான ஆங்கில பேச்சும் எழுத்துமே காரணமாகும். அண்ணா சிறந்த மேடை பேச்சாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த எழுத்தாளரும் ஆவார். அவர் எழுதிய கடிதங்கள், காஞ்சி போன்ற இதழ்களின் வாயிலாக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தமிழ் உரைநடைக்கு இன்றும் சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறது. தமிழ் பேச்சுக்கலைக்கு ஒரு புதிய இலக்கணத்தையும் உரைநடைக்கு ஒரு புதிய பாதையையும் வகுத்து கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் தமிழ் மொழி நடை இன்றைய தலைமுறை பேச்சாளர்களுக்கும் ஓர் ஒப்பற்ற வழிகாட்டியாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த கதாசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் திகழ்ந்தார். சாமானிய மக்களிடம் பகுத்தறிவு, சமூக நீதி மற்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஆகிய கருத்துக்களை கொண்டு சேர்க்க அவர் தனது கதைகளையும் நாடகங்களையும் மிகச்சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தினார். அண்ணா

0: நாடகத்துறையில் தடம் பதிப்பதற்கு முன்னால் புராண கதைகளும் ராஜாராணி கதைகளுமே மேடைகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. அண்ணா அந்த போக்கை மாற்றி சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட சமூக நாடகங்களை அறிமுகப்படுத்தினார். அவரே நாடகங்களை எழுதி இயக்கி பல நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். ஓர் இரவு, வேலைக்காரி, சந்திரோதயம், நீதி தேவன் மயக்கம் போன்ற புகழ்பெற்ற நாடகங்கள் வழியாகவும், கபோதிபுர காதல், பார்வதி பிஏ, கலிங்காராணி, ரங்கோன் ராதா போன்ற கதைகள் வழியாகவும், புதினங்கள் வழியாகவும் சமூகத்தில் மறுமலர்ச்சி கருத்துக்களை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. அண்ணாவின் வேலைக்காரி, ஓர் இரவு, நல்ல தம்பி போன்ற நாடகங்களும் கதைகளும் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு தமிழ் சினிமாவில் வசன புரட்சிக்கு வித்திட்டன. கடினமான இலக்கிய தமிழ் இல்லாமல் பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் எளிய அடுக்குமொழி உரைநடையை கையாண்டார். பொழுதுபோக்கு கலையாக இருந்த நாடகத்தையும் கதைகளையும் சமூக சீர்திருத்த கருவியாக மாற்றிய பெருமை அண்ணாவையே சாரும். அவரது கதைகளும் நாடகங்களும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சமூக மாற்றத்திற்கான அழியாத சுவடுகளாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. 1962 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2 மட்டுமே முதலமைச்சராக இருந்த போதிலும் தமிழக வரலாற்றில் அழியாத பல முத்திரைகளை பதித்தார். மதராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார். ஏழை மக்கள் பசியின்றி வாழ 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை அடையாற்றில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்றதே அவரது இறுதி பொது நிகழ்ச்சியாக அமைந்தது. அதன் பிறகு அவரது உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. 1969 பிப்ரவரி மாதம் 3 பேரறிஞர் அண்ணா காலமானார். அப்போது அவருக்கு வயது 59 மட்டுமே. அண்ணாவின் மறைவு செய்தி கேட்டதும் ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே ஸ்தம்பித்தது. ஏழை எளிய மக்கள் தங்களது குடும்பத் தலைவனை இழந்தது போல கதறி அழுதனர். அண்ணாவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. தமிழகத்தின் மூலை முடுக்கிலிருந்தெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி திரண்டனர். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1,50,00,000 மக்கள் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்பட்டது. இது உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மிக அதிகப்படியான மக்கள் கூட்டமாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. ரயில்களின் கூரைகளிலும் பேருந்துகளின் மீதும் ஏறி அண்ணாவை கடைசியாக ஒருமுறை பார்க்க மக்கள் திரண்ட காட்சி அவர் மக்கள் மனங்களில் பெற்றிருந்த செல்வாக்கிற்கு சான்றாகும். அண்ணாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று அவ்விடம் அண்ணா சதுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற அண்ணாவின் புகழ்பெற்ற வரிகள் அவரது நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அண்ணா உடலளவில் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் தமிழகத்திற்கு சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரிலும் சமூக நீதி சிந்தனைகளிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
1: காஞ்சி நகர் தந்த பேரறிஞர், மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம தேன்மழை நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவு செஞ்சுருந்தோம் இல்லைங்களா? அதுக்கான நேயர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதம்பார் கலைச்செல்வி, மதுரை சண்முக சுந்தரம், கொள்ளிடம் கருணாநிதி, முள்ளக்காடு பாபு, சுப்பிரமணியன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம் இவங்கெல்லாம் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரியும் கனகசுந்தரி பாஸ்கரும் திருப்பூண்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து அம்பலவாயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழை நிகழ்ச்சியில் ஒழிக்கிற பாடல் எல்லாமே தனித்துவமாகவும் இருக்குது, அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வழங்கும் பாடல்கள் தரமாகவும் காலத்தில் அழியாத பழைய பாடல்

நீங்கள் வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் தேன்மொழி நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது அப்படின்றாங்க. டிஆர் பட்டினத்துலேருந்து ரமேஷ் தேன்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியா மன்சூர் தேன்மொழி நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. காரைக்கால் நளினி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா தேன்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் சுசீலா மாரிமுத்து இவங்க எல்லாம்

குத்தால் குத்தாலம் தேரடி தில்லைவில்லாமல் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறையிலிருந்து சித்ராதேவி, தேன்மொழியில் ஒழிக்கிற பாடல் எல்லாமே அருமையாக இருக்குது. அதில் கடலோர கவிதைகள், கொடியிலே மல்லிகைப்பூ, மலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம் பாடல் அருமையாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பேரளத்திலிருந்து கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மொழி நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களும் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் சுருட்டிலேருந்து ஆர் ராஜா, தேன்மொழி பொழியொட்டும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மணக்குடியிலேருந்து சத்யா, கொடியிலே மல்லிகைப்பூ அருமையான பாடல் என்று சொல்லியிருக்காங்க. பவித்ர மாணிக்கத்திலிருந்து ரகுபதி, தேன்மொழி நிகழ்ச்சியில் என்றென்றும் மக்கள் மனதில் நிலைத்து நிறைக்கக்கூடிய கருத்தால் மிக்க இனிமையான பாடல்களை வழங்குமாறு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனத்திலிருந்து விஸ்வநாதன், தேன்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாலகார்த்திகாவும் வணக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க.

கடலூர்லேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழை முதல் பாடலே பி ஜெயச்சந்திரன் குரலில், கொடியிலை மல்லிகைப்பூ, கடலோர கவிதைகள், காதல் ஓவியம், அலைகள் ஓய்வதில்லை, அண்ணாவின் தகவலோட நிகழ்ச்சி அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அண்ணாவோட பிறந்தநாளை ஒட்டி இடுப்பில் கட்டிய துண்டை தோளில் போட வைத்தவர் அண்ணாதுரை அவர்கள் தான் சுயமரியாதைக்கு சொந்தக்காரர் என்று அவங்களோட பொன்மொழிகள் சொல்லியிருக்காங்க.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தாவேகா திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களால் சிறப்பான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை மற்றும் தொழிற்சாலைகளின் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இவ்விரு அமைப்புகளின் ஒத்துழைப்பால் உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டில் தளவாடங்கள் உற்பத்தி, இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட அரசின் சீர்மிகு முயற்சிகளால் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தளவாட உற்பத்தியில் மட்டுமல்லாமல் தேசத்தின் மனப்பாங்கும் முழுமையாக சுயசார்பு தன்மையுடன் திகழ்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாள் தேசிய பொறியாளர்கள் தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேச கட்டமைப்பில் பொறியாளர்களின் பங்கை போற்றுவதாக குறிப்பிட்டார். அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் தத்தம் சமூக வலைதள பதிவுகளில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாளைய தலைமுறைக்கான உள்கட்டமைப்பையும் புதுமைகளையும் உருவாக்கும் பொறியாளர்கள் அனைவரையும் போற்றுவதாக கூறியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தமது வாழ்த்து செய்தியில் பொறியாளர்களின் அறிவாற்றலும் புதுமையான சிந்தனைகளும் வளமான வலிமையான நாட்டினை உருவாக்க வழிகோலட்டும் என வாழ்த்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மேலும் 4 அணு உலைகள் 1,39,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டு வருவதாக அணு உலைகளுக்கான

0: திட்ட இயக்குநர் திரு ஆப்ரஹாம் ஜேக்கப் கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தின தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். கல்லூரி மாணாக்கர் இத்தகைய பிரம்மாண்ட திட்ட செயல்பாடுகளை பார்வையிடுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்முறை தகுதிகளுடன் தனிப்பட்ட பண்புகள் பொறியாளர்களுக்கு மிக முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் நீர் மேலாண்மை வளர்ச்சிக்கு எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றியமையாதது என்று நாகர்கோவிலை சேர்ந்த பொறியாளர் ஒருவர் தெரிவிக்கையில்,
1: தேசிய பொறியாளர் தினம் நாடு முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தி புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இளம் மாணவர்களை ஆராய்ச்சி துறையை நோக்கி ஈர்க்கும் வகையில் இந்திய அளவில் பல்வேறு நிகழ்வுகள் இந்நாளில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றன. நாகர்கோவிலில் இருந்து பொறியாளர் மோகன்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் 118வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என அவர் கூறினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் அவரது நினைவில்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், தமது தொலைநோக்கு பார்வையால் தமிழகத்திற்கு புகழை ஈட்டி தந்தவர் அண்ணா என்று புகழாரம் சூட்டினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும், சென்னை அண்ணா சாலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மறுசுழற்சி, பழுது நீக்குதல், பாதுகாப்பு போன்றவற்றின் மூலம் பழமையான கலாச்சார நடைமுறைகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் உலக சுழற்சி பொருளாதார கட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசத்தின் சுழற்சி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒழுங்குமுறை மாற்றங்களை எடுத்துரைத்தார். விரிவுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 83,000 உற்பத்தியாளர்களும் 4,800 மறுசுழற்சி அமைப்பினரும் பதிவு செய்து 482,00,000 மெட்ரிக் டன் கழிவுகளை கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலையொட்டி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளனர். மதுராந்தகத்தில் தாவேகா சார்பில் திருமதி மரகதம் குமரவேலும், திமுக சார்பில் திரு பரந்தாமனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு ஜானகிராமனும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யா வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மனுக்களை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். நாளை மறுநாள் அவை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 19ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இதனிடையே புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரபணு பரிசோதனைக்காக உறவினர்களிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை அரசு கூடுதல் கவனம் செலுத்தி சீர் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு தொடர்பாக அதிகாரிகள் உரிய தகவல்களை அமைச்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் பெருமக்களுடனான கலந்தாய்வு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத், கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ்,

0: இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாமக்கல் மாவட்ட தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் 126 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. செவிலியர் பணியிடங்கள் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாத சம்பளமாக ₹21,000 வழங்கப்படும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 525 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இதன் மண்டல இணைப்பதிவாளர் சித்ரா கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதால் கோரிக்கை மனுக்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சீர்காழி கோட்டத்தில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நாளை நடைபெறுகிறது. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் இதில் பங்கேற்கலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நடைபெறுகிறது. சீர்காழி கோட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முகாம் நடைபெறுகிறது. காதொளி கருவி, சக்கர நாற்காலி, ஊன்றுகோல், மோட்டார் பொருத்திய சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளின் முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்தமிழகத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தவிக, திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:56. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: கருத்தாய் கலையாய் கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் பிற்பகல் 2 மணி.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். நேர்களே, கணைய புற்றுநோயை பற்றி இன்னைக்கும் பேசுகிறேன். கணைய புற்றுநோய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணைய புற்றுநோய் கணையத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்வோம். பெரும்பாலானோர் கணையத்துக்கு வெளியிலேயே அந்த கேன்சர் பரவிடும், அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. ஸோ இது ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம், அறுவை சிகிச்சையில் சிகிச்சை செய்கிறது இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மூலமாக சரி பண்ணுறது. நிறைய பேர் பயந்துவாங்க சார், கணைய ஆப்ரேஷன் பண்ணாலே உயிருக்கு ஆபத்தாயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கணையம் புற்றுநோய் வந்துட்டு நல்லபடியாக ஆப்ரேஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்துட்டு இந்த கணைய புற்றுநோய் எப்படி செய்கிறோன்னா, சின்ன ஓட்டை அதாவது லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவோ இல்லை ரொபோட்டிக் சர்ஜரி மூலமாகவோ நாங்கள் அந்த கணைய புற்றுநோயை அகற்றிடுறோம். பேஷண்ட் அந்த காலத்தில் மாதக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணைய புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை பெற்றுட்டால் ஒரு 4-5 நாள்லேயே வீட்டுக்கு போகிற மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. டெஃபினெட்லி காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் தான், டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் வயிற்றில் பண்ணக்கூடிய இருக்கிறதுலே கஷ்டமான ஆப்ரேஷன் எது அப்படின்னா கணைய புற்றுநோயினுடைய அறுவை சிகிச்சை தான். ஆனால் இப்போது கணையத்துக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்ஸ்லாம் இருக்காங்க, கணைய புற்றுநோயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வியாதியை மட்டும் குணப்படுத்துகிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கணைய புற்றுநோய் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் பரவிடுச்சு, கணையத்தை விட்டு வெளியில் பரவிடுச்சுன்னா

0: ஜென்ரலாக அவங்களுக்கு குணப்படுத்துகிற டாக்டர்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு கீமோதெரப்பி மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு தான் சரி பண்ணணும். சமீப காலத்தில் சில அட்வான்ஸஸ் இந்த லெவலில் நம்மக்கிட்ட வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த இம்யூனோதெரப்பி ப்ளஸ் கீமோதெரப்பி காம்பினேஷன் வந்து கணைய புற்றுநோயில் கொஞ்சம் நல்லபடியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. அதனால் கணைய புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையே கவனிச்சிட்டா அறுவை சிகிச்சையில் முற்றிலும் குணப்படுத்திடலாம். அப்படி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்துட்டாலும் இப்போது கீமோதெரப்பி ப்ளஸ் இம்யூனோதெரப்பி பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் கொடுக்கலாம், லைஃப்பும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் 2:05. போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே. இந்த பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியோடு நேயர்கள் இனி கேட்கலாம். லஞ்ச் பிரேக். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியாத நினைவுகளோடும் மறக்க முடியாத அனுபவங்களோடும் அனுபவம் அற்புதம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கும், சந்தோஷமான நினைவுகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், மறக்க முடியாத மனிதர்கள் இருப்பாங்க, சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகள் இருக்கும். இப்படி வார வாரம் ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தை பற்றி சுவாரஸ்யமான அனுபவங்களை தெரிஞ்சுக்கிற நிகழ்ச்சி தான் நம்ம அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் காலத்திற்கும் பயன்படும் அனுபவங்களோட கல்வித்துறையில் பல ஆண்டுகள் சேவை செஞ்சு நிறைய மாணவர்களோட வாழ்க்கையை வடிவமைத்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் செம்பனார்கோயில் பரசலூர் மு சுந்தரமூர்த்தி அவங்க கல்வித்துறையில் பணியாற்றிய பல்வேறு அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இணைஞ்சிருக்காங்க.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அவங்களோட பள்ளி பருவத்தில் ஆரம்பித்து குடும்பம், படிப்பு, ஆசிரியர் பணியில் கிடைத்த அனுபவம், தலைமை ஆசிரியர் பணியில் கிடைத்த அனுபவம்னு அவங்கள பற்றின நிறைய விஷயங்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்கினேயர்களே, வெயிட் பண்ணாமல் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ளே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: என்னுடைய துறைவியார் வசந்தா, எனக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகன் செந்தில்குமார் சுந்தரமூர்த்தி,

0: மகள் சுதாமதி மகன் யூஎஸில் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, டைரக்டராக இருந்து பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய மகள் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார்.
1: ஓகே சார், சுருக்கமாக முடிச்சிட்டிங்க உங்களோட ஃபேமிலியை பற்றி. இப்போ உங்களோட அந்த பள்ளி கல்லூரி வாழ்க்கை, என்ன படித்தீங்க கல்லூரியில், அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார் விரிவா.
0: நான் படித்த துவக்கப்பள்ளியிலேயே நான் வந்து முடித்ததற்கு பிறகு உயர்நிலைப்பள்ளி படிப்பு முடித்ததற்கு பிறகு ஆசிரியர் பயிற்சியை மேற்கொண்டேன் 2 ஆண்டு. முடித்தவுடன் எனக்கு அந்த படித்த பள்ளியிலேயே வேலை கிடைத்தது. இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். இடைநிலை ஆசிரியராக 13 ஆண்டுகள் அந்த பள்ளியிலே பணியாற்றினேன். அதற்கு பிறகு என்னுடைய கல்வி தகுதியை நான் உயர்த்தி கொண்டேன் பணியில் இருந்தபடியே. அப்பொழுது எஸ்எல்சி, அதற்கு பிறகு பியூசி தான். ஏன்னா பியூசி பிரைவேட்டாக போனாஃபைட் டீச்சர் கேண்டிடேட்னு எழுதலாம். பியூசி எழுதினேன், அதை பாஸ் பண்ணதுக்கு பிறகு பிஏ கரஸில் எழுதினேன். அப்போ போனாஃபைடு இந்த கரஸில் எழுதி பிஏ பாஸ் பண்ணேன், பிஏஎஸ்டி. அதற்கு பிறகு பிஎட் முடித்தாதான் நடுநிலைப் பள்ளியில் நம்ம பணி மேலே போக முடியும். அப்பொழுது வந்து கரஸில் பிஎட் கிடையாது. ஆகவே நேரடியாக 6 மாதத்துக்கு மேலே 1 வருஷம் கிட்டத்தட்ட லீவ் போட்டுட்டு லாஸாப்பே லீவில் போய் பிஎட்ல அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் பிஎட் முடித்தேன். என்னுடைய படிப்பு தான். அதற்கு பிறகு எம்ஏ எம்எட் இதெல்லாம் நான் தனியாகவே என்னுடைய முயற்சியால் செஞ்சு கொண்டிருக்கேன்.
1: ஓகே சார், இப்போது ஒரே பள்ளியில் தான் வந்து 13 வருஷமாக ஒர்க் பண்ணிங்க இல்லையா நடுநிலை ஆசிரியராக. மொத்தம் உங்களோட இந்த ஆசிரியர் பணியில் அந்த பணி அனுபவம் எத்தனை ஆண்டுகள் சார்?
0: என்னுடைய மொத்தமாக என்னுடைய பணி அனுபவம் வந்து 37 ஆண்டுகள். 13 ஆண்டு இடைநிலை ஆசிரியராக இருந்தேன். அதற்கு பிறகு 24 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக அதே பள்ளியில் பணியாற்றி
1: 24 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கீங்க. சூப்பர் சார். இப்போது எல்லா பள்ளியிலையுமே வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சரும் இருப்பாங்க, அப்புறம் மாணவர்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகிற டீச்சர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரியான டீச்சர்ஸ்?
0: நான் வந்து மாணவர்கிட்ட கண்டிப்பாக இருப்பேன், கண்டிப்பேன். ஆனால் மாணவர்கிட்ட ரொம்ப, அதாவது கொஞ்சம் சொன்னாலே போதும் அவங்களுக்கு, அவங்க மாற்றிக்குவாங்க தங்களை. மாணவர்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பேன், அதற்கு பிறகு அப்படி அதையும் திருந்தலைனா தண்டிப்பேன் லேசான முறையில். அதான் மிக சரியாக வரலன்னா அவர்களை கண்டிப்பது உண்டு. ஆனால் பெரும்பாலும் நான் வந்து அவங்ககிட்ட இயல்பாகவே பழகுவேன், என்கிட்ட அன்பாகவே மாணவ மாணவிகள் இருப்பாங்க.
1: அதான் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், இந்த ஆசிரியர் பணி தான் உங்களோட முதல் பணி அனுபவமா, இல்லை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பணி அனுபவங்கள் இருக்கா?
0: நான் வந்து எஸ்எல்சி முடித்ததுக்கு பிறகு தட்டச்சில் இளநிலை முதல்நிலை முடிச்சுருந்தேன். முடிச்சுட்டு வேற கிளர்க்கி லைன் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து வேலை எனக்கு அவசியங்கிறது என்னோட குடும்ப சூழ்நிலைங்கிறனால போஸ்டலில், இடி போஸ்டலில் எனக்கு வந்து டெம்பரரியாக லீவ் ஒருத்த போடும்போது அதுக்கு வேலை கொடுப்பாங்க. எல்லா ஊருக்கும் போய் தபால் டெலிவரி பண்ணணும். அதை ஒரு 6 மாதம் செய்தேன்.
1: 6 மாதம் இடையில செஞ்சுருக்கீங்க.
0: அதற்கு பிறகு நான் அந்த பணியாற்ற பள்ளியில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதில் உடனே சேர்ந்து கொண்டேன்.
1: ஓகே சார், இப்போது நீங்கள் அந்த வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். சின்ன வயசில் நீங்கள் படிச்சிருப்பீங்களே சார், உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கும், எந்த சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இருக்கும்? இப்போ நமக்கு மேத்ஸ் வர சில பேருக்கு இங்கிலீஷ் வந்து கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்கள் படிக்கும்போது உங்களோட சின்ன வயசில் பள்ளி படிப்பில் எந்த சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இருந்தது சார்?
0: எனக்கு வந்து தமிழ் எனக்கு சரளமாக வரும். ஏன்னா ஆரம்பத்தில் கொடுத்த செல்வி கொடுத்த ஆசிரியர்களாலும் தமிழ் வரும். ஆங்கிலமும் ஓரளவு நான் செஞ்சுவேன். ஆனால் எனக்கு கணக்கு மட்டும் கூட கடினமாக தான் இருக்கும் எப்பொழுதுமே. அது மட்டும் எனக்கு முடியாது, மற்ற பாடங்களில் வந்து எனக்கு சரியாகவே இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ உங்களோட மாணவர்கள் வந்து சேட்டை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வாழ்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்கூல் முடிக்கிறது வரைக்கும் ஜாலியாக ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளும் இப்படி தானே சின்ன வயசில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கண்டிக்காமல் விட்டுருக்கீங்களா? இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கீங்களா சார்?
0: இல்லை, மாணவர்களில் வந்து ஒரு வகுப்பில் 30-35 மாணவர்கள் இருக்காங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் அந்த மாதிரி ஓரளவு ரொம்ப அதிக சேட்டையாக இருக்கும்.
1: சேட்டை பண்ணுறாங்க,
0: அதாவது தேவையில்லாத சேட்டை. சும்மா சாதாரணமாக செத்த நேரம் காமெடியாக செஞ்சால் பரவாயில்ல, சேட்டை அதிகமாக செஞ்சாங்கன்னா அவனை கூப்பிட்டு கொஞ்சம் கடுமையாக சொன்னோன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நான் வந்து என்னிட்டேருந்து அவர்கள் எதிர்பார்க்கறது நானும் அப்படி தான் இருப்பேன், அன்பையும் கடினத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அதனால் என்னுடைய இதில் வந்து அது ஒரு பெரிய சவாலாக தெரியறதில்ல எனக்கு அது.
1: ஓகே சார், உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம் சார். சொல்லுங்கள், பிடித்த பாடல் சொல்லுங்கள். பிடித்த பாடல் சொல்லுங்கள் சார்.
0: வாசமலர்லேருந்து ஒரு பாடல் எனக்காக.
1: வாசமலர் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம் சார்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழிக்குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
1: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேயர்கள் லஞ்ச் பிரேக்ல கேட்டுட்டு இருக்கிறது அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் செம்மனார் கோயில் பரசலூர் மு சுந்தரமூர்த்தி அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சு அவங்களோட ஆசிரியர் பணி அனுபவத்தை பத்தியும் அவங்களோட பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்குள் மீண்டும் செல்வோம் நேயர்களே. சார், இப்போ வந்து இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு பாடம் எடுக்கணும், ஏதாவது ஒரு டாப்பிக்கை பத்தின டீப் டெப்த்தான ஒரு தகவல்லாம் தெரியணும், நல்லா ஆழமா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்குது, ஆன்லைனில் புக்ஸே வந்துருச்சு, ஈஸியாக கையில் வந்து இந்த தகவல் கிடைக்குது. ஆனால் நீங்கள் பாடம் எடுக்கும்போது ஒரு டவுட் இருக்குது ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக லைப்ரரிக்கோ எங்கேயோ போய் அதுக்கு சம்மந்தமான புத்தகத்தை எடுத்து பார்த்து படித்து தான் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லுங்கள் சார். அப்போ எப்படி நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எடுப்பீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: நாங்கள் வந்து இடைநிலை ஆசிரியராக பணியாற்றும் போதெல்லாம் பாடப்புத்தகங்கள் அன்னில மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலன்னா லைப்ரரி அனுப்புவோம். ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து எப்பொழுதுமே மாணவனாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாணவருடைய எந்த சந்தேகத்திற்கும் நாம் வந்து உடனடியாக பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து வினாக்கள் வரும் என்பதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு அரசனுடைய விதிப்படி நாம் வந்து பாடக்குறிப்பு எழுத வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு உரிய பாடங்கள் நம்ம என்ன பாடம் எடுக்கிறோமோ, ஏன்னா இடைநிலை ஆசிரியர் எல்லா படத்தையும் எடுக்கணும், ஒரு வகுப்பு ஆசிரியர் எல்லா சப்ஜெக்டும் எடுத்தாகணும், மேலே போனால் தான் ஒவ்வொரு சப்ஜெக்டும் வரும். அப்போ எல்லா பாடங்களுக்கும் நம்ம தயாராக வேண்டும், அதற்கு நம்ம பாடக்குறிப்புகளை எடுக்க வேண்டும். இதை தவிர எக்ஸ்ட்ரா குறிப்பு சிலது அது பாட சம்மந்தமாக கேட்டாங்கன்னா அதற்கு பதில் சொல்லவும் நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஆகவே இதை வந்து ஆசிரியர்கள் வந்து எப்பொழுதும் தனியாக நூல் நிலையத்தை பயன்படுத்தினாங்கன்னா அவங்க சிறந்த ஆசிரியராக என்றைக்கும் நிலைக்க முடியும்.
0: ஓகே சார். இப்போ எல்லாருக்குமே ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு போகிற எல்லாருக்குமே வந்து பிடித்தமான ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ பிடித்தமான ஆசிரியர் யார் சார்?
4: எனக்கு துவக்கப்பள்ளியில் படிக்கும்போது எனக்கு வந்து கணக்கு எடுத்த ஆசிரியர் 3வது வகுப்பில் அவர் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் வந்து கிராமத்தில் இருந்ததுனால மாடுகள் இருக்கும் எங்கள் வீட்டில், அந்த தயிர் கிடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க. அந்த வெண்ணெய் அப்போ வந்து இந்த பசு மாடு இல்லாமல் எருவு மாடும் இருக்கும். அந்த வெண்ணெயை வந்து அந்த சாருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டு வெண்ணெய். அதனால அந்த வெண்ணெய் எடுத்துருவாடாமல் பாரு, என்ன சுந்தரமூர்த்தி நீ நாளைக்கு வரும்போது காய்ச்சேர் வெண்ணெய் எடுத்துருவா, அரைச்சேர் செய்கிறதான் அப்போ கணக்கு எடுத்துருவாங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன், பணம் காசு கொடுத்துருவாரு. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பேன், நம்ம வெண்ணெய் கொடுக்குறதுனால சார் நம்மளை ரொம்ப கண்டிக்க மாட்டான்னு நினைப்பேன், ஆனால் மத்தியானம் வாய்ப்பாடு சொல்லுன்னா இடுப்பில் திருவிடுவார், டிரையரோடு சேர்ந்து சேர்ந்து போடும்
0: வெண்ணெய் தனி படிப்பு தனி
4: படிப்பு தனி. அப்போ நான் நினைக்கும் பொழுது ஓஹோ இப்படிதான் இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு அவர் கொடுத்த அந்த இது வந்து கண்டிப்பும் இருக்கும், அதே நேரத்தில் இது வேற அது வேற என்று பிரித்து காட்டுற பண்பு என் மனசில் ஆழமாக இப்போ பதிந்தது.
0: அதுதான் அவ்வளோ கண்டிப்பான ஆசிரியராக இருந்தாலும் அவங்க தான் உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர்னு
4: சொல்லுவாங்க.
0: இப்போ வந்து இது ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டிங்க, ஆசிரியர் பணி கிடைச்சிருச்சு. இந்த ஆசிரியர் பணி கிடைச்சப்போ முதல் நாள் கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு போயிருப்பீங்க, அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மாணவர்கள் வந்து உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஏன்னா புதுசாக ஒரு டீச்சர் வரும்போது அவங்க வந்து சில மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில பேர் ஐயோ புதுசாக வந்திருக்காங்களேன்னு பயத்தில் இருப்பாங்க. உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் அந்த மாணவர்கள்?
4: 21 11

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.

0: 67 பணியில் இணைந்த நாள்.
1: ம்.
0: அப்பொழுது தலைமையாசிரியர், நான் படித்த பொழுது எனக்கு தலைமையாசிரியராக இருந்தவர் தான் அப்பொழுது தலைமையாசிரியர் இருந்தார்.
1: நீங்கள் படித்த பள்ளியிலேயே வேலைக்கு போனதுனால,
0: அது அரசு உதவி பெற முடியினால அங்கேயே சேர்ந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, அவருடைய ஓயர், அதாவது பள்ளி ஊழியரை அனுப்பி இந்த சாரை கொண்டு போய் 4வதுல விட்டுட்டாப்பா அப்படின்னாரு. 4வதுல கொண்டு போய் விட்டாங்க. அந்த பையன்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு சார் வராங்கன்னு மிக ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு படபடப்பாக இருந்தது. இவங்ககிட்ட போய் நம்ம என்ன கேட்பாங்களோ அந்த பையன்களை என்னான்னு சொல்லிட்டு, அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரே வழி, வணக்கம் ஐயா உட்காருங்க, வணக்கம் பிள்ளைங்களே, என்ன வணக்கம் சார், நாங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை உங்கள் பேரை சொல்லுங்கள் தம்பின்னு சொல்லி அந்த பேர் சொல்லி வரதுக்கு முடி என்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அப்படியே பாடத்தை ஆரம்பித்தோம்.
1: அப்படியே பாடத்தை ஆரம்பிச்சிட்டீங்க.
0: ஒரு 2 நாளைக்கு இருந்தாலும் அதுக்கு பிறகு சரளம் ஆகிடுச்சு.
1: ஓகே சார். இப்போது ஒரு 40 பேர் 50 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமில் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிளாஸ் இருக்கணும். குறிப்பாக வந்து நல்லா படிக்கிற பசங்க ஈஸியாக புரிஞ்சுட்டு படிச்சிருவாங்க. இந்த படிப்பு திறன் குறைவாக உள்ள பிள்ளைங்களுக்கும் நம்ம புரிகிற மாதிரி கிளாஸ் எடுக்கணும். அப்போ அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை எந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க சார்?
0: அது எங்கள் பள்ளியிலே என்னன்னு
1: கேட்டிங்கன்னா,
0: அந்த பிரைட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்டு, மீடியம் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கு பிறகு லோ ஆவரேஜ் இப்படி இருக்கும். அதற்கு முதல் வழி நாங்கள் கடைபிடிக்கிறது, அந்த மாணவர்கள் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி குரூப்பாக பிரிச்சுடுவோம். குரூப்பாக பிரித்து பிரைட் ஸ்டூடெண்ட்டை அந்த குரூப் லீடராக போடுவோம். அதற்கு அடுத்தவங்களும் அந்த குரூப்பில் சேர்த்துவோம். இதை தவிர எங்களுடைய ஆசிரியர்களை நாங்களே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அந்த நல்ல கொஞ்சம் ரொம்ப லோவில் இருக்கிற பையன்களை சாயங்காலம் சத்த இறங்கிப்பான்னு சொல்லி அவர்களுக்கு பள்ளி விட்டதற்கு பிறகு உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு கேட்போம். நாங்கள் கேட்டோன்னா அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கும் எந்த சப்ஜெக்ட்டுக்கும் உனக்கு புரியலன்னு பயப்படாத, நீ எங்ககிட்ட கேளு, அதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் சொல்லுவோம். இந்த குரூப் ஸ்டடியும் நாங்கள் தனிப்பட்ட கவனமும் எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் எடுக்கிறதுனால அது சிறப்பான பள்ளியாக அமைய முடிஞ்சது.
1: ஓகே சார். இப்போது நல்லா படிக்கிற பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுங்கிறது நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து அந்த படிப்பு திறன் குறைவாக உள்ள பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்கங்கிறது தான் உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த பிள்ளைகளையும் வந்து நீங்கள் படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சுருக்கீங்க, அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து, சார் நான் வந்து உங்ககிட்ட தான் படித்தேன், நான் படிக்கவே மாட்டேன் சார், ஆனால் வந்து இப்போது பாருங்கள் நல்ல வேலையில் இருக்கேன், அந்த மாதிரி சொல்கிற மாணவர்கள் இருக்காங்களா சார்?
0: நிறைய உண்டு. ஒரு சில நான் குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா எங்கள் பள்ளி இருந்த இடம் வந்து கிராம குடும்பத்தையே சார்ந்திருந்தது. அதில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மேல்நிலைக்கு போயிருக்காங்க நிறைய பேர். அதில் ஒரு மாணவர் வந்து பாராமெடிக்கலில் டேராடூரில் ஒர்க் பண்ணி அவர் என்னோட தொடர்பில் இருக்கார். இப்பொழுதும் இருக்காரு. அவருடைய ஃபேஸ்புக்கில் வந்து என்னுடைய ப்ரொஃபைலில் என் ஃபோட்டோ வச்சுருக்காரு. அவர் சொன்னார், அதே வந்து அவர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார், சந்தித்தார். அவர் இன்னைக்கு அந்த நினைவில் இருக்கார். அதே போல் என்னிடம் படித்த ஒரு மிக படிப்பு சரியாக வராத மாணவர்கள், அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், அவர்கிட்ட விளையாட்டு திறமை நல்லா இருந்தது. நான் அவர்களுக்கு 8வது வகுப்பு, நாங்கள் ஈவினிங் சாயங்காலம் தான் நாங்களே யங் டீச்சர்ஸ் இருக்குன்னா அவங்களோட விளையாடுவோம், வாலிபால் கபடியெல்லாம் விளையாடுவோம். அந்த பையன்கிட்ட சொன்னால், நீ மெதுவாக படித்து 10வது வகுப்பு போயிடு, போலீஸ் காவல்துறையில் உனக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னேன். அந்த மாதிரி பல இதில் போயிருக்காங்க. 2 மாணவர்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அன்பழகன் மணி என்ற 2 மாணவர்கள், அவர்கள் இருவரும் அந்த மாதிரி காவல்துறைக்கு போனாங்க. படிப்படியாக உயர்ந்து முன்னாள் முதலமைச்சர் MGR-இடம் 2 பேரும் செக்யூரிட்டியாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அன்பழகன் என்ற மாணவர் என்னோடு இப்போ தொடர்பிலேயே இருக்காரு. இது மிக மிக ஒரு நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான ஒரு
1: உங்களுக்கு இது ஒரு பெரிய பாராட்டாக இருக்கும். நம்ம பணி அனுபவத்தில் வந்து நமக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். அது பரிசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு கிடைத்த நீங்கள் மறக்கவே முடியாத பாராட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்?
0: அப்படின்னா, நான் பணி ஓய்வு பெற்று 31/1/2004 பணி ஓய்வு பெற்று ஒவ்வொரு வகுப்புக்கும் நான் தனித்தனியாக வந்து அவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களாக எனக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. நான் ஒவ்வொரு மாணவர்களுக்காக எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுத்தேன். அனைத்து மாணவர்களும் 1200 பேர் எங்கள் பள்ளியில் எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்தேன். அப்போ 1வதுலேருந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களாம் வந்து நான் பிரிஞ்சு போகும்போது எனக்கு கையை கொடுத்து எங்கள் HM சார்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே. எங்கள் பிள்ளைங்க எங்கள் HM சார்.
1: ஏன்னா நீங்க 24 வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு அவங்க கூட
0: இருந்திருக்கேன். அதுல ஒரு சிறப்பான ஒரு செய்தி என்ன சொல்லணும்னா, எங்க பள்ளியினுடைய நிர்வாகி என்னுடைய பாராட்டு விழாவும் போது தெரிவிச்சாரு, அரசாங்கத்துல ரூல் ஏன் இப்படி போட்டாங்க, முன்னாடியே 58 வயசுல ரிட்டையர் ஆகணும், முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் வருஷம் பணியாற்றினா என்ன, இவர் இன்னும் 2-3 வருஷம் பணியாற்ற விடலாமே அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வெகுமதியா நான் நினைக்கிறேன்.
1: சரி, ஓகே சார். இன்னொரு ஒரு பாடல் சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்.
0: அது கர்ணன் படத்திலிருந்து ஒரு பாடலை கொடுக்க முடியும்.
1: பாடல் கொடுத்துடலாம் சார். அது கேட்டுட்டு விளம்பரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பேசலாம் சார்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்.

0: ஆகுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
4: நேரம் 2:33 ஆயிடுச்சுங்க. லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியை வந்து தன்னுடைய அனுபவங்களால் நிறைச்சிட்ருக்காங்க. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் செம்பனார் கோயில் பரசலூர் மு சுந்தரமூர்த்தி அவங்க தான். வாருங்கள் நேர்களே நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார், இப்போ வந்து நம்ம என்னதான் ஒரு வேலை பார்த்தாலும் இடையிலடையில நமக்கு அப்ரிசியேஷன் இருந்தால் தான் வந்து தொடர்ந்து அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அதில் வந்து அந்த அப்ரிசியேஷனில் ஒன்று தான் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து ஒரு 14 வருடங்கள் ஆசிரியராக இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறமா தலைமை ஆசிரியராக. அந்த தலைமை ஆசிரியராக பணி உயர்வு கிடைச்சப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களை சுற்றி உள்ளவங்க வந்து எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க? உங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க சார்?
7: அதாவது நான் 13 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி என்னுடைய கல்வித் தொகுதியை உயர்த்தி கொண்ட பிறகு அந்த பணியிடம், தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாயிற்று. அதுக்கு முன்னால் பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள் மறைவினால் ஏற்பட்ட பணியிடம். அதற்கு பிறகு 8/10/80 நான் அந்த பணியிலே சேருகிறேன். எனக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அப்பொழுது நான் படித்த ஆசிரியரே என்னை வந்து, ஏன்னா அவர் தான் இன்சார்ஜில் இருந்தார், அப்போ அவர் என்னை அழைத்து சென்று, அப்போதெல்லாம் சேர்லாம் பெருசாக இந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு மர நாற்காலி மர டேபிள் இருக்கும், அதில் சுந்தரமூர்த்தி நீங்கள் வந்து இப்போ ஹெட்மாஸ்டர் ஆகிட்டீங்க, நிலந்து இன்னமும் வந்து நீங்கள் இதற்குரிய பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னை உட்கார வைத்தார்கள். அந்த தருணம் என் வாழ்நாளிலே மறக்க முடியாது.
4: அவங்க உங்களோட ஆசிரியர்?
7: என்னுடைய ஆசிரியர்.
4: எந்த கிளாஸ் எடுத்தாங்க சார்?
7: அவர் வந்து 5வது வகுப்புல எனக்கு பொறுப்பு.
4: 5வது வகுப்பு ஆசிரியரே வந்து நீங்கள் தலைமை ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த சேரில் அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நெகிழ்ச்சியான தருணம் தான். ஓகே சார், இப்போ ஒரு ஆசிரியராக மட்டும் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு அந்த கிளாஸில் உள்ள ஒரு 40 மாணவர்களோட அவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், அந்த பொறுப்பு மட்டும்தான் நம்மக்கிட்டே இருக்கும், அவங்கள வந்து நல்ல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு தலைமை ஆசிரியர் பணி அப்படிங்கிறது மொத்த ஸ்கூலுக்குமே வந்து எல்லா மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த தலைமை ஆசிரியர் பணிக்குன்னு ஒரு சில சவால்கள் இருக்கும், அந்த சவால்களை வந்து நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க சார்?
7: இது வந்து என்னுடைய பணியில் வந்து ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமானது, சில பேருக்கு இருந்திருக்கலாம். நான் அந்த பள்ளியிலேயே ஆசிரியராக பணியாற்றும் போது ஆசிரியர் அறை ஓய்வறையில் எல்லாரும் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, தலைமை ஆசிரியரை பற்றி தான் கமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும், இதுதான் இயல்பானது. அப்பொழுது அதே போல் நானும் ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியரை பற்றி கமெண்ட்ஸு பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் அதிலிருந்து விலகி போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னை பற்றிய கமெண்ட்ஸும் இங்கே வரும். அதே நேரத்தில் அதையும் சமாளிக்க வேண்டும். அவர்களையும் நான் தலைமை ஆசிரியர் என்ற முறையிலே அவர்களையும் நடத்த வேண்டும். அதே நேரத்தில் மிகவும் அவர்களை விட்டு விலகிவிடக்கூடாது. இவ்வளவும் எனக்கு பணியாற்றிய ஆசிரியர்களோடு உள்ள சவால். மாணவர்களையே பெற்றவரை பற்றி எனக்கு பெரிய சவால் இல்லை, ஏனென்றால் என்னை பற்றி 13 ஆண்டுகள் அங்கு உள்ள பெற்றோர்களுக்கு தெரியும் நன்கு. ஆகவே அது ஒரு பெரிய சவால் இல்லை, இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரே வழி, அவர்கள்ட்ட நான் வந்து ஆலோசனை சொல்கிறது எதுவும் இல்லை, நான் அவர்களுக்கு நான் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படி நான் நடந்து கொள்வேன். பள்ளிக்கு சரியான நேரத்தில் வர வேண்டும் என்றால் நான் நிச்சயமாக ஒரு 1/2 மணி நேரம் நிச்சயமாக முன்னாடி போயிடுவேன், அதே மாதிரி 1/2 மணி நேரம் கழித்து தான் போவேன். அடுத்தது ஆன் டியூட்டியில் வெளியில் போனாலும், பேங்க்கு மாயரம் போனாலும், மாயத்தில் வீடு இருந்தால் கூட நான் வீட்டுக்கு வந்துட்டு அதற்கு பிறகு சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவேன். பணி முடிந்ததற்கு பிறகு
4: அதாவது வேலையை மட்டும் கரெக்டான டைம்
7: செய்ய வேண்டும், உரிய நேரத்தில் வர வேண்டும்.
4: ஓகே சார், இப்போது நீங்கள் ஹெட்மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பள்ளியில் புதிய புதிய மாற்றங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க சார்?
7: மாற்றங்கள் என்பது முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றால், மொத்த பணியாசிரியர்களுடைய பணிபுரிந்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 27 இருந்தது. அது எல்லோருக்கும் பொதுவாக 27 என்பது கொஞ்சம் ஒரு நினைப்பார்கள். 1200 மாணவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது மாணவர்களுடைய அடிப்படையில் எங்கள் பள்ளிக்கு ஒரு பணியிடம் கிடைக்கும். அப்பொழுது எங்களுடைய அதிர்ஷ்டமாக வேறொரு பள்ளியிலிருந்து அங்கே மாணவர்களுடைய குறைவாக ஒரு பணியிட மாற்றம் கிடைத்தது. அந்த பணியிட மாற்றத்தை நாங்கள் எங்கு பெற்றுக்கொண்டோம். 27 என்பது 28 வந்தது. இது ஒரு பெரிய

0: என்னுடைய காலத்தில் எப்படி நான் மட்டும் செய்தேன்னு சொல்ல முடியாது, எல்லா அரசருடைய ஒத்துழைப்பும் நிர்வாகத்திற்கும் கிடைத்தது. அடுத்து அரசனுடைய நிதியிலிருந்து, ஏன்னா அரசு உதவி பெற முடியும், நாங்கள் அந்த கட்டிடங்களில் எல்லா வசதிகளும் நிர்வாகம் தான் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அரசனுடைய நிதியுதவியோடு இரண்டு கட்டிடங்களும், தனியாருடைய நிதியுதவியோடு ஒரு கட்டிடமும் நாங்கள் என்னுடைய காலத்திலே அங்கு கட்டப்பட்டது. இதெல்லாம் என்னுடைய பணிக்காலத்தில் நடந்தது என்பதால் நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய பணிக்காலத்தில் நடந்தது பற்றி நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன்.
1: ஓகே சார். இப்போது டீச்சராக இருக்கும்போது நிறைய கிளாஸ் எடுத்திருக்கோம், ஆசிரியராக வந்து நிறைய கிளாஸ் எடுத்திருப்பீங்க. ஆனால் ஹெட்மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு வந்து குறைஞ்சிருக்கும். நீங்கள் என்ன எப்படி சமாளிச்சிங்க சார் அந்த பணி, அந்த வகுப்பெடுக்கிற அந்த நேரத்தை மிஸ் பண்ணிங்களா, இல்லை அதுக்கான நேரத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்களா, நானும் வகுப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி?
0: இல்லை, தலைமை பண்பு என்பது தலைமை ஆசிரியராக இருக்கிறங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். எந்த நேரமும் நமக்கு வந்து டென்ஷனாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரிலாக்ஸ் பண்ணால் மாணவர்கிட்ட போனால் தான் ஆகும் அது. அதனால் நான் என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு 11 வகுப்பு வாரத்தினுடைய 11 வகுப்பு எனக்கு
1: வாரத்துக்கு 11
0: போட்டுக்குவேன். அது இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், மிக விருப்பமான பாடம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி என்னுடைய சப்ஜெக்ட். ஆகவே 8 வகுப்பில் 2 கிளாஸுக்கு நான் வந்து எப்படி இருந்தாலும் வாரத்தில் போயிடுவேன். அங்கே போய் ஏதாவது பணி நிமித்தம் கூப்பிட்டா கூட 2 வகுப்பு அங்கே போகும்போது எனக்கு கொஞ்சம் மன நிறைவு கிடைக்கும். இருந்தாலும் அது நான் வகுப்பு தொடர்ந்து நான் தலைமையாசிரியர் 24 வருஷமும் அந்த வகுப்பு எடுப்பதை நான் குறைத்துக்கொள்ளவே இல்லை.
1: உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மாணவர்கள் வகுப்பு எடுத்து தான் நீங்கள்
0: அதுதான் குறைக்க முடியும்
1: அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது தலைமை ஆசிரியர் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த வகுப்பு எடுக்கிறதுல தான் நிறைய ஆர்வம் காட்டியிருக்கீங்க. ஓகே சார், இன்னொரு ஒரு பாடல் சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடல் கேட்டுட்டு பேசுவோம்.
0: குங்குமம் படத்திலிருந்து ஒரு பாடல் இருக்கு, என்ன பாடல்?

0: சரி ஓகே சார், உங்களுக்காக பார்த்தால் பசி தீரும் படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு திரும்ப வருவோம் சார்.
1: காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரே பள்ளியில் படித்து அதே பள்ளியில் ஆசிரியராகி அதே பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற செம்பனார் கோயில் பரசலூர் மு சுந்தரமூர்த்தி அவங்க தான் வந்து நம்ம கூட இணைஞ்சு அவங்களோட அனுபவங்களை பற்றி பகிர்ந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. சார், இப்போது புதிய மாற்றங்கள் உங்கள் ஸ்கூலில் பண்ணதை பற்றி சொன்னீங்க. ஒரு மாணவன் வந்து, சார் எனக்கு நீங்கள் நல்ல படிப்பு சொல்லி கொடுத்ததுனால தான் நான் வந்து இப்போது இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறதுக்கும், பெற்றோர்களே வந்து உங்ககிட்ட நன்றி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி பெற்றோர்களே வந்து உங்ககிட்ட நன்றி சொன்ன நெகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கா சார்?
1: இல்லை, அதில் வந்து நிறைய பேர் பெற்றோர்கள் அது மாதிரி சொல்லியிருக்கிறது உண்டு. இருந்தாலும் ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறை எனக்கு நினைவில் கொள்ள முடியல. இருந்தாலும் எல்லா பெற்றோரும் ஒரு மாணவன் என்கிட்ட படித்த வந்து வேலைக்கு போயிட்டான்னா வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து எல்லார்ட்டையும் அந்த படித்த எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் தகவல் சொல்லுவாங்க, சொல்லிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க. அடுத்தது நான் அதே பள்ளியில் படித்து அதே பள்ளியில் பணியாற்றி தலைமை ஆசிரியர் இருந்தாலும் 21 வயசுக்கு நான் வேலைக்கு போயிட்டேன். அதனால 3 தலைமுறை என்கிட்ட படிச்சிருக்காங்க.
0: 3 தலைமுறை ஆமாம்,
1: அப்பா படிச்சிருக்காங்க, அம்மா படிச்சிருக்காங்க, பிள்ளை பேர் அவங்க. ஆனால் எனக்கு நினைவில் இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் உங்கள்கிட்ட நான் படித்தேன். இதை விட ஒரு விஸ்திரமான என்னன்னு கேட்டால், என்னிட்ட படிக்காத மாணவர்கள் பக்கத்தில் மேல்நிலை பள்ளி, அந்த மேல்நிலை பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் என்னை இப்போ தற்போது பார்த்து, சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, தம்பி நீங்கள் என்னிட்ட படித்தமாதிரி ஞாபகம் இல்லையா, உங்கள்கிட்ட படிக்கல சார் பக்கத்தில் சொந்த மேல்நிலை படித்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா இருக்கலாம் சார்னு விசாரிக்கும் போது, நம்ம மாணவர்கள் அல்லாதவங்களும் நம்மளை வந்து மதிக்கிற அளவு நம்முடைய பணி அமைஞ்சிருக்கோங்க நினைக்கும் போது மிக மகிழ்ச்சி.
0: பெரிய விஷயம். ஓகே சார், இப்போது வந்து ஒரு 37 வருடங்களாக வந்து ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்கீங்க. ஒரு 21 வயசில் பணி செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போது அந்த பணி விட்டு ஓய்வு பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான நாளாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த நாள் தான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க நீங்கள். அதாவது நார்மலாக பணி செய்கிறப்போ அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் போகிற அன்னைக்கு நமக்காக அவங்க அழுவுறதா இருக்கட்டும், உங்களை ரொம்ப மிஸ் பண்ண சார் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நெகிழ்ச்சியான தருணங்கள்லாம் வந்து உணர்ந்திருப்பீங்க. அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க சார், நீங்க பணி நிறைவு பெற்ற நாள் பத்தி.
1: அது என்னுடைய ஆசிரியர்கள் நிர்வாகம் சரி மாணவர்கள் சரி எல்லோரும் என்னுடைய வந்து என்னுடைய அணுகுமுறையால என்னை வந்து யாரை வெறுக்கிறவங்க ரொம்ப கிடையாது, அப்படிதான் நான் நடந்துகிறது. அதே நேரத்தில் எனக்கு மாணவர்களிடம் வந்து சின்ன பிள்ளைங்க 1வகுப்பு 2வகுப்பு படிக்கிற மாணவர்கள்லாம் என்னை எங்க ஹெட்மாஸ்டர் போறாங்களேன்னு சொல்லி கலங்குற நேரத்தில் என்னால் அதை தாங்கிக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் நம்ப முடியாது, ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு இந்த பள்ளியினுடைய நினைவே தான் மனதில் ஓடிக்கிட்டே இருந்தது அதற்காகவே நான் வந்து என்னுடைய நேரத்தை வந்து மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வேலைகளுக்கு பணி மாற்ற வேண்டிய நிலை ஏற்படுது. அப்படியே நான் அந்த பள்ளியோடு எனக்கு எல்லாமே ஐக்கியமாகிவிட்டது, அதுதான் உண்மை.
0: ஓகே சார், இப்போது வந்து ஒரு நீங்கள் ஆசிரியராக பணி செஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வருஷம் செப்டம்பர் 5 வந்து ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறதுங்கிறது எல்லா டீச்சர்ஸ்க்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுறது. ஆனால் அந்த பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமே ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களோட டீச்சர்ஸ்க்கு கால் பண்ணி டீச்சர்ஸ் டே வந்து விஷ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவரோட மனதில் வந்து உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த பணி நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்லாம் வருதா சார்?
1: தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. என்னுடைய நண்பர்களாக இருப்பாங்க. அதோட நான் முன்னதாக சொன்னது போல டெல்லியில் உள்ள அந்த மாணவர் ரகுநாத்
0: படித்த மாணவர்கள் ஞாபகம்,
1: அதே மாதிரி அவருடைய சகோதரி சென்னையில் வசிக்கிறாங்க வனஜா, அதே மாதிரி இன்னும் சில மாணவர்கள் அவங்களுடைய உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் வாழ்த்து தெரிவிப்பாங்க, நான் அவங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுப்பேன். அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைய வரும் நடந்துட்டு
0: இன்னைக்கு வரைக்குமே மறக்காம ஆசிரியர் அப்படின்னா. எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, எல்லா மாணவர்களுக்குமே அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய ஆசிரியர்களை பார்த்துருப்பாங்க. எல்லாருக்கூடையும் டச்ல இருந்துட்டு எல்லாருக்குமே வாழ்த்து சொல்ல முடியலன்னா கூட அவங்க லைஃப்ல மாற்றம் ஏற்படுத்தின ஒரு ஆசிரியருக்கு வந்து மறக்காம வாழ்த்து சொல்லுவாங்க. அப்ப நமக்கு புரியும் அந்த மாணவர்கள்லாம் வந்து நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, இன்னும் மறக்க

0: அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த கேள்வி. உங்களோட பணி நிறைவுக்கு பிறகான வாழ்க்கை எப்படி இருக்குது சார்? ஏன்னா வேலை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, திடீர்னு வந்து அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது போரிங்காக இருக்கும் வேலையே இல்லாமல். நீங்கள் அதை எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கிட்டீங்க சார்?
1: அதான் நான் பணி ஓய்வு பெற்றதற்கு பிறகு தனியார் பள்ளிகள்லேருந்து என்னை பணியாற்ற அழைத்தார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 37 வருடம் ஒரு துறையில் இருந்து விட்டோம். பணி ஓய்வு என்பது மாறுதலான பணி தான். ஆகவே அதிலிருந்து மாறி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஓய்வாக இருக்கக்கூடாது. இதற்காக நான் வந்து எனக்கு விவசாயம் தான் மிக பிடித்தமான தொழில், அதனை கடைபிடித்தேன். அதனோடு கூட பொது வாழ்க்கையில் எனக்கு இயல்பாக ஈடுபாடு உண்டு. சில சமூக பணிகள் மற்றும் எங்களுடைய தெய்வ ஆன்மீகமாக என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதிலேயே என்னுடைய ஈடுபடுத்திக் கொண்டேன். இதிலேயே என்னுடைய பணிக்காலங்கள் 22 ஆண்டுகள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு சென்று விட்டது. கடந்த 13ஆம் தேதி தான் உங்களுடைய பண்பில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பு செய்த அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது எங்களுடைய பரசுலூர் கிராமத்திலே. அது என்னை முழுமையாக 1993 ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது, 2010 நடந்தது, இப்பொழுது 2024. இந்த 3 கும்பாபிஷேக நிகழ்வும் நான் பணியில் இருந்தபோதே 93 நான் அதை ஈடுபடுத்திக் கொண்டேன். 2010 என்னோட குழுவினர் இருந்து செய்தார்கள். இப்பொழுதும் அதில் ஈடுபட்டேன். அந்த நிகழ்வு உங்களோட எல்லோருடைய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அமைந்தது.
0: விவசாயத்திலையும் இந்த கோயில் பணிகளிலையும் உங்களை ஈடுபடுத்த.
1: என்னுடைய மகனார் வந்து எனக்கு இருக்கிற விவசாயத்தில் இருக்க ஆர்வத்தை கொண்டு இப்பொழுது ஒரு அதிக அளவில் நிலம் எனக்காக வாங்கி கொடுத்து அதை விவசாயம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்று கூட அங்கே அறுவடை நடந்து கொண்டு
0: இருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டேஷன் இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்க போகிறோம். இப்போ வந்து இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன ஆலோசனை சொல்வீங்க சார்?
1: பெற்றோர்களுக்கு சொல்லணும்னா பிள்ளைகளோட தினமும் நேரத்தை செலவழியுங்கள். 1. 2. பிள்ளைகளுக்கு எந்த பொருள் கேட்டாலும் அந்த தேவையா என்று அறிந்து வாங்கி கொடுத்து விட்டு அந்த பொருளுடைய விலை மதிப்பை சொல்லுங்கள். நான் நிறைய பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், நீ வாட்சி கட்டியிருக்கே, அந்த வாட்சி எவ்வளோ தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க. ஏனென்றால் ஒரு பொருளுடைய மதிப்பு தெரிந்தாலும் அதை மதிக்க, அதோட விலை தெரிந்தாலும் அதை மதிக்க வேண்டும் என்ற வரும். ஆகவே அதை சொல்லுங்கள் என்று சொல்வேன். மாணவர்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் மற்றவங்களோடு பழகின்ற ஒரு முறையை வளர்த்துக்கொள்ளுங்க. அதுவும் பெற்றோர் தான் கொடுக்க வேணும். இப்பொழுதெல்லாம் கைபேசியோடு மொழி இருக்கிற காலமாக இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் வந்து கொஞ்சம் புத்தக படிப்பை அதிகமாக்க வேண்டும், வாசிப்பு பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும், பெற்றோர்களுக்கு பழக்க வேண்டும். இன்னமும் நான் வந்து இரவு ஒரு 1/2 மணி நேரம் படிக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. ஏதாவது ஒரு கதைகளை ஏதோ ஒன்று படித்து விட்டு தான் நான் தூங்குவேன். மாணவர்கள் அது மாதிரி படிக்க வேண்டிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களோட கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு கொடுத்துட்டு பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுக்கு சொல்லக்கூடியது.
0: ஓகே சார், இதுவரைக்கும் எங்கள் கூட இணைஞ்சு உங்களோட சின்ன வயசுலேருந்து பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, உங்களோட ஆசிரியர் பணி, தலைமை ஆசிரியர் பணி அனுபவம்னு நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.
1: ஓகே, நன்றிமா.

நேயர்கள் இதுவரை கேட்டது அனுபவம் அற்புதம். இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் செம்பனார் கோயில் பரசலூர் மு சுந்தரமூர்த்தி அவர்களுடனான நேரலை கேட்டு ரசித்தீர்கள். இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திண்டுக்கல்லில் 130.5 மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளான கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியது. மதுரை, நாமக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பம் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. தருமபுரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக வெப்பநிலையும், கடலூர் மாவட்டத்தில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மற்றும் 18-19 ஆகிய தேதிகளில் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி

0: செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்கள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பதிவான அளவுகள்: திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டரும், நல்லதங்கால் நீர்த்தேக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டரும், திருப்பூர் வெள்ளக்கோயிலில் 9 சென்டிமீட்டரும், திண்டுக்கல் சின்கோனா கோயம்புத்தூரிலும், மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம், சாத்தியார் மதுரை மாவட்டம், அஞ்சட்டி கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வட்டமலை நீர்த்தேக்கம் சோழவந்தான் மதுரை, தாராபுரம் திருப்பூர், நத்தம் திண்டுக்கல், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர், மதுரை ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி பசிநாயப்பள்ளி ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் தெற்கு வேடச்சந்தூர் திண்டுக்கல், திருப்பூர் அவிநாசி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சோலையார், புகையிலை நிலையம் திண்டுக்கல், ஊத்துக்குழி திருப்பூர், கொல்லிமலை திண்டுக்கல் ஏடபிள்யூஎஸ், மூலக்கரைப்பட்டி திருநெல்வேலி, குன்னூர் நீலகிரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி காற்றோடு வரும் இனிய கானம் நெஞ்சோடு சேரும் இனியராகும். காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

இன்றைய சிந்தனை துளி: கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இன்னைக்கு LSC நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, உங்களின் ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்குன்றதை பத்தி தான் பேச போறோங்க. ஆமாங்க, காலையில் எழுந்ததும் அலாரத்துலேருந்து இரவு தூங்குற வரைக்குமே நம்மோட அன்றாட வாழ்க்கையில் அலைபேசி ஒரு முக்கிய அங்கமாக இருக்கு இல்லையா? ஒரு நாள் முழுவதும் அலைபேசியை தொடாமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அலைபேசி இல்லாத அந்த ஒரு நாளில் உங்களை சுற்றி இருப்பவர்களும் நீங்கள் அதிக நேரம் செலவிடும் நபரா, இல்லை புத்தகம் படிக்க ஆரம்பிப்பீங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்களா, இல்லை அலைபேசியே திரும்ப தேடுவீங்களா? இது குறித்து உங்களுடைய அனுபவங்களை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கிற போஸ்டரில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் போஸ்டருக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். LSC லைக், ஷேர், கமெண்ட்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

நேர்களே, இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களின் ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்கணும்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா? நேர்கள் எல்லாரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க, யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிக்க ஆரம்பிக்கலாம் கமெண்ட்ஸை. திட்டச்சேரியிலேருந்து ஃபைசூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி ஒரு நாள் இல்லைன்னா மன நிம்மதியாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றி இருப்பவங்களோட பேசும் நேரம் அதிகரிக்குங்க, இயற்கையை ரசிக்கவும் குடும்பத்தில் பேசிக்கொள்ளவும் நேரம் அதிகமாகவே இருக்கும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும்னு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. கொடிக்கால்பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நஜ்முதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களே, இரவு சரியான நேரத்தில் உறங்கி விடுவோம், உடல் ஆரோக்கியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலேருந்து குறைஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களால அலைபேசி இல்லாமலே இருக்கவே முடியாதான், அவங்க தொழில் முனைவராக இருக்கிறதுனால அவங்களோட போதுமான வேலைகள் வந்துட்டு அவங்களோட அலைபேசியில் தான் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. புதுத்தெருலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, நான் அதுக்கு ஆட்டத்துக்கே வரல, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களால ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதுதான் அப்படி தெரிவிச்சிருக்காங்க போல. காரைக்காலிலிருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி இல்லாமல் கண்டிப்பாக அவங்க இறந்துடுவாங்கலாம், அவங்களுக்கு ஒரு ரேடியோ இருந்தால் போதுமா, வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே அவங்க ஃபோன் இல்லாமலே நேரத்தை செலவழிச்சிடுவாங்களாம். மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதை சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட கமெண்ட்ஸை படிச்சிடலாம்.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்என் நிகழ்ச்சிக்கான தலைப்பு உங்களின் ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. நேர்கள் எல்லாரும் முகநூல் பக்கத்தில் அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க, யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொள்ளிடத்திலிருந்து கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்களாம், ஆனால் அவங்களோட அலைபேசி இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி இல்லாமல் ஒரு நாள் இருப்பது எனக்கு சிரமம் இல்லைங்க, அதிகமாக புத்தகங்கள் படிக்க ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு இருக்காங்க. திட்டச்சேரியிலிருந்து நிஷான் ஹாலிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுருக்கமாக சொன்னால் டிஜிட்டல் உலகத்திலிருந்து விலகி நம்ம சொந்த நிஜ உலகத்தோட மீண்டும் இணைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக அந்த நாள் அமையும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. குத்தாலத்திலிருந்து சிவசுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் இருந்தால் எதையோ பறி கொடுத்தது போல உணர்வேன், அவசியம் என் பாக்கெட்டில் அலைபேசி இருந்தே இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அன்னப்பம்பேட்டையிலேருந்து ஜோதி, வெறுமையாக இருக்கும் எனக்கு, எதையோ எழுந்தது போன்ற உணவு, அவங்களுக்கு பிரெயினே வேலை செய்யாதான் அலைபேசி இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்கிழன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி இல்லாமல் இருந்தால் மிகவும் நிம்மதியாக இருக்கலாம், மன நிம்மதியாகவும் இருக்கலாம், தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு இருக்காங்க. அலைபேசி இல்லாமல் தூக்கம் வருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அதான் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதையோ இழந்த ஃபீலிங் இருக்குமா அவங்களுக்கு. நாகூர்லேருந்து முகமது ரஃபிக், அலைபேசி இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பூந்தோட்டத்திலேருந்து கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய பொழப்பே என் செல்ஃபோனில் தாங்க இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாப்பா கோயிலேருந்து ரவி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, செல்ஃபோன் இல்லைன்னா மனம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேயர்களோட கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, முகநூல் பக்கத்தினால உங்களின் ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்காக நேர்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். காரைக்கால்லேருந்து பக்ரிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொலைபேசியை தொலைந்து பாருங்கள், நம்ம சுற்றி இருக்கும் உலகம் எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் தவற விடலாம், ஆனால் நம்மளை நேசிப்பவங்க கூட புன்னகையை தவறவிடாமல் ரசிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஆண்டிமடத்திலிருந்து கார்த்திகையன், ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் தொடர்ந்து என்னால் அலைபேசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலக்கோட்டுச்சேரியிலேருந்து ரவுலின் மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலிருந்து வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி ஒரு நாள் பழுதாயிடுச்சான், அந்த ஒரு நாள் முழுவதும் இவங்க அலைபேசி இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்போ அவங்களோட பொழுது அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மணக்குடியிலிருந்து சத்யா, அலைபேசி இல்லாமல் இருந்தால் நல்லாவே இருக்கும், நல்லா தூங்கலாம், என்ன காரைக்கால் பண்பலைக்கு கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏதாவது அவசரம்னா நம்ம முதல்ல தேடுவது மொபைலில் தானே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.

கடலூர்லேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா சிறுவயதாக இருக்கிறப்போ எப்படி கையை பிடித்து கொண்டு கூட்டிகிட்டு போவாங்களோ அதே போல் என்னிடம் எப்பொழுதும் செல்ஃபோனு கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால செல்ஃபோன் இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரம்பம் முதலே பயன்படுத்தாமல் இருந்துருந்துச்சுன்னா பயன்படுத்திட்டு அதில் ரொம்ப கஷ்டப்படுறதை விட பயன்படுத்தாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கண்ணாரப்பாளையத்திலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம், அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட மனிதர்களோட நேரத்தை செலவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தனிமையிலிருந்து விடுதலையாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேரம் 3:30. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களின் ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அதுக்கான கமெண்ட்ஸும் நேர்களும் பதிவு பண்ணிட்டு வராங்க முகநூல் பக்கத்தில். திருப்பூண்டிலேருந்து கடகசுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த தொலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்களாம், அந்த அழகான நாள் இனிமை நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. வலங்கை மாநிலிருந்து ஆட்டுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருமானத்திற்கு வழிகாட்டியே அலைபேசி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லைன்னா கூட வெறுநாளாக ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதம்பாரிலேருந்து ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பஞ்சர் கடை வச்சுருக்கேங்க மேடம், அலைபேசியில் அழைப்பு வந்து தான் கொண்டிருக்கோம், அலைபேசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அன்றாட வாழ்க்கையில் அதுவும் ஒன்றாங்கி விட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொறையாறிலிருந்து லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உள்ள சூழ்நிலையில் அலைபேசி இல்லாமல் இருப்பது கஷ்டம்தான், எதுவும் இல்லாமல் கூட இருந்துடலாம் போல், ஆனால் அலைபேசி இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க.

திருமணஞ்சிறையிலேருந்து அனிதா தமிழாளன்னு சொல்லியிருக்காங்கன்னா என்னால் கண்டிப்பாக முடியாதுங்க. என் கணவர் வெளிநாட்டில் இருக்காங்க, மகன் சென்னையில் படிக்கிறாங்க, என் உலகமே கைபேசியில் தான் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மர் வினங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் நமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி.

இன்றைக்கி நம்ம எலசி நிகழ்ச்சியில் உங்களின் ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. அதுக்கான கமெண்ட்ஸை நேயர்கள் எல்லோரும் முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரிலேருந்து கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்றாக தான் இருக்கும், புத்தகம் படிக்க நேரம் கிடைக்கும், என்ன ஒன்று காரைப்பண்பலுக்கு செய்தி அனுப்ப முடியலன்னு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பஞ்சநதி குளத்திலிருந்து இளவரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன இப்படி கேட்குறீங்க, அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அப்படி ஒரு தருணம் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமதி திருநெல்லிக்காவல் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்எம் ரேடியோ கேட்டுக்கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டிமடத்திலிருந்து சரணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மொபைல் பழுதாயிடுச்சுங்க, 2 நாட்களுக்கு பைத்தியம் பிடிச்சது போல இருந்துச்சு, புது மொபைல் வாங்கின பிறகு தான் அந்த பைத்தியம் போணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று நவீன உலகத்தில் அலைபேசி இல்லாத ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அலைபேசியை பயன்படுத்தாத ஒரு நாள் எனக்கு ரொம்ப அழகாகவும் மன நிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைபேசி இல்லாத அந்த ஒரு நாளில் இவங்க வானொலி கேட்பாங்களாம், புத்தகங்கள் வாசிப்பாங்களாம், வயலுக்கு போயிட்டு இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்பாங்கலாம். அடுத்ததாக சாகுல் அங்கம் இந்த திட்டச்சேர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாள் அலைபேசி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே பிடிக்கலாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹாய்மலையிலிருந்து மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி இல்லாத அந்த ஒரு நாள் இருக்கவே முடியாது.

கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா முக்கியமா ரீசார்ஜ் போட்ட காசு வேஸ்டா போகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. புவனகிரியிலிருந்து சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும், கைபேசி கையில் இருப்பதுனால தான் நம்ம ஈத்துக்கொண்டே இருக்குது. எனக்கு பிடிக்கும், இப்போல்லாம் அடிக்கடி ஃபோனை வீட்டில் வச்சுட்டு எங்கேயாவது ஊருக்கு போனால் போயிடுவேன், ஃபோன் தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து பஸ்ஸில் இருக்கிறப்போ வெளியில் பார்க்கணும்னு தோணும், நம்ம சுற்றியுள்ள கவனிப்பாக தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டணத்திலிருந்து நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்தோஷமாக தான் இருக்கும், நமது பண்பையில் கமெண்ட் பண்ண முடியாதுன்னு கவலைப்படுறாங்க. கத்திரிப்பழத்திலிருந்து பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு நாள் அலைபேசி இல்லை அப்படின்னா நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிபி குறையுமா. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்னைக்கு நம்ம இதழசை நிகழ்ச்சியில் உங்களில் 100 நாள் அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா இல்லைங்களா? அதுக்கான நேயர்கள் எல்லாரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டுருக்காங்க. இப்போது பூவத்திலிருந்து ராசாத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலைபேசி இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சிதம்பரத்திலிருந்து சந்தன்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைவரின் தலையும் குனிந்தே இருப்பது சற்று குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழக்குடிப்பிலிருந்து ஜான்சி கவியரசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோன் இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாகூர்லேருந்து யூசப் மாலிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிம்மதியாக இருக்கும், இது எல்லாம் முன்பெல்லாம் இது இல்லாமல் தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓடுதுறையிலிருந்து விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாள் கைபேசி இல்லாமல் இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், மிகவும் வருத்தமாகவும் இருக்கும், காரைக்கால் பண்பைய நேரலைய நிகழ்ச்சிகளுக்கு வாட்ஸ்அப் கமெண்ட் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர்லேருந்து பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு வகையில் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் தொழில் பாதிக்கும், எந்த அளவுக்கு காரைக்கால் பண்பலை தேவையோ அதே மாதிரி செல்ஃபோனும் அவசியம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாட

0: நேர்களே, இன்று எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களின் ஒரு நாள் அலைபேசி இல்லாமல் எப்படி இருக்கும்னு தலைப்பில் பேசணும் இல்லைங்களா? நேர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அலைபேசி நம் வாழ்க்கையை எளிதாக்குற ஒரு கவிதாங்க, ஆனால் அது நம்ம வாழ்க்கையை ஆக்கிரமித்து விட்டால் பார்த்துக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு நாளில் சில நேரங்களாவது அலைபேசியை ஒதுக்கி வச்சுட்டு நண்பர்களோட நேரத்தை செலவழித்து இயற்கையை ரசித்து நம்மோட நாமே கொஞ்சம் நேரம் பேசிக்கொள்வோமே. நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க

0: இன்றைய சிந்தனை துளை. தலைக்கவசம் சமையல் அல்ல, உங்களுக்காக தான் இமயம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களினி கேட்கலாம் ஊரும் உறவும். நேர்களே, இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்கறதுக்கு ஆவலா இருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியில நேரலையா நேர்கள் மத்தியில உலா வரப்போகுது. நிகழ்ச்சியில நேர்களோட சேர்ந்து உரையாட நம்மோட இணைஞ்சிருக்காங்க நமது நிலைய அறிவிப்பாளர் கே பரந்தாமன் அவர்கள். வாருங்கள் நேர்களே, நாமும் ஆடுதுறை கடைவீதிக்கு செல்வோம்.

0: வணக்கம் ரவி.
1: வணக்கம் சார்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேயர்களே, இன்றைய ஊர் ஊர்வல நிகழ்ச்சி ஆடுதுறை கடைவீதியிலிருந்து நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நில்லாராய்ச்சி நிலையம் அமைய பெற்றுள்ள அந்த ஆடுதுறையிலிருந்துதான் இன்று கடைவீதியில் இருந்து நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாம இருக்கக்கூடிய இடம் வந்து ஆடுதுறையில ரயில்வே பிட்டஸ் ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன் செல்லக்கூடிய சாலையில நாம நேயர்களை நாம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
0: சொல்லுங்க சார்,
2: உங்க பேருங்க?
0: என் பேர் ராமகிருஷ்ணன் சார்.
2: ராமகிருஷ்ணன் சார், என்ன பண்றீங்க?
0: பூ எவ்வளோ சார்? உதிரி பூ, உதிரி பூ மட்டும். ஆடுதுறையில உதிரியை பூ.
2: எவ்வளவு காலமா அது செய்றீங்க
0: சார்? நான் ஒரு 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுதான் சார் நமக்கு பிசினஸ். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பெட்டி கடை வச்சிருந்தோம் காளிமங்கலம்.

0: அது கொஞ்சம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த லைனுக்கு வந்தேன். இந்த லைன்ல வந்தோடனே கொஞ்சம் பிக்கப் நமக்கு அவரோட பழக்க வழக்கம் எல்லாமே கொஞ்சம் இதா இருந்தது கேட்டலாம். அதுலயே அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே இன்னும் நீடிச்சிருச்சு 18 வருஷம் சார்.
1: 18 வருஷம் இதுல செஞ்சுட்டு இருக்கீங்க.
0: லாபமோ நஷ்டமோ இந்த தொழில விடக்கூடாது. நம்ம ஒரு தொழில செய்யறோம், இக்கரைக்கு அக்கறை பச்சை பாயக்கூடாது சார். அதனால இதே வந்து பர்மனெண்டா செய்யறோம் சார். லாபமோ நஷ்டமோ செய்யும் தொழிலே தெய்வம் சார்.
1: வெரி குட், வெரி குட். உதவி மட்டும்தான் செய்யறீங்களா இல்ல அது கட்டியும் பூ வியாபாரம்?
0: இல்ல சார், ஒன்லி உதவி மட்டும் சார். கட்டின பூ ஒரு முளை கூட எவ்வளவு பூ மீன்னாலும் சார் மறுநாள் கஸ்டமருக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன், இல்ல எக்ஸ்ட்ரா அள்ளி கொடுத்துருவேன். அதை வந்து வேஸ்டும் பண்ண மாட்டேன், ஒரு மூலம் கூட கட்டி விற்க மாட்டேன் சார்.
1: இது நீங்க எந்த காலகட்டங்கள்ல வந்து வியாபாரம் நல்லா இருக்கும்
0: சார்? வந்து உங்களுக்கு விசேஷம் நல்லா இருக்கும் சார். வந்து விநாயகர் முடிஞ்சது, அடுத்தது ஆயுத பூஜை வருது, அடுத்தது தீபாவளி. அதுல வந்து நமக்கு கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்து வந்தாலும் பெனிஃபிட் நிற்கும் சார். இது வந்து நார்மலா வந்து வியாபாரம் பாத்தீங்கன்னா வந்து 20 கிலோ சீசன்ல விற்கும்னா இதுல வந்து ஒரு 5 கிலோ ஓடும் சார். அப்படிங்கும் போது கஸ்டமர் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அது 4 கிலோ மேல வந்து நம்மள வந்து கஸ்டமர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சார். 4 கிலோமேல நேத்தி பாருங்க, நேத்தி கொஞ்சம் பரவாயில்ல சார். முதலிடத்துல நல்லா இருந்தது, நேத்தியும் நல்லா இருந்தது. நாளைக்கு முகூர்த்தம், அதே மாதிரி முகூர்த்த கல்யாண தேதி வந்ததுன்னா அப்பயும் நமக்கு நல்லா இருக்கும் சார். ஆமா, என்ன விலைவாசிகள் அப்பெல்லாம் ஏறும். பூ பூ வில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நார்மலா வந்து 100 கிராம் 30 ரூபா 40 ரூபா விற்கும். முகூர்த்த தேதி சீசன்ல பாத்தீங்கன்னா 100 கிராம் 120 ரூபா, நேத்தி 100 கிராம் 120 ரூபா சார். அதாவது மல்லி முல்லை இன்னைக்கு பாருங்க, நேத்தி 80 ரூபா சார், இன்னைக்கு பாருங்க 100 கிராம் 60 ரூபா. ஆனா நாளானிக்கு முகூர்த்தம் அப்படிங்கும்போது நாளைக்கு கொஞ்சம் விலை ஏறும். நாளானிக்கு முகூர்த்தம் நாளைக்கு கொஞ்சம் விலை ஏறும். அவ்வளவுதான் சார். முகூர்த்த விலையில கொஞ்சம் விசேஷனால விலை ஏறுங்க. நார்மல் டைம்ல இறங்கும், ஏறும் இறங்கும். இந்த தொழில அதான் சார், ஒரே ரேட்டே கிடையாது. பர்மனன்ட் ரேட்டு உதிரி கிடையாது.
1: 18 வருஷமா செய்யறீங்க, ஏராளமான வாடிக்கையாளர்கள் எல்லாம் பெற்றுருப்பீங்க. வாடிக்கையாளர்கள் நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்கு நாம எப்படி நடந்துக்கணும்
0: சார்? வாடிக்கையாளர் நம்ம கூடவே நம்மளை வந்து மிஸ் பண்ண கூடாதுங்கிறனால நேர்மையா இருக்கணும் சார். வரவங்களை மதிச்சு நம்ம பேசணும் சார். மூஞ்சில வந்து களை இருக்கணும் சார், மூஞ்சில வந்து களை இருக்கணும் சார். ஏன்னா நல்லதுக்கு வாங்கிட்டு போறாங்க. அவங்கள்ட்ட கடுப்பா பேசினோம்னா அவங்க வந்து மனசு அவங்களுக்கு பாதிக்கும். அப்படிங்கும் போது வரவங்கள வந்து தன்மையா பேசி தன்மையா வியாபாரம் பண்ணோம்னா நம்மள வந்து அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த கடைக்கு போங்க, அந்த பையன் நல்லா கொடுக்குறாப்புல, கைராசியான பையன், பூ வாங்குறாப்புல, இந்த பாருங்க ஒரு 100 கிராம் பூ வாங்கினா ஒரு 100 கண்டு கொடுக்குறேன். அதாவது இப்ப கஸ்டமர் பிக்கப் பண்ணிக்கிறேன், ஒரு சொட்டு தண்ணி ஊற்ற மாட்டேன். தொழிலுன்னா தொழிலா செய்யறேன், வந்து நேசிச்சு செய்யறேன். புரியுதுங்களா? ஆமா, அதனால நமக்கு வந்து சந்தோஷமாவும் இருக்கு சார். கஸ்டமரும் நம்ம கூட நம்மளை எதிர்பார்க்கறாங்க. நீங்க நான் ஒரு நாள் லீவ் போட்டானா அவங்களுக்கு கை உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னங்க மறுநாள் வந்து சொல்றாங்க, உங்களை எதிர்பார்த்து வரோங்க, திரும்பி போறேன். அப்ப அந்த அளவுக்கு நான் கரெக்டா கஸ்டமர் சார்.
1: எப்படி மலர்கள்லாம் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கீங்க
0: சார்? அன்னைக்கு பிசினஸ் சார். இது வந்து நம்ம வந்து மத்தியானம் போவோம், ஒரு 11:30 போவோம் சார். 1:45-2 பூ வந்துடும். ஒரு 2:30-2:30 இங்க வந்துடும் சார். பிசினஸ் அன்னையே பிசினஸ் சார். எவ்வளவு இருந்தாலும் மறுநாள் சேல்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஒரு 2 கிலோ மீந்தாலும் மறுநாள் கலந்து கொடுக்கறது, கஸ்டமரை ஏமாத்துறது அது கிடையாது சார். பழைய பூ இருக்கா, பழைய பூங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன். என்ன 100-50 ரூபா போடுறான்னா மறுநாள் 100-20 ரூபா சொல்லி கொடுப்பேன்.
1: ஏற்கனவே பெட்டிக்கடை செஞ்சிருக்கீங்க.
0: ஆமா,
1: இப்ப இது ரெண்டையும் நீங்க வந்து எது உங்களுக்கு விருப்பமானதா இருந்திருக்கு?
0: அதாங்க சார், இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன நிம்மதியா இருக்கு சார். ஏன் கேக்குறீங்கன்னா, என் கையால தெய்வத்துக்கு வாங்கிட்டு போறாங்க சார். என் கையால தெய்வத்துக்கு யூஸ் பண்றாங்க, நல்லதுக்கு வாங்கிட்டு போறாங்க. எனக்கு மன நிம்மதியா இருக்கு சார், ஒரு மன திருப்தி இருக்கு சார். எனக்கு தொழில ஒரு நேசிச்சு செய்யறேன் சார், ரொம்ப நேசிச்சு செய்யறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு 4 கஸ்டமர் பாக்குறேன், 4 பேர் வராங்க, பழகுறாங்க, நல்லா பழகுறாங்க. எனக்கு ஆடுதுறல எல்லாருமே, எனக்கு வந்து சொந்த ஊர் ஆடுதுறை. அப்படிங்கும் போது எனக்கு லோக்கல் டிக்கெட்டு பழக்க வழக்கங்கள் இருக்கு, வெளியூர்ல இருந்து பழக்க வழக்கங்கள். கும்போணம் வேலையை முடிச்சுட்டு ஆடுதுறல நம்ம கடையில வந்து வாங்கிட்டு போவாங்க.
1: ரொம்ப நன்றிங்க பிரதர், உங்களை சந்திச்சதுல. வணக்கம், உங்க பேருங்க?
2: என் பேரு விக்னேஷ்.
1: விக்னேஷ் என்ன செய்றீங்க?
2: நான் டூ வீலர் மெக்கானிக்.
1: ஓ சரிங்க சார். நம்ம வண்டியெல்லாம் எப்படி ஒரு பாதுகாப்பா வச்சுக்கணும் அது சொல்லுங்களா? மழைக்காலங்கள் பாதுகாப்பு, டூ வீலர் எப்படி வச்சுக்கணும்?
2: சண்டை சாண்டை போட்டுக்கணும்.
1: வெரி குட்.
2: நெக்ஸ்ட் பெட்ரோல் ஆஃப் பண்ணணும். மற்ற டைமிங்ல இன்ஜின் ஆயில் கரெக்டாக மாற்றணும். பெட்ரோல் இப்போ வாரண்டி இல்லாமல் கார்பெட் கிடையாது, சென்சார் மாட்டுறது, பெட்ரோல்லாம் கரெக்டாக போடணும். அதெல்லாம் நல்லபடியாக
1: ஆயில்லாம் வந்து

0: எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாத்தணும்?
1: நல்ல இப்போ ஒரு கேஸ்ட் ஆயில் வந்து நல்ல கிலோமீட்டர் மாற்றலாம், அது வந்து 2500 கிலோமீட்டர் மாற்றலாம் அதிகபட்சம்.
0: 2500?
1: ஆமாம், அதுக்கு மேலே ஓட்டினோம்னா இன்ஜின் ஃபால்ட் ஆகும்.
0: வண்டி சர்வீஸ் கொடுத்தா எவ்வளோ நாளையில் செஞ்சு கொடுப்பீங்க?
1: ஒரு 3 நாளில்.
0: 3 நாள்? எப்படி, நீங்கள் தனி நபராக செய்கிறீங்களா?
1: என் கூட ஓனரு நான்.
0: சரி, வண்டி இப்போ நீங்களா எப்போ சரியாக செய்வீங்க?
1: நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன், நான் இன்னொரு கடையில் போய் வேலை செய்கிறேன்.
0: அப்படிங்களா? சரிங்க, எங்க படிச்சீங்க?
1: நான் இரவாஞ்சேரியில.
0: சரி, இதுல எப்படி ஆர்வம் பிறந்தது?
1: நான் ஸ்கூல் போகும்போதே அந்த வேலை தான் விருப்பம், அதனால சரின்ட்டு அப்புறம் போயிட்டு ஒரு 2-வீலர் மெக்கானிக்கல்ல வேலை செஞ்சேன். 30 ரூபா சம்பளத்துக்கு போனேன். இன்னைக்கு என் சம்பளம் 1100 ரூபா.
0: எந்த வருஷத்துல கத்துக்கிட்டீங்க?
1: 2017.
0: 2017ல 30 ரூபா சம்பளமா?
1: ஆமா.
0: 2017 30 ரூபா சம்பளமா?
1: ஆமா.
0: எப்படி, ஒரு நாள் கொடுக்கவா?
1: ஆமா, 30 ரூபா சம்பளம். மதியம் சாப்பாடு, காலை சாப்பாடு வாங்கி எடுத்துருவாங்க. 30 ரூபா சம்பளம். அப்புறம் வேலையை கத்துக்க கத்துக்க 100 ரூபா, 200, 1000 ரூபா, இன்னைக்கு 1100 ரூபா சம்பளம் வாங்குறேன்.
0: சரி, எப்போ தனியா ஒரு கடை வைக்கிறப்பதா இருக்கீங்க?
1: இன்னும் 1 வருஷம் ஆகும்.
0: உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையட்டும். காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. வணக்கம், உங்க பேருங்க? சரி, நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, இன்றைய ஊருமுறம் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியில் நேரலையாக நேர்கள் மத்தியில் உலா வந்துட்டுருக்கு. வாருங்கள் நேர்களே, நாமும் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதிக்கு செல்வோம்.
1: ஐயா வணக்கம். ஐயா ஹலோ, 40 வருஷமா லோடுமன் நடந்துருக்கேன். ஐயா உங்க பேர் என்னங்க? ஐயா லோடுமன். கால் அடிப்படை பூ கடை வச்சிருக்கோம்.

0: ஓ லோடு மேடம், எப்போ ஜாயின் பண்ணீங்க ஐயா?
1: நான் பர்சு பார்த்துருக்கோம். பூக்கடை வச்சிருக்கோம்.
0: வீட்டு கேட்டால் உடம்பு பார்த்துக்கிறீங்களா இப்போ நல்லா?
1: வீட்டுக்காரங்க கூட நானும் இருக்கோம், பசங்கள்லாம் ஒன்றும் சரியில்லை.
0: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இது இல்லாமல்? இதுக்கும் பிறகு விபத்தானதுக்கு பிறகு என்ன செய்யறீங்க?
1: பூ பூ எடுத்து போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்காரங்களும் நானும் அப்படியே இருந்துருக்கோம்.
0: நீங்க என்னென்ன உதவி செய்யறீங்க ஐயா? உங்களுக்கு நீங்களும் உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, உங்களால முடிஞ்ச உதவிகள் என்ன செய்யறீங்க?
1: என்னால முடிஞ்சது பூ எடுத்து போட்டு இப்படி உட்காந்துருக்குங்க. முடியல, வர்த்தக சங்கத்துக்கு கையெழுத்துலாம் வாங்குவேன் நான் தான். அந்த காலத்துல இருந்து 40 வருஷமா இப்ப முடியல, ரொம்ப படாதுபாடு பண்ணிட்டு இருக்க பசங்களாம்.
0: சார் எங்க படிச்சீங்க நீங்க?
1: நான் ஆடுதுறை மயிலாடுதுறையில் படித்தோம்.
0: எந்த வருஷம் ஐயா?
1: நான் 80 வருஷம் ஆகுது
0: ஐயா. உங்க வயசு என்ன ஆகுது இப்போ?
1: 80 வயசு ஆகுது.
0: எங்க நண்பர்கள்லாம் இருக்காங்களா உங்களுக்கு?
1: பொண்ணு இருக்கு ரெண்டு, பையன் ரெண்டு பேர் இருக்காங்க.
0: சரிங்க.
1: ஒன்றும் முடியாம இருந்துட்டு இருக்காங்க.
0: சரிங்க. அப்படியே மலர்கள் வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? பூ வியாபாரம்லாம் எப்படி இருக்கு?
1: சும்மா வேறு தான் இருக்கு.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம பேசுவோம் நேர்களே. இன்று ஆடுதுறை கடை வீதியில் இருந்து நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நேயர்கள் அவங்களுடைய அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில நாம அடுத்து நாம சந்திக்கக்கூடியவங்க. வணக்கம்மா.
2: சொல்லுங்க சார். வணக்கம்.
0: உங்க பேருங்க?
2: என் பேர் காமாட்சி.
0: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: நான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐயங்கார் பேக்கரி சேல்ஸுக்கு எல்லாம் இருக்கு. ஆடுதுறை ஐயங்கார் பேக்கரி.
0: சார் நீங்க என்ன உங்க விருப்பமானது என்ன செய்வீங்க நீங்க?
2: நான் போலி தட்டுவேன். ஸ்வீட் போலி தட்டுவேன்.
0: சரிங்க. எப்படி ஒரு செய்முறை சொல்லுங்களேன் தெரிஞ்சுப்போம்.
2: அது எப்படி விளக்க சொல்றது
0: சொல்லுங்களேன் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.
2: எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல செய்முறை. எப்படி
0: கடலை மாவு வெள்ளம் இதுதானே யூஸ் பண்றீங்க?
2: அச்சம், கடலப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், நெய் எல்லாம் ஊத்தி பூர்ண கிண்டி கடலப்பருப்பு வேக வச்சு மசிச்சு அச்சம் தேங்காய் ஏலக்காய் நெய் எல்லாம் ஊத்தி பூர்ண கிண்டி மாவு பிணைஞ்சி அது உலர வச்சு தட்டுவோம். வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடும், அதனால சிம்பிளா ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு சாமி கும்பிடுவோம்.
0: பிள்ளைங்களுக்கு சத்தான உணவா என்னென்ன சமைச்சு கொடுப்பீங்க?
2: சத்தான உணவு வேலைக்கு வரதுனால மேக்ஸிமம் அதிகமா எதுவும் செய்ய முடியல. காலையிலே நாங்க 6 மணிக்கெல்லாம் எழுந்திச்சுதான் செஞ்சாதான் அதான் செய்யலாம். எங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சுட்டு வருவோம். லீவு போற அன்னைக்கு அவனை என்ன கேட்கறானோ அதை செஞ்சு கொடுப்போம்.
0: என்ன படிக்கிறாங்க?
2: ஒருத்தன் அரசு இன்ஜினியரிங் காலேஜ்ல ECE படிக்கிறான், செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறான். இன்னும் சின்னவன் வந்து 10th படிக்கிறான். வீட்டுக்காரங்க சிஆர்சில கண்டக்டரா இருக்காங்க.
0: ரொம்ப நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

நேயர்களே, காரைக்கால் நகராட்சியிடம் வந்துள்ள அறிவிப்பு. காரைக்கால் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு உண்டான 2026-27 நிதி ஆண்டுகளுக்கான வீட்டு வரி கேட்பறிப்புகள் முழுவதுமாக கொடுக்கப்பட்டுவிட்டன. வீட்டு வரி கேட்பறிக்கை கிடைக்கப்பெறாத பொதுமக்கள் காரைக்கால் நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி தங்களது வரி விவரங்களை அறிந்து கொண்டு வரியை செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள், கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேர்களே, இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் மரப்பயிர் சாகுபடி குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா இடையார்காடு என் மரகதம் அவர்களுடன் நேர்முகம்.

நேர்களை இன்று மாலை 6:40 நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களால் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். நேரம் 4:30. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஸ். இன்றைக்கி ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கடையிலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உள்ள வந்துட்டு இருக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வாருங்கள் நேர்களே, நாமும் ஆடுதுறை கடைவீதிக்கு செல்வோம்.
1: மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேருங்க?
2: கே ஹரிஷ்.
1: ஹரிஷ், என்ன பண்றீங்க?
2: நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன், கேஜிஎஸ்ல.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேச போறீங்க?
2: இன்னைக்கு திருக்குறள் தான் சொல்ல போறேன். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள். நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழினாலும் அறியப்படும். கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ணன் வினைப்படு பாலால் குழல் பொருள். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வளைவுடனும் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமை இன்மையை தருகிறது. அது போல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
1: நல்லா அழகா சொன்னீங்க தம்பி. நீங்க என்ன படிக்க விரும்புறீங்க வருங்காலத்துல?
2: நான் சாப்ட்வேர் இன்ஜினியர்.
1: நீங்க இன்ஜினியரிங் படிங்க. எங்க காலையில எத்தனை மணிக்கெல்லாம் நீங்க படிக்க நேரம் ஒதுக்குறீங்க?
2: நான் காலையில 6 மணிக்கு எந்திருப்பேன். ஸ்கூலுக்கு வந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்புவோம். அந்த இடைப்பட்ட நேரத்துல கொஞ்சம் படிப்பேன்.
1: ஸ்கூல்ல படிப்பீங்க?
2: ஸ்கூல்லயும் படிப்பேன், வீட்லயும் காலையில கொஞ்சம் நேரம் படிப்பேன்.
1: வீட்ல எந்தெந்த நேரங்கள் படிப்பீங்க?
2: லீவ்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாடுவேன், அப்புறம் வந்து படிப்பேன். அவ்வளவு.
1: இப்ப போயிட்டு என்ன செய்வீங்க?
2: இப்ப போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு படிப்பேன். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட
1: விடுவோம்.
2: அப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் இருந்தா எழுதுவோம்.
1: திருக்குறள் அழகா சொன்னீங்க, கதை சொல்லுவீங்களா ஏதாவது?
2: கதையா?
1: தெரியுமா கதையை? ஏதாவது தெரியுமா?
2: தெரியாது.
1: சரிங்க. வேற உங்களுக்கு என்னென்ன விளையாடுவீங்களா? நல்லா.
2: என்ன
1: விளையாட்டு விளையாடுவீங்க?
2: எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து இசை நாற்காலி. அப்புறம் வாலிபால் விளையாடுவேன், ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு. மெயினா கிரிக்கெட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: கிரிக்கெட் ஒண்ணா மேட்ச் எல்லாம் பாப்பீங்களா?
2: பாப்பா.
1: சரிங்க. நீங்க என்ன விளையாடுவீங்களா நண்பர்களோட சேர்ந்து?
2: விளையாடுவோம், லீவ்ல எல்லாம் விளையாடுவோம்.
1: எவ்வளவு கிரிக்கெட்ல எவ்வளவு பேர் விளையாடுவீங்க?
2: நாங்களா? 11 பேர்.
1: இல்ல 11 பேர் சரியா இருப்பீங்களா? சமயத்துல ஆள் குறைஞ்சாலும் நம்ம விளையாடுவோம்ல, அந்த மாதிரி விளையாடுவீங்க?
2: விளையாடுவோம்.
1: நீங்க அம்பையர் நின்றுக்கீங்களா?
2: புரியல.
1: அம்பையரா நின்றுக்கீங்களா நீங்க?
2: இல்ல.
1: சரி, நம்ம விளையாடும் பொழுது யாராவது அம்பையர் இருப்பாங்களே?
2: அப்படி நாங்க வச்சு விளையாண்டது இல்ல.
1: அம்பையர் வச்சு விளையாட மாட்டீங்களா? அம்பையர் நடுவர்.
2: பயிர் பேர் சொல்றவங்களா? அவங்க உண்டு.
1: அது நீங்க நின்றுக்கீங்களா? நீங்க
2: அதுக்கா? நான் நின்னது இல்ல.

0: எனக்கு ஃப்ரெண்ட் கிரிக்கெட்னா ரொம்ப விடுவான், ஆனா பேட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? எவ்வளவு அதிகபட்சமா எவ்வளவு ரன் அடிச்சிருக்கீங்க?
0: நானா ஒரு 60க்கு
1: 60 அடிச்சிருக்கீங்களா? எத்தனை ஓவர்ல?
0: 6 ஓவர்.
1: 6 ஓவர்ல?
0: நாங்க சும்மா ஜாலியா விளையாடுவோம். அப்ப வந்து
1: எப்படி பவுண்டரி லைன் எல்லாம் ரொம்ப கெட்டியா இருக்குமா?
0: கொஞ்சம் எட்டதும்
1: 8 படிக்கிறீங்க, 60க்கு மேல அடிச்சிருக்கீங்க, ரொம்ப பவுண்டரி லைன்லாம் ரொம்ப எட்ட இருக்கும்னு சொல்றீங்க.
0: ரொம்ப எட்ட இல்ல, கொஞ்சம் தூரம்.
1: எப்படி உங்க கூட விளையாடுறவங்க எல்லாம் உங்களுடைய நண்பர்களா, உங்க வகுப்பு படிக்கக்கூடியவங்களா இல்ல என்ன சின்ன வகுப்பு படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க?
0: இல்ல எல்லாம் கலந்துதான் விளையாடுவோம். என்ன விட கொஞ்சம் மேல் படிப்பு கீழ் படிப்பும் சேர்ந்துதான் விளையாடுவோம்.
1: சரி, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னீங்க, இந்த மாதிரி ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படி விருப்பம் வந்தது? வீட்டுல அப்பா அம்மா ஆர்வம் தூண்டினாங்களா? உங்களுக்கே ஆர்வம் பிறந்ததா?
0: எனக்கே ஆர்வம் தான் பிறந்தது. எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு.
1: தம்பி, தங்கை, சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. ரொம்ப நீங்க உங்களுக்கு விருப்பமான உணவு என்னன்னா?
0: எனக்கு
1: ஸ்வீட் சாப்பிடுவீங்களா?
0: ஆ, ஸ்வீட் சாப்பிடுவோம்.
1: காலையில என்னென்ன டிஃபன் நீங்க சாப்பிடுவீங்க விரும்பி?
0: தோசை தான்.
1: தோசை, இட்லி,
0: இட்லி,
1: வடை, பொங்கல்.
0: சாப்பிடுவேன், ஆனா அதிகமா சாப்பிட மாட்டேன். பொங்கல் எல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டேன்.
1: ஏன் அப்படி?
0: ஏன்னா தோசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நமக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு அதிகம் எடுத்துக்கிறோம் இல்லையா மதியானத்துல?
0: மதியானத்துல வந்து அம்மா ஸ்கூலுக்கு டிஃபன் இது லஞ்ச் வைப்பாங்க, அது சாப்பிடுவேன்.
1: நைட்ல?
0: நைட்ல வந்து வீட்டுல சமைச்சு வைப்பாங்க, சில நேரத்துல தோசை இட்லி அது போல அதுவும் சாப்பிடுவோம்.
1: ரொம்ப நன்றி தம்பி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கு. ஒரு காலத்துல நீங்க ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு காரைக்கால் வானொலி உங்களை வாழ்த்துகிறது. நன்றி. நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

நேர்களே, இன்று மாலை 6:20 இன்சோல் அமுது வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.

நேர்களே, இன்று மாலை 6:20 இன்சோல் அமுது வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.

0: நேரம் 4:45 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியில் நேரலையாக நேர்கள் மத்தியில் உலா வந்துட்டுருக்கு. வாருங்கள் நேர்களே, நாமும் ஆடுதுறை கடைவீதிக்கு செல்வோம்.
1: நேயர்களே, ஆடுதுறை கடைவீதியில ரயில்வே ரோட்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். ஆர்சிக்கம் பக்கத்துல அங்குள்ள நேயர்களை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா வணக்கம்மா.
2: ஹலோ,
1: உங்க பேருங்கம்மா?
2: சொல்லுங்க. நாங்க ஆடுதுறைங்க. ஆடுதுறை இல்லைங்க, இங்க கடத்தூர்ல பழக்கடை வச்சிருக்கோம்.
1: உங்க பேரு என்னங்கம்மா?
2: தனலட்சுமி. என் பேரு தனலட்சுமிங்க. ஆடுதுறையில தான் கடத்தூர்
1: பழக்கடை. எவ்வளவு காலமா பழக்கடை வச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமா பழக்கடை வச்சிருக்கீங்க?
2: நாங்க ஒரு 6-7 வருஷமா வச்சிருக்கோங்க. அதுக்கு முன்னாடி டீ கடை வச்சிருந்தோம். எங்க வீட்டுக்காரவங்க இருக்கிற வரைக்கும் டீ கடை வச்சிருந்தோம். எங்க வீட்டுக்காரவங்களுக்கு அப்புறம் இப்ப நாங்க ஒரு எங்களுக்கு அது செட் ஆகல, அதனால இப்ப வந்து பழக்கடை வச்சிருக்கோம்.
1: இப்போ இந்த சீசன்ல என்னென்ன பழங்கள்மா கிடைக்குது?
2: எல்லாமே இருக்குங்க. எல்லா பழமுமே கிடைக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, டிராகன் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும்.
1: பழங்கள் பாதுகாப்பெல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க?
2: கும்பகோணம் மார்க்கெட்ல தான் போய் எடுத்துட்டு வருவோம். காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். அங்க இருந்து எடுத்துட்டு வந்து தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அங்கிருந்து எப்படி கொண்டு வரீங்க? அப்படி டெம்போ வச்சு கொண்டு வரீங்களா, இப்படி பஸ்லயே அனுப்பிச்சு விட்டுருவாங்களா, கூட கூடயா வச்சு எப்படிங்க?
2: இல்ல இல்ல, நாங்க தான் ஆட்டோ வச்சு எடுத்துட்டு வருவோம்.
1: ஆட்டோவில் வருதுங்களா?
2: ஆட்டோவுக்கு டெய்லி 500 ரூபா வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுத்ததான் எடுத்துட்டு வரோம்.
1: இப்ப இந்த பழங்கள் வந்து கொடுக்கறது எப்படி, காலை நேரத்திலே கொடுப்பாங்களா இல்ல நம்மளுக்கு எந்த நேரம் சௌரியப்படுதோ அந்த நேரத்துல போய் எடுத்துக்கலாமா?
2: எந்த நேரம் வேணாலும் போய் எடுத்துக்கலாம். காலையில உங்களுக்கு வெளியில இருந்து லோடு வந்துடும் அங்க மார்க்கெட்டுக்கு. நம்ம எப்ப வேணாலும், ஆனா காலையிலே போனா நமக்கு தேவையானது எடுக்கலாம், லேட்டா போனாக்க நமக்கு தேவையானது ஒன்னு இருக்காது.
1: இப்ப சில இடங்கள்ல இப்ப காய்கறி கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம், விடிய கால நேரத்துல அங்கெங்க வெளியூருக்குலாம் அனுப்புவாங்க, அந்த மாதிரி பழங்களையும் அனுப்புறாங்களா அப்படின்றதுக்காக கேட்டேன்.
2: புரியல.
1: சரிங்கம்மா, இப்ப என்ன சீசன்ல இந்த டைம்ல என்னென்ன பழங்கள் கிடைக்குதுங்க? நல்லா
2: எல்லா பழமுமே கிடைக்கும். டிராகன்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். டிராகன், பிளம்ஸ், ரம்புட்டான் எல்லாமே கிடைக்கும்.
1: இப்போ நம்ம ஆடுதுறையில வந்து இன்றைய விலை ஆப்பிள் 1 கிலோ எவ்வளவுங்க?
2: ஆப்பிள் வந்து கிலோ 240ங்க. ஆரஞ்சு வந்து அது வந்து பல்பி ஆரஞ்சு, அது இப்ப 240 வரைக்கும் ஓடிட்டு இருந்தது, இப்ப ரேட்டு ஏறிடுச்சு 260. மாதுளைதான் இப்ப கம்மியா ஓடுது, 100 ரூபா, 120, 160 மாதுளைதான் கம்மியா இருக்கு.
1: சரி, விலை இப்படி வந்து சரியா போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு வந்து விலை குறைஞ்சிடுச்சுன்னா அந்த நேரத்துல எப்படிமா சமாளிக்கிறீங்க?
2: புரியல.
1: திடீர்னு விலை வீழ்ச்சி வந்துடுச்சு, விலைவாசி
2: ஒரு நடை ரேட்டு அதிகமா போவோம். அப்புறம் இந்த மாசம் வரைக்கும் கொஞ்சம் ரேட்டு அதிகமா போச்சு, அடுத்த மாசம்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போவோம். குளிர் நாள் வந்துடும்லாம் யாரும் ரொம்ப வாங்க மாட்டாங்க. அது மழை நாள் வந்துச்சுன்னா வியாபாரம் கம்மியா இருக்கும், வெயில் நாள் வந்துச்சுன்னா அதிகமா இருக்கும்.
1: நீங்க காரைக்கால் எஃப்எம் கேட்கக்கூடியவங்களா?
2: காரைக்கால்,
1: காரைக்கால் வானொலி கேப்பீங்களா நீங்க?
2: ஆமா ஆமா, எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் ஃபுல்லா அதான்
1: கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?
2: கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் ஃபுல்லா ரேடியோ வச்சு, ஸ்பீக்கர் எல்லாம் 2 சைடு ஸ்பீக்கர் வச்சு சவுண்டா வச்சிருவாங்க. அவங்களே நிறைய வாட்டி பேசிட்டாங்க.
1: 6 வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: அதுக்கு முன்னாடி அந்த டீ கடை வச்சிருந்தோம். இதே கை இடத்துலதான், இது சொந்த இடம் தான், சொந்த கடை தான் இது. எங்க வீட்டுக்காரங்க இருக்கிற வரைக்கும் டீ கடை தான். அவங்க ஒரு 30-35 வருஷமா டீ கடை வச்சிருந்தாங்க. ஒரு 30-35 வருஷமா டீ கடை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரங்க ஆட்டோ டேக்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வியாபாரம் இல்லை, அதனால நாங்க

0: பழக்கடைக்கு மாறிட்டோம்.
1: தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையட்டும். காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. உங்களுக்கு கஸ்டமர் எல்லாம் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க. நேர்களை ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, இன்றைய ஊரும் ஊரும் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியிலிருந்து நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. வாருங்கள் நேர்களே, நாமும் ஆடுதுறை கடைவீதிக்கு செல்வோம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். ஐயா
1: ஐயா உங்க பேருங்க? ஐயா
2: என் பேர் திருநாவுக்கரசு.
1: ஐயா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: ஐயா வந்து முன்னாடி வந்து விவசாயம், ஜவுளி கடை.
1: சரிங்க. எப்படி விவசாயம் பண்றது, ஜவுளி கடை உங்களுக்கு விருப்பமானது?
2: ரெண்டுமே ஒரு சொந்த தொழில் தான், அது விட்டு நல்லா போயிட்டு இருக்கு.
1: ஐயாவுக்கு வயசு என்ன ஆகுது?
2: இப்ப 64.
1: சரிங்க. நீங்க சின்னவங்களா இருக்கும்பொழுது
2: இந்த கடத்தது சின்னதா இருந்தது, இப்ப பாக்குறதுக்கு பெருசா இருக்கு. ரெண்டாவது நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆடுதுறையில நல்ல விவசாயம் பண்ண இருக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் அதுல இருந்து நல்ல நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ஆடுதுறை. சின்ன வயசுல பாக்கிறதுக்கு இப்ப பாக்கிறது நல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் நிறைய இருக்கு. அது
1: நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் இருக்கு. இதை இல்லாம இன்னும் முக்கியமானதா, சிறப்புக்குரியதா என்னன்னா,
2: ஒரு காலேஜ் வருது, கவர்மெண்ட் காலேஜ் இருந்து ஒரு புதுசா வந்து ஆடுதுறைக்கே வருது. அது ஒண்ணு. அது அடுத்த பாக்கி எல்லா சௌகரியங்களும் நிறைய இருக்கு. இப்ப மக்கள் படிச்சவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க, கிராமங்கள் கூட.
1: சரி,
2: இந்த பக்கத்துல
1: ஐயா எங்க படிச்சீங்க?
2: நான் படிச்ச கூட ஃபர்ஸ்ட் 5வது வரையும் ஆடுதுறை, 5வதுக்கு அப்புறம் 10வது வரையும் பொறையார்.
1: சரிங்க.
2: பொறையார்ல படிச்சேன், அதுக்கப்புறம் திருப்பி இதே ஊருக்கு வந்துட்டேன்.
1: பொறையார் எந்த வருஷம் படிச்சீங்க?
2: நான் 78-7 81 வரையும் படித்தேன், தவசத்து நல ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
1: சரிங்க. அப்பெல்லாம் எப்படி போயிட்டு வருவீங்க, பஸ்ஸுங்களா?
2: அப்பெல்லாம் பஸ்ஸு தான் போகணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகணும். நான் படித்தது வந்து அங்கேயும் போகல, என் மாமா கூட காரைக்கால்.
1: சரிங்க.
2: அங்கேயும் தான் போயிட்டு வரேன், நான் இங்கேயிருந்து போனதில்லை. அதை தொட்டி எனக்கு அப்போ பஸ் வசதி கம்மி, இங்கேயிருந்து தள்ளபடி நடந்து போய் அப்புறம் பஸ் ஏறணும், அப்புறம் திருப்பி அதே மாதிரி தான் வரணும். மாயாரம் போனோம்னா மாயாரம் போய் அப்புறம் கொஞ்சம் போய் அரை நாள் ஆயிடும் போகிறதுக்கு. இப்போ அப்படி இல்லை, 1 மணி நேரத்தில் போயிடலாம். அதுதான். ஆனால் முன்னேற்றங்கள் நிறைய அடைஞ்சிருக்கு.
1: இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாம் அடையும் பொழுது நீங்க எப்படி இதை வந்து ஒரு சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களா? எப்படிங்க
2: சந்தோஷமா ஏத்துக்கிறேன், அதே நேரத்தில் எங்க வயசுக்கு உள்ளதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நெருக்கங்கள் அதிகம், ரெண்டாவது சின்ன பசங்கள்ட்ட நம்ம பேச முடியல. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா சந்தோஷம் அடைய வேண்டியதுதான்.
1: இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்க, தம்பிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: அது வந்து நல்லபடியா தான் இருக்கும், அப்பா பேச்சே கேட்கறது கிடையாது. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பாக்கி அவங்க சந்தோஷமா இருக்காங்க.
1: சரி, இந்த மாதிரி அவங்களும் நம்ம சொல் பேச்சு எல்லாம் நல்லா கேட்கணும். அப்படின்னா நீங்க பெரியவங்களா இருக்கக்கூடியவங்க, நீங்க என்ன ஆலோசனை சொல்ல வரும்
2: பேசணும்? நம்ம பேசுறத அவங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கணும்.
1: சரிங்க.
2: நம்ம அபிப்பிராயத்துக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுதான், வேற ஒண்ணு கிடையாது. காலத்துக்கு தக்கவாறு நம்ம மாறிக்கணும், நம்ம தான் மாத்திக்கணும்.
1: கொஞ்சம் விட்டு கூட தான் போகணும்.
2: ஆமா, அதுதான். ரொம்ப நன்றி.
1: இன்னைக்கு காரைக்கால் வானொலியில இருந்து வந்து,
2: காரைக்கால் வானொலி நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல இது என்டர்டைன்மெண்ட். இதை நீங்க கொஞ்சம் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முடியல, எங்க அக்கா அங்கே போன் பண்ணாங்க. அது தான் இப்ப உங்கள்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியில பங்கேற்று. நன்றி நேர்களே. இன்றைய ஊர் ஊர் நிகழ்ச்சியை தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியிலிருந்து இன்றைய நிகழ்ச்சியை மலர்ந்தது. ரொம்ப சிறப்பாகவே நம்முடைய நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசினார்கள். ஒளிபரப்பு கூடத்தில் இருந்து பங்கு பெற்ற பணியாற்றிய ரேவதி மற்றும் நம்முடைய கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும். நான் உங்கள் கே பரந்தாமன். நன்றி, வணக்கம்.
0: நேர்களில் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியிலிருந்து நேரலையாக உலா வந்தது. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம், பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் காத்திருப்பு நண்பர்களோட தான் பேச போறோம். அந்த பகுதி நண்பர்கள்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்கலாமா?
4: நிறைய நேரில் காத்துட்டு இருக்காங்க காத்திருப்பு பகுதியில, இன்னும் யார் யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் ஜெயக்குமார் சார்.
5: ஜெயக்குமார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வந்துட்டு வளையலு வச்சுட்டு வியாபாரம் பண்றீங்க, எத்தனை வருஷமா பண்றீங்க ஜெயக்குமார்?
6: ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார்.
5: சரி, இப்ப என்ன வச்சிருக்கீங்க வளையல்? நிறைய வச்சிருக்கீங்க
6: சார். வளையல் இருக்கு, மணி இருக்கு.
5: இப்ப ஆரம்ப காலத்துல பார்த்துட்டு கிளாஸ் வளையல் போகும், அந்த ரப்பர் வளையல் போகும், இப்ப என்ன மாதிரி வளையல்லாம் உங்களுக்கு நிறைய போயிட்டு இருக்கு?
6: கிளாஸ் வளையல் தான் சார் நிறைய போகுது.
5: இது அதிக சீக்கிரமா உடஞ்சி போயிருமே, எப்படி?
6: அதுதான் சார் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வளையலும் போகுது, கிளாஸ் வளையலும் போகுது.
5: வெளியிலயும் போய் வியாபாரம் பண்ணுவீங்களா?
6: வெளியிலாம் இல்ல சார்.
5: உங்களுக்கு காலையில எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க?
6: 7 மணிக்கு திறப்போம் சார். நைட்டு 10 மணி வரல.
5: இப்ப வந்துட்டு இந்த வளையல் மணி இல்லாம அந்த சின்ன பசங்களுக்கு வந்துட்டு கையில நைல் பாலிஸ் எல்லாம் போடுவாங்களே
6: சார், அதெல்லாம் இருக்கு சார். வளையல் இருக்கு, நகப்பாலிஸ் இருக்கு, அருணா கயிறு இருக்கு, எல்லாமே வச்சிருக்கோம் சார்.
5: இந்த வளையல் வளையல் அப்படின்னு சொல்லுவீங்களா?
6: நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார்.
5: வரவங்களும் இந்த 10 வருஷ அனுபவத்துல இந்த வளையல் வியாபாரத்துல உங்களுக்கு லாபகரமா தெரியுதா இல்ல லாபம் இல்ல அப்படின்னு
6: நினைக்கிறீங்களா? லாபம் இல்ல சார், கிடைக்கிறத பண்ணிட்டு இருக்கோம்.
5: பெரிய அளவுல இல்லங்கிறீங்களா?
6: இல்ல இல்ல சார், சின்னதாக தான்.
5: ஒரு அளவு பெரிய அளவுல பண்ணணும்னா எவ்வளவு முதல் போடணுங்க?
6: பண்ணணும்னா அதுல 50,000-60,000 போடணும் சார்.
5: நல்லதுங்க, உங்களை சந்திச்சதுல உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு ஒண்ணு சொல்லுங்க
6: சார். அந்த வளையல பத்தி ஏதோ பாட்டு போடுங்க.
5: நன்றிங்க.
7: கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே

0: பேசலாம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம்.
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
3: உதவியா இருக்கா?
4: நான் மட்டும்தான்.
3: பொருளாதாரத்தை

இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது.

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: வாங்க பேசலாம்.
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
3: வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்காக நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் காத்திருப்பு பகுதியில் இருக்கோம். சகோதரி வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும்மா. பேர் உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: என் பேரு கே இலக்கியா. என்னோட குவாலிபிகேஷன் எம்ஏ பிஎட். நான் இப்போ அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கேன்.
3: மாணவர்களுக்கு உங்களுடைய கடமைகள் என்னவா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
4: அதாவது என்னன்னா, பசங்க வந்து கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நிறைய கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். முதல்ல ஒழுக்கம், அதுக்கப்புறம் தான் படிப்பு அப்படிங்கறது என்னோட கான்செப்ட். ஸ்கூலுக்கு வேலைக்கு போய் ஒரு மாசம் தான் ஆகுது. அது ஒரு மாசத்துல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசிப்ளினா இருக்கிறது
3: நினைக்கிறேன்.

0: மூணாவது கிளாஸ்லாம் மூணாவது போகும்போது அந்த பசங்களோட சைக்காலஜி நமக்கு தெரிஞ்சிடும். சொல்ற விதத்துல சொல்லணும், கொஞ்சம் அன்பாவும் கொஞ்சம் கண்டிப்பாவும் சொன்னா கண்டிப்பா இருப்பாங்க. சோ எப்படின்னா பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இருதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காலையில கொஞ்சம் ஹார்டா ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு ஈவினிங் போறப்ப தாஜா பண்ணி முதுகெல்லாம் அது பண்ணி வச்சிருந்ததா ஒரு சாக்லேட் கூட கொடுத்து பேசிட்டோம்னா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள டீச்சர்ஸா பாக்குறது இல்ல, என்னவோ அம்மா கூட இருக்கிறத விட டீச்சர்ஸ் கூட தான் அதிகமா இருக்கிறதுனால நம்மள ஒரு மதர் மாதிரியே தான் அவங்க நினைச்சுப்பாங்க.
1: உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை நீங்க எப்படி எல்லாம் உருவாக்கணும்னு நீங்க மனசுல நீங்க எண்ணி இருக்கீங்க?
0: என் கிட்ட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கூட கல்வியில தோத்து போயிடக்கூடாது, எல்லாருமே நல்ல பெரிய லெவலுக்கு வரணும், அவங்க அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும், அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கணும், அவங்க இன்னும் பல பேர் உருவாக்கணும், அப்படித்தான் நான் ஆசைப்படுறேன் சார்.
1: பரவாயில்ல, ஒரு ஆசிரியர் பணிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய பணி, பெரிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும் பெரிய அறிஞர்களா இருக்கட்டும் எல்லாருமே உருவாக்குறது நீங்க தான். அந்த வகையில் உங்க ஸ்டூடெண்ட் நல்ல முறையில் உருவாக்கணும், வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஸ்டூடெண்ட்களுக்காக?
0: நான் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட பேசின வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்னுடைய காலத்தில் நான் படிச்ச காலத்தில் கைடன்ஸ் ரொம்ப கம்மி, இதை படிச்சா இந்த வேலைக்கு போகலாம் இதை படிச்சா இந்த வேலைக்கு போகலாம்னு சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துட்டு உங்க கையிலேயே செல்போன் இருக்கு, யூடியூப் பார்க்க தெரியுது, இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க, நல்லா யூஸ் பண்றீங்க. அப்போ நீங்க படிக்கும் போதே பிளஸ் டூ முடிச்சுட்டா என்ன போகலாம், என்ன வேலைக்கு போனா நல்ல ஸ்கோப் இருக்கு, அப்படி எல்லாம் தேடுறதுக்கும் உங்களை கைட் பண்றதுக்கும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் தாண்டி உங்ககிட்ட போன் இருக்கு, உங்களுக்கு இங்கிலீஷ்லயே டைப் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்க கூகுள்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி மெசேஜ் அனுப்பினாலே சொல்லும். அப்போ உங்களுக்கு கேதர் பண்றதுக்கு கைடன்ஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு படிப்பு ஒழுக்கம் இது ரெண்டு தவிர ஸ்கூல் வயசுல வேற எதுவுமே தேவை கிடையாது. இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். எந்த டைம்லயும் டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்க தயங்காதீங்க, வாயே திறங்க, வாய் முடிஞ்சே இருக்காதீங்க, தப்போ சரியோ கேளுங்க பேசுங்க.
1: நல்லதுங்க, ஒரு ஆசிரியரை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப அற்புதமான தகவல்களை மாணவர்களுக்காக சொன்னீங்க, அவங்க சாதிக்கணும் அப்படிங்கிற வெறித்தனமான ஒரு பேச்சுல இருந்தது. என்ன பாட்டு எதுவும் கேட்க விரும்புறீங்களா மேடம்?
0: என்னுடைய தங்கை மகன் அதிர குட்டி பையன், அவனுக்காக அழகு குட்டி செல்லம் அப்படிங்கிற பாட்டு பிளே பண்ணுங்க சார்.
1: நன்றிங்கம்மா, வணக்கம்.
0: தேங்க்யூ சார், நன்றி.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியை. வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, 100% BIS, 916 Hallmark Showroom, Paranjyothi Jewelry, Sirgali, Paranjyothi, Tangam, Palakalam, Tangum.
2: Nikachi Tayariki, LG Rasakyan, Rasakyan. Padayku, Venkatesa, Medium Vision, Vision.
3: கரைக்கால் பண்பலை 100.3.
4: விரைவு திருச்சி சாரதாசில்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அலையோசை நிகழ்ச்சியில் வரும்

நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரை

0: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
0: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
4: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட், கும்பகோணம்.
2: அலையோசை நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் இளமை காலங்கள் படத்திலிருந்து.

0: நிறைவு பெறும் நிகழ்ச்சி அலையோசை. காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எல்லாரும் ஈஸ்வரி பாடியது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜாலி அப்ரஹாம் பாடியது.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஷெரின் பீட்டர்ஸ் பாடியது.

0: கேட்டது விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு

0: ஆஃபர். த்ரீ ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:01. இனி கேட்கலாம் பன்னிசை வானைக்காவல் என தொடங்கும் பாடல். பாடியவர் தர்மபுரம் பி. சாமிநாதன் அவர்கள்.

0: Marian. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவை எட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படைகள், ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் தொழில் துறையினருக்கு இடையிலான ஒத்துழைப்பு மூலமாகவே பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவை எட்ட முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பிற்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்த விமர்ச மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஆராய்ச்சி நிறுவனங்களின் செயல்பாடுகளில் தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கேற்க வேண்டும் என்றும், ஆராய்ச்சி அமைப்புகள் தங்களின் புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தொழில்துறைக்கு மாற்றுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைச்சரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
1: பாதுகாப்பு துறையில் கடந்த சில ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் முன் எப்போதும் காணாதவை என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கான நிதியில் 25% தற்போது தனியார் துறைக்கு ஒதுக்கப்படுவதையும், பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்களில் தனியார் நிறுவனங்களால் தயாரிக்க தகுந்த பொருட்கள் குறித்து தனிப்பட்டியல் வெளியிடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு துறைக்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் இதர பொருட்களின் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றி வருவதையும், பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிக அளவில் உருவாகி வருவதையும் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். இந்நிறுவனங்கள் உலகத்தரம் வாய்ந்த புதுமை படைப்புகளிலும் பெரிய நிறுவனங்களுடனான கூட்டாண்மை உறவுகளிலும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார்.
0: யமுனா நதிக்கு புத்துயிர் ஊட்டும் வகையிலான கிஷாவ் பல்நோக்கு அணைக்கட்டு திட்டத்தின் அமலாக்கம் குறித்து உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் டெல்லி முதலமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் உடன்பாடு ஒன்றில் கையெழுத்திட்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், மத்திய உள்துறை செயலர், நீர்வளத்துறை செயலர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலர்களும் கலந்து கொண்டனர். இத்திட்டம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் திட்ட செலவு 90% மத்திய அரசு ஏற்கவும், எஞ்சிய 10% நிதி சுமையை சம்பந்தப்பட்ட 6 மாநிலங்கள் தங்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது. உலகின் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை வலுவாகவே திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் போர் போன்ற சூழல்களால் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ள நிலையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பதாகவும், தேசிய பொருளாதாரத்தில் இதன் பங்களிப்பு கணிசமானது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். கல்வியே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அடிப்படை கட்டமைப்பு என்பதால் மாணவர்கள் இன்றைய தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ற AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது அவசியம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களில் ஒருவரான பாரத ரத்னா எம் விஸ்வேஸ்வரய்யா பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் டாக்டர் எம் விஸ்வேஸ்வரய்யாவிற்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமையான தீர்வுகள் மூலம் தேச நிர்மாண பணிகளில் முக்கிய பங்களித்த மாபெரும் பொறியாளர் விஸ்வேஸ்வரய்யா என்றும், அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி முன்னேறிய இந்தியாவின் உருவாக்கத்திற்கு பாடுபட அனைத்து பொறியாளர்களும் உறுதியேற்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். பொறியியல் மேதையான எம் விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையினால் பொறியாளர்கள் உட்பட எண்ணற்ற இந்தியர்கள் தொடர்ந்து உணர்வூக்கம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் தேசிய பொறியாளர் தின வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக சுழற்சி பொருளாதார பேரவையின் 10வது கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு

0: பூபேந்தர் யாதவ் தொடக்க அமர்வில் பேசுகையில், நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். சிக்கனமான பயன்பாடு மூலம் இயற்கை வளங்களை சேமிப்பதும் எந்த ஒரு பொருளையும் புதுப்பித்து மறுபயன்பாடு செய்வதுமே இந்திய கலாச்சாரத்தில் வேரூன்றி உள்ள மரம் என்றும், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசின் கொள்கைகளும் இதே அடிப்படையில் தான் அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: அரசின் லைஃப் இயக்கத்தில் மறுசுழற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும், உற்பத்தி பொருட்களும் அவற்றை பேக் செய்து அனுப்ப தேவையான பொருட்களும் பயன்பாட்டிற்கு பின்னர் முறையாக சேகரிக்கப்பட்டு மறுபயன்பாடு செய்யப்படுவதை உறுதிப்படுத்தும் பொறுப்பு தற்போது உற்பத்தியாளர்களின் நீட்டிக்கப்பட்ட பொறுப்பாக மாற்றப்பட்டு இருப்பதையும் மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மறுசுழற்சி என்பது வீட்டிலிருந்தே தொடங்குதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் குஜராத் அரசும் பின்லாந்து நாட்டின் சிட்ரா புதுமையாக்க நிதியமும் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இரண்டு நாள் உலக மறுசுழற்சி பேரவை கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப் தொழில் முனைவு போன்ற நவீன முயற்சிகள் மூலம் சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது குறித்து பல்வேறு விவாத அரங்குகள் இடம்பெறுகின்றன. 65 நாடுகளில் இருந்து சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்புகளை சேர்ந்த சுமார் 2000 பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியில் உலக அளவிலான பல்வேறு நிறுவனங்கள் சுழற்சி பொருளாதாரம் தொடர்பான தங்களின் புதுமையான படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளன.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. பொதியஞ்சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகு என்கிற அழகானந்தம் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அஇஅதிமுகவினர் அக்கட்சியின் மாநில செயலர் திரு அன்பழகன் தலைமையில் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக, மதிமுக மற்றும் திராவிடர் கழக நிர்வாகிகளும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. தனியார் விடுதியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம், அஇஅதிமுக மாநில செயலர் திரு அன்பழகன், பாமக அமைப்பாளர் திரு மதியழகன், முன்னாள் சபாநாயகர் திரு ஆர் செல்வம், என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக திரு ஏ விநாயகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திரு கே சி வேணுகோபால் புதுடெல்லியில் இன்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்த பால் சுவாஸ்திய காரியக்ரம் திட்டத்தின் கீழ் நடமாடும் மாவட்ட ஆரம்ப தலையீட்டு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செபேல், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான உடல்நல சேவைகள் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் இப்புதிய வசதி மிகவும் பயனுள்ளதாக அமையும் என சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, கரூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டெல்லியில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற முதலாவது போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்தொடரின் 3வது மற்றும் இறுதிப் போட்டி டெல்லியில் வரும் வியாழக்கிழமை நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவை எட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:20.

0: இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
3: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
4: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
3: மற்றும் தி நகர் சென்னை.
0: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: வணக்கம். மௌனம் சுடும். ஒரு பழமொழி சொல்வார்கள், பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிவிட்ட வார்த்தையோ உனக்கு எஜமான் என்று. இந்த பழமொழி எந்த அளவுக்கு உண்மை என்பதை அவரவர் வாழ்விலும் நிச்சயம் உணர்ந்திருப்போம். வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நாம் பேசும் ஒரு வார்த்தையின் மூலம் நாம் இனிமையை, கோபத்தை, வெறுப்பை, அன்பை, பாசத்தை, ஆணவத்தை, அகங்காரத்தை, இப்படி எத்தனையோ அகப்பண்புகளை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும், அளந்து பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும், நேரம் காலம் அறிந்து பேச வேண்டும், சுருக்கி பேச வேண்டும், பயனறிந்து பேச வேண்டும் என்று இப்படி பேசும் சொற்களுக்கு பல விதிமுறைகளை நம் வள்ளுவர் வரையறை செய்கிறார். சொற்கள் என்பது ஒருவனின் வாழ்க்கையே புரட்டி போடும் மந்திரத்தன்மை கொண்டது. நாம் பேசும் சொற்களால் ஒருவனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையூட்ட முடியும், ஒருவரின் தவறான சிந்தனைகளை மாற்ற முடியும், பிரிந்தவரை சேர்க்க முடியும், மொத்தத்தில் ஒரு திருப்பு முனையையே அவனது வாழ்வில் உருவாக்க முடியும். இவை நாம் வாய் திறந்து சொல்லும் சொற்களின் மகிமை எனலாம். வாய் சொற்களின்றி மௌன நிலையிலேயே இருக்கும்போது இன்னும் கூடுதலான நல்ல விளைவுகளை பார்க்க முடிகிறது. வார்த்தைகளால் சாதிக்க முடியாததை மௌனத்தால் சாதிக்க முடியும். பல நேரங்களில் மௌனமாக இருப்பதாலேயே பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விட முடியும். மௌனத்தின் வலிமை அத்தகையது. ஒரு மரத்தடியில் ஒரு ஞானி அமர்ந்து தியானம் செய்திருக்கார். அவர் எப்போதும் மௌன நிலையிலேயே இருப்பார். ஊர் மக்கள் அவரை மௌனசாமியார் என்பார்கள். அவ்வூர் சிறுவர்களுக்கு அவரை கேலி செய்து சீண்டுவதில் அவ்வளவு கொண்டாட்டம். பெரியவர்கள் அவர்களிடம் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் பாவம் என்று சொன்னபடி அவர்களை விரட்டுவார்கள். அதை பார்த்து கொண்டே பக்கத்து ஊர் செல்வந்தன் ஒருவன், நான் எப்படியும் அந்த சாமியாரை பேச வைக்கிறேன் பார் என்று சவால் விட்டவனாய் அந்த சாமியாரிடம் பல முயற்சிகள் செய்து பார்க்கிறான். கோபப்பட்டாலும் திட்டினாலும் ஏளனம் செய்தாலும் அமைதியாகவே இருந்தார் அந்த ஞானி. அப்பணக்காரன் அவன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தான். அவர் மௌனமாகவே வாய் பேசாமல் தன் கடமையை செய்து கொண்டிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தான் செய்வது தவறான செயல் என சிந்திக்க ஆரம்பித்தான். அவர் ஆசிரமத்திற்கும் சென்றான். அவர் முகமலர்ச்சியுடன் கைகளால் செய்கை காட்டியபடி அவனை வரவேற்றார். அவன் திடீரென அவர்ந்த ஞானியின் காலில் போய் விழுந்தான். தன் தவறுக்கு வருந்தி மன்னிப்பும் கேட்டான். அந்த ஞானி அப்போது மௌனமாய் புன்னகைத்தபடி அவனை ஆசீர்வதித்தார். அவனிடம் எதனால் இந்த மாற்றம்? மௌனம் ஒரு வலிமை மிக்க மொழி. மௌனம் நெருப்பினும் கொடிதாய் நம்மை சுடும். ஞானிகள் மௌனத்தின் மூலம்தான் பேரண்டத்தின் இரகசியங்களை உணர்கிறார்கள், இறை சக்தியை உணர்கிறார்கள். இதன் மூலம் நாம் உணரும் நீதி மௌனம் வலிமை மிக்க மொழி. வீண் வார்த்தைகளை தவிர்த்து மௌனத்தின் மூலம் பிரபஞ்ச சக்தியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
0: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து

0: பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: லைட் ஹவுஸ் இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சர்க்கரை நோயின் காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இந்திய தொலைக்காட்சி உலகின் முன்னோடி தூர்தர்ஷன் நாளையொட்டிய சிறப்பு சித்திரம். 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மரப்பயிர் சாகுபடி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா இடையர்காடு என் மரகதம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மறுபிறவி தரும் முதலுதவி. உலக முதலுதவி வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள். 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நலவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட். காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் ஏ தாராஸ்ரீ. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ. 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சிந்தனை அரங்கம் கனவும் காணல் நீரும். இந்த தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை எண்ணில் யாரும் என தொடங்கும் பாடல், பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. ஊதுவர்த்தி தயாரிக்கும் தொழில் செய்து வரும் சிதம்பரம் கீழமூங்கிலடி ஏ பரஞ்சோதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி. 4:00 ஊரும் உணவும் திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும். மாலை 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை வண்டார்குழல் என தொடங்கும் பாடல், பாடியவர் TR நாராயண ஓதுவார் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வழித்தடம் வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதிகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக் கூறியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இந்த நூலை வெளியிடுவது, இந்த வெளியீட்டில் பங்கு பெறுவதும் துணை ஜனாதிபதி என்கின்ற நிலையில் மட்டுமல்ல, இது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை, மனிதனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தருகின்ற நிகழ்வாகத்தான் நான் இதை கருதுகிறேன். எதை செய்தாலும் அதை பற்றி அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பண்பாடு. தினந்தோறும் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பேட்டில் எழுதி கொண்டே வாருங்கள். எதிர்காலத்தில் அதை புத்தகமாக கொண்டு வருவதன் மூலமாக இன்றைய அரசியலை நாளை இளைஞர்கள் சரித்திரமாக எண்ணி பார்ப்பார்கள். எதிர்கால சந்ததியர்கள் உண்மையான சரித்திரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற புத்தகங்கள் இன்னும் பலது வர வேண்டும், சரித்திரமாக்கப்பட வேண்டும்.
0: உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வழித்தடம் வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
2: இதர நாடுகளுடன் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டில தான் அதாவது ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி இருக்கு. 7.8% growth நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூரோ ஒரகடமோ இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சரர்ஸ். இங்கிருந்து உலகத்துக்கு மொபைல் போன் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் நடந்துட்டு. யூனியன் பட்ஜெட்ல 26-27 எஜுகேஷன்ல பெண்கள் முன்னுக்கு வரணும்ன்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்தோம்னாங்க. பிளஸ் இன்டெலக்சுவல் லேபர், இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஒரு தொழிலும் நடக்க போவதில்லை. அந்த AI ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸ்.
0: தமிழ்நாடு அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும்.

0: என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1500 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.
1: கடந்த ஒரு வாரத்துல வந்து மின்சாரம் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா காற்றாலை மின்சாரம் வந்து குறையும். செப்டம்பர் மாதம் வந்து காற்றின் அளவு வந்து குறையறதுனால காற்றாலை மின்சாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். கடந்த வருடம் இதே டைம்ல ஒரு 16,000 மெகாவாட் இருந்த டைம்ல இப்போ வந்து 19,000 மெகாவாட், 3,000 மெகாவாட் அதிகமா இருக்க காலகட்டத்தில் இன்றும் பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் மேலும் ஒரு 1500 மெகாவாட் குறைஞ்சனால இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து கூடுதலாக ஒரு 1500 மெகாவாட் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இப்ப செஞ்சு முடிக்கப்பட்டது. காற்றாலை மின்சாரத்தில் குறைந்த ஒரு 1500 மெகாவாட்டையும் சீர் செய்யறதுக்காக வெளியிலிருந்து பொது தொகுப்புல இருந்து நம்ம 1500 மெகாவாட் கூடுதலாக மின்சாரம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்து முடிச்சது. கடந்த 3 நாட்களாக முழுவதும் சீரமைக்கப்பட்டது. அந்த 2,000 மெகாவாட் நம்ம வாங்குறதுல இருந்து சீரமைக்கப்பட்டது. எங்கேயும் வந்து மின்சார தட்டுப்பாடு இல்லை. அந்த நார்மல் இஷ்யூனால வர பவர் ஃபெயிலியர்ஸ் தவிர்த்து மின்சார தட்டுப்பாடுகள் காரணமாக இல்லை. அங்க ஏதாவது மிஸ்டேக்னால வர்றது மட்டும் தான் இருக்கு, மத்தபடி எதுவுமே இல்லை. அது இல்லாம நம்ம வந்து சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன தொங்க இருக்கும் அது எல்லாத்தையும் அதோடைய பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. அப்போ இன்னும் ஒரு சில மாதங்கள்ல லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கான வேலைகளையும் முழுசாக துவங்கி அதுக்கான பணிகளையும் செய்வதற்கான வேலைகளை செய்யும்.
0: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுராந்தகம் தாராபுகபுரம் இடைத்தேர்தலில் தங்களது கட்சி இரட்டை நிலைப்பாடு ஏதும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தாவேக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளையும் ஆதரிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். நில ஒருங்கிணைப்பு சட்டம், புதிய பல்கலைக்கழக சட்டம் போன்றவற்றை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு சண்முகம் வலியுறுத்தினார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் விதமாக வரும் 26 தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். எனினும் அவசர அலுவல்களை மேற்கொள்ள ஏதுவாக அரசு கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் குறிப்பிட்ட அளவு பணியாளர்களோடு செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவுத் திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், உருகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40 45
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
3: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
0: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் புதுச்சேரி.
8: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
9: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
8: அனுபவம் மிக்க ஆசிரியர் பெருமக்கள், நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பெற்ற ஹாஸ்டல் மற்றும் கேண்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
9: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
0: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
10: சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைனா என்னன்னு பார்த்தோம். இப்போ சர்க்கரை நோய்க்கான வைத்தியம் என்ன, எப்படி பண்ணலாம், இல்லை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சேம் சைஸ் டசன் ஃபிட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு செருப்பு கடைக்கு போகிறோம், எல்லாரும் ஒரே சைஸ் செருப்பையாக எடுத்து போடுறோம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குல்ல. இப்போ என் காலுக்கு ஒரு சைஸ் சேருதுன்னா இன்னொருத்தவங்க காலுக்கு இன்னொரு சைஸ் சேரும், அந்த மாதிரி தான். சர்க்கரை நோய் வைத்தியம் அப்படின்னு போகும் பொழுது எல்லாருக்கும் ஒரே வைத்தியம் செட்டப். எனக்கு ஒரு மாத்திரை நான் சாப்பிட்றேன், எனக்கு அது சரியாகுது, அதே நான் என் நண்பருக்கும் கொடுக்குறேன், அது சரியாகுமா அப்படின்னா ஆகலாம் ஆகாமையும் போகலாம். ஏன்னா பர்சனலைசேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அவங்களுடைய உடல்நிலை, அவங்களுடைய தொழில் முறை, அவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து தான் என்ன வைத்தியம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க எல்லா டாக்டர்ஸுமே. அதனால் பர்சனலைசேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இன்சுலின் எடுக்கிறதா இல்லை மருந்து எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பேசின மாதிரி என்ன வகையான சர்க்கரை நோயில் இருக்கிறோம், இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து இன்சுலின் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா உடம்பில் வந்து இன்சுலின் இல்லாட்டியும் இன்சுலினோட செயல்பாடு இருக்காது, இல்லை இன்சுலின் இருந்து செயல்படாட்டியும் அதோட செயல்பாடு இருக்காது. ஸோ இதில் எந்த வகையில் நம்ம வரோங்கிறத பொறுத்து தான் இன்சுலின் கட்டாயமாக இல்லை இன்சுலின் ஆப்ஷனெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியும். ரெண்டுமே வந்து பர்சனலைஸ்டு இதை பொறுத்து தான் முடிவு பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் அந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய இன்சுலின் அளவு எப்படி இருக்குது, அவங்களால எதை கடைபிடிக்க முடியும், இல்லை அவங்களுடைய இன்றைய உடல்நிலைக்கு எது அத்தியாவசியங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வைத்தியத்தை வந்து முடிவு பண்ணுறாங்க. வைத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, இன்றைக்கி நான் மாத்திரை எடுத்துக்கல, இல்லை இன்றைக்கி எனக்கு பரவாயில்ல, நான் இன்றைக்கி இன்சுலின் எடுத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. என்னவாக இருந்தாலும், என்ன நாளாக இருந்தாலும் நம்ம வந்து அன்றைக்கி இன்சுலினை எடுத்துக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விரத நாட்கள்லாம் மருந்து எடுக்கணுமா இன்சுலின் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் மருத்துவரை அணுகி அந்த விரதத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வைத்திய முறையை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில பேருக்கு கம்மியாக தேவைப்படலாம், ஒரு சில பேருக்கு கூட தேவைப்படலாம். அதே மாதிரி வந்து இன்சுலின் சார்ந்தவங்களுக்கு இன்சுலின் இல்லைன்னா அன்றாட வாழ்க்கை செயல்களை செய்கிறதே கஷ்டமாகி போயிடும். அதனால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து இந்த விரதத்துக்கு வந்து என்ன மாதிரி வைத்தியம் தேவைப்படும் அப்படிங்கிறத உங்கள் மருத்துவரை அணுகி அந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பர்சனலைசேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கை முறையை பொறுத்து தான் அந்த தனிப்பட்ட நபருடைய வைத்தியம் வந்துங்கிறது முடிவு பண்ணுறாங்க. எடுக்கிற வைத்தியத்தை ஒழுங்காக எடுக்கணும். சர்க்கரை நோய் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நோய் கிடையாது, ஒரு

0: குறைபாடுங்கிற புரிதல் இருக்கணும். இன்சுலினோட அளவோ இல்லை இன்சுலினோட செயலோ நமக்கு குறையிறதுனால தான் சர்க்கரை நோய் வருது. அதை நீங்கள் ஒரு முறை வைத்தியத்தை நிறுத்தினீங்க அப்படின்னா திரும்ப வந்து சர்க்கரை நோயுடைய வீரியம் கூட தான் போகுது. அதனால் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வைத்தியம் எடுத்து தான் ஆகணும். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மூலியமாக செய்கிறோமா, மருந்துகள் மூலியமாக செய்கிறோமா, எதை வச்சு செய்யலாங்கிறத வந்து நீங்களும் உங்கள் மருத்துவரும் பேசி தான் முடிவு பண்ணணும். அதை டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே வச்சு வாழ்க்கை முறையை வந்து நல்லபடியாக வாழலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே. முருகேசன் அவர்கள். கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தரப்பாய்கள் ஹோஸ்ட்.

0: கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
1: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தரப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் புதுச்சேரி.
4: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:47.
5: நேயர்கள் கேட்கலாம் இந்திய தொலைக்காட்சி உலகின் முன்னோடி தூர்தர்ஷன் நாளையொட்டிய சிறப்பு சித்திரம்.
6: மனித சமூகத்தின் பரிணாம வளர்ச்சியில் தகவல் தொடர்பு மற்றும் ஊடகங்களின் பங்கு மிக முக்கியமானது. அவற்றுள் அச்சு ஊடகம், காட்சி மற்றும் ஒளி ஊடகம், ஒளி ஊடகம், இலக்குமுறை மற்றும் சமூக ஊடகம் ஆகியன முக்கிய பங்கு வகிக்கின்றன. பத்திரிகையில் படித்தும் வானொலியின் மூலம் செவி வழியாக செய்திகளை கேட்டும் அறிந்து கொண்டிருந்த காலத்தில் இந்த ஒளிபரப்பு ஊடகம் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்தது. இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு என்பது வீடியோ மற்றும் ஆடியோ சமிக்ஞைகளை, சிக்னல்ஸ்களை ஒரே நேரத்தில் பல இடங்களுக்கு அனுப்பும் ஒரு தொழில்நுட்பமாகும். முதன்முதலாக 1926 இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் லாகி பைட் என்பவரால் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது. 1936 பிரிட்டன் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் பிபிசி உலகின் முதல் வழக்கமான தொலைக்காட்சி சேவையை தொடங்கியது. 1940களிலிருந்து 1950களுக்குள் தொலைக்காட்சி தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து உலகெங்கிலும் உள்ள பொதுமக்களிடையே பிரபலமடைந்தது. இந்த வகையில் இந்தியாவில் தொலைக்காட்சி எப்போது வந்தது? 1959 புதுதில்லியில் முதன் முதலில் தனது ஒளிபரப்பை தொடங்கியது. இதில் ஒளிபரப்பான இராமாயணம், மகாபாரதம் போன்ற தொடர்கள் பெருமளவில் மக்களிடம் சென்றடைந்தன. 1975 தமிழ்நாட்டில் சென்னையில் முதன் முதலில் தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது. 1987 தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு தொலைக்காட்சி ஒளிபரப்பு விரிவுபடுத்தப்பட்டது. இச்செய்திகளை நாம் இங்கே கூறுவதற்கு என்ன காரணம்? ஏன் தெரியுமா நேயர்களே? ஏனென்றால் இன்று தூர்தர்ஷன் தினம். இந்த தூர்தர்ஷன் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் புதுவை தொலைக்காட்சி எவ்வாறு செயல்படுகிறது, அதில் எவ்வாறு நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன, ஒளிபரப்பாகின்றன போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தொலைக்காட்சி நிலையத்திற்கு நேரில் சென்றிருந்தோம். அங்கு இருந்த ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலர்களையும் நேர்காணல் செய்து இன்று வானொலியில் ஒலிபரப்பு செய்ய உள்ளோம். இப்போது நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா நேர்களே? ~1982 வண்ண தொலைக்காட்சி சேவையும் தொடங்கியது. அதுவரை கருப்பு வெள்ளை உலகத்தில் இருந்த நாம் வண்ணங்களின் உலகத்துக்குள் கால்பதித்தோம். இராமாயணம், மகாபாரதம் போன்ற நிகழ்ச்சிகள் தூர்தர்ஷனின் காலத்தால் அழியாத அடையாளங்கள். அவை வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, இந்தியாவின் கலாச்சாரம், வரலாறு, சமூக விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றன. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் புதுவையின் ஒரு சிறந்த அடையாளமாக திகழ்ந்து வருகிறது. இந்திய பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் தினம் இன்று கொண்டாடப்படுவதால் புதுச்சேரி தொலைக்காட்சி குறித்த செய்திகளை காரைக்கால் பண்பலை 100.3 ஒளிபரப்பலாம் என்ற எண்ணத்தோடு அவர்களை நாம் சந்திக்க சென்றிருந்தோம். அவர்கள் நம்மை சிறப்பாக வரவேற்று தூர்தர்ஷன் குறித்த பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு பிரிவிலும் எந்த மாதிரியான செயல்பாடுகள் நிகழ்த்தப்படுகின்றன என்பதை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறினார்கள். அந்த வகையில் முதன் முதலாக நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் GK முருகன் அவர்கள் தூர்தர்ஷன் தினம் குறித்தும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு தகவல்களை தந்தார். அவர் என்ன பேசினார் இப்போது கேட்கலாமா?
7: இந்திய திருநாடு மக்கள் சேவையில்

1959 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் தூர்தர்ஷன் சோதனை முறையில் தனது ஒளிபரப்பை டெல்லியில் உள்ள ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு கூடத்தில் துவங்கியது. இதனை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15ஆம் நாள் தூர்தர்ஷன் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வகையில் தூர்தர்ஷனுடைய ஒளிபரப்பு நிலையங்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பானதொரு சேவையை வழங்கி வந்திருக்கிறது. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் 1992ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் தனது ஒளிபரப்பு சேவையை ஆரம்பித்தது. வாரத்தில் 3 நாட்கள் அரை மணி நேர ஒளிபரப்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொலைக்காட்சி நிலையம் பின்னர் 5 நாட்களுக்கு அரை மணி நேர ஒளிபரப்பும் தொடர்ந்து 1 மணி நேரமாகவும் 2 மணி நேரமாகவும் தனது ஒளிபரப்பு சேவையை படிப்படியாக உயர்த்தியது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சோதனை ஓட்டமாக நாளொன்றுக்கு 8 மணி நேர ஒளிபரப்பை துவங்கி

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் இன் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடுங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அம்மது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி.

0: எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனை குழி, குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனை குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
3: தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு முக்கிய தேவை அரங்க அமைப்பு. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு வகையான அரங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. அந்த வகையில் அரங்க அமைப்பாளர் தள மேலாளர் ஜி ஆறுமுகக்குமார் அவர்களை சந்தித்த போது,
4: இன்று தூர்தர்ஷன் தினம், இங்கு அரங்க அமைப்பு என்பது தொலைக்காட்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு அரங்கங்கள் அமைப்பது முக்கியத்துவம் அடைந்தது. நடனத்திற்கு என்று தனி அரங்கம், இசைக்காகவும் தனி அரங்கம் அமைக்கிறோம், கலந்துரையாடல்கள் என்று தனி அரங்கம் அமைக்கிறோம். இது வந்து மக்களை கண் கவரும் விதமாக இருப்பதனால் தொலைக்காட்சிக்கு முக்கியமான வடிவமைப்பு அரங்கம்தான்.
3: கண்ணுக்கு தெரியும் காட்சிகள் கவின் மிகுந்ததாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையில் தொலைக்காட்சியில் நம்மிடையே தோன்றி உரையாற்றும், நேர்முகம் காணும் அறிவிப்பாளர்கள் அழகாக தோற்றமளிக்க ஒப்பனை என்பது மிகவும் முக்கியம். அதோடு கேமராவில் அவர்கள் பதிவாகும் போது ஒப்பனை இருந்தால்தான் அவர்கள் தெளிவாகவும் அழகாகவும் தெரிவார்கள் என்ற அடிப்படையில் ஒப்பனை மிக முக்கிய பங்காற்றுகிறது. புதுவை தொலைக்காட்சியின் ஒப்பனையாளர் ஏ பாகிரதி அவர்கள் கூறியதாவது,
5: வணக்கம். ஒப்பனைக்கலை என்பது முகத்தில் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி தோற்றத்தை அழகுபடுத்துகிறோம். நாடக ஒப்பனை, சினிமா ஒப்பனை, இயற்கை ஒப்பனை என்பது பலவிதம் உள்ளது. ஸ்டுடியோ மேக்கப், அவுட்டோர் மேக்கப், ஸ்டேஜ் மேக்கப், கேரக்டர் மேக்கப், கிரியேட்டிவ் மேக்கப் என்று பல வகை உள்ளன. இதில் முக்கியமானது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் பல வகை உள்ளது. அதில் பவுடர், லிக்யூட், கிரீம், கேக் என்று உள்ளது. HD மெட்டீரியல் தற்போது வந்துள்ளது. HD மெட்டீரியல் வருவதற்கு முன்பு மேக்கப் பண்ணும்போது முகத்தில் உள்ள டார்க் சர்க்கிளையோ அல்லது புள்ளி கருப்பு மார்க்குகளையோ மறைக்க மிகவும் கஷ்டப்பட வேண்டும். தற்போதுள்ள HD மெட்டீரியலை பயன்படுத்தி நாம் மேக்கப் செய்யும் பொழுது மிகவும் விரைவாகவும் அழகாகவும் நேச்சுரலாகவும் நம்மளால் செய்ய முடியும். ஒப்பனை தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது.
1: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இந்திய தொலைக்காட்சி உலகின் முன்னோடி தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் நாளையொட்டிய சிறப்பு சித்திரம்.
1: நிகழ்ச்சிகளுக்காக அரங்கங்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டு அத்தோடு ஒப்பனையுடன் கூடிய அறிவிப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இருந்தாலும் கூட அக்காட்சியை சிறப்பாக ஒளி வடிவத்தில் படம் பிடித்து அதை ஒளிபரப்புவது மிக மிக முக்கியம். அந்த வகையில் அழகாக படம் பிடித்து ஒளிபரப்பு செய்யும் சீனியர் டெக்னீஷியன் டி தனக்கோடி அவர்கள் தன் அனுபவங்களை பகிர்கிறார்.
2: வணக்கம். தொலைக்காட்சியில் கேமரா, ஆடியோ, வீடியோ இவைகளில் முக்கியம் லைட்டிங்கும், அதாவது ஒளி. லைட்டிங் இல்லனா கேமரா இல்ல, கேமரா இல்லனா விஷன் இல்ல. எப்படி நம்ம கண்ணுக்கு வந்து காட்சிக்கு லைட் தெரியுதோ, சப்போஸ் ஒரு இருட்டர்ல இருந்தாக்கா நம்ம கண்ணு தெரிஞ்சா கூட இருட்டுல உருவம் தெரியாது. அது போல கேமராவில லைட்டிங் இல்லைனாக்கா கேமரா யூஸ்லெஸ். கேமரா கண்டுபிடிச்ச டைம்ல லைட்டிங்கும் கண்டுபிடிச்சாங்க. லைட்ல தான் நம்ம கேமரா அப்ரச்சர் ஓபன் ஆகி அதை ஸ்கேன் பண்ணி படமா பிலிம்ல எரிச்சு படமா தரும். அப்ப லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காலத்துல நாடகத்துல லைட்டிங் பண்ணுவாங்க. லைட்டிங் பண்ணும் பொழுது நாடகத்துல எப்படின்னா ஒரு 10,000 பேர் கிரீக் தியேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. 10,000 பேருக்கும் அந்த உருவம் தெரியணுன்றதுக்காக புஜக்கட்டெல்லாம் வச்சு முகம் பெருசாக்குற மாதிரி செஞ்சு லைட்டிங் பண்ணி அந்த காட்சியை நடத்துவாங்க. அது மக்களுக்கான காட்சி. இது அது போல கேமரா வந்துட்ட பிறகு லாங் ஷாட், க்ளோஸ் அப்ன்றது பார்வையாளனுக்கு கிடையாது. பார்வையாளன் வந்து வசனத்துலதான் க்ளோஸ் அப் போவோம், வசனத்துல லாங் ஷாட் வருவோம். ஆனா கேமரால அப்படின்னா நம்ம வந்து லாங் ஷர்ட், க்ளோஸ் அப் எல்லாமே கேமராலே வந்துருது. அதுக்கு வந்து லைட்டிங் வேணும். ஒரு காலத்துல லைட்டிங் வந்து ஆலிஜன் லேம்ப்ல தான் போடுவாங்க. எப்படி நாடகத்துல ஒரு காலத்துல வந்து பந்தத்தை கொளுத்துவாங்களோ அது போல கேமரா

0: கேமராக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ஆலைஜல் பல்பு, அது வந்து 3500 கெல்வின் ஒரு லைட்டோட இது. அந்த லைட் ஏன் 3500 கெல்வின்னாக்கா, அந்த சூரியனுடைய ஹையஸ்ட் அதாவது 12 மணி வெயில்ல அந்த 3500 கெல்வின் தான் இருக்கும், அதை வச்சுதான் லைட்டிங்கை உருவாக்குனாங்க. இப்போ வந்து எல்இடி வந்துருச்சு, நிறைய லைட்டிங் வந்துருச்சு, கேமராவும் சிசிடி கேமரா எல்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்துல லைட்டிங் அதிகமா ஏன் தேவைப்பட்டதுன்னா அது டியூப் கேமரா. அந்த டியூப் கேமரா வந்து எரிஞ்சி அந்த ஃபில்ம் பர்ன் பண்றதுக்கு லைட்டிங் நிறைய தேவைப்படும். சிசிடி கேமரா வந்ததுனால சாஃப்ட் லைட்டு கூல் லைட் எல்லாம் வந்துருச்சு. இப்போ லைட்டிங் ஏன் தேவைப்படுதுன்னா ஒரு காட்சியை சொல்லும், அதாவது ஒரு சோகமான ஒரு காட்சியை வந்து அது லைட்டிங்ல தான் நிரூபிக்க முடியும். சினிமாவில் நிறைய பார்த்துருக்கலாம், லைட்டிங் பண்ணாதான் அந்த ஒரு எப்படியோ ஒரு நம்பியார் வந்து ஆன் கத்தும் போது சோப்பு லைட் போடுவான் அவன் கோபமாகிறதுக்காக. அந்த லைட்டிங் வந்து இப்போ நிறைய மாற வந்துருச்சு, ஹாலிவுட்லாம் நிறைய டெவலப் பண்ணி அந்த லைட்டிங் தான் மாறி அதுக்கான ஃபீல் கொடுக்கறதுக்கு. அந்த காலத்துல எப்படின்னா அந்தத்தை நிக்க வச்சு ஒரு இடத்துல பண்ணுவாங்க, இந்த ஸ்டுடியோலாம் அப்படிதான் பண்ணுவோம். ஒரு அனௌன்சர் லைட் பண்றதுனா 4 லைட், ஒரு பேக் லைட், ஒரு ஃபில்லு, ஒரு கீ லைட்டு, ஒரு ஃபுல் லைட்டு, அப்பதான் ஒரு போர்ட்ரேட்டுக்கு லைட்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய 2 பாயிண்ட் டிஸ்கஷனுக்கு ஒரு 10 லைட் போடணும். அதே மாதிரி லைட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் லைட்டிங். எப்படி லைட்டிங் வந்து வீடியோக்கு தேவைப்படுதோ, இது தொலைக்காட்சி நிலையத்துல 92 ஆரம்பிச்சுது. 92 வந்து ஃபுல் ஸ்டுடியோல ஃபுல் ஆலிஜன் லைட் தான் இருக்கும், அதாவது அந்த 6 லைட்டு 7 லைட்டு போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது உடம்பு எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எல்இடி லைட்டு கூல் லைட் நிறைய வந்துச்சு, அது வந்து உடம்புல வந்து அவ்வளோ எரியாது. லைட்டிங்கும் அதோடைய காட்சி அமைப்பும் காட்சிகளும் ஹென்ஹன்ஸ் பண்ணிக்குது, அதோடைய தரத்தை உயர்த்திக்குது. கேமராவுக்கு லைட்டு முக்கியம், லைட்டுக்கு பார்வையாளனுக்கு முக்கியம். ஏன்னா லைட் இல்லைன்னா கேமரா இல்லை, காட்சி இல்லை, காட்சிக்கு லைட் வேணும். எப்படி நம்ம வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு ஒரு லைட்டிங் இருக்கு, காலையில ஒரு லைட்டிங்கு, மதியம் ஒரு லைட்டிங்கு, ஈவினிங் ஒரு லைட்டிங்கு, எல்லாத்துக்கும் ஸ்கேல் இருக்குது. அது போல நம்ம தொலைக்காட்சி நிலையத்துக்கும் இந்த லைட்டு முக்கியம். இந்த லைட்டு பார்வையாளனுக்காக இந்த லைட்டு இயங்குகிறது. இந்த லைட்டிங் மூலம் சிறப்பான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு புதுவை தொலைக்காட்சிகளையும் தருகிறது. நீங்கள் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்ட பின் அவற்றை அழகாக கோர்த்து இடையிடையே இசை சேர்த்து தேவையான படங்களை கோர்த்து எடிட்டிங் செய்து நிகழ்ச்சிக்கு நிறைவான வடிவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். அந்த வகையில் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஆர். ராம்பிரசாத் அவர்களை சந்தித்த போது,
2: அனைவருக்கும் வணக்கம். தூர்தர்ஷன் டே 1959 செப்டம்பர் 15 முதன் முறையாக ஒரு நியூஸ் புல்லட்டினை வந்து ஃபர்ஸ்ட் ஏர்ல டெலிகாஸ்ட் பண்ண ஒரு நாள். அதை வருஷம் நாங்கள் வந்து தூர்தர்ஷன் டேயா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜிக்கலி வந்து அப்போ இருந்ததை விட பெரிய அளவில் நாங்கள் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி வந்திருக்கோம். இப்போ ஒரு எடிட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி வந்து லீனியர் எடிட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது, இப்போ வந்து நான் லீனியர் எடிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அப்கிரேட் ஆயிருக்கோம். லீனியருக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எடிட் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். இப்போ அப்படி இல்லை, ஆஸ் அண்ட் வென் எங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கிடைக்க ஒரு கிளைமேக்ஸ் கடைசியில் இருக்கிறத கூட நான் முதல்ல எடிட் பண்ணி வச்சுக்குவேன். முன்னாடி இருக்கிற ஓப்பனிங் போர்ஷனை ரொம்ப கடைசியாக கூட நான் எடிட் பண்ணுவேன். அப்புறம் ஆடியோ கன்சோல்லாம் வந்து முன்னாடி செப்பரேட்டாக எங்களுக்கு வந்து அந்த லீனியர் எடிட் சூட் கூட இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்து ஹைலி இன்டகிரேட்டடாக இருக்கிறனால நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ டிபி தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து லெவல் செட் பண்ணி எங்களால் வந்து ஒரே சிஸ்டம்ல எடிட்டிங் அஸ் வெல் அஸ் சவுண்ட் ரிலேட்டட் விஷயங்களும் பண்ண முடியும். முன்ன வந்து கட் டு கட் மோட்னு சொல்லுவாங்க, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ போறது வந்து கட் பண்ணி போற ஒரு டிரான்சிஷன் மட்டும் தான் முன்னாடி இருக்கும். இதுல வந்து எங்களுக்கு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் பண்ண முடியும். ஒரு ஸ்டார் போட்டு ஒரு வீடியோல இன்னொரு வீடியோக்கு போற மாதிரி, ஒரு புக்கு வந்து சைடு திருப்புற மாதிரியான ஒரு டேர் டவுன் பண்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டிரான்சிஷன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. நாங்க லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றதுனால இப்போ வந்து கலர் கரெக்ஷன் கூட நாங்க வந்து ஒரே சாஃப்ட்வேர்ல பண்ணிடுவோம். இந்த என்எல்இலே வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரிஜினலா நீங்க நம்ம ஷூட் பண்ண கலரை விட என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற அளவுக்கான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தூர்தர்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் தூர்தர்ஷன் டே வாழ்த்துக்கள்.
1: எல்லாவற்றையும் கடந்து ஒரு நிகழ்ச்சி மிக அழகானதாக வடிவமைக்கப்பட்ட பின் அதை ஒளிபரப்ப வேண்டியது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் சீனியர் என்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பழனிமுருகன் அவர்களை சந்தித்த போது, அவர் நிகழ்ச்சிகள் எவ்வகையில் ஒளிபரப்பாகின்றது என்பதை மிக தெளிவாக கூறினார்.
3: இன்று தூர்தர்ஷன் நாள், தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இப்போ மெயினாக நாங்கள் வந்து இங்கே ரெக்கார்டிங் பர்பஸ்க்கு போகணும்னா ஸ்டுடியோவில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்லையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அதேபோல் வெளிப்புற படப்பிடிப்புக்கு இந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நியூஸ் கவரேஜ் அதெல்லாம் எது இது பண்ணிவிட்டு இங்கே ரெக்கார்டிங் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் பர்பஸ்க்கு

0: நாங்க யூஸ் பண்ணுவோம். இங்க ரெக்கார்டிங்ல மெயினா நாங்க என்ன பண்றோம்னா, இதுக்கு பேர் என்ன, வீடியோ டேப் ரெக்கார்டிங் பேரு. ஏர்லியர் டேஸ்ல வந்து என்னன்னா மேக்னெட்டிக் டேப் ரெக்கார்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் மீடியத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் மீடியம் வந்துச்சு. இந்த ஆப்டிக்கல் மீடியத்திலே சிடி டிவிடி அப்படிலாம் வந்துச்சு. நாங்க இப்ப யூஸ் பண்றத மிஷின்ல வந்து என்ன, ப்ளூரே டிஸ்க் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுவோம், பிஆர்டின்னு சொல்லுவோம். அந்த ரெக்கார்டர்ல வந்து என்ன பண்ணோம்னா, ஹை கெப்பாசிட்டி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது லாங் டியூரேஷன் கண்டென்ட்ஸை வந்து நம்ம அந்த ரெக்கார்டர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நவடேஸ் யூஸ் பண்ற ரெக்கார்டிங்ஸ்ல வந்து என்ன, இந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லைங்களா, இந்த யூஎஸ்பி டிரைவ், அந்த மாதிரி செமிகண்டக்டர் மெமரிஸ்ல வந்து இப்ப ரெக்கார்டிங் பண்றோம். இப்போ ரொம்ப மிஷின்ஸ் எல்லாமே வந்து மினியேச்சரா வந்து போச்சு. இப்போ ரெக்கார்டிங் மீடியம் வந்து ரொம்ப மினியேச்சரா வந்ததுனால, இப்போ மேலும் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால இன்னும் மினியேச்சர் சொல்லிட்டு நிகழ்ச்சிகளை வந்து நல்ல சிறப்பாக வழங்குவோம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் அலைவரிசையில் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன என்பதை குறித்து சீனியர் என்ஜினியரிங் அசிஸ்டன்ட் கே பி சரவணன் அவர்கள் கூறிய போது,
2: இன்னைக்கு தூர்தர்ஷன் தினம் வாழ்த்துக்கள். புதுவை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல இங்க தயாரிச்ச பிறகு இங்க இருந்து சென்னைக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியா அனுப்புறோம். சென்னையில இருந்து ஜிசாட் 17 சேட்டலைட்டுக்கு நம்ம சிக்னல் அப்லிங்க் ஆகுது. சென்னையும் புதுவையும் ஒரே ஃப்ரீக்வன்சில தான் அப்லிங்க் ஆகுது. 4540 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில அப்லிங்க் ஆகுது. சிம்பிள் ரேட் 6.23. இதை வந்து கேபிள் ஆபரேட்டர்ஸ்லாம் சி பேண்ட் ரிசீவர் வச்சிருக்கவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து செட் ஆப் பாக்ஸ்லையும் தராங்க. டைரக்டா சி பேண்ட் ரிசீவர்ஸ் வச்சிருக்கவங்க அப்படியே இந்த ஃப்ரீக்வன்சியில ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.
1: அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்திய ஊடக வரலாற்றில் தூர்தர்ஷனின் பங்கு மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நம்பகத்தன்மைதான் தூர்தர்ஷனின் சிறப்பு என்பது அனைவரும் அறிந்ததே. 1959 இதே நாளில் சோதனை அடிப்படையில் ஒளிபரப்பை தொடங்கிய தூர்தர்ஷன் இன்று 66வது ஆண்டை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஒளிபரப்பு நிறுவனங்களுள் ஒன்றாக திகழும் தூர்தர்ஷன் தேச வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதோடு மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை வழங்கி நேயர்களின் நெஞ்சில் நீங்காத இடத்தை பிடித்து வருகிறது என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. 66 ஆண்டுகளை நிறைவு செய்து 67வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கும் தூர்தர்ஷன் நிறுவனம் மேலும் பல சிறப்புகளை பெற்று மென்மேலும் வளர இத்தினத்தில் வாழ்த்துவோம். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம்.
3: அமைப்பு ஏ பிரியா.
4: இந்திய தொலைக்காட்சி உலகின் முன்னோடி தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் நாளையொட்டிய சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னணியில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது.

0: இனி விரிவான செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக நாடுகள் பரஸ்பர நலன் கருதி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்த ஆராய்ச்சியை வலுப்படுத்தவும், விண்வெளி, இணைய பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளம் அறிஞர்களுடனான ஒத்துழைப்புகளை உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், விவசாய சமுதாயத்தின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்பட்டு வரும் நுவாகாயி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு தமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், நட்பு ஆகியவற்றின் சிறப்புகளை உணர்த்தும் இந்த திருநாளில் பரஸ்பரம் நல்லெண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்ற பாதையில் மக்கள் நடைபோட வேண்டுமென வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது அறுவடையை கொண்டாடும் இந்த நாளில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த திருநாள் சமூக நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கும் என்றும், எஞ்சிய 10% நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கேற்பு, சமத்துவம், அரசியல் சாசன மாண்புகள் மற்றும் இணக்கமான அணுகுமுறை போன்ற உயரிய கொள்கைகளுடன் இந்தியா தனது ஜனநாயகத்தை போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜனநாயக திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், எவ்வித பேதமும் இன்றி அனைவரின் குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக பாதுகாத்து வரும் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரவாரியாக பிரித்து ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 6வது சிறப்பு தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகாலயா மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை பிரிவுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா இன்று தொடங்கி வைத்தார். ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 93 கிராமங்களைச்

0: சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றார். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிப்போருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தொற்றா நோய்கள் பரவாமல் தடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு கான்ராட் சங்மா தெரிவித்தார். கேரளத்தில் நிலவும் மின்சார பற்றாக்குறைக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். மின்சார பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உள்ளிட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆள்சேர்ப்பு தேர்வுகளை ரத்து செய்து அம்மாநில அரசின் உத்தரவுக்கு எதிரான தடையை நீட்டித்து மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தீபக் ரோஷன் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக மாநில அரசின் பதிலை 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் வழக்கறிஞர் இதுகுறித்து மாநில குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் விவரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவரது இருப்பிடம் பற்றி சரியான தகவல் தருவோருக்கு 70 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மசூத் அஸ்ஹார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிடிபடாமல் பாதுகாக்கும் நோக்கிலேயே பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக தீவிரவாதத்திற்கான நிதியுதவி தடுப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகமும் பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ளது. மசூத் அஸ்ஹார் பாகிஸ்தானில்தான் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் உறுதிபட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது கூட பஹவல்பூர் தான் அவர் பதுங்கியிருந்ததாக ஆப்கான் உளவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநியோக சங்கிலியில் காணப்படும் சவால் மற்றும் கட்டமைப்பு ரீதியான சமச்சீரற்ற தன்மை குறித்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். வர்த்தக பற்றாக்குறையை சரிசெய்து எல்லை தாண்டிய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, குஜராத்தின் கட்ச், தமிழகம், தெற்கு உட்புற கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7:25.
2: அண்ணா அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர

0: அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: இனி கேட்கலாம் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: சுபாக்கா, சுபாக்கா, என்ன பொங்கடி இவ்வளவு ஆர்வமா கூப்பிடுற? என்ன இது, கோழி குஞ்சா?
5: நல்லா பாருங்க, இது காடை குஞ்சி.
4: கோழி கறிய விடவே நிறைய பேர் இந்த காடைய விரும்புறாங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கோ?
5: என்ன இருக்கா, காடை வளர்ப்புங்கிறது குறைச்ச முதலீட்டுல குறைஞ்ச காலத்துல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலா அமையுது. இந்த காடை வளர்ப்பையே 2 முறையில வளர்க்கலாம். ஒன்னு ஆழ்கூல முறை, இன்னொன்னு கூண்டு முறை. இந்த ஆழ்கூல முறை மூலமா வளர்க்குற காடை குஞ்சுக்கு தரையில தவிடு இல்லனா வேர்க்கடலை தோலை நல்லா பரப்பி காடைய வளர்க்கலாமா. ஒரு சதுரடிக்கே 6 காடை வரைக்கும் வளர்க்கலாமா.
4: அப்ப கூண்டு முறையில,
5: இந்த கூண்டு முறை பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியா வளர்க்கறதுக்கு சிறந்த முறையே இதுதான்க்கா. 4-5 அடுக்குகள் இருக்கிற இரும்பு கூண்டுகளை பயன்படுத்தி குறைஞ்ச இடத்துல கூட அதிக காடைகளை வளர்க்கலாம்.
4: ஓ, அப்ப கூண்டுங்கிறதுனால கழிவுலாம் கீழே விழுந்துரும்.
5: சரியா சொன்னீங்கக்கா, காடைக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி. இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நோய் தாக்கம் ஏற்படாது, மருத்துவ செலவும் மிச்சமாகும். இன்னும் சொல்ல போனா ஒரே மாசத்திலேயே போட்ட முதலீடே எடுத்துடலாமா.
4: இன்னும் இதை பத்தி ஏதாவது இருந்தா சொல்லு பொங்கடி.
5: சொல்ற சுபாக்கா. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் காடை வளர்ப்புல என்னன்னா, சுத்தமான குடிநீர் எப்போதும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணுமா. ஒளியும் வெப்பநிலை பராமரிப்பு தான். அதுலயும் காடை குஞ்சுகளுக்கு வளர ஆரம்பிக்கும் போதே தேவையான வெப்பம் வெளிச்சம் இருக்குதான்னு கவனிச்சுட்டு வரணும்.
4: இதுக்கு தீவனம் எப்படி பொங்கடி?
5: பொதுவா காடைகள்னாலே அதிக புரத சத்து தேவைப்படுமா. அதுலயும் காடை குஞ்சுகளுக்கு 27% புரதமும், பெரிய காடையா இருந்துச்சுன்னா 24% புரதமும் உள்ள தரமான தீவனம் கொடுக்கணுமா. காடை குஞ்சுக்கு தீவனமா அசோலா, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இது மாதிரி பசுந்தீவனங்களா சேர்த்துக்கிட்டோம்னா காடை இறைச்சி ரொம்ப சுவையா இருக்குமா. 5 வாரம் கழிச்சு காடை நல்ல பெருசா வளர்ந்துடுமா. தன்னோட வாழ்நாள் இருக்கிற வரைக்குமே அதிகபட்சமா 400-500 கிராம் தீவனத்தை மட்டும்தான் இதை சாப்பிடுமா. இதனால தீவன செலவு குறைவா தான் இருக்கும். அப்புறம் ஆண் காடை குஞ்சுமே தேர்ந்தெடுத்து வாங்கணும்க்கா, இனப்பெருக்கத்துக்கு. ஏன்னா ஒரு ஆண் காடைக்கு 2-3 பெண் காடைகள் விகிதத்துல கூண்டுல அடைக்கணுமா. முக்கியமா ஒன்னு சொல்றேன், காடை பொதுவாவே மாலை நேரத்துலதான் முட்டை போடுமா, அதுவும் 3-6 மணி வரைக்கும்.
4: அப்ப அந்த நேரத்துலதான் நம்ம முட்டைகளை எடுக்கணும்.
5: ஆமாக்கா, அந்த முட்டைகள்லாம் சேகரிச்சு சுத்தமாவும் பாதுகாத்து வைக்கணும்.
4: எல்லாம் சரி பொங்கொடி, விற்பனை எப்படி பண்றது?
5: விற்பனை தானே, பெண் காடை 6-7 வார வயதுலயே முட்டையிட ஆரம்பிச்சிருமா. வருஷத்துக்கு 250-300 முட்டை வரைக்கும் போடுமா. அதை நீங்க முட்டையாவும் விற்பனை செஞ்சிடலாம், இறைச்சியாவும் விற்பனை செஞ்சிடலாம், இல்ல காடை குஞ்சா கூட விற்பனை செஞ்சிடலாம். நீங்க காடை இறைச்சிக்கு உள்ளூர் சந்தையிலே நல்ல வரவேற்பு இருக்குக்கா நம்ம ஊர்ல. ஏன், காடை முட்டைக்கும் தான். அதான் நீங்களே சொன்னீங்களேக்கா, நம்ம ஊர் இறைச்சி கடையில பார்த்தேன்னு.
4: ஆமா பொங்கடி.
3: கேட்டது உழவர்களுக்கு.
1: கேட்டது மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: அப்பப்பப்பா, என்ன வெயில், இருட்டி போயும் வெக்க தாங்க முடியல. பங்குனி வெயில் தான் மோசமா இருக்குன்பாங்க. ஆவணில கூடையா இந்த வெயில் அடிக்கும், ஒதுங்கி நிக்க நிழல் கூட இல்லாம.
2: என்ன பண்றது சுபா, எல்லாம் நம்ம செய்யற வேலை தான்.
1: என்ன ரேவதிக்கா, சூரியன்ட்டு இருந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்?
2: ஆமாம்மா, செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா எப்படி முறையாகும்?
1: என்ன பெரிய முறை, இப்ப என்ன சொல்ல வரீங்க?
2: சுபா, முதல்ல நம்ம வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்குறோமா, கண்ணில் படுற மரத்தெல்லாம் வெட்ட தானே செய்யறோம். பின்ன எப்படி நிழல் கிடைக்கும், வெயில குறைக்கும், குளுமையான காத்து கிடைக்கும், மழை வரும்?
1: ரேவதிக்கா, இத நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன பண்றது? எல்லாரும் இதே மாதிரி யோசிக்கணும்ல.
2: எல்லாரும் யோசிக்கணும் தான். இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில மரப்பயிர் சாகுபடியை பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா இடையர்காடு என் மரகதம் அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்களா, அதையாவது கேட்கணுமா இல்லையா?
1: அப்படியா, அப்ப எல்லாரும் கேட்பாங்கக்கா, நம்மளும் கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சிய.
3: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நமது காரைக்கால் பண்பலை கிசான் வாணி நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு உழவர்களை கண்டறிந்து அவர்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பெற்று அதை மற்ற விவசாயிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு பெண் விவசாயி, அவங்க ஆடு வளர்ப்பு, தென்னை மரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களே அவங்களை அறிமுகப்படுத்திக்குவாங்க. வணக்கம் அம்மா.
4: வணக்கம் அம்மா,
3: பத்தி சொல்லுங்க.
4: என் பெயர் மரகதம் நந்தகுமார். தேத்தாக்குடி கிராமத்திலிருந்து வேதாரண்ய வட்டத்திலிருந்து வந்திருக்கேன், நாகப்பட்டினம் மாவட்டம்.
3: சரிங்கம்மா, நீங்க விவசாயம் வந்து எப்படி இந்த துறையில வரணும்னு விருப்பப்பட்டீங்க? இப்ப நிறைய பெண் விவசாயிகள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அந்த வகையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்படுது விவசாயத்துறையில?
4: அப்பாலாம் விவசாயம் பண்ணினாங்க, அதனால அந்த முறையில கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலயும் விவசாயம் அதிகமா இருந்துச்சு, அதனால விவசாயத்தை பத்தி ஒரு ஆர்வம் வந்துச்சுமா.
3: வயசுல இருந்து என்னென்ன மாதிரி விவசாயத்தான் நீங்க உங்க அப்பா கூட போயிட்டு ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணிருப்பீங்க? அமரியன், உங்களோட அனுபவங்களை சொல்லுங்களேன். சின்ன வயசுல இருந்தே சொல்றீங்க, அந்த அனுபவங்களை சொல்லுங்க.
4: சின்ன வயசுல அப்பா வீட்டுல நிறைய தென்னந்தோட்டங்கள், அப்பா கூட தென்னம்பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறது, இயற்கை உரங்கள் வைக்கிறது, இப்படி பார்த்து அப்பா கூட எல்லாமே நான் பண்ணதுனால எனக்கு அது ஆர்வம் அதிகமாயிருச்சுமா.
3: அதிகமாயிருச்சு. உங்க கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: விவசாயம் தான் பாத்துட்டு இருக்காங்க.
3: அப்போ நீங்க திருமணத்துக்கு பிறகு வந்து இங்க கத்துக்கிட்ட விவசாயத்தை அங்க போய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க?
4: ஆமா.
3: சரி, இப்போ வந்து முக்கியமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட மெயின் இதுன்னு சொன்னா என்ன பண்றீங்க?
4: தென்னை மரம், மாமரம் இதெல்லாம் பயிரிட்டு வளர்த்துட்டு வரோம்.
3: மரப்பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து தென்னை மரமும் மாமரமும் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்க கணவர் வீட்ல?
4: ஆமா.
3: எத்தனை தென்னை மரம் வச்சிருக்கீங்க?
4: கிட்டத்தட்ட ஒரு 50 மரங்களுக்கு மேல வச்சிருக்கோம்.
3: மரங்கள் வச்சிருக்கீங்க, அதே மாதிரி மாமரங்கள்?
4: மாமரம் வச்சிருக்கோம், ஒரு 25-26 மாமரங்கள் வச்சிருக்கோம்.
3: உண்மையுமே வந்து தென்னை மரம் வந்து இப்ப ஒரு விவசாயம் போய் திருச்சு எங்களுக்கு வந்து மழை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லாம தென்னை மரம் எந்த நேரத்திலயுமே வந்து நமக்கு வந்து ஒரு பணத்தை கொடுக்கும், ஒரு வருமானத்தை கொடுக்கும். பொதுவா சொல்லுவாங்க, அதாவது தென்னை மரம் வந்து இளநீர் கொடுக்கும், அந்த மாதிரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க தென்னை மரத்தை தான். அந்த தென்னை மரத்தை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க, 50 மேற்பட்ட தென்னை மரங்கள் வச்சுட்டு இருக்கு. தென்னை மரம் பராமரிப்பு பத்தி சொல்லுங்க, ஏன்னா வந்து நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்காங்க, நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க சில முறைகளை கடைபிடிப்பீங்க, உங்களோட பார்வையை நீங்க எப்படி தென்னை மரங்களை வந்து எப்படி பராமரிக்கிறீங்க, அந்த விஷயங்கள் வந்து நீங்க?
4: தென்னை மரம்ங்கிறது நம்ம தென்னம்பிள்ளைய வச்சு இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தணும். அப்ப தென்னை மரம் வளர்ந்து அது ஒரு குடை மாறி வரும், அந்த குடை மாறி அந்த மட்டை வருதோ அந்த இடத்துலதான் உரம் வச்சு தண்ணி ஊத்தணும். அந்த தென்னை மரம் அடி வேறு, அது ஸ்ட்ராங்கா அந்த ஊன்றி நிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனா உரங்களை கவரத்துக்கு அந்த மரங்கள் அந்த வேர்கள் கிடையாது. ஆனா அந்த மட்டைகள் குடை மாறி வந்து எந்த இடத்துல அந்த முனி மட்டை இருக்கோ அந்த இடத்துலதான் உரங்களையும் வச்சு தண்ணியும் பாய்ச்சினாதான் தென்னை மரம் அதிக காய்ப்புகளை கொடுக்கும்.
3: அதாவது வேரை விட அந்த மரங்கள் வந்து அந்த இலைகள் வர இடத்துக்கு நேரா நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் என்ன பராமரிப்பு பண்றீங்க, எல்லாத்தையுமே நீங்க சொல்லுங்க.
4: அதாவது நெட்டை மரம், குட்டை மரம், கலப்பின மரம்னு 3 மரம்
3: இருக்கு. மூணுமே வச்சிருக்கீங்க?
4: ஆமா, மூணுமே வச்சிருக்கோம். அந்த நெட்டை மரம் அப்படிங்கிறது கிழக்கு கடற்கரையில நெட்டை மரம் பரவலா பயன்படுத்திட்டு வரோம். இதுதான் வாழ்நாள் முழுவதும் அதிகமா இயங்கக்கூடிய நெட்டை மரம்னு சொல்லலாம். இப்ப நெட்டை மரம்ங்கிறது 20 வருடங்களுக்கு மேல 90 வருஷம் வரைக்கும் அது வந்து காய்க்கும். அது 90 வருஷம் வரைக்குமே உயிர் வாழும், 100 வருஷம் கூட இருக்கும். ஆனா குட்டை மரம் அப்படி கிடையாது. குறுகிய காலத்துல அது குறுகிய காலத்துல காய்ச்சிட்டு குறுகிய காலத்துல போயிடும். ஆனா நெட்டை மரம்ங்கிறது 100 வருஷம் வாழும்,

0: ஆனா ஒரு மரம் 200-250 காய்களை கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த தென்னை மரங்கள் பயனுள்ளதா இருக்கும்.
1: இப்ப வந்து அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சறது, அது அப்புறம் உரம் போடுறது, அதை பத்தி எல்லாமே சொல்லுங்க.
0: உரம்ங்கிறது சாணம் இது மாதிரி இயற்கையான உரங்களை தான் போடணும். அது பூச்சி அடிச்சுட்டா கூட இயற்கை முறையில தான் நம்ம வந்து பயன்படுத்தணுமே தவிர ரசாயனம் கலந்ததோ அல்ல கடையில வாங்கி வைக்கிற மருந்தையோ இப்படி தென்னை மரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது.
1: நீங்க வந்துட்டு ஒரு தடவை கூட ரசாயனம் கலந்த இது வந்து
0: பயன்படுத்தலாமா?
1: அந்த இயற்கை இதெல்லாம் நீங்களே செய்றீங்களா?
0: ஆமா, இயற்கை இயற்கையான அங்க நம்ம வீட்டுல என்ன கிடைக்குதோ அதை தான் அந்த தென்னை மட்டை படுற இடத்துல குழி வெட்டி நாங்க புதைக்கிறோம். தென்னை மரத்துக்கும் அதுக்கும் 100 அடி வித்தியாசத்துலதான் தண்ணி பாய்ச்சி உரம் வைக்கணும். மரத்துக்கு கீழேயே உரங்களையோ தண்ணியோ பாய்ச்சினா பெரிய மரமா இருந்தா ஒரு மரக்கா வரைக்கும் கூட அந்த புதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்து அடிக்காதுமா. அந்த உப்புல அவ்வளவு தன்மை இருக்கு. பூச்சி அடிச்சிட்டாலே உப்பு வைக்கணுமா? அதிகமான தண்ணி அளவு கொடுத்தாலே அதுல வந்து கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடும். வேறு பகுதியில நம்ம தண்ணி கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா மரத்துல வந்து கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கரையான் பிடிக்கிறதுக்கு காரணமே நம்ம தண்ணி பாய்ச்சறது தான். தண்ணியை வந்து 100 அடி அளவுல எட்டி பாய்ச்சிட்டா அந்த கரையான் பிடிக்கிற வாய்ப்பு வராது. அங்க நமக்கு கரையான் பிடிச்சா தேங்காய் செருக்க ஆரம்பிச்சிடும், மரங்கள் சாக ஆரம்பிச்சிடும், அப்புறம் தண்ணி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். கரையான் வரத்துக்கு நம்ம தண்ணிய தென்னை மரத்துக்கு எப்பயுமே மாமரம் மாதிரி தென்னை மரத்துக்கு வந்து எட்டி தான் தண்ணி வந்து பாய்ச்சணும்.
1: அது வந்து எப்பவும் ஈரப்பதமா வச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து
0: கரையான் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமா?
1: இப்ப இந்த மாதிரி ஊடு பயிர் போடுவீங்களா நீங்க? தென்னை மரத்துக்கு நடுவில் வெறும் தென்னை மரம் மட்டும் தான் வச்சு?
0: தென்னை மரம் மட்டும் தான் வச்சிருக்கோம்.
1: ஊடு பயிர்லாம் அதுவும் போடுறது. இப்ப வந்து தென்னை மரத்துக்கு ஏதாச்சும் அரசு மூலமா மானியமோ அதோ வாங்கி அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா?
0: இது வரைக்கும் லோன் வாங்கினதுல நாங்க சொந்தமா தான் பண்ணிட்டு வரோம்.
1: இப்ப இன்னொன்னு வந்து இந்த கேவிக்கே அவங்களா இருக்காங்க இல்லைங்களா, ஒரு ஒரு இடத்துலயும் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இதுக்கான பயிற்சி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? தென்னை
0: எங்க ஊர்ல மகளிர் திட்டம்னு இருக்கு, அது மூலியமா தென்னை மரம் பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கோமா.
1: அதன் மூலமா என்ன கத்துக்கிட்டீங்க
0: நீங்க? அது மூலமா தென்னை மரத்தை எப்படி பராமரிக்கிறது, பூச்சி வராம எப்படி இருக்குது, இந்த எப்படி தண்ணி இருக்கு, இது எல்லாமே மகளிர் திட்டம் மூலமா எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்கம்மா. ஒரு சீசன் வரும், அப்புறம் கார் காலம், மழை காலங்கள்ல ஒரு சீசன் காயும். ஆனா இப்ப வந்து மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு, ஆனா விலை போகலமா. ஏன்னா இதை ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா 2 ரூபாய்க்கு கூட இந்த வாட்டி எடுக்கல. கிட்டத்தட்ட மாமரம் குத்தவை எடுத்தவங்களும் சரி நாங்களும் சரி, இப்ப மாமரம் வச்சு அதை விக்கிறதுக்கு வியாபாரிட்ட போய் போகும்போது 2 ரூபாய்க்கு கூட அதை எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. எதனாலன்னு தெரியல, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் ஏற்பட்டுட்டு, இந்த வருஷம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். மாங்காயை வைக்க முடியாம அப்படியே மாமரத்துக்கு கீழே அழுகி விழுந்து அது மாதிரி எல்லாம் போயிருச்சு மாங்காய் கொட்டி. ஏன்னா 2 ரூபாய்க்கு கொடுக்கறதே கொடுக்காமலே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நிலவை ஏற்பட்டு எங்களுக்கு விவசாயம் நாங்க பாதிக்கப்பட்டுட்டோம். மா விலை இருந்தா தானே எங்களுக்கு, நாங்க இவ்வளவு தரம் எல்லாம் பாடுபட்டு இயற்கை உரங்களை வச்சு எல்லாமே பண்ணி இயற்கை முறையில கொடுக்கற மாங்காயை கூட வியாபாரி எடுக்கலன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இயற்கை உரத்துக்கும் செயற்கை உரத்துக்கும் என்ன உங்களுக்கு மாறுபாடு தெரியுது? அதனால என்ன பயிர்களுக்கு நன்மைன்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது அந்த சீசன்ல மட்டும் மருந்து அடிச்சோம்னா அந்த சீசன்ல மட்டும் காய்ச்சிட்டு மத்த நேரம் காய்க்காம போயிடும். ஆனா மருந்து அடிக்காமலே நம்ம இயற்கையாவே எப்பயுமே இருக்கிறது வந்து எப்பயுமே காய்க்கும் அந்த மாமரம்.
1: எப்பயுமே காய் கொடுத்துட்டே இருக்கும்,
0: எப்பயும் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
1: சீசன் மட்டும் இல்லாம எப்பயுமே காய் கொடுக்கும். இப்ப நீங்க வந்து மாமரம் காய்க்கும் போது மாங்காவா கொடுத்துருவீங்களா பழமா கொடுத்துருவீங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா போன வருஷம் நல்லா பண்ணிருக்கோம்
0: இல்லீங்களா? காயாவே பறிச்சு கொடுத்துருவோம்மா, காயாவே பறிச்சு மூட்டை கணக்குல கொடுத்துருவோம், கிலோ கணக்குல நிறுத்து கொடுத்துருவோம். கொடுக்கும் போது நமக்கு நல்ல லாபம் வரும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப நட்டத்தை ஏற்படுத்திடுச்சு.
1: அதுக்கு என்ன காரணம் தெரியல, நிறைய பேர் விளைவிச்சிட்டாங்க.

0: அந்த காரணமா இல்ல மாங்காய் விரும்பி வாங்கல?
1: இல்ல, நிறைய பேர் வந்து இயற்கைய பயன்படுத்தாம மருந்து அடிச்சதுனால வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் மருந்து அடிச்ச மாங்காய் வேண்டாம், எங்களுக்கு இயற்கையான மாங்காய் வேணும்னு சொல்லி இயற்கையா பண்ண நாங்களும் பாதிக்கப்பட்டுட்டோம். இதுதான் காரணம்,
0: விலை வந்து அதனால
1: குறைவாயிருச்சு.
0: அதுதான் முக்கியமான.
1: இப்ப மாமரத்தை பொறுத்த வரைக்கும் நிமோனியா வச்சிருக்கோம், செந்துரா வச்சிருக்கோம், பங்கனப்பள்ளி வச்சிருக்கோம். பங்கனப்பள்ளி எல்லாம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படி எல்லா மாமரமும் ஒட்டு மரம், நீலமாங்காய், நீலமாங்காய் எல்லாம் குழம்புக்கு போட்டா அந்த காலத்துல சொல்லுவாங்க, குழம்புக்கு ஒரு மாங்காய் போட்டு வச்சா போதும் குழம்பே நல்லா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி மாங்காய் வகைகள் நிறைய வச்சிருக்கோம்.
0: மாமரம் தென்னை மரம் தவிர்த்து வேற என்ன மாதிரி? எலுமிச்ச மரம், அந்த மாதிரி வேற ஏதாச்சும் மரங்கள்?
1: எலுமிச்ச மரம் வச்சிருக்கோம், எலுமிச்ச மரம் நிறைய விலை போகும்.
0: அது எந்த காலத்திலுமே வந்து
1: காய்ச்சிட்டு இருக்கும், எப்பயுமே காய்ச்சிட்டு இருக்கும். பல வகையான ஆடுகள் நம்ம இந்தியாவில இருக்கு, ஆனாலும் இங்க அதிகமா வளர்க்கறது கொடியாடு தான் அதிகமா வளர்க்கறாங்க. அதுதானே நம் வாழ்வில் கால்நடைகள் பெரும் கொடை, என்னாடும் அப்படின்னு நடமாடும் வங்கியே நம்முடைய கால்நடைன்னு சொல்றாங்கம்மா.
0: கண்டிப்பா.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ரேவதி அக்கா, நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி தாலுக்கா இடையர்காடு என் மரகதம் அவங்க. ஒரு இயற்கையான சூழல் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி மரம், ஆடு, கோழி, மீன் வளர்ப்பு இப்படின்னு இயற்கையோட சேர்ந்து அருமையா விவசாயம் செஞ்சுட்டு வராங்க பாருங்க. இவங்க
3: எல்லாத்துலயும் ஒரு ஆதாயமும் கிடைக்கிற மாதிரி நல்ல திட்டமிட்டே செய்யறாங்கன்னு சொல்லலாம். அதுலயும் பாரு, மரப்பயிர் சாகுபடியா தென்னை மரம் 50 வச்சிருக்காங்களாம், மாமரம் 25 வச்சிருக்காங்களாம். இது எல்லாமே இயற்கை உரத்தை பயன்படுத்தி அப்படிங்கறதுதான் கூடுதல் விஷயம்.
2: கவனிச்சுக்கா, அதுலயும் நெட்டை தென்னை மரம் 90 வரைக்கும் வருமாமே.
3: வர்றது மட்டும் இல்ல சுபா, 200-250 காய்கள் வரைக்கும் காய்க்குமா.
2: ரேவதிக்கா, இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
3: என்னத்த சொல்ற சுபா, அவங்க சொல்ற பல விஷயம் நமக்கு தெரியாத விஷயமா தானே இருக்குது.
2: அதுலயும் குறிப்பாக்கா தென்னைக்கு தண்ணி எப்படி விடணும்னு சொன்னாங்கல்ல, அத சொல்றேன்.
3: ஆமா ஆமா, தென்னை மரத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் தூரத்துலதான் தண்ணிய பாய்ச்சணுமா. பக்கத்திலேயே குழி அமைச்சு தண்ணிய விடுறது பூச்சி அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா பாரு.
2: ஒருவேளை அப்படி பூச்சி வந்துட்டுனா கூட அதை எப்படி இந்த உப்பை வச்சு கட்டுப்படுத்துறதுன்னு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தாங்களே.
3: இன்னொரு விஷயம் சுபா, இவங்க தென்னை மரத்தையும் மாமரத்தையும் ஒப்பிட்டும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க பாரு. எது வருஷம் முழுக்கும் நமக்கு பயன் தரும், எது விட்டு விட்டு பயன் தரும் அப்படின்னு.
2: எதுக்கா, இந்த மாமரம் 2 காய்க்கும்னு சொன்னாங்களே, அதை தானே அப்படி சொல்றீங்க?
3: அதே தான்.
2: சரிக்கா, அவங்க பேசின விஷயத்தையே நம்ம ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தா அடுத்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னு தெரியாம போயிடுமே.
3: அதை எப்படி விடுவோம் சுபா, தொடர்ந்து கேட்டுருவோம்ல.

0: கால்நடையில வந்து நீங்க ஆடு வளர்க்குறீங்க, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
1: கிட்டத்தட்ட ஒரு 50 ஆடுகளுக்கு மேல இருக்குமா.
0: நீங்க அந்த பரண்மேல அந்த வரை இந்த ஆடெல்லாம் வந்து அந்த பரண்மேல வளர்க்க முடியும்? ஏன்னா சில ஆடுகள்
1: நார்மலா கொட்டாயி போட்டு இது மாதிரி வளர்க்கலாமா?
0: நார்மலா போட்டு மேய்ச்சலுக்கு எல்லாம் கூட்டு போவீங்களா?
1: மேய்ச்சல் பின்னாடி வயல் இருக்கு, ஒரு 3-4 மேய்ச்சலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவோமா.
0: அப்புறம் இப்ப வந்து என்னென்ன மாதிரியான அதுக்கு உணவு அதெல்லாம் வந்து நீங்க கொடுக்கறீங்க, இல்ல ஸ்பெஷலா நீங்க ஏதாச்சும் வந்து பண்றீங்களா?
1: இல்லம்மா, வயல்ல இருக்க பில்லு அதை இல்லாம வேப்பந்தழ சவுக்கதழ இது மாதிரி தழைகள் போட்டாலே நெட்டு வளர்ந்துருமா, அதனால அதிக லாபம் தான் வருதுமா.
0: ஆடுகளால உங்களுக்கு லாபம் தான்,
1: ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 1,00,000 ரூபாய் வரைக்கும் அது குட்டி போடுது. மேக்சிமம் அந்த கிடாங்கிறது 18 மாதங்களுக்கு மேலதான் இன்னொரு ஆட்டோட இணைப்பெருக்கம் செய்ய முடியும். கிடா குட்டியை பொறுத்த வரைக்கும், பெண் குட்டியை பொறுத்த வரைக்கும் 5 மாசங்களுக்கு பிறகுதான் ஒரு ஆண் கிடாவோட இனப்பெருக்கம் செய்யறதுக்கு நம்ம உடனும்மா. அதுதான் அந்த ஆடு வளர்ச்சிக்கு ஒரு முறைங்கிறது இதுதான். ஆடு ஆட்டுப்பால் வந்து அந்த காலத்துல குடிச்சாங்க, எங்க பாட்டியெல்லாம் எனக்கு ஆட்டுப்பால் கொடுத்தா வளர்த்தாங்க, அதனாலதான் இன்னும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். இப்ப உள்ளவங்களாம் ஆட்டுப்பாலை பயன்படுத்துறது இல்ல, அந்த ஆட்டுப்பால் ரொம்ப தெம்பா இருக்கு. ஆட்டுப்பாலை குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து.
0: பயன்படுத்திட்டு இருக்கோம், விலை அதிகம் இல்லையா மாட்டுப்பாலை விட?

0: இல்லம்மா, வயல்ல இருக்க பில்லு அதை இல்லாம வேப்பந்தழை சவுக்க தழை இது மாதிரி தழைகள் போட்டாலே நெட்டு வளர்ந்துரும்மா. அதனால அதிக லாபம் தான் வருதுமா.
1: ஆடுகளால உங்களுக்கு லாபம் தான்.
0: ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 1,00,000 ரூபாய் வரைக்கும் அது குட்டி போடுது. மேக்சிமம் அந்த கிடாங்கிறது 18 மாதங்களுக்கு மேலதான் இன்னொரு ஆட்டோட இணைப்பெருக்கம் செய்ய முடியும். கிடா குட்டியை பொறுத்த வரைக்கும், பெண் குட்டியை பொறுத்த வரைக்கும் 5 மாசங்களுக்கு பிறகுதான் ஒரு ஆண் கிடாவோட இனப்பெருக்கம் செய்யறதுக்கு நம்ம விடணும்மா. அதுதான் அந்த ஆடு வளர்ச்சி ஒரு முறைங்கிறது இதுதான். ஆடு ஆட்டுப்பால் வந்து அந்த காலத்துல குடிச்சாங்க. எங்க பாட்டி எல்லாம் எனக்கு ஆட்டுப்பால் கொடுத்தா வளர்த்தாங்க. அதனாலதான் இன்னும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். இப்ப உள்ளவங்க எல்லாம் ஆட்டுப்பாலை பயன்படுத்துறது இல்ல. அந்த ஆட்டுப்பால் ரொம்ப தெம்பா இருக்கு. ஆட்டுப்பாலை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்ங்கிறதான் என்னுடைய கருத்து. ஆமா, பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: விலை அதிகம் இல்லையா மாட்டுப்பாலை விட?
0: மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் யாரும் விக்கிறது இல்ல. யாருமே அந்த ஆட்டுப்பால பயன்படுத்துறது இல்ல. அதை பயன்படுத்தினா நல்லா இருக்குமா? ஆமாமா, அதான் நாங்களும் பின்பற்றிட்டு வரோம். வருங்கால குழந்தைகளும் பின்பற்றணும்ங்கிறதுக்காக தான் இதை சொல்றோம்.
1: அதனால உங்களுக்கு என்னென்ன சத்து கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டா கூட, ரத்தங்கள் அதிக அளவு போயிட்டா கூட, அந்த முன்னாடி சாப்பிட்ட அந்த ஆட்டுப்பாலோடைய அந்த ரத்தம் கம்மி அளவுல இருந்தா கூட அது நமக்கு அணுக்கள் அதிகமாகி நமக்கு உயிர் படைக்கிறதுக்கு கூட ஒரு விபத்து ஏற்படும் போது இது காரணமா இருக்குமா? ஆட்டுப்பால் நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் இந்த ஆட்டுப்பால் தான் முக்கிய காரணமா இருக்கு.
1: ஆட்டுப்பால் கறந்து விற்க மாட்டாங்க இல்லைங்களா? அது அளவு கம்மியா தானே கிடைக்கும். மாட்டுப்பால் அளவுக்கு அதிகமா கிடைக்காது.
0: கொஞ்சமா போட்டா கூட குழந்தைங்களுக்கு கூட வீட்டுல பயன்படுத்தலாமா?
1: நம்ம வளர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: நம்ம வளர்த்து அந்தந்த குடும்பத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அந்த ஆடுகளுக்கு வந்து உடல் நலம் இதுவா இருக்கும் போது மாதிரி மருத்துவர்கிட்ட எப்படி கூப்பிட்டு போறீங்க? என்னென்ன மாதிரி முன்கூட்டி
0: பக்கத்திலேயே கால்நடை மருத்துவர் இருக்காரு, கூப்பிட்டு வந்து நாங்க உடனே பார்த்து ஊசி போட்டுருவோம். நோயெல்லாம் அதிகமா பரவுறதுல அந்த சைடு நோய் பரவினாலும் உடனே வந்து டாக்டர் பார்த்து உடனே அது ஊசி போட்டுருவோம்.
1: நீங்களும்
0: பாத்துக்கோ.
1: அந்த குழம்புல எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கும்
0: இல்லைங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி விடுறது. இது மாதிரி ஆட்டை மிகவும் ஒரு குழந்தை எப்படி வீட்டுல வளர்க்கறோமோ அது மாதிரிதான் ஆட்டை வளர்க்கணுமா?
1: 50 ஆடு வளர்க்குறீங்க, இப்ப நீங்க எப்படி ஆள் வச்சு பாத்துக்கிறீங்களா?
0: இல்ல, வீட்டுல உள்ளவங்க தான் பாத்துக்கிறோம்.
1: வீட்டுல உள்ளவங்க தான் பாத்துக்கிறீங்க. அதாவது வெளியாடுகளை யாரும் வச்சு பாத்துக்கல. பட்டி மாதிரி நீங்க இது பண்ணிட்டு அந்தந்த வச்சு
0: கொட்டாயி மாதிரி போட்டுக்கிட்டு கொட்டாய்க்குள்ள வளர்க்கறோம். வயல்ல மேய்ச்சிட்டு வந்து தடை போட்டு இந்த மாமரமும் தென்னந்தோப்பும் இல்லையா அந்த நிழல்லயே கட்டிடுவோம். பகல்ல மழைக்காலங்கள்ல மட்டும்தான் கொட்டாயில கட்டுவோம்.
1: அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆடு வளர்க்கறதுல நாய்த்தொலை எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, மாதிரி எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: 4 பக்கமும் கம்பி வேலி போட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு அந்த நாய் வர்றதுக்கு வழி கிடையாது.
1: கேட்கும் போது சில பேர் மேய்ச்சலுக்கு போச்சு, நாய் கடிச்சு போச்சு அப்படின்னு
0: நிறைய இடத்துல நாய் ஏரியில கட்டுவாங்க, கடிச்சிரும் இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா அது இயற்கையா நடக்கிறது, எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி. ஆனா ஆடு ஓட்டிட்டு போகும்போது நம்ம 50 ஆடுங்கும் போது பக்கத்திலே நின்று பராமரிக்கணுமா? அப்பதான் அந்த ஆடு மேயும் அந்த நாய் தொலைகள்ல தான் நம்ம பாதுகாக்க முடியும்.
1: ஒவ்வொரு குட்டியும் வந்து இந்த ஆடு போடும் போது எவ்வளவு நாள் இருந்தா கறிக்கு கொடுத்துருவீங்க? அந்த மாதிரி தானே பண்ணுவீங்க?
0: ஆமா, 1 வருஷம் ஆன பிறகுதான் நாங்க அதை விற்பனைக்கே கொடுப்போமா.
1: அது வரைக்கும் எத்தனை குட்டிகள் போடுது?
0: ஒரு ஆடு 2 குட்டி, 6 மாசத்துல குட்டி போட்டுரும் ஆடு.
1: அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு நீங்க
0: மறுபடியும் அந்த
1: இனப்பெருக்கம் பண்ணுவீங்க. அப்புறமா எப்ப அது கடைசியா வந்து நீங்க கொடுத்துருவீங்க?
0: ஆடு எப்பயுமே 1 வருஷம் 2 வருஷத்துல கிடாவை சேர்த்து கொடுத்துருவோமா.
1: ஒருத்தர
0: போய் ஒரு வேலைக்கு போனோம்னா சம்பளம் வாங்கி அடிமையா தான் வாழணும். இத நாமே முதலாளி நாமே எல்லாம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு 50 ஆடு வச்சிருந்தா நமக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலதான் லாபம் கிடைக்கும். அப்படிங்கும் போது நாமளே அதை பண்ணலாம் அப்படிங்கறத என்னுடைய ஒரு கருத்தா இருக்குமா?
1: நம்மளே பராமரிக்கலாம், நமக்கு குடும்ப லீவ் போட்டுக்கலாம்,
0: லீவ் போட்டுக்கலாம்,
1: ஓய்வு எடுத்துக்கலாம்,
0: ஓய்வு எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம்.
1: காசு நம்ம கையில இருக்கும்,
0: கையில இருக்கும்,
1: மாதம் வரைக்கும் காத்திருக்காங்க.
0: மாதம் வரைக்கும்
1: உங்களுக்கு காசு வேணா கூட நீங்க ஒரு ஆடு கொண்டு போய் முடியாத ஆடோ ஏதோ நீங்க விக்கிற மாதிரி இருந்தாலும் விற்பனை பண்ணலாம்,
0: வித்துக்கலாம் உடனே.
1: அந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு,
0: இப்ப டக்குன்னு நமக்கு உடம்பு சரியில்லையா ஒரு ஆட்டை வித்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகலாம். அது நம்மளுடைய இது. ஒருத்தர வேலை பார்த்தாலும் அவங்க மாசம் முடிஞ்சுதான் காசு கொடுப்பாங்க.
1: அந்த மாதிரி, அதாவது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வீட்டுல இருக்க
0: பெண்கள் எல்லாம் கண்டிப்பா ஆடு வளர்க்கணுமா?
1: வேலைக்கு போனா குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தையும் பாத்துக்கலாம், வியாபாரத்தையும் பாத்துக்கலாம். நீங்க சொல்றீங்க, மத்தபடி நீங்க எந்த வேலைக்கும் போல, இந்த ஆடு அந்த வியாபாரம் விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கீங்க?
0: ஆமா ஆமா.
1: சரி, மாடு வளர்க்கறீங்களா?
0: மாடு வளர்க்கலாமா? ஆடுதான்.
1: கோழி?
0: கோழி வளர்க்கறோமா?
1: கோழினா நாட்டுக்கோழியா?
0: ஆ, நாட்டுக்கோழி.
1: எத்தனை கோழி வளர்க்குறீங்க?
0: ஒரு 25 கோழி போல வளர்க்குறோம். அதுவும் அந்த கம்பி வேலிக்குள்ளதான் விட்டுருக்கோம், கூண்டு அடைச்சி வச்சிருக்கோம். இந்த வீட்டுல இருக்க அரிசி சோறு இது மாதிரி தண்ணி இயற்கை இதுதான் கொடுக்கறோமே தவிர தீவனம் வாங்கி வந்து போறது இல்ல. அது முட்டை எடுத்து அதை விற்பனை பண்றோமா?
1: முட்டை விற்பனை கறிக்கோழி தண்ணி
0: 12 ரூபாய்க்கு நாட்டு முட்டை போகுதுமா?
1: 12 ரூபாய் ஒரு முட்டை. அதுக்கு வந்து நீங்க எதுவுமே வந்து வெளியில இருந்து
0: தீவனம் எதுவும் இல்லாமா?
1: நீங்க சாப்பிடுற அந்த இது அரிசி
0: அரிசி குருணை இது மாதிரிதான் கொடுக்கறோம்.
1: மத்தபடி மேய விட்டீங்கன்னா
0: அந்த தென்னந்தோப்பு மாந்த

0: பிள்ளைகளா இருக்க புழுக்கள்லாம் அந்த கோழியை வந்து சிகிச்சை எடுத்துரும்.
1: அதே மாதிரி நோய் தாக்கும் போது என்ன மாதிரியான இதெல்லாம் பண்றீங்க கோழிகளுக்கு?
0: அது வந்து டாக்டர்கிட்ட சொட்டு மருந்து கொடுப்பாங்க. நோய் வருதுன்னா முன்னாடியே அலோன்ஸ் பண்ணிட்டு அந்த பஞ்சாயத்துல அந்த சொட்டு மருந்து எல்லாம் வாங்கியாந்து சேஃப்டியாக வச்சிருப்போம். தண்ணீர்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த ரெண்டு சொட்டு தண்ணீர்ல அந்த மருந்தை ஊத்தி கொடுத்துருவோம். அதனால நோய் வராதுமா.
1: அந்த மாதிரி வந்து நோய் பாதுகாப்பை வந்து கோழிகளுக்கு கடைபிடிக்கிறீங்க. வேற என்ன மாதிரியான விவசாயம் பண்றீங்க? இப்ப தென்னை மரம், மாமரம், ஆடு, கோழி சொல்லிட்டீங்க. வேற என்ன மீன் ஏதாச்சும்
0: மீன் வளர்க்குறோமா?
1: வளர்க்குறீங்களா? அதாவது இவ்வளவு இருக்கு நமக்கு.
0: மீன் வளர்க்குறோம்னா எங்களுக்கு எங்களுக்கு எங்கள்கிட்ட குட்டை கிடையாது. ஊராட்சியில போய் நாங்க அதை குத்தவை எடுத்து மீன் வாங்கி கெண்டை
1: மீன்
0: அதுல விட்டு வளர்த்து அதை மறுபடி ஏவாரிட்ட கொண்டு போய் கொடுக்கறோம். அதுக்கும் நாங்க வீட்டுல இருந்து சாதம் அடிச்சுதான் கொண்டு போய் கொட்டுறோம். உரம் வாங்கி அது ஏன்னா குளிக்கிற குளம் அது வீணா போயிடும். மக்கள் குளிக்கிறது தோல் நெய்லாம் பரவிடும் சொல்லிட்டு வீட்டுல இருந்து சாதம் அடிச்சுதான் எடுத்துட்டு குளத்துல போட்டு மீன் வளர்க்கறோமா.
1: நீங்க தனியா குளம் வெட்டி செய்யற அளவுக்கு இப்ப ஒரு இது இருந்தாலே பண்ணலாம் இல்லீங்களா?
0: ஆமா, அதுக்கு ஒரு பண்டு வேணுமா? அதனால பண்ணல.
1: புரியல.
0: வயல் இருக்கு, அது குளம் வெட்டுறதுக்கான செலவு ரொம்ப வேணும்.
1: அதுக்கு வேணும். எதிர்கால திட்டம் வச்சிருக்கீங்க?
0: வச்சிருக்கோம். பின்னாடி வயல் இருக்கு, அதை வெட்டி குளம் வளர்த்து மீன் வளர்க்கணும். ஏன்னா குத்தவை காசு கொடுத்து ஒரு வருஷத்துக்கு குத்தவை எடுத்து மீன் அதுல கொண்ட விட்டு வளர்க்கறோம். இப்ப நம்ம சொந்த குளமா இருந்தா நம்ம நிறைய என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்,
1: வளர்க்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். வெளி இன்னொருத்தவங்க கவர்மெண்டோடதுன்னு சொல்லும் போது நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்.
0: ஆமா,
1: அது இல்லாம நம்ம வீடுனா நம்ம பக்கத்திலேயே பாத்துக்கலாம் எல்லாம். இப்ப என்னென்ன அந்த குளத்துல கெண்டை மட்டும் தான் பண்றீங்க?
0: கெண்டை, சிலைப்பி, வவ்வால் இதெல்லாம் வாங்கியாந்து விட்டு 20 ரூபாய்க்கு குஞ்சு வாங்கிட்டு வந்து விட்டோம். அதை 300 ரூபாய்க்கு கிலோ, 300 ரூபாய்க்கு இப்ப முந்தா நாளதாமா வித்தோம்.
1: இப்ப அது நீங்களே வந்து வாங்கிக்குவாங்களா?
0: 10,000 ரூபாய்க்கு எல்லா குஞ்சு வாங்கியாந்து விட்டோம். கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு வித்திருக்கோமா.
1: 30,000 40,000 போகும். அது வந்து எந்த மீன் வந்து விரும்பி வாங்குறாங்க?
0: வவ்வா மீன் விரும்பி வாங்குவாங்க. கெண்ட மீன் சொல்லுவாங்களே அந்த கெண்ட மீன் விரும்பி வாங்குவாங்க.
1: இப்ப சில மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சேர் வாசனை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி வருது? அந்த மாதிரி
0: இல்ல, இந்த குளங்கள்ல பொறுத்த வரைக்கும் சேர் வாசனைங்கிறது வாங்கி கொண்டாந்து விடுற மீன்ல வராது. இயற்கையாவே அதுல கிடைக்கிற சிலைப்பி அந்த மீன்ல மட்டும்தான் வரும். இப்ப வாங்கி கொண்டாந்து விடுற மீன் வந்து கடல் மீன் மாதிரியே ருசியாவும் இருக்கும், விற்பனையும் அதிகமாகுதுமா.
1: தானாவே
0: வளர்ந்துட்டு அதுல உள்ள சேரு அந்த செடிகள்லாம் இருக்குல்ல
1: அந்த பாசம்
0: பாசி அந்த உரங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுதான் அந்த மீன் வளருதுமா.
1: உங்களுக்கு வந்து இப்ப சொல்லுவாங்க ஒரு இடத்துல அந்த வவ்வால் மீன் நீங்க வளர்க்கல?
0: வவ்வால் மீன் வளர்க்கறோம்.
1: அது தனியா தான் வளர்க்குறீங்களா?
0: இல்ல இல்ல, இதோட தான் விட்டு வளர்க்கறோம்.
1: அது வந்து குட்டியா இருக்கும்போது சாப்பிட்டுரும் சொல்லுவாங்க.
0: குட்டியா இருக்கும்போது எல்லாமே குட்டியா தானே வாங்கி வந்து விட்டோம். ஒரே அளவுல வாங்கி
1: வளரும். அதனால வந்து அந்த பிரச்சனை கிடையாது. விவசாயம் அது வவ்வா மீன் கிடைக்காது.
0: இப்ப அது வவ்வா மீன் கிலோ 400-500 வரைக்கும் போகுதுமா.
1: ஏன்னா அது வந்து பெரும்பாலும் கடல்லையும் கடல் வவ்வான்னு சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அதனால வந்து அது கொஞ்சம் விலை எப்பயுமே அதிகம் தான். இல்ல, பெருசானதுக்கு அப்புறமும் வவ்வா மீன் போய் மற்ற மீன்களை கிடைக்காதா?
0: பெருசானதுக்கு பிறகு கிடைக்காது. இதுவும் பெருத்தரும், கெண்ட மீனும் பெருத்தரும், சிலைப்பி மீனும் பெருத்தரும். ஒன்னால ஒண்ணு சாப்பிட முடியாது, அதனால பெருக்கிறதுனால அது இல்லம்மா.
1: இப்ப வந்து நீங்க வந்து ஒரு இவ்வளவு ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு உதவியும் பண்றீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, நானே ஒரு முதலாளி, நான் வந்து என்னோட சொந்த காலில் நின்று நான் சம்பாதிக்கிறேன். இப்ப நிறைய பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிற பெண்கள் வேலைக்கு போறவங்க போயிடுறாங்க, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க நாங்க என்ன செய்யுது தெரியல. அதே மாதிரி கிராமத்துல இந்த நிலம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து விவசாயத்துக்கு வந்து அவங்க பிள்ளைங்களே போறது கிடையாது. நிலம் வந்து அப்படியே இருக்கு, என் பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், பயிர் வைக்க ஆள் இல்லைன்றா. ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு பெண்மணி, நீங்க வந்து அதை எடுத்து முழு மூச்சோட செய்யறீங்க. அந்த வகையில் இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை?
0: ஒவ்வொரு பெண்ணும் தான் சுயமா சம்பாதிக்கணும், சொந்த கால நிக்கணும். பெண்கிறவங்க யாருமே கிடையாது. ஒரு சொல்லுவாங்க ஒரு கவிதை, கால் கடுக்க நடந்து விறகு கட்டை சுமந்து வீட்டிலே விளக்கேற்றி அடுப்பூதி அம்மா நம்ம படிக்க வைக்கிறா, புத்தகம் சுமந்து புத்தியை வளர்க்க புது பாதையை தேடும் புதுமை பெண்ணாதான் நம்ம இருக்கணும். சாதாரண பெண்மணியா இருக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்மள்ட்ட வருமானம், இது இயற்கை முறையில குழந்தை இருக்கலாம், வயசானவங்க மாமியா இருக்கலாம், அவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கவனிச்சு இந்த வருமானத்தை ஈட்டுக்கலாம். இது எல்லாமே வீட்டுல இருந்து செய்யக்கூடியது, வெளியில போய் வேலை பார்க்க கூடியது. நம்மள்ட்ட இருக்க பொருளை நம்ம வச்சு செடல்ல தென்னை மரத்தை உண்டு பண்ணலாம், மாமரத்தை உண்டு பண்ணலாம், ஆடு வளர்க்கலாம், மீன் வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம். இது எல்லாமே நம்மளே பார்த்து நாம உருவாக்கிக்கிறதா. ஒவ்வொரு பெண்ணும் சொந்த கால நிக்கணுமா, ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்ணா இருக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா சூப்பரா ரொம்ப நல்லா பேசுனீங்க.
2: சுபா, வெப்பத்தினால ஒரே வேர்வையா இருக்குன்னு மனம் கசந்து வந்து உட்கார்ந்த, இப்ப உனக்கு குளிர்ச்சியா இருந்திருக்குமே. இந்த மரப்பயிர் சாகுபடி எல்லாம் பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா இடையர்காடு என் மரகதம் அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு,
3: ஆமாங்கா, குளிரூட்டப்பட்ட அறையில உட்கார்ந்துருக்க மாதிரி ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போதே
2: இந்த குளிர்ச்சி தொடர்ந்து இருக்கணும்னா அவங்கள மாதிரி நாமளும் நிறைய மரத்தெல்லாம் எவ்வளவு முடியுமோ எங்கெல்லாம் முடியுமோ நடணும் சுபா.
3: கண்டிப்பாக்கா.
2: அது மட்டும் இல்ல சுபா, இவங்க பாரு, 50 ஆடு வளர்க்கறாங்களாம், கோழி 25 வளர்க்கறாங்களாம்,

0: மீன் வளர்ப்பையும் விட்டு வைக்காம வளர்க்குறாங்களாம்.
1: ஆ, மொத்தமா இத்தனை வளர்க்குறாங்க, அதுல ஒத்தைய ஒண்ணு கூட வளர்க்கலையேன்னு கொஞ்சம் வருத்தமா தான்க்கா இருக்கு.
0: என்ன பண்றது சுபா, நம்மளும் உழைக்கிறதுக்கு கொஞ்சம் தயாரா இருந்தா தானே. ஒரு பெண்ணு சுய சம்பாத்தியத்துல இருந்தாதான் அந்த பெண்ணுக்கே அழகு அப்படிங்கிற மாதிரி தன்னை தயார்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்.
1: சரியா சொன்னீங்க ரேவதிக்கா, இதேதான் நானும் பூங்கொடிக்கிட்ட அத்தனை தடவை சொல்றேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுக்கா.
0: ஆனா நீ செய்யறது இல்ல சுபா.
1: என்னக்கா பொது வழியில இப்படி படாருன்னு கேட்டுட்டீங்க, நல்ல வேலை யாரும் கேட்கல.
0: என்னது, யாரும் கேட்கலையா? ஊரே கேக்குது, யாரும் கேக்கலையாம்ல.
1: அக்கா, முதல்ல அட்வைஸ் பண்ணுவோம், பிறகு நம்ம பண்ணுவோம்.
0: எப்படியோ ஏதோ ஒன்னு பண்ணுனா சரி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: காரைக்கால் பண்பலை 100.3

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994 அல்லது 2995 இந்த எண்களில். தினமும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு டாபிக் கொடுப்போம், ஒரு கேள்வி கேட்போம். காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்னு சொல்லுவோம். இன்றைக்கி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, கேட்கும் போதெல்லாம் உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் பாடல் எது? கேட்கும் போதெல்லாம் உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் பாடல் எது? என்ன பாடல் அப்படிங்கிறத காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணைய முதல் நேர் நாம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: அழகிய உன்னை ஆதரிக்கிறேன் படத்துல இருந்து குறிஞ்சி மலர்ன்ற ஒரு பாட்டு மேடம்.
2: சரி, பாடல் கேட்கலாமா?
3: நன்றி மேடம்.
2: நன்றி.

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
4: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: வெள்ளப்பளத்துல இருந்து கார்த்திகேயன் பேசுறேன்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் வேணும்?
0: திரையில் பூத்த சின்ன மலையில இருந்து படத்துல இருந்து வாச கருவேப்பிலை.
1: சரி, பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம் மேடம்.
1: நன்றி
0: மேடம்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலணை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தரில். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேர் நாம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
7: தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து தென்மதுரை வயனு.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
7: நன்றிம்மா.

0: இசையின் சரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, பேசுறது நல்லா தெளிவா கேக்குது. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க. வணக்கம் மட்டும்தான் சொல்றீங்க, பேசுங்க, நல்லா கேக்குது, நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. ஓகே, உங்க லைன் ஏதோ கிளியரா கேட்கலன்னு நினைக்கிறேன். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா?
1: வணக்கம் மேடம், வானவன் மகாதேவி தமிழ் சொல்லு மேடம். நல்லமாக இருக்கீங்களா?
0: ஏன் உங்களுக்கு சரியா கேட்கலையா?
1: அது தவறு கிடைக்க
0: மாட்டேங்குது. சரி, ஓகே ஓகே, சொல்லுங்க. நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல்
1: வந்து? வாவேந்தன்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: பண்ணி படத்துல இருந்து வாவேந்தன் மேடம்
0: கேட்கலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 8:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: விரைவில் திருச்சி சாரதாசில்.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், கேட்கும் போதெல்லாம் உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் பாடல் எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் 2 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. முதல் பாடல் ரகுவரன் அறிமுகமான 7வது மனிதன் படத்தில் பாரதியார் பாடல் காக்கை சிறகினிலே நந்தலாலா. இதற்கு அடுத்த பாடல் என்னடா என்னடா உன்னாலே அப்படின்ற பாடல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திலேருந்து வருகின்ற இந்த பாடல். இந்த 2 பாடல்களுமே எப்பொழுது கேட்டாலும் என் முகத்தில் புன்னகைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, எனக்கென ஏற்கனவே பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கேட்டாலே என் முகத்திலும் சரி மனதிலும் சரி ஒரு இனிய மகிழ்ச்சி வந்துவிடும். இது என்னுடைய ஃபேவரட் பாடல். இந்த பாடலை நினைவுபடுத்தி என் பழைய இனிய நினைவுகளை மீண்டும் மனதில் மலர செய்து விட்டீர்கள், மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புன்னகை தானாகவே வந்துவிடும் இந்த பாடலை கேட்டாலே அப்படின்னு சொல்லி நானாக நானிலை தாயே என்ற பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. நெடுஞ்செழியன் இடங்கனிலேந்து நலம்பல் ஷேக் அலாவுதீன் அட்ரா அட்ரா நாக்கமுக்க அந்த சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை படத்தில் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அந்த

பாடல் ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் போடா போடா புண்ணாக்கு என்ற பாடலை சொல்லியிருக்கிறாங்க, நகைச்சுவைக்காக அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, ஜெயகொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி, எனக்கு கேட்கும் போதெல்லாம் பாடல் முகத்தில் புன்னகை வருவது, ஏழு ஜென்மம் வந்த மனைவி என்பது என்ற பாடல் கேட்கும்பொழுது என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்து திருவாலப்புத்தூர்லேருந்து கடகம் ஐங்கரன் தரணி என்ன சொல்லியிருக்காங்க, சூரிய வம்சம் பட பாடல் நட்சத்திர ஜன்னலில் அந்த பாடல் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரளம் செந்தில்கண்ணன், அதே சூரிய வம்சம் படத்துலேருந்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு புன்னகை வரும், சின்னத்தம்பி படத்தில் வரும் போவோமா ஊர்வோலம் அந்த பாடலும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மஞ்சக்கொள்ளையிலேருந்து பாலாஜி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதை அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டை ஜோதி, ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் அந்த பாடல் கேட்டால் என் முகத்தில் புன்னகை மலரும், இன்னும் பல பாடல்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சக்திவேல் படத்திலிருந்து மல்லிகை மொட்டு மனசு தொட்டு, இந்த பாடலை கேட்டாலே மனசு சந்தோஷமாக இருக்கும், முகத்தில் புன்னகை பூக்கும்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அனுப்பியிருக்காங்க. திருமணஞ்சேரியிலேருந்து அனிதா தமிழாளன், மறுமலர்ச்சி படத்தில் வரும் நன்றி சொல்ல உனக்கு பாடல், இனம் புரியா புன்னகை வரும்னு சொல்லியிருக்காங்க. சிறையில் பூத்த சின்னமலர் படத்திலேருந்து வாச கருவேப்பிலையே, இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் புன்னகையும் முணுமுணுப்பும் இருந்து கொண்டே இருக்கும்னு ஆண்டிமடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காங்க. ஒன்றை இப்போ பார்க்கணும் ஒன்று கேட்கணும் இந்த பாடல் காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் அனுப்பியிருக்காங்க. ஒரு நாளும் முனை மறவாத எஜமான் படத்திலேருந்து அந்த பாடல்னு காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் அனுப்பியிருக்காங்க. அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. அது என்னவோ தெரியல, கரகாட்டக்காரன் படத்தில் வரும் முந்தி முந்தி விநாயகரை பாட்டு பார்த்தவுடன் சிரிப்பு வரும், அதில் வரும் நடன காட்சிகள் நகைச்சுவையாக இருக்கும்னு புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நான் மனசில் நினைக்கிற பாடல் வானொலியில் கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், சிரிப்பு வரும், அதுவும் விஜயகாந்த் பாடல் கேட்டால் இன்னும் சந்தோஷமாக ஆயிடுவேன், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு போங்கன்னு என்னுடைய விருப்பத்தையும் கேட்டிருக்காங்க. அடுத்து மீன் சுருட்டி ராஜா, சேரன் பாண்டியன் படத்துலேருந்து கொடியும் தோரணம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இளவரசி பிரபாகரன், திருவாரூர் கூடூர்லேருந்து கேளடி கண்மணி படத்தில் மண்ணில் இந்த காதல் அன்றி பாடல், எஸ்பிபி சார் மூச்சு விடாமல் பாடுவாங்க, ராதிகா மேடம் கடலில் உள்ள சரிவான மணலில் சறுக்கி சறுக்கி விழுவாங்க, அப்போ என்னையும் அறியாமல் பாடலை ரசித்து கொண்டே சிரிப்பேன், செம்ம சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காதல் மன்னன் படத்தில் வானும் மண்ணும் முட்டி கொண்டது, மண்ணில் மீது இந்த பாடல் வந்து கேட்கும்போது முகத்தில் புன்னகை பூக்கும் அப்படின்னு இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன் அனுப்பியிருக்காங்க. திருப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கரன், பத்திரகாளி படத்திலேருந்து கண்ணன் ஒரு கை குழந்தை இந்த பாடல், எப்பொழுது கேட்டாலும் புன்னகையோடு செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே அந்த பாடலில் ஐக்கியமாயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார், ரோஜா படத்தில் வர எல்லா பாடலும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் அடிக்கடி பண்பலில் கேட்பதும் மெல்லியதாக முணுமுணுத்தபடியே பாடுவதும் ஒரு அழகிய அருமையான பாடல், காதல் சொல்ல வந்தேன். இந்த பாடலிலிருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ள மல்லி போனாய் நினைவில்லையா என்ற ஒரு அழகான பாடல்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி அனுப்பியிருக்காங்க. முகத்தில் வரும் புன்னகை விலை மதிப்பற்றது, அந்த புன்னகையை வரவழைப்பதில் திரைப்பட பாடல்களுக்கு முக்கிய இடம் உண்டு, அந்த வகையில் என் முகத்தில் புன்னகை என்னும் மகிழ்வை வரவழைக்கும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் இடம்பெற்ற மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயான் தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. நாகை பாபு, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1984 வாக்கில் லவ் பண்ணும்போது யாரையும் என கேட்காதீர்கள், நானே சொல்கிறேன், என் மனைவியை தான் அவரை வந்து விரும்பும் பொழுது அடிக்கடி வானொலியில் ஒலித்த இங்கேயும் ஒரு கங்கை படத்தில் வரும் சோலை புஷ்பங்களே, இது சோகப்பாடல் தான் ஆனால் கேட்கும் போதெல்லாம் மனதில் ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, எஸ்பிபி சார் பாடல்களை கேட்டாலே எனக்கு முகத்தில் புத்துணர்ச்சி தானாக வந்துவிடும், டூயட் படத்திலிருந்து அஞ்சலி அஞ்சலி எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நெம்மேலி நந்தகுமார் அனுப்பியிருக்காங்க. அங்கேற்கனி நல்லம்பல்லேந்து தவமின்றி கிடைத்த வரமே இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல், புன்னகையை வரவழைக்கக்கூடிய பாடல்னு சொல்லியிருக்காங்க. அனுஷியா சங்கர், பனங்கட்டாங்குடியிலேருந்து சூரிய வம்சம் படத்தில் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, அடுத்த உள்ளத்தை அளித்தா படத்தில் மாமா நீ மாமா அப்படிங்கிற பாடலும், அடுத்து மன மகிழ்ச்சியை வரவழைக்கக்கூடிய பாடல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேற்று என் வானம் மழை தரவில்லை, ஏனோ என் தோப்பில் குயில் வரவில்லை, வானிலிருந்து வண்ணங்கள் இல்லை, பூக்களிலிருந்தும் புன்னகை இல்லை என்ற அந்த பழனி பாரதி அவர்களின் வரிகள் எனக்காகவே எழுதப்பட்டது போல் தோன்றும் மறக்க முடியாத பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரமணி ராஜேஷ் சிதம்பரம்லேருந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அக்கரைப்பேட்டையிலேருந்து நிசார், அடுத்து ஆல்வேஸ் தல பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி மங்கைநல்லூர் தியாகராஜன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாப்பகோவில் ரவி, மேகமாய் வந்து போகிறேன் இந்த பாடல் கேட்டால் போதும் நான் என்னையே மறந்து ரசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கத்திரிப்புளம் பாக்கியராஜன்

பாட்டுக்கு அனைத்து பாட்டு பாடலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 100 சாமிகள் இருந்தாலும் உன்னை போல் ஆகிடுமா என்ற பாடல் கும்பகோணம் குமரன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வெள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா இந்த பாடலும், சிறைச்சாலை படத்தில் வர செம்புவே பாடலும் மனதில் புன்னகை வரவழைக்கக்கூடிய பாடலும் மனக்குழி சத்தியா அனுப்பியிருக்காங்க. புதுப்பட்டியிலேருந்து பொன்னமராவதி ஹைதா மஹி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெருஞ்செரி ஜார்ஜ் எனக்கு புதிய பறவை படத்தில் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்ற பாடல். அடுத்து கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் உதயகீதம் திரைப்படத்தில் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் என் முகத்தில் புன்னகை மலர்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குள்ளநரி கூட்டம் படத்திலேருந்து விழிகளிலே விழிகளிலே இந்த பாடலை கேட்கும்போது மனசு சந்தோஷமாகிவிடும் நெஞ்சுக்குடி தீபா அனுப்பியிருக்காங்க. பழையாற்றங்கரையிலேருந்து கணபதி எனக்கு முத்துநகையே முழு நிலவே இந்த பாடல் ஒரு விதமான மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் மாப்பிளை கவுண்டர் படத்தில் ஐரமேனு பிடிக்க போன ஆற்றுல அந்த பாடலுக்கு நான் ஆட்டமே போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பொறையாரில் அதே வாழ்வே மாயம் படத்துலேருந்து தேவி ஸ்ரீதேவி பாடல் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிசான் ஹலீம் சூரியவம்சம் படத்துலேருந்து நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் வந்த கமெண்ட்ஸ் அனைத்தையுமே நம்ம படிச்சுட்டோம். இதுவரையிலும் எவ்வளோ கமெண்ட், 46 கமெண்ட் வந்திருந்துச்சு. வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டோம். யார் யாருக்கு என்னென்ன பாடல்கள் பிடிக்கும் அந்த பாடல் கேட்கும்பொழுது அவங்க மனசில் ஒரு புன்னகை பூக்கும் இல்லையா, அதை நம்மக்கிட்ட அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாடலை கேட்கலாம்.

0: அழகம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
6: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
7: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவக்குமார்.
6: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
7: படம் தனியார் தாகம். பாடல் பூவே யார் சொல்லி யார் கேட்க. அந்த பாடல் அனைத்து மாவட்ட நேர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
6: நன்றி.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அவரிகேட அறிவுடன்
0: சொல்லுங்க நிகழ்ச்சி என்ன பாடல்.
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கீங்க மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் வந்து பட்டாளத்தை பைரவன். பாடல் வந்து எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள்.
0: சரி சூப்பர் பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
5: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்
6: அனைத்தும்
7: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 கரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரி எசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
10: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள் சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
11: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு.
12: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
16: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
16: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
17: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
18: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு

0: ரூபாய் 150 அதிகம். வைர நதைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் அவரிக்காடு அறிவழகன் கேட்ட பாடல் பட்டாக்கத்தி பைரவன் படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கேட்கும் போதெல்லாம் உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் பாடல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா, யாரில் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திருக்கண்ணபுரம் ஆனந்த், பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நந்தகுமார். அடுத்து கோபுரவாசல் இல்லை படத்திலிருந்து காதல் கவிதைகள்

படித்திடும் நேரம். இந்த பாடல் புன்னகையை வரவழைக்கணும் மேலவாஞ்சூர் ஃபாத்திமா அனுப்பியிருக்காங்க. பழையாற்றங்கரையிலேருந்து கணபதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரையில் ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. வந்த கமெண்ட் அனைத்தையுமே நம்ம படிச்சுட்டோம். கமெண்ட் செய்த நேயர்களுக்கு காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிறைவாக அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு பாடல்.

0: கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் மூவேந்தர்களைத் தவிர சிற்றரசர்கள் 7 புகழ் பெற்று விளங்கினார்கள். அவர்களுக்கு வள்ளல்கள் என்ற பட்டப்பெயரும் வழங்கி வந்தது. அந்த 7 ஒருவன் கொல்லிமலையின் தலைவனான ஓரி என்பவன். இவன் வில்வித்தையில் இணையல்லாத வீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். இவன் தன் வலிய பெரிய வில்லை வளைத்து நாணேற்றி அம்பை விட்டானாயின் அது ராமபிரானுடைய அம்பு 7 தொலைத்தது போல முதலில் ஒரு புலியை தொலைத்து பிறகு ஒரு மானை தொலைத்து பிறகு ஒரு பன்றியை தொலைத்து பின்னர் ஒரு முயலை தொலைத்து விடுமாம். இவ்வாறு புலவர்களால் அவனுடைய வில்வித்தை திறன் பாடப்பெற்றிருந்தது. அதிலிருந்து அவன் வல்வில் ஓரி என்று குறிப்பிடுவதும் வழக்கமாயிற்று. கொல்லிமலை வல்வில் ஓரியின் மீது அந்நாளில் வலிமை பெற்ற வேந்தனாக விளங்கிய சேரன் கோபம் கொண்டான். அவனை தாக்குவதற்கு திருக்கோவலூர் தலைவன் மலையமான் திருமுடிக்காரியின் துணையை நாடினான். காரியின் வீரம் ஓரியின் வீரத்துக்கு குறைந்ததன்று. அத்துடன் மலையமான் காரிக்கு படைபலம் அதிகமிருந்தது. மலையமான் கொல்லிமலை மீது படையெடுத்துச் சென்று வல்வில் ஓரியை கொன்று அவனுடைய மலைக்கோட்டையையும் நிர்மூலமாக்கினான். அதே காலத்தில் கொல்லிமலையை அடுத்திருந்த நிலப்பகுதியில் அதிகமான் நெடுமானஞ்சி என்னும் குறுநில மன்னன் அரசு புரிந்து வந்தான். வல்வில் ஓரியுடன் அவன் உறவு பூண்டவன். வல்வில் ஓரியை கொன்ற மலையமான் காரியை அவன் பழிவாங்க விரும்பினான். தன்னால் மட்டும் அது முடியாதென்று எண்ணி

மன்னனாகிய கிள்ளி வளவனின் உதவியை நாடினான். மலையமானின் வலிமை அதிகமாகி வருவது பற்றியும் அவன் சேரனோடு தோழமை கொண்டிருப்பது பற்றியும் கிள்ளிவளவனுக்கு கோபம் இருந்தது. எனவே சோழன் கிள்ளிவளவனும் தகடூர் அதிகமானும் சேர்ந்து திருக்கோவலூர் மலையமானை தாக்கினார்கள். மலையமான் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் எய்தினான். மலையமானுடைய இரு இளம் புதல்வர்களை சோழ நாட்டு வீரர்கள் சிறைபிடித்து வந்தார்கள். மலையமானுடைய வம்சத்தையே அழித்துவிட வேண்டுமென்று கருதியிருந்த அதிகமானும் கிள்ளிவளவனும் அந்த குழந்தைகளை பூமியில் கழுத்தளவு புதைத்து யானைக்காலால் இடறி கொல்லும்படி கட்டளையிட்டார்கள். மலையமானுடைய வள்ளன்மையை அறிந்து அதனால் பயன் துய்த்திருந்த புலவர் ஒருவர் அச்சமயம் அங்கு வந்து சேர்ந்தார். மலையமானுடைய குழந்தைகளின் உயிருக்காக சோழ மன்னனிடம் மன்றாடினார். வேந்தே, அதோ பார், கழுத்து வரை புதைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளின் முகங்களைப் பார். அந்த முகங்களில் தவிழும் புன்னகையைப் பார். தங்களை காலால் இடறி கொல்லப் போகிற யானையை பார்த்து அதன் துதிக்கை ஆடுவதை பார்த்து அந்த குழந்தைகள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிச் சிரிக்கின்றன. இத்தகைய குற்றமற்ற குழந்தைகளையா கொல்லப் போகிறாய்? அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தன? தகப்பன் செய்த குற்றத்துக்காக குழந்தைகளை தண்டிக்கலாமா என்றார் புலவர். அதை கேட்ட சோழன் மனமாற்றமடைந்தான். தன் கட்டளையை உடனே மாற்றினான். குழந்தைகளை தரையிலிருந்து எடுக்கச் செய்தான். வயது வந்த பிறகு அவர்களில் மூத்த பிள்ளைக்கு திருக்கோவலூர் அரசையும் திரும்பக் கொடுத்தான். அது முதல் நூற்றாண்டு நூற்றாண்டாக சோழகுலத்து மன்னர்களிடம் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தினர் நன்றியுடன் நட்புரிமை கொண்டிருந்தார்கள். அந்த உறவு சுந்தர சோழர் காலம் வரையில் நீடித்திருந்தது. மலையமான் மகளாகிய வானமாதேவியை சுந்தர சோழர் மணந்து பட்ட மகிழ்ச்சியாகக் கொண்டிருந்தார். கொல்லிமலை வல்வில் ஓரி தகடூர் அதிகமான் இவர்களுடைய வம்சத்தினர் அழிந்துபட்டனர். ஆயினும் அவர்களுடைய கிளை வம்சத்தில் தாங்கள் தோன்றியதாக கடம்பூர் சம்புவரையர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தாரிடம் கொண்டிருந்த பகைமையை சம்புவரையர்கள் மறக்கவில்லை. ஆதலின் மலையமானுடைய பேரப்பிள்ளை சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூடுவதை அவர்கள் விரும்பாதது இயற்கையே அல்லவா? ஆதித்த கரிகாலனுடைய அகம்பாவமும் சிற்றரசர்களை சிறிதும் மதியாமல் அவன் நடந்து கொண்ட விதமும் சம்புவரையர்களின் வெறுப்பு வளர்வதற்கு மேலும் காரணம் தந்தது. ஆகையினாலேயே கண்டராதித்தருடைய குமாரன் மதுராந்தகனை தஞ்சை சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்கும் முயற்சியில் சம்புவரையர்கள் ஊக்கமாக ஈடுபட்டார்கள். ஆனால் கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதல் அடையலாயிற்று. அவருடைய செல்வப் புதல்வியாகிய மணிமேகலையே அவருடைய மனமாறுதலுக்கு காரணமாயிருந்தாள். ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்பட்டன. பெண்களை கண்ணெடுத்தும் பாராதவன் என்றும் பிரம்மச்சாரியாகவே காலத்தை கழிக்கப் போகிறான் என்றும் கரிகாலனை பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள் இருக்கும் இடம் போவதும் அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான். முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூட்டிகையை பற்றி அடிக்கடி பாராட்டிப் பேசினான். கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக இருந்தாள். அதற்கு காரணம் அவளும் கரிகாலனிடம் பற்றுக்கொண்டதுதான் என்று பெரிய சம்புவரையர் கருதினார். அவர்கள் இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார். கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொண்டால் தம் செல்வத் திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிங்காதனத்துக்கு உரியவனாவான். என்று திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தாமும் அடையலாம். அதற்கெல்லாம் தாமே எதற்கு தடையாக இருக்க வேண்டும்? தமது அருமைக்குமாரியின் ஏற்றத்துக்கு தாமே ஏன் இடையூறு செய்ய வேண்டும்? மதுராந்தகனுக்கு தம் மகளை மணம் செய்விக்கலாம் என்ற யோசனை முன்னம் சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் மதுராந்தகனுக்கு ஏற்கனவே இரு மனைவியர் இருந்தனர். சின்ன பழுவேட்டரையரின் மகளை அவன் மணந்திருந்ததுடன் அவளுக்கு ஓர் ஆண்மகனும் பிறந்திருந்தது. ஆகையால் மதுராந்தகன் சிங்காதனம் ஏறினால் பழுவேட்டரையரின் வம்சத்தினர்தான் பட்டத்துக்கு உரிமை பெறுவார்கள். மணிமேகலை தஞ்சை அரண்மனையில் உள்ள பல சேடி பெண்களில் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டியிருக்கும். ஆனால் ஆதித்த கரிகாலனை மணிமேகலை மணம் செய்து கொண்டால் அவள்தான் பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாள். அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கே சிங்காதன உரியதாகும். மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டுவதென்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம். மக்கள் அதற்கு விரோதமாயிருப்பார்கள். மலையமானுடனும்
கொடும்பாளூர் வேளானுடன்

0: தனும் போராட்டம் நடத்தித்தான் அதை சாதிக்க வேண்டியதாயிருக்கும். மதுராந்தகனுடைய அன்னையே அதற்கு தடையாயிருக்கிறாள். இவ்வளவு தொல்லையான முயற்சியை எதற்காக மேற்கொள்ள வேண்டும்? ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவதென்பது ஏற்கனவே முடிவான காரியம். அதை நிறைவேற்றுவதில் எந்தவித சிரமமும் ஏற்படாது. பழுவேட்டரையர்களின் பிடிவாதம்தான் பெரிய இடையூறாக இருக்கும். அவர்களில் பெரிய கிழவனோ இளையராணியின் மோகத்தில் மூழ்கி கிடக்கிறான். இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பானோ தெரியாது. இந்த கிழவனை நம்பி ஒரு பெரும் அபாயகரமான காரியத்தில் எதற்காக தலையிட வேண்டும்? மதுராந்தகன் பக்கம் இருப்பதாக தான் சபதம் செய்து கொடுத்திருப்பது என்னமோ உண்மைதான். அதனால் என்ன? சபதத்துக்கு பங்கம் செய்யாமலே காரியத்தை முடிக்க வழியில்லாமலா போகிறது? மதுராந்தகன் ஓர் அப்பாவி பிள்ளை என்பது தெரிந்த விஷயம்தான். அவனை கொண்டே எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று கூட சொல்லும்படி செய்துவிடலாம். அல்லது அவனுடைய அன்னையின் சம்மதம் வேண்டும் என்று வற்புறுத்தினாலும் போதுமே. இவ்வாறெல்லாம் சம்புவரையரின் உள்ளம் சிந்திக்கத் தொடங்கியிருந்தது. ஆகையால் பழுவேட்டரையர் தஞ்சைக்கு போகும் யோசனையை அவர் உற்சாகமாக ஆதரித்தார். அவர் இல்லாத சமயத்தில் கரிகாலனுடன் அந்தரங்கமாக பேசி அவனுடைய உள்ளத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம் என்றும் பிறகு சமயோசிதம் போல நடந்து கொள்ளலாம் என்றும் எண்ணினார். ஆதலின் பெரிய பழுவேட்டரையரை அவரே துரிதப்படுத்தி பரிவாரங்களுடன் தஞ்சை அனுப்பி வைத்தார். பழுவேட்டரையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடனே மணிமேகலையையும் மற்ற அந்தப்புற பெண்களையும் அனுப்பக்கூட சம்புவரையர் சித்தமாயிருந்தார். ஆனால் நடப்பதையெல்லாம் வேறு நோக்குடன் கவனித்து வந்த கந்தமாறன் அதை ஆட்சேபித்தான். கரிகாலன் மணிமேகலையிடம் காட்டிய சிரத்தையெல்லாம் நந்தினியை முன்னிட்டுத்தான் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் கரிகாலன் பேரில் அவனுடைய வெறுப்பு வளர்ந்திருந்தது. இதையெல்லாம் தந்தையிடம் விளக்கிச் சொல்லவும் முடியவில்லை. ஆகையால் வேட்டையாடும் இடத்தில் பெண்களை கூட்டிக் கொண்டு போய் என்னத்தை செய்வது? இவர்கள் பத்திரமாயிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான் சரியாயிருக்கும். மேலும் இது ஐப்பசி மாதம், எந்த நிமிஷத்திலும் பெருமழை தொடங்கலாம். ஏரிக்கரை காடெல்லாம் வெள்ளமாகிவிடும். பெண்கள் திண்டாடிப் போவார்கள் என்று சொன்னான். அதன் பேரில் சம்புவரையரும் அந்த யோசனையை கைவிட்டு விட்டார். ஆதித்த கரிகாலன் தன் தோழர்களாகிய பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், கந்தமாறன் இவர்களையும் மற்ற வேட்டைக்காரர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டுச் சென்றான். எல்லோரும் சென்ற பிறகு சம்புவரையர் மாளிகை வெறிச்சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து,
1: புருஷர்கள் வீட்டில் இருக்கும்போது நமக்கு தொல்லையாக தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தொடக்கத்திலிருந்தே சந்தர்ப்பவாதம் என்கிற போக்குக்கு எடுத்துக்காட்டா சம்புவரையர் நடந்துக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். இந்த கட்டத்தில் பழுவேட்டரையர்களின் பிடிவாதம் பெரிய இடையூறாக இருக்கும்னு நினைக்க தொடங்கிட்டார். மகன் கந்தமாறனின் நோக்கோ வேறு திசையில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தடவை மட்டும் தாங்கள் என்னை பிரிந்து தஞ்சைபுரிக்கு போய் வாருங்கள். இப்படி கெஞ்சி கேட்கும்போது தன்னையும் அறியாமல் தன் பதற்றத்தை வெளிப்படுத்திட்டா நந்தினி. இதை பழுவேட்டரையரே கவனிச்சிட்டார். தந்திர பேச்சால அதை மறைக்க முயன்றாலும், தாங்கள் மட்டுமே போக வேண்டும், என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் அதனால் தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நான் இங்கு இருப்பேன்னு உறுதியளித்தது இன்னும் அவருக்கு சந்தேகத்தை மூட்டியிருக்கும். ஐயா, என்னிடம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா? இந்த அஸ்திரம் அவரை பணிய வச்சிருக்கலாம், ஆனால் பதிவாயிட்ட சந்தேகத்தை நீக்கிடுமா? வள்ளல்கள்னு பெயர் பெற்ற சிற்றரசர் எழுவர் பற்றின சில செய்திகளை பார்க்கலாம். வரையறை இல்லாமல் வழங்கின ஏழு பேர் முதல் ஏழு வள்ளல்கள்னு, இறப்போருக்கு கொடுத்த ஏழு பேர் இட ஏழு வள்ளல்கள்னு, புகழ்வோருக்கும் இறப்போருக்கும் வழங்கின எழுவர் கடை எழு வள்ளல்கள்னு குறிப்பிடப்படுறாங்க. வேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதியமான், நள்ளி, ஓரி ஆகிய ஏழு பேர் கடை எழு வள்ளல்கள். குளிரால நடுங்கிக்கிட்டு இருந்த மயிலுக்கு தன் போர்வியை தந்தவன் பேகன். கொழுகும்பு இல்லாமல் தவிச்ச முல்லை கொடிக்கு தன் தேரை கொடுத்தவன் பாரி. காரி தன்னை நாடி வந்தவங்களுக்கு தன் குதிரையையும் செல்வத்தையும் பரிசா தந்தவன். ஆய் அண்டிரன் நீல நாகம் தனக்கு தந்த அரிய

0: பொன்னாடையே சிவபெருமானுக்கு அணிவித்தவன். நீண்ட நாள் வாழ வழிவகுக்கும் அரிய நெல்லிக்கனியை ஔவைக்கு அளித்தவன் அதியமான். தன்னை நம்பி வந்தவர்களின் வறுமையை போக்கினவன் நள்ளி. ஓரி பாணர்களுக்கு தன் வசம் இருந்த மலைப்பகுதிகளை பரிசாக கொடுத்தவன். அடுத்து ராமபிரானின் அம்பு ஏழு மரங்களை துளைச்ச வரலாறு. வாலி வதத்திற்கு முன்னாலே சுக்ரீவனுக்கு ராமரின் ஆற்றல் பற்றின சந்தேகம் இருந்தது. அதை போக்க ஒரே அம்பினால ஏழு மராமரங்களை தொலைச்சு வீழ்த்தி காட்டினார் ராமர். இதில் கவனிக்க வேண்டிய அம்சம், ஏழு மரங்களும் நேர்கோட்டில் இல்லாமல் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தனமா. எல்லாரும் போன பிறகு தம்புவரையர் மாளிகை வெறிச்சென்று இருந்தது. இது பற்றி வெறிப்பு என்கிற சொல் வெறுமைத்தன்மைன்னு பொருள்படும். இதிலிருந்து பிறந்தது வெறிச் என்கிற ஒலி குறிப்பு சொல். வெறிச்சோடு இருந்ததுன்னு சொல்வதுண்டு அமைதியான நிலை. அமைதியை விரும்புகிறவங்களுக்கு இந்த நிலை பிடிக்கும். நந்தினிக்கோ இந்த அமைதி பொறுக்கல. பாருங்க, மணிமேகலையை உசுப்பி விடுறா.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கரைக்கால் பண்பலை 100.3.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஜானி திரைப்பட பாடல்களை கேட்கலாம். ஜானி மகேந்திரன் இயக்கத்தில் 1980 வெளிவந்த தமிழ் திரைப்படம். இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில், கங்கை அமரனின் வரிகளில்.

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஜானி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கங்கை அமரனின் வரிகளில் ஜென்சி குரலில்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஜானி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP ஷைலஜா பாடியது.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் மனதோடு இணைந்த சுகமான ராகங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஜானி திரைப்பட பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் ஜென்சி குரலில்.
7: நோ நோ நோ நோ

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் எஸ் ஜானகி குரலில் கங்கை அமரனின் வரிகளில்.

0: நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஜானி திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இன்னை கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடையின் நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரை
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: வணக்கம். மௌனம்

0: ஒரு பழமொழி சொல்வார்கள், பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிவிட்ட வார்த்தையோ உனக்கு எஜமான் என்று. இந்த பழமொழி எந்த அளவுக்கு உண்மை என்பதை அவரவர் வாழ்விலும் நிச்சயம் உணர்ந்திருப்போம். வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நாம் பேசும் ஒரு வார்த்தையின் மூலம் நாம் இனிமையை, கோபத்தை, வெறுப்பை, அன்பை, பாசத்தை, ஆணவத்தை, அகங்காரத்தை, இப்படி எத்தனையோ அகப்பண்புகளை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும், அளந்து பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும், நேரம் காலம் அறிந்து பேச வேண்டும், சுருக்கி பேச வேண்டும், பயனறிந்து பேச வேண்டும் என்று இப்படி பேசும் சொற்களுக்கு பல விதிமுறைகளை நம் வள்ளுவர் வரையறை செய்கிறார். சொற்கள் என்பது ஒருவனின் வாழ்க்கையே புரட்டி போடும் மந்திரத்தன்மை கொண்டது. நாம் பேசும் சொற்களால் ஒருவனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையூட்ட முடியும், ஒருவரின் தவறான சிந்தனைகளை மாற்ற முடியும், பிரிந்தவரை சேர்க்க முடியும், மொத்தத்தில் ஒரு திருப்பு முனையையே அவனது வாழ்வில் உருவாக்க முடியும். இவை நாம் வாய் திறந்து சொல்லும் சொற்களின் மகிமை எனலாம். வாய் சொற்களின்றி மௌன நிலையிலேயே இருக்கும்போது இன்னும் கூடுதலான நல்ல விளைவுகளை பார்க்க முடிகிறது. வார்த்தைகளால் சாதிக்க முடியாததை மௌனத்தால் சாதிக்க முடியும். பல நேரங்களில் மௌனமாக இருப்பதாலேயே பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துவிட முடியும். மௌனத்தின் வலிமை அத்தகையது. ஒரு மரத்தடியில் ஒரு ஞானி அமர்ந்து தியானம் செய்திருக்கார். அவர் எப்போதும் மௌன நிலையிலேயே இருப்பார். ஊர் மக்கள் அவரை மௌனசாமியார் என்பார்கள். அவ்வூர் சிறுவர்களுக்கு அவரை கேலி செய்து சீண்டுவதில் அவ்வளவு கொண்டாட்டம். பெரியவர்கள் அவர்களிடம் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் பாவம் என்று சொன்னபடி அவர்களை விரட்டுவார்கள். அதை பார்த்து கொண்டே பக்கத்து ஊர் செல்வந்தன் ஒருவன், நான் எப்படியும் அந்த சாமியாரை பேச வைக்கிறேன் பார் என்று சவால் விட்டவனாய் அந்த சாமியாரிடம் பல முயற்சிகள் செய்து பார்க்கிறான். கோபப்பட்டாலும் திட்டினாலும் ஏளனம் செய்தாலும் அமைதியாகவே இருந்தார் அந்த ஞானி. அப்பணக்காரன் அவன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தான். அவர் மௌனமாகவே வாய் பேசாமல் தன் கடமையை செய்து கொண்டிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தான் செய்வது தவறான செயல் என சிந்திக்க ஆரம்பித்தான். அவர் ஆசிரமத்திற்கும் சென்றான். அவர் முகமலர்ச்சியுடன் கைகளால் செய்கை காட்டியபடி அவனை வரவேற்றார். அவன் திடீரென அவர்ந்த ஞானியின் காலில் போய் விழுந்தான். தன் தவறுக்கு வருந்தி மன்னிப்பும் கேட்டான். அந்த ஞானி அப்போது மௌனமாய் புன்னகைத்தபடி அவனை ஆசீர்வதித்தார். அவனிடம் எதனால் இந்த மாற்றம்? மௌனம் ஒரு வலிமை மிக்க மொழி. மௌனம் நெருப்பினும் கொடிதாய் நம்மை சுடும். ஞானிகள் மௌனத்தின் மூலம்தான் பேரண்டத்தின் இரகசியங்களை உணர்கிறார்கள், இறைசக்தியை உணர்கிறார்கள். இதன் மூலம் நாம் உணரும் நீதி மௌனம் வலிமை மிக்க மொழி. வீண் வார்த்தைகளை தவிர்த்து மௌனத்தின் மூலம் பிரபஞ்ச சக்தியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10:01.

இரவும் மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கண்ணதாசனின் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கல்யாணியின் கணவன்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து.

0: நேரிலே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் குரலில், பெற்றால்தான் பிள்ளையா.

0: விலங்கு அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஏம் ராஜா பி சுசீலா குரல்களில் கல்யாண பரிசு.

நேர்லே நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: அங்கனையர்களின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
11: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட், கும்பகோணம்.
12: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
13: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
14: PSR தங்க மாளிகை,
15: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
16: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
17: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் கிரக பிரவேசம்.

நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பணத்தோட்டம்.

0: நேயர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின். நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில், TM சவுந்தரராஜன் P சுசீலா குரல்களில், கர்ணன் படத்திலிருந்து.

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்லே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், இருவர் உள்ளம்.

காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் இருளும் ஒளியும்.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 காங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஏ தாராஸ்ரீ, 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் கோபால் பல்பொடியின் துள்ளி வரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் கனவும் காணல் நீரும் இந்த தலைப்பில், 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஏ தாராஸ்ரீ, 12:55 பன்னிசை எண்ணில் யாரும் என தொடங்கும் பாடல், பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள், 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி, ஊதுபர்த்தி தயாரிக்கும் தொழில் செய்து வரும் சிதம்பரம் கீழ மூங்கிலடி ஏ பரஞ்சோதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSE, 3:30 கோபால் பல்பொடியின் LSE, 4 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் ஊரும் உணவும், திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும், மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை வண்டார் குழல் என தொடங்கும் பாடல், பாடியவர் TR நாராயண ஓதுவார் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறுப்பை மருத்துவர் கே முருகேசன் அவர்கள், 6:45 இசை தூரிகை.

7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 கரைக்கல் ஓஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் கொங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடிச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கணமும். கேட்டது நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.